அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

0: உங்களுக்கு பாருங்க, இதை கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு. எனக்கு கண்டுபிடிக்க இல்ல, உண்மையா நான் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் குறைவு, நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்ல யாரு. அந்த பாட்டு நான் பாருங்க, அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: நீங்க சொல்ற பாட்டு எனக்கு வருது, ஆனா தொண்ட வரைக்கும் வருது.
0: வரும் இப்படித்தான் அந்த வரி வரும் வரும்.

வணக்கம் உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்போமா? என் ஆசை மச்சான் திரைப்படுத்து பாடல் ஒன்று முதலிலே கேட்போம். கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன் என்ற வரியை தாங்கி கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி அனுப்பி வைத்த பாடலை கேட்போம்.

அவரை தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல், அந்த பாடல் நான் ஒரு கனவு கண்டேன் என்ற முதல் வரியை கொண்ட ஒரு பாடல் பாறை என்ற திரைப்படத்தில் ஒலித்திருக்கின்றது அன்று. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் எங்கள் அன்பு உறவுடி ராஞ்சி இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து கேட்கின்றார்.

இவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலை பிரித்தானிய சாம்ராஜ்யம் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அடியே அடியே இவ மின்னல் என்று பாடுகின்ற ஒரு பாடல் ஹவுஸ் மீட் என்ற திரைப்படுத்த பாடலாக தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

கனடா வன்கூவர் மாநில மலைபரசி அவர்களே, உங்கள் பாடல் மாச்சோ மாச்சோ என்று மெர்சல் திரைப்படத்திலிருந்து பாடி எங்களை மகிழ வைக்கின்றது, உங்களை மகிழ வைக்கும் என்று எண்ணுகின்றோம்.

நாங்கள் விரும்பும் பாடல்களை தந்து எங்களை மகளமைக்கும் அன்பு ஒன்றியல் தமிழ் வானொலியே அடி கருப்பி என் கருப்பி என்ற தரியேறும் பெருமாள் திரைப்படுத்த பாடலை தாருங்கள் என்று கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் குமணன் இருவரும் கேட்டிருக்கின்றார்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஒழித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நீர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

ஒலித்து வரும் பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க வரும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து அனுப்பி வைத்த பாடல்கள், உறவுகளின் பாடல்கள். அதில் காஞ்சனா அவர்கள் பட்டாம்பூச்சிக்கு என்ற முதல் வரியை கொண்ட படையாண்ட மாவீரன் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி நீங்கள் அனுப்பிய பாடல் லவ் மேரேஜ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது பேஜரா ஆனேன் என்ற முதல் வரியை கொண்டு.

மீண்டும் ஒலிக்கும் பாடல்களை தொடர்ந்து கேட்கும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்களாக கேட்டு மகிழ இருக்கின்றோம். ஓ மானே மானே மானே என்ற அற்புதமான அந்த பாடல் ரிஷி என்ற திரைப்படத்திலிருந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து ரமணி நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது பாடல்.

0: பூவான வேட்டை தொட்டு என்ற முதல் வரியை கொண்ட பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று ஒலிக்க வைக்கின்றார் எங்கள் நீண்ட காலமாக இசைப்பயணம் எங்களோடு புரிந்து கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கே தீஸ் அவர்கள்.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் அனுப்பி கேட்டு மகளை இருக்கும் பாடல் ஓலே ஓலே ஓலே குடிசையிலே என்று மாயி திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல், கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள்.

ஊரங்கும் தேடி ஓடி வந்து உங்களை நாடி கூடி மகிழவர் என்ற பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து அன்புடன் மகாலிங்கம் பன்சாயி காதல் பறவைகள் என்ற வரியை முதல் வரியை கொண்ட பாடலாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல் ஒரு பட்டாம்பூச்சி என்று, என்னை நீதான் பிரிந்தாலும் என்ற திரைப்படத்திலிருந்து வரியெடுத்து பாட வைக்கின்றார் நிலேஷன், சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து.

வகுப்பு வருகின்றது. ஐரோப்பிய மண்ணிலே இருந்து வெளிநாட்டு காற்று என்ற வானவில் திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார் என்னவள். என்னவளே, நீங்கள் கேட்ட பாடலை நாங்களும் இணைந்து கேட்கின்றோம். உலகம் அளாவ கேட்கும் அந்த பாடல் ஒலிக்கின்றது இப்போது.

வைசேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து அனுப்பிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் இளவேனிற்கால பஞ்சமி என்ற வரியெழுத்து.

எப்பொழுமே போல இறுதி பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக மனம் விரும்புதே உன்னை என்ற திரைப்படுத்து பாடலை அன்புடன்

உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலைந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

0: அவனது வழியாகும் அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

1957 ஆண்டு திரையுலகுக்கு வந்த அற்புதமான திரைப்படம் அம்பிகாபதி என்ற திரைப்படம். பாடலை இசை அரசரின் குரலும் பன்முக கலைஞர் பத்மஸ்ரீ பானுமதி அம்மாவின் குரலும் இணைந்து கேட்க வைக்கின்றார்கள். வாடா மலரே தமிழ் தேனே என்ற இனிமையான பாடல், அற்புதமான அந்த பாடல், சிறப்பான பாடல் என்று எல்லோராலும் பாராட்டப்படும் வேளையிலே அந்த பாடலை இன்று நாங்கள் கேட்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுசியா கிருஷ்ணன். அவர் இந்த பாடலை தந்த வேளில் அன்போடு ஓடி வந்து இணைந்து கேட்க விரும்புகிறார்கள் அப்பா அனந்தராமன் அவர்களும் அம்மா விஜயமும் நாங்களும்.

பூ மாலையில் ஒரு மல்லிகை என்ற அற்புதமான வரி கொண்ட ஒரு பாடல் ஆரம்ப வரியாக தொடங்கி மீதியை தருகின்றது. இசை அரசர் இசை அரசி இவர்களின் குரலில் ஊட்டி வரை உறவு திரைப்படுத்த பாடலாக. 1967 இந்த திரைப்படத்தில் நாங்கள் கேட்ட பாடலை இன்றும் கேட்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் எங்களோடும்.

என்னை முதல் முதலாக பார்த்தபோது என்ன நினைத்தாய், நான் உன்னை நினைத்தேன் என்ற பல்லவியை சரணங்களோடு தர வைக்கின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். அவர்கள் தந்த இந்த பாடலை அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன் மற்றும் நசீகா இவர்களோடு ரிஃபாகா இம்ரான் இவர்களும் கேட்டு மகளும் வேளையில் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள் என்று அன்போடு எழுதியிருக்கின்றார்.

தருவூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன் அவர்களுடைய பாடல் ஒன்று கேட்போமா? புல்வெளி புல்வெளி தனில் பனித்துளி என்ற ஒரு பாடல். ஆசை திரைப்படத்திலிருந்து இன்று ஒலிக்க வைக்கின்றார் கரூர் மாவட்டத்திலிருந்து எம் ஆர் கண்ணன் அவர் தந்த அந்த பாடல். ரிதன்யா, சியாமளா, சித்ரா மற்றும் செல்வகுமாரும் நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம்.

தமிழ்நாடு அம்மையப்பனிலிருந்து ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்பு வந்த சொர்க்க வாசல் என்ற திரைப்படத்தில் பாடல் ஒன்றை பாட வைத்து கேட்க விரும்புகின்றார் அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி. சிவரஞ்சினி கேட்கும் அந்த பாடல் செங்கமலன், மனோகரன், ஃபாரூக் இவர்களும் கேட்கும் வேளை நாங்களும் இணைவோம் கேட்போம். பாடல் கன்னித்தமிழ் சாலையோரம் என்று பிரபல பின்னணி பாடகர் நடிகர் கே ஆர் ராமசாமி அவர்களின் குரலில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இனிமையோடு நாங்கள் கேட்க விரும்பும் இந்த வேளையிலே தான் அடுத்த பாடலை தர ஓடி வருகின்றார் அன்புடனே. வேலூர் மாவட்டம் கனியம்பாடியிலிருந்து அன்பு மகள் மஞ்சுளா அவர்கள். மஞ்சுளா, நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் இது குழந்தை பாடும் தாலாட்டு என்று பாடுகிறார்.

இவர்களோடு இணைந்து இன்னும் ஒரு பாடலை தர வருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வணிகை சிலுவை சந்தனராஜ். ஆத்துமேட்டு தோப்புக்குள்ளே என்ற பாடல் மனசுக்கேத்த மகராசா திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தவர்களை ஒலிக்கின்றது. அவர் காதூரம், எங்கள் காதூரம்.

உறவுகளே, இத்திசை எங்கும் இசை பரப்பி வரும் நேர் நேரத்துக்கான இனிய பாடல்களை நீங்கள் தந்த வேளை உறவுகள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்டு மகிழ்ந்து விட்டு உங்களுக்கு பல நல்ல செய்தியை தந்திருக்கின்றார்கள். நீங்கள் தொடர்ந்து பாடல்களை கேட்க வேணும். விருப்பத்துக்குரிய பாடல்கள் நீங்கள் கேட்க போது எங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கின்றது. கேட்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். தாருங்கள், தினமும் ஒன்று அழைச்சியிருக்கின்றார்கள். அந்த வழியிலே கரும்புவில் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகளை தருகின்றார் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள். அந்த பாடலை ரிஷ்வான், நாசார், நஜீமா, தௌபிக், ஜமான் இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளையிலே கரும்புவில் திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க கேட்போம். மீன்கொடி தேரில் மன்மத ராஜன் என்று கூறும் முதல் வரியோடு ஒலிக்கும் பாடல்.

இந்த வேளையிலே மயிலாப்பூர்லேருந்து தமிழ்நாடு மைதை பட்டாபி அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் பருவம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், மூடு பனி என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவடுத்து தந்த வழி ஒரு சொல்லை தந்திருக்கின்றனர். அந்த சொல்லை நானும் கூடியும் பாடுகின்றது பாடல். அந்த பாடலை அவரோடு வளமை போல உஷா சேகர், ரவி மாலதி, ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள் இணைந்து.

இனிமையோடு வரும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்ட வேளையில தான் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற அற்புதமான கருத்துள்ள அன்றும் இன்றும் இன்றும் பொருத்தமான ஒரு பாடல் மலைக்கள்ளன் என்று அன்று ஒலித்த பாடல் திரைப்படத்திலே. மலைக்கள்ளன் திரைப்படத்திலே அந்த பாடல் ஒலித்தது. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்ற தர்மபுரி தகடூர் சாந்தி, சந்துரு, ஜெய்ஸ்ரீ, நாராயணன், நிர்மலம்மா இவர்கள்.

இனிமை சேர்க்கும் பாடலை கேட்கும் வேளையிலே தான் சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்கள் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் பாடும் பாடல் நாளை இந்த வேளை பார்த்து என்ற பாடல் ஒலிக்கும் போது அனைவரும் கேட்டு மகிழ்கின்றார்கள். முன்னெழுத்து தமிழ் வானொலியிலே.

0: பாடல்களோடு எனது பாடலும் வர வேண்டும் என்று இளைய நிலா பொழிகிறதே என்ற பயணங்கள் முடிவதில்லை திரைப்படுத்த பாடலை பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்து கேட்க காத்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.
1: இளைய நிலா பொழிகிறதே

வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் தினமும் வந்து பாடலை தந்து மகிழ்ந்து எங்களை மகள வைக்கும் நீண்ட கால உறவு. பணியோடு இருந்தாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாச

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: தாயோடு தந்தையும் குருவோடு தமிழையும் வணங்க வைத்த இறைவனை தலை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கு வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம் உறவுகளே, இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் கதம்பம் நேரலையில் வந்திருக்கின்றோம். 2020 11 மாதம் 20 தேதி வெள்ளிக்கிழமை என்று தமிழில் பேசி மகிழ வந்திருக்கும் நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழால் பேசுவோம் தமிழை என்ற நினைவுக்கு வந்திருக்கின்றோம். காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு அன்பு உறவு வந்திருக்கின்றார், அவரை எடுத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் தேவா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: ஐயா.
1: அம்மாவுக்கும் ஐயா, தங்க தாமரை அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் என மனமாத நன்றி.
0: வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகளை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். வாழ்த்துக்கள். நலமோடு இருக்கின்றீங்களா?
1: நலமோடு இருக்கேன், வளமோடு இருக்கேன்.
0: சிறப்பு. சரி, இந்த காற்றலையில் நீங்கள் வந்து என்ன பாடலை கேட்க இருக்கின்றீர்கள்? நாளைய
1: பதிவு இது சூது கவுங்கிற படம்யா.
0: தூது
1: கவும்,
0: சூது காவும் திரைப்படத்திலா?
1: ஆமாயா.
0: தூது போகும் இல்ல, சூது காவும் என்ற திரைப்படத்தில் என்ன பாடல்?
1: காசு பணம் தொட்டு மணி மணி.
0: மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி என்ற பாடலை கேட்க போகின்றீர்கள். அது சூது திரைப்படத்தின் எங்கே இருக்க நீங்க பாடங்கள் பார்ப்போம்.
1: சூது காசு பணம் தொட்டு மணி மணி.
0: காசு தொட்டு பணமும், காசு பணம் தொட்டுவோ,
1: காசு பணம் தொட்டு மணி மணின்னு வரையா.
0: மணி மணி என்று
1: காசு விட்டு
0: கானா பாலா பாடுகிறார் என்ன?
1: ஆமையா, ஆமையா, ஆமையா.
0: அவரு பெரிய உடுப்பெல்லாம் போட்டு மன்னன் மாதிரி வச்சு நல்ல நல்ல நகைச்சுவையான திரைப்படம்.
1: காசெல்லாம் தூக்கி எறிவாங்க. ரொம்ப தோல்வி அடைஞ்சு போயிட்டான், அதுக்காகவே அந்த பாட்டு
0: கேட்டான். நீங்கள் தோல்வி அடைஞ்சு விட்டீர்களா?
1: ஆமையா, ரொம்ப இதாயிட்டு. இன்னுமா இது உங்களுக்கு தெரியாது, சில வேலையெல்லாம் பண்ணிட்டா அது இன்னைக்கு உணர்ந்துட்டான். மூணு நாளா பாட்டு இதெல்லாம் இதாயிட்டு.
0: மூன்று நாளா பாட்டு பழுதாகி விட்டுதா?
1: ஆமையா, நம்ம பாட்டு எல்லாம் போடல. இன்னைக்கு பாலராஜ் வீட்டுக்குள்ள நான் சாமி பாட்டு கேட்டேனா
0: இப்ப இன்னைக்கா?
1: நாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க கேட்காம எல்லாம் நீங்க எப்ப வேணுமே பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பேரு கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
0: என்ன கூறுவீர்கள், எனக்கு விளங்கவில்லை. நீங்க என்ன உங்களோட பாட்டு கொடுக்கவில்லை, அவங்களோட பாட்டு கொடுத்தேனே என்று
1: உங்களுக்கு எழுதிட்டீங்க. அதெல்லாம் இல்லையா, பாட்டு எழுதிட்டீங்க.
0: எடுக்க முடியாத பாடலை நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி என்ன, நீங்க வைத்திருந்தா எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் அந்த பாடலை வைத்திருந்தால், உங்களுக்கு கிடைத்திருந்தால், உங்களுக்கு எனக்கு அந்த தளத்தை அனுப்பி, அந்த லிங்க் எனக்கு அனுப்புங்கள். அந்த பாடலை நான் எடுத்து ஒளிபரப்ப போகிறேன் ஐயா. அது தெரியுமா
1: உங்களுக்கு?
0: தொட்டதிலே நீங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க, யூடியூப்ல நீங்கள் பாத்திருக்கீங்களா பாடலை? கேட்டிருக்கீங்கள் தானே, அதை அப்படியே தொட்டு எனக்கு அனுப்பி விட
1: வேண்டியதானே.
0: சரியான மொழி, ஆரம்ப பாடல்கள் சரியான வார்த்தைகள் இல்லாமல் எடுக்கல ஐயா. அது என்ன அவசரமாக நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அனைவருடைய பாடலை கொடுக்க வேண்டும் என்றதால் அதை கொடுக்க முடியாது. சரி, இப்பொழுது தமிழில் பேசுவோம் நிகழ்வுக்கு வந்திருக்கு, தமிழிலே பேசுவோம். அவர் மூன்று நிமிடம்.
1: நன்றி, நன்றி. சொல்லுங்க.
0: தமிழிலே பேசுகிறீர்கள். அந்த நீங்கள் உங்கள் பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடலை கண்டிருந்தால், அந்த பாடலை எனக்கு அந்த யூடியூப்ல நீங்கள் கேட்டால், அந்த இலக்கத்தை எனக்கு அனுப்பிவிட்டால், நான் அதை எடுத்துக்கொள்ள. அது எப்படி அனுப்பணும், உங்களுடைய நண்பர்களும் கேளுங்கள், காட்டி தருவார்கள். சரியா?
1: நன்றி ஐயா, அதான் செய்யப்படியா. நன்றியா. இது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது வானவெளியெல்லாம் போகுமையா? சும்மா விட்டு கட்டிட்டு ஐயா
0: கூறுங்க, கேட்டுக்கொண்டிருக்கேன்.
1: விட்டு கட்டிட்டு இது பண்ணா இது ரொம்ப மோசமான பழக்கம் சொல்லி வீட்டுல எல்லாரும் ஃப்ரெண்டு ரொம்ப தேவைப்பட்ட ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்டேன் இதெல்லாம் செய்யாது அப்படின்ட்டு. இன்னைக்கு பாலராஜ் கிட்ட பாட்டு கட்டம் பாருங்கய்யா. ஐயா எல்லாரும் பாட்டு கட்டுறாங்க, நீங்க இன்னைக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா விட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது. நீங்க பாருங்க எல்லாரும் நீங்க ஏதாவது ஒரு குறை டக்குன்னு இது பண்ணுவோம். நான் நேத்து 12:30 உங்களுக்கு விஷயம் வேலடிச்சிருக்கேன். இந்த நாள் 12 வரையும் எல்லாம் கட்டிருக்கோம். இந்த வியாபாரிங்களுக்கு 4 நம்பர் பேசுங்கன்னா பேச மாட்டாங்கிறாங்கய்யா. அவங்க தான் 12:30 எழுப்பி இந்த இது இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இந்த பேய் பிசாசு இந்த மந்திர தந்திர சட்டை இந்த முடியெல்லாம் பேசிட்டு
0: இருந்தீங்களா.
1: அது 12:00 நான் பிளாக் ஆயிட்டான். நீ பேசு இந்த மாதிரி 12:00 வரைக்கும் அவங்க 11:00 எழுப்பிட்டாங்க. பேச வேண்டியதா நீங்க என்ன எல்லாருக்கும் நம்பர் இருக்கியா உனக்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, ஒருத்தங்களுக்கு என்ன குடும்பத்துல பிரச்சனையோ அந்த மாதிரி பாட்டு கேட்டு ஐயா ஆறுதல் சொல்றப்ப ஒருத்தவங்க இன்பமா இருக்காங்க. நீ சொல்லியா அப்படிங்கிறாங்க. கேளுங்கய்யா இன்பமான பாட்டு கேட்க சொல்லுங்க. அடுத்தது ஒருத்தவங்களுக்கு கவலையா இருக்கு எனக்கு ஏதோ அந்த மாதிரியான ஒரு பாட்டை சொல்லுங்க அப்படின்னு ஒரு வியாபாரியா ஒரு 4 குத்துவள வியாபாரிங்க நைட்ல போயிட்டு வந்தா அது எந்த விடுவிட்டு. அப்புறம் அம்மா ஒரு நாள் இந்த பாட்டு ஒவ்வொருத்தரும் சூழ்நிலைக்கு இத்த மாதிரி சேர்ந்து ஐயா ஆறுதல் சொல்றது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்ல சொல்றாங்க நான் இப்படி ஒருத்தங்களுக்கு இன்பமா இருக்குன்னா இன்பமான பாட்டு கேக்குறாங்க. ஒருத்தங்களுக்கு எனக்கு வீட்டுல பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை உள்ள பாட்டு கேட்டா ஐயா ஆறுதல் சொல்றப்ப ஒவ்வொரு ஆறுதலா இருக்கும். இவங்க சும்மா சினிமா பட்டு மாதிரி சினிமா பட்டு மாதிரி எல்லாம் சும்மா சாதாரணமா கட்டிட்டு இருக்கப்ப ஐயா போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயா
0: கூறுங்கள் எனக்கு நீங்கள் என்ன கூறுகிறேன். இப்படி வருது இல்ல என்ன ஒவ்வொருத்தரும் தங்களோட மனோ நிலைக்கு எப்ப வந்து பாடலை கேட்பார்கள் அவர்கள் பாடலை நாங்கள் காற்றலையில் கொடுக்கணும்.
1: அதுதான் ஐயா அதுல சொல்றது. அதே மாதிரி எல்லாரும் கேட்கணுங்கிறது சொன்னாரு. நீங்க சொல்லுங்க அப்படின்னா கேட்க மாட்டோம். நானே சொல்லிட்டேன் ஐயோ விடுங்க என்ன விட்டுங்க உங்களை எல்லா நம்பரும் கொடுத்துட்டேன். 10 கொடுத்துருக்கையா எல்லாம் அந்த ஹெட்செட் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
0: உங்களுக்கு கேட்கும்படி கூறுகின்றார்களா
1: என்ன 11:00 எழுப்பி விட்டு நீங்க பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இந்த இது இந்த மூட நம்பிக்கை எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்களா இந்த இதெல்லாம் நேத்தி 11:30 11:00 எழுப்பி விட்டு ஜாலியா இன்னுமே நான் பாட்டே கேட்கல இன்னும் நான் பாட்டும் உங்கள்ட்ட அவங்க எழுதி கொடுக்குற பாட்டை நான் இன்னும் போட மாட்டேன். இந்த பழைய பாட்டு எல்லாம் கேட்டாங்க.
0: யார் அதை எழுதி கொடுப்பது?
1: வானொலியில வராத பாட்டு.
0: யார் எழுதி கொடுப்பது?
1: ஃப்ரெண்டு தான்.
0: நீங்கள் உங்களுக்காகத்தான் இல்ல நீங்கள் உங்களுக்காகத்தான் என்னிடம் பாடல் கேட்க வேண்டும்.
1: அதுதான் சொல்லிட்டேன் முதல்ல சொல்லிட்டேன்.
0: அவர்கள் விளையாட்டுக்கு வேடிக்கைக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இங்கே நான் தடுமாற வேண்டியதா இந்த நண்பர்கள்
1: அதுக்குதான் கேட்கவில்லையா.
0: ஏன் அவர்களுக்கு தெரியாதா? அவர்களும் வயதிறக்கவோ இல்ல காற்றலையில் வர தெரியாதா அவர்களுக்கு?
1: இல்லையா இது நம்ம இது
0: சரியான தேவா சரியான வரிகளை தந்தால் உங்களுக்கு பாடல் கிடைக்கும். சில மற்றவர்கள் ஏன் உங்கள்ட்ட தர வேண்டும்? நீங்களே மற்றவர்களுக்கு என்னிடம் கேட்கின்றீர்கள். உங்களுடைய மனோ விருப்பத்துக்கு இருக்கும் பாடலை நீங்கள் நினைத்த பாடலை கேளுங்கள், உங்கள் பாடல் கிடைக்கும். அப்ப பிள்ளை
1: தவறு செஞ்சுட்டான். இந்த இது காசு காசப்பட்டு செஞ்சுட்டான்
0: காசு.
1: இப்ப அந்த அதுக்காக தான் நான் என் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பாட்டு கேட்டேன். சூதுக்கோ உங்க
0: உங்கள் பாடலை உங்கள் கண்கள் இப்பொழுது நாங்கள் தமிழிலே பேசுவோம் சரியா ஆரம்பிக்கின்றது உங்களோட போட்டி. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் தேவா. எப்படி தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடினீர்களா?
1: ரொம்ப நலமோடு சிறப்பாக கொண்டாடினேன்.
0: நல்லது. நலமோடு சிறப்பாக கொண்டாடினீர்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் சூரசம்ஹாரம் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அயலிலே உள்ள உங்கள் அயலில் தெரியும் ஐயான்னு ரெண்டு நல்லது. உங்கள்
1: அயல்
0: இல்ல இல்ல அது ரெண்டு சொல் அதுல இருக்கின்றது அது சேர்க்கப்பட்டது. உங்கள் அயலிலே முருகன் கோவில் ஆலயம் இருக்கின்றதா? தாமதம்
1: இரண்டு கோயில்கள்
0: இருக்கின்றது. அதிலே சூரசம்ஹாரம் நடைபெறுவது உண்டா?
1: நடைபெறும் ஐயா,
0: நடைபெறும் ஐயா. ரெண்டு தடவை ஐயா சொல்லிவிட்டு மிக
1: மறக்கும்.
0: இனி ஐயா சொல்லக்கூடாத. சரி, வழக்கமாக இந்த சூரசம்ஹாரத்துக்கு நீங்கள் சென்று கொண்டாடி இருக்கின்றீர்களா? அந்த சூரசம்ஹாரத்தை சென்று பார்க்க
1: போயிருக்கேன். கொரோனா வந்த காலத்துல இருந்து
0: போகவில்லை. நல்லது, வெளியே செல்வதில்லை. ஆனால் நீங்கள் இதற்கு முன்பு போய் பார்க்கும் பொழுது உங்களுடைய அயலவர்கள் ஒரு நண்பர்களை அங்கே பார்த்து நீங்கள் பேசியிருக்கின்றீர்களா? அவர்களோடு கலந்து அந்த விழாவை பார்த்திருக்கின்றீர்களா?
1: மும்முரமா இருப்பையா?
0: ஓ, மும்முரமா இருப்பீங்களா ஐயா? என்று மூன்றாவது அளவு கூறிவிட்டீர்கள். ஐயா கூற வேண்டாம், இது கேள்விக்கு பதில் இது போட்டி தெரியுதா? ஒரு தடவை ரெண்டு தடவை கூடனா திரும்ப திரும்ப கூறக்கூடாது தேவா. சரி, நல்லது. இப்ப மீண்டும் வரப்போம், என்ன மீண்டும் இன்னொரு தடவை வருவோம். ஒரு தடவை முதல் சுற்றில நீங்கள் கிட்டத்தட்ட பேசிக்கொண்டு வந்து விட்டு விட்டீர்கள். சரி, சூரசம்ஹாரம் என்றால் என்ன?
1: ஒரு கெட்டவரை அழிப்பதற்கு முருகன் அவதாரம் எடுத்தார்னு இது பண்ணிருக்கேன்.
0: சிறப்பு
1: சிறப்பு
0: அதை, அதாவது வந்து கெட்டவரை அழிப்பதற்காக. சரி, அது தீபாவளியோடு அண்டி வருகின்ற வேறு என்ன விழா இருக்கின்றது? வேறு என்ன விரதம் இருக்கின்றது? இந்த தீபாவளி வந்து சிவனுக்காக விரதம் இருப்பதென்று நான் கூறியிருந்தேன். அதைத் தொடர்ந்து இந்த சூரனுடைய சம்ஹாரம் வருவதற்கு இத்தனை விரதங்களும் ஆரம்பிக்கின்றது.
1: ஆமையா, அது வந்து ரொம்ப கடுமையா இருக்கையா? அதெல்லாம் நமக்கு இது விரதம், சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, ஈர துணி எல்லாம் கட்டி மறைச்சு எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் இங்க ஐரோடு, இங்க ஐராட்டெல்லாம் போயிட்டு ஐரோடு எல்லாம் போயிட்டு
0: ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை போதும் தேவா. நீங்க பேச தூங்கினா பிழைபட்டு விடுவீர்கள். ஒரு கேள்விக்கு ஒரு சின்ன பதில். அந்த விரதத்தை எப்படி செல்வார்கள்? இப்ப நாங்கள் இந்த சுரன்போருக்கும் தீபாவளிக்கும் இடையிலே இருக்கிற அந்த விரதம், ஆறு நாள் விரதம் இருக்கிறது, எப்படி செல்வார்கள்?
1: நீங்கள்
0: திருப்பி திருப்பி பேசுகிறீர்கள், அதனால் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம் ரெண்டு தடவை சொல்லு. உங்க வானில கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம், அது பிள்ளை ஒரு
1: கேள்வி
0: குறுகிய பதிலை சொல்லி பழக வேண்டும் தேவா. உங்களுடைய அது ஒரு கூடாத பழக்கம் என்ன? திருப்பி திருப்பி ஒரு படியத்தை அப்படியே நீட்டி கொண்டு போறது, அது வார்த்தை பிரயோகங்களில் நீங்கள் பிழைப்பட வேண்டி வருகின்ற. சரி, இப்பொழுது வளர்ப்புறை காலமா தேய்புறை காலமா?
1: வளர்ப்புறை காலம்,
0: வளர்ப்புறை கட்டிக்காரன், வளர்ப்புறை வளர்ப்புறை காலம் கட்டிக்காரன். இன்று உங்கள் பகுதியிலே மழை அதிகமாக பெய்ததா இல்ல நேற்று பெய்ததா?
1: மழை பெஞ்சு முடிச்சுட்டியா?
0: முடிந்து விட்டது. அவ்வளாம் போது நிறுத்துங்கள். மழை பெய்து முடிந்து விட்டது. உங்கள் பகுதியிலே என்ன விவசாயம் செய்கின்றார்கள்?
1: நெல்,
0: நெல் மற்றது
1: பயிறு கரும்பு,
0: பயிறு கரும்பு, நெற்பயிர் கரும்பு போன்றவற்றை செய்யும். நீங்கள் ஏதாவது விவசாயம் செய்ததுண்டா?
1: இல்லையா,
0: காசு அப்படி செய்யவில்லையா? விவசாயம் செய்யவில்லை. நல்லது. நீங்கள் வாகனம் செலுத்துவீர்களா?
1: செலுத்துவேன், இது பண்ண மாட்டேன், சைக்கிள் தான். பாலாஜி பெற்ற இங்க இருந்து.
0: நல்லது, நல்லது. தேவா, நீங்கள் மூன்று நிமிடங்கள் பேசியிருக்கின்றீர்கள். உங்களுக்காக ஒரு பாடல் தர இருக்கின்றேன். வெற்றி வெற்றி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தோஷமா?
1: நன்றியா, நன்றி.
0: கேட்டிக்கார முன்பு ஒரு வந்து நன்றாக பேசி.
1: இந்த பாடல் இப்ப உள்ள பாடல் சொல்லட்டுமாயா? கலைக்கோயில் படையா? தேவியர் இருவரும் முருகனுக்கு, திருமால் அழகன் மருகனுக்கு வரிய.
0: தேவியர் இருவர் முருகனுக்கு,
1: திருமால்
0: அழகன் அந்த பாடலா? தேவியர் இருவர் முருகனுக்கு, உங்களுக்கு ஒரு தேவி தானே?
1: ஒரே மனைவி, ஒரே பற்ற, ஒரே எனக்கு எல்லாம் ஒரே தான். இப்ப நான் எனக்கு இது
0: பண்ணீங்க, முருகனுக்கு பாடல் கேட்பார்களா அவர்கள்?
1: கேப்பங்கய்யா, இது இல்ல கேட்கல, உறங்கிட்டாங்க, படுத்துட்டாங்க.
0: உங்கள் வீட்டில் உள்ளவரை தவிர வேறு யார் நண்பர்கள் இதில் வானொலியில் இந்த பாடலை கேளுங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டாம், சரியா? அவர்களிடம்
1: சொல்லிட்டேன், வருத்தியே நெத்தி நெத்தி முத முடியா உங்க பேச்ச பன்னெண்டு வந்து ரிங்க் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கையா? அவங்க
0: பேசினா
1: உங்க பேச்செல்லாம் ஆனந்தமா, அந்த ஆறுதல் சொல்றதெல்லாம்
0: உனக்கு
1: பேச மாட்டாங்களா?
0: அவங்க பேச மாட்டாங்க,
1: இருப்பாங்க
0: அவங்க எல்லாம் வந்து பேச மாட்டாங்க. நன்றி தேவா, உங்களுடைய பாடம்.
1: அதுல ஒரு ஆளு முரளி, என் முரளி என்னையா ரிட்டையர் முன்சி கோர்ட்னு எனக்கு புரியலையா, முன்சி கோர்ட்டு?
0: அதேதான், அவர் வேணும் என்றால் நீங்க நம்பரை கொடுங்கள், இலக்கத்தை அவர்
1: தொழில்.
0: சரி, அவர் வேறு வேறு அவரோட பேசுவோம், தமிழில் பேசுவோம். நிகழ்வு வெற்றி பெற்றிருக்கிறது, உங்களுக்கு வெற்றி பெற்றதற்கான பாடல்
1: குறைஞ்சிருக்கீங்க,
0: வருகின்றது ஐயா. காப்பாடல்
1: நன்றி,
0: பாடலை கேளுங்கள்.

0: இனிமையான பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகள். இந்த பாடலை அன்பு நீ நெஞ்சம் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள் தமிழில் பேசி வெற்றி எடுத்து அந்த வெற்றி பாடலாக கேட்டு மகிழ்ந்த பாடலே அன்பு உறவு வந்திருக்கின்றார். அன்பு அருள், வணக்கம். அருள்
1: வணக்கம். ஐயா வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீங்களா அருள்?
1: சுகமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமாக சுகமாக
1: இருக்கேன்.
0: நல்லது. இப்ப எங்கே இருக்கின்றீர்கள்? யாழ்ப்பாணத்தில திருகோணமலையில?
1: யாழ்ப்பாணம் கந்தர்மலத்திலிருந்து.
0: யாழ்ப்பாணம் கந்தர்மலத்திலிருந்து அருள் பேசுகிறீர்கள். வீழத்திரு நாட்டிலிருந்து எப்படி இருக்கின்றது இந்த நாட்டு நிலைமைகள்? கொரோனா வைரஸ்
1: நாட்டில் ஓரளவு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது.
0: ஓ, வாழ்த்துக்கள். இறைவனுக்கு நன்றி. இன்று உங்களுடைய கந்த சஷ்டி முடிந்து சூரன் போர் நிகழ்ந்தது பார்த்தீர்களா சென்று? கந்தர் மடம் என்றால்
1: உங்களோட
0: கந்தர் மடம் என்றால் அருகிலே நல்லூர் கந்த சுவாமியார் ஆலயம், பெரிய ஆலயம், பிரசித்தி பெற்ற ஆலயம், பக்கத்திலே வீரவாளி அம்மன் கோவில், இரண்டிலேயும் நடைபெறுவது வழக்கம். நான் இருந்த காலத்திலே அதை பார்த்திருக்கின்றேன். இப்பொழுது உங்களை பேசும்பொழுது அந்த சூரன்பூரை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு வருகின்றது அருள். அப்ப நீங்கள் சென்று பார்க்கவில்லை, பார்க்க முடியாது, ஏன்னா ஜனக்கூட்டங்கள் அதிகமாக செல்ல முடியாது தானே?
1: இல்லையா, ஒரு 50 பேர் தானையா வீதியில நிக்கலாம், கோயில் வீதியில.
0: ஓ, அப்படியே அந்த சடங்கு கொடுத்து விட்டார்கள். கவசம் போட்டு கொண்டுதான் செய்ய வேண்டும்.
1: ஓ, கவசம் போட்டு 50 பேர் கோயில் வீதியில நிக்கலாம்.
0: சரி, சிறப்பாக நடைபெற்றிருக்கும். எல்லோரும் சென்று அந்த அருளை பெற்றிருக்கும். நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த சஷ்டி விரதம் இருந்தீர்களா? பிடித்து இல்லை,
1: ஒரு முறை இருந்து தொடர்ச்சியா செய்யலாம், போயிட்டு
0: செய்ய முடியாமல் வந்தது. கந்த சஷ்டி கவசம் எல்லோராலும் அதை கடைபிடிக்க முடியாது. என்னுடைய பிள்ளைகள் அங்கே, அதாவது என்னுடைய தம்பியாருடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் போன்றுதான் அவர்கள். அவர்களில் என்னுடைய மகள்மார் விரதம் இருந்தார்கள். அதை விட இந்த வருடம் ஒரு பேரன் பேத்தி அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது என் தம்பி வழியிலே வந்த கிடைத்த எங்களது செல்வங்கள், அதிலே ஒரு பேரன் ஒரு பேத்தி இருவரும் அனுஷ்டிக்கின்றார்கள். அவர்கள் திரும்பவும் பேசும்பொழுது கூறுவார்கள் அதை பற்றி. நல்லபடியும் அதைவிட ஒரு மகளும் இருக்கின்றாள், இளைய மகள், என் தம்பியாரோடு கிடைத்த இளைய செல்வம், அவள் எங்களுக்கும் இளைய செல்வம். அவவும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து அவ தன்னுடைய தலைமுறைக்கு எடுத்து செல்கிறார். தந்தையாருடைய காலத்திலிருந்து நாங்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பது உண்டு. கனடாவிலே எங்களுக்கு அனுஷ்டிக்க கடினம், ஆனால் இருந்தும் இங்கேயும் அதை பின்பற்றுகிறார்கள். குருவல் அருள், இப்பொழுது உங்களோட உடல்நிலை தோறி வந்துவிட்டீர்களா? நீங்கள் காத்தலைக்கு வராதுபட்டாலும் எழுத்து மூலம் உங்களோட பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்க, உங்களோட நண்பர்களும் கேட்கின்றார்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு இன்னொரு முருகன் பாடல் ஒன்று போடுங்க.
0: முருகன் பாடல் பல இருக்கின்றது, குறிப்பாக என்ன பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஒரு வரியை கூறுங்கள் பார்ப்போம்.
1: கந்தன் கருணை படத்தில் இருந்து ஒரு பாடல்,
0: கந்தன் கருணை இருந்து ஒரு முருகன் பாடல் உங்களுக்கு. சரி, அந்த பாடல் கந்தன். இப்ப நாங்கள் இந்த நிகழ்வு அருள், நீங்கள் காலையிலே புரியாமல் அழைத்தீர்கள். சிறுவர் பூங்கா வந்து சிறுவர்களுக்கு மட்டும்தான் அந்த நிகழ்வு. சின்ன குழந்தைகள் வந்து தங்களுடைய சிறப்புகளை, தங்களுடைய திறமைகளை வழிகாட்டும். அதனால் உங்களுக்கு நான், நீங்கள் அழைத்த போது நான் உங்களை இணைக்கவில்லை. இது வந்து இப்ப புதிதாக ஆரம்பித்த நிகழ்வு, இப்ப 2 மாதமாக ஓடிக்கொண்டிருக்கு. தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழால் பேசுவோம் தமிழை என்ற ஒரு நிகழ்வு. ஒரு 3 நிமிடங்கள் நாங்கள் நல்லது, 3 நிமிடங்கள் நாங்கள் பேச வேண்டும். அதிலே ஒரு பதிலை நீங்கள் ஒரு சொல்லை 2 தடவையே உபயோகிக்கலாம். 3வது தடவை உபயோகித்தால் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அதாவது வந்து ஒரு பதில் கூறும் பொழுது அந்த ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் கூறக்கூடாது. அடுத்தது ஆம் அல்லது இல்லை அல்லது உண்டு என்ற அப்படி ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது, 2 சொல்லில் தான் பதில் வர வேண்டும். ஆங்கிலத்தில் கலக்க கூடாது, அது கண்டிப்பு. ஒரு சொல்லும் நீங்கள் கூற முடியாது, ஒரு தடவையும் உபயோகிக்க முடியாது. அடுத்தது ஒரு 3 வினாடிகள் தாமதிக்க கூடாது பதில் தருவதற்கு. இந்த நிபந்தனையோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது உங்களுடைய நேரத்தை நான் கணித்து உங்களுடைய நேரத்தை தருகின்றேன். நாங்கள் தமிழில் பேசுவோம், நான் கேள்விகளாக கேட்பேன். அது ஒரு பொருளிலும் ஒரு சொல்லிலும் பதில் வரலாம். அந்த ஒரு சொல்லை கூறக்கூடாது நீங்கள். ஆம் அப்படித்தான் என்று நினைக்கின்றேன், சும்மா நினைக்கிறேன், நான் போனேன் என்று இல்லை, போ அதுக்கு இரண்டு நான் போனேன். ஆனால் ஒரே சொல்லை இரண்டு தடவை உபயோகிக்கலாம், மூன்றாவது தடவை உபயோகிக்க கூடாது.
1: சரி
0: சரி அல்லவா? சரி, இப்பொழுது உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது, நாங்கள் ஆரம்பிப்போம். வணக்கம் அருள், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக உள்ளேன்.
0: இன்று அங்கு கந்தசட்டி விரதம் அனுஷ்டித்து சூரன் போர் என்ற விழாவினை ஆலயங்களுக்கு மக்கள் சென்று பார்க்கின்றார்களா?
1: ஒரு சிலர் போய் பார்க்கின்றார்கள்.
0: ஒரு சிலர் போய் பார்க்க, அற்புதமான சிறப்பான பதில் கூறியிருக்கின்றனர். இதற்கு முன்பு நீங்கள் கந்தசட்டி விரதம் அனுஷ்டித்து இருக்கின்றீர்களா?
1: ஒரு தடவை அனுஷ்டித்தது உண்டு.
0: ஒரு சில தடவை அனுஷ்டித்தது உண்டு. நல்லது. இன்று உங்களுடைய மழை காலம், உங்களுடைய இடத்திலே யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியிலே மழை பொழிந்திருக்கின்றதா?
1: கடுமையாக பொழியவில்லை.
0: நல்லது நல்லது, கடமையாக போட. உங்கள் வீட்டுக்கு அருகாலே சைவ பிரகாச வித்யாசாலை என்று ஒன்று உண்டு தானே?
1: இருக்கின்றது ஐயா.
0: அந்த பாடசாலையிலே நான் கல்வி கற்பித்திருக்கின்றேன் ஆசிரியராக இருந்த காலத்தில், இலங்கையில் இருக்கும்போது. அதனால் உங்கள் பகுதி எனக்கு நன்றாக தெரியும். நல்லது. அந்த அந்த ஆலயம் அந்த அந்த அந்த பாடசாலை நடக்கின்றதா அல்லது இந்த கிருமி காரணமாக மூடி இருக்கின்றதா? இப்பொழுது மூடி இருக்கின்றது. சிறப்பான ஒரு பாடசாலை, அதில் ஒரு பெரிய ஆச்சரியம், என்னை கற்பித்த என்னை படிப்பித்த ஆசிரியர் அங்கு தலைமை ஆசிரியர் இருந்த காலத்தில் நானும் அவரோடு இணைந்து அங்கே கடமையாற்றியது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னை கலைவாணிக்கு நீங்கள் படித்தது எந்த பாடசாலை? நீங்கள் கந்தர் மடம் வந்து இப்பொழுது வந்த இடமா, பூர்வீக இடமா?
1: நான் படித்ததையா திருவோணமலையில்.
0: திருவோணமலையில் கற்றீர்கள், அங்குதான் பிறந்தீர்களா?
1: இல்லை, யாழ்ப்பாணம்.
0: யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய தொழில் நிலை, நீங்கள் செய்து வந்த அதாவது வந்து மின்சார தொடுப்பு வேலை பார்த்துக்கொண்டு, மின்சார பகுதியிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள், இப்பொழுதும் தொடர்ந்து செய்கின்றீர்களா?
1: சில நேரங்களில் செய்கின்றேன்.
0: சில நேரங்களில் செய்கின்றேன். நல்லது, வாழ்த்துக்கள். உங்களுடைய உடல்நிலை பற்றி நீங்கள் வைத்தியர்களுடன் ஆலோசித்தீர்களா?
1: கடந்த வாரம் சென்றான்.
0: கடந்த வாரம் சென்றீர்கள். நல்லது. இப்பொழுது உங்கள் அயலிலே உள்ள தொழிற்சாலைகள், சில தொழிற்சாலைகள் எல்லாம் இருந்தது அந்த காலத்திலே, அந்த தொழிற்சாலைகள் இயங்குகின்றதா?
1: ஒரு சில
0: என்ற வார்த்தை இரண்டு தடவைகள் பாவித்து விட்டீர்கள், மீண்டும் பாவிக்க கூடாது. ஏனென்றால் முன்பு அந்த கோவிலுக்கு சென்று பார்த்து ஒரு சில என்று கூறினீர்கள், அதை கோபுரம் கூறினீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் 3 நிமிடங்கள் அழகாக தமிழில் உரையாடி இருக்கின்றீர்கள். யாழ்ப்பாணத்து மண், தமிழ் மண் என்று கூறுவார்கள். தமிழுக்கு யாழ்ப்பாணத்தில் சென்று கேட்க வேண்டும் என்று என் அன்பு உறவுகள், ஏனி உறவுகள் கூறுவார்கள். அந்த வகையில் நீங்கள் சிறப்பாக பாடிய பேசியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள்.
1: மற்றது என்னொன்று ஐயா, ஐயாவினுடைய ஆசீர்வாதம் வந்து இருக்கும் வரை நாங்கள் தடுமாற மாட்டோம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலாக நன்றி, நன்றி, நன்றி. சரி, நீங்கள் வெற்றி பெற்றதற்கான ஒரு பாடல் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது மொன்றியல் தமிழாவில். அப்படியான என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: கந்தன் தருணை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
0: அது உங்களுக்கு பதிவிலே வந்திருக்கு, நாளைய தினம் கிடைக்கும். இன்றும் உங்களுக்கு கந்தன் கருணை பாடல் தான் வேண்டுமா? கந்தன் கருணையிலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல் வேண்டும். சரி, கந்தன் கருணையிலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். சிறப்பான நிகழ்ச்சி, முதலாவதில் வந்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் அருள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முன்பு அடிக்கடி வருகிறீர்கள், இப்பொழுது எங்களுடைய காட்டலையில நீண்ட நாள் நீங்கள் நோயிட்டும் இருந்திருக்கின்றீர்கள், வர முடியாமலும் இருந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது அது மாலை நேரம் சரியாக 5 மணிக்கு உங்களுக்கு மாலை நேரம் 5 மணிக்கு எங்களுடைய நேயர் நேரம் நேரடி நேரலையிலே நீங்கள் வந்து பாடல்களை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். 2-2.5 மணி நேர வகையிலே நடக்கும் அந்த பாடலை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழலாம். அதை தொடர்ந்து தினமும் கதம்பம் நிகழ்வு இருக்கின்றது. அந்த திரும்ப அந்த நீங்கள் அதையும் வந்து கேட்டுக்கொள்ளலாம். சரியா, இப்ப உங்களுக்கு கந்தன் கருணையில் இருந்து ஒரு பாடல், ஆறுமான பொருள் என்ற பாடல், மனம் படைத்தேன் உன்னை அடைவதற்கு என்ற பாடல் ஒன்று அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. வாழ்த்துக்கள், இணைந்து திரைப்பு தவிக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயாவின் திருவடிகளை வணங்கி செல்கின்றேன்.
0: மகனே வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் இணைந்து சிறப்பித்தமைக்கு முன்னிகள் தமிழ் வானொலி வானொலி காற்றலை நன்றி கூறுகின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் அப்பா. ஞானசேகரன் நாச்சியார் கோவில்.
0: வணக்கம் மகனே நாச்சியார் கோவில். முதல் முதலில் வந்து இணைந்து பாடுவோர் பாடலாம். என்ன இது, தமிழில் பேசுவோமே அலங்கரித்த உறவு அல்லவா? வணக்கம் முடியுமா? நன்றேன். நல்ல ஞானசேகரன், நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறேன்.
0: நல்லது. என்ன பாடலை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் நாளைய தினம் கேட்பதற்கு?
2: விட்டுவிட்டு கேட்கிறதப்பா.
0: உங்களுடைய நீங்கள் சற்று திரும்பி நின்று கேட்க வேண்டும். மிக தெளிவாக இப்பொழுது இலங்கை இளத்து நாட்டிலிருந்தும் பேசியிருந்தார், தெளிவாக இருந்தது. நீங்கள் சற்று திரும்பி நிற்க வேண்டும், அல்லது நகர வேண்டும், அல்லது தொலைபேசியை திருப்பி அதை பாருங்கள். தொடர்பலை துண்டிக்கப்படுகிறது போல் இருக்கு. இப்பொழுது கேட்கின்றதா?
2: கேட்கிறதப்பா.
0: அப்படியே நீங்கள் அந்த இடத்துல இருந்து பேசுங்கள். நாளைய தினம் கேட்பதற்கு என்ன பாடலை தருகின்றீர்கள்?
2: ராமனுடைய. ராமனுடைய
0: அதுல என்ன பாடல்?
2: அந்த பாட்டே அந்த பாட்டு தான்ப்பா.
0: ராமன் எத்தனை ராமனடி என்ற பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். நல்லது நல்லது. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களை இழைகின்ற போட்டி நிகழ்ச்சிக்கு, அதாவது தமிழில் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு செல்வோமா?
2: செல்வோமாப்பா.
0: சரி, உங்கள் நேரம் ஆரம்பித்து விட்டது. இப்ப கேள்வியை கேட்கின்றேன். இன்றைய தினம் சூரசிம்ஹாரம் பார்ப்பதற்கு நீங்க செல்லவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. நாட்டு நிலைமைகள், உங்களுடைய பொது நிலைமைகளை பொறுத்து, அல்லது சென்றீர்களா? செல்லவில்லையா?
2: செல்வதற்கு வாய்ப்பு இல்லை.
0: வாய்ப்பே இல்லை. நல்லது. அங்கே மழை பொழிகின்றதா மானே?
2: பனிதான் பெய்து கொண்டிருக்கிறது.
0: ஓ, பனி ஆரம்பித்து விட்டதா? நேரம் 10:30 ஆகின்றது. அதனால் 10:30 ஆகிவிட்டது. பனி குளிர் கூதல் இருக்கின்றது. பனியை கண்ணால் பார்க்க முடியாது, அதை உணர முடியும் இல்லையா?
2: குளிர் அதிகமாக,
0: குளிர் அதிகமாக வளமையை விட. ஆனா எங்களை போன்ற குளிர் இல்லை உங்களுக்கு. நீங்கள் சாதாரணமான சட்டையோடு மேலே ஒரு அங்கி போடுவீர்கள். குளிர்ச்சட்டை எதுவும் பாவிக்கிறீர்களா வெளியே போகும்போது?
2: குளிர்ச்சட்டை போடுற அந்த அளவுக்கு குளிர் இல்லை.
0: அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. நல்லது. நிலவு காலமா? இப்ப நிலவு ஆரம்பித்து விட்டதா? கொஞ்ச நேரத்தில் முடிந்து விடுது. அமாவாசை தீபாவளியோட முடிந்தது. தீபாவளின்னு தானே வந்தது இல்லையா?
2: ஆமா, அமாவாசை கழிந்து 6th நாள் தானே சஷ்டி.
0: ஆமா, நாளைக்கு ஆட்டமி,
2: சூரசம்காரம்.
0: சூரசம்காரம் நிறைவேறி விட்டது அங்கே. ஆமா, நிறைவேறி விட்டது இல்லையா? இல்லையா?
2: ஆமா, நிறைவேறி விட்டது.
0: நிறைவேறி விட்டது. எல்லோரும் வந்து
2: நிறைவேறி விட்டது.
0: ஆனால் நாளைக்கு, இன்று அவர்கள் உபவாசம் முடித்து, இன்றைக்கு நாளைக்குத்தான் காலையிலே, நாளை விடிய பாரணை செய்வார்கள் இந்த கந்த சஷ்டி விரதக்காரர். அப்படித்தானே? அப்படித்தான் இங்கே உள்ளது. நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் பணிக்கு செல்வதாக கூறுவீர்கள். கிழமை நாட்களில், வார நாட்களில் 5 நாள் பணி செய்கின்றீர்களா, 7 நாட்களும் பணி செய்கின்றீர்களா?
2: 6 நாட்கள் பணிகள் உண்டு. வெள்ளிக்கிழமை வார விடுமுறை.
0: அதனால புனிதமான நாள் வெள்ளிக்கிழமை ஓய்வெடுக்கக்கூடும். ஆனால் சனிக்கிழமை ஒரு நாள் விடுமுறை உண்டு. சரி, நல்லது. பணி கடினமானதாக இருக்கின்றதா, செய்யக்கூடியதாக
2: இருக்கின்றதா? இலகுவான வேலைதான். தேநீர் குழம்பி எடுத்துக்கொண்டு அங்காடிகளில் தேவைக்கு ஏற்ப கொண்டு சென்று கொடுத்து வருவேன்.
0: நல்லது நல்லது நல்லது. நல்ல சொற்களை உபயோகிக்கின்றீர்கள். தமிழிலே அற்புதமாக இருக்கின்றது. என்னுடைய பேர மக்கள் எப்படி, நலமாக இருக்கின்றார்களா?
2: அனைவரும் நலமாக இருக்கிறார்கள்.
0: அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள். அயலவர்களும் நலமாக இருக்கின்றார்கள். நண்பர்களும் நலமாக இருக்கின்றார்கள். அப்படித்தானே? மௌனம் கேட்கின்றதா நான் பேசுவது?
2: சொல்லுங்க.
0: இப்பொழுது மிதிவண்டியில் தான் செல்கின்றீர்களா எங்கும் செல்வதென்றாலும்?
2: பணியில் பணியிலிருந்து வீடு திரும்பும் போது மிதிவண்டியில் சென்று வருகிறேன்.
0: நீண்ட தூரமா பணியிடத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும்?
2: 20 கால தூரம்.
0: 20 கால
2: போய் வர.
0: சிறப்பு சிறப்பாக நீங்கள் உரையாடி இந்த தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்வு வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
0: எப்படி மறுவாய் இருந்ததா முதல் தடவையில் எனக்கு மகிழ்வாக இருக்கும் கூட சிரிப்பை கேட்க மகிழ்வாக. சரி, நீங்கள் நாளைய தினம் நாளைய வாழ்த்துக்கள் மகனே, வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். தமிழை நன்றாக உபயோகித்தீர்கள், நல்ல சொற்களை உபயோகித்தீர்கள், புதிய சொற்களை கலை சொற்களாக வந்தது நான் கேட்கும் பொழுது. நாளைய தினம் கேட்பது ராமன் எத்தனை ராமன் என்ற பாடல். இன்று என்ன பாடல் இப்பொழுது வெற்றி பாடலாக இந்த பாடல் வேண்டும்.
2: திருவிளையாடல் படத்திலிருந்து பார்த்தால் பசுமரம் என்ற பாடல் வேண்டும்.
0: சரி, பார்த்தால் பசுமரம். இப்பொழுது உங்களுக்கு முதல் வந்து விளையாடிய அருள், அவர் இலங்கை ஈழத்தரு நாட்டின் வடபகுதியில் இருந்து கேட்டிருந்தார்கள் என்று ஒரு பாடல் அவருடைய பாடல் இருக்கின்றது. அதற்கு முதல் தேவா அவனுடைய பாடல் சென்றது. இவருடைய பாடலை தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தால் பசுமரம்
2: இலங்கை அவர் கந்தன்கரணி பாடல் கேட்டார்.
0: ஆமா,
2: நன்றாக நீண்ட நாட்களாக நீங்களும் உணர்வு பூர்வமாக உறவினர்கள் விசாரிப்போம் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
0: தாய் மண்ணிலிருந்து
2: நிச்சயமாக நிச்சயமாக
0: அது ஒரு உணர்வு வித்தியாசமாக இருக்கு. இப்பொழுது நான் வேறு ஒரு நாட்டில்
2: அவர் சொன்னதான் அவர் கூறியதே நானும் கூறியதே. உங்களை தொடர்பு கொள்ளும் போது எங்களுக்கு தமிழ் பேச வேண்டிய உத்வேகம் அதிகரிக்கிறது அப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. அது எங்கள் கடமைதானே, நாங்கள் தமிழதாய் பிறந்தவர்கள், எங்களுக்கு அடையாளம் அந்த தமிழ் ஒன்றுதான். அதைவிட மாடமாடங்கள் கோட கோபுரங்கள் உயர் பதவிகள் பெரிய படாடோப வாழ்க்கைகள் எப்படி இருந்தாலும் நான் உருவத்திலே கூட ஒரு வேறு நாட்டவரை போல தெரிந்தாலும் கூட என்னை தமிழன் என்று அடையாளப்படுத்துவதற்கு இந்த தமிழ் மொழி ஒன்றே தான் இருக்கின்றது.
2: மறுக்க முடியாத
0: அந்த தமிழை எங்கள் எதிர்காலத்துக்கும் எங்களுடைய எளிய சந்ததியினருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியது எங்கள் தலையாய கடமை.
2: நிச்சயமாக நிச்சயமாக
0: நிச்சயமாக. அதனால் உங்களுடைய பாடல் இரண்டாவது உங்களுடைய பாடல் பார்த்தால் பசுமரம் என்ற பாடல் திருவிளையாடல் பாடல் உங்களுக்கு காற்றலையில் கிடைக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பித்ததோடு வெற்றியும் பெற்றதுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள் மகனே. நலமோடு வாழுங்கள்.
2: நன்றி அப்பா. மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைவோம்
0: இணைவோம் இணைவோம். நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே அன்பு செல்வம் என்னுடைய மகன் செல்வகுமார் நீங்கள் வந்தீர்கள் ஐயா. வர வேண்டும் காற்றலைக்கு இணைந்து கொள்வோம். இது தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழில் என்ற தலைப்பிலே நாங்கள் வாரந்தோறும் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து எங்கள் தமிழ் தாய்க்கு, எங்கள் அன்னை தமிழுக்கு, எங்கள் தாய் தமிழுக்கு ஒரு நன்றிக்கடனாக அவரை வளர்த்து விடுவதாக, அதை நாங்கள் உயரச் செய்வதற்காக, உலகறிய செய்வதற்காக தமிழிலே பேசி தமிழிலே உறவாடிக் கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பேசும் பொழுது எத்தனையோ தமிழ் சொற்களை உதறிவிட்டு அந்நிய சொற்களை எங்கள் நாவிலே அமர்த்தி அதுக்கு ஆட்சி கொடுத்திருக்கின்றோம். அதை மீண்டும் செய்யாமல் நாங்கள் சாதாரண இதை நாங்கள் இலக்கியமோ இலக்கணமோ எதுவும் பேசவில்லை. சாதாரணமாக பேசுற பயிற்சி நடைமுறையில் வாழ்க்கை நடைமுறையில் நாங்கள் பேசிக் கொள்வதை தமிழிலே பேசி பழகுவோம் என்று ஒரு ஆதங்கம். அதனால் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து உங்களோடு உறவாடி இந்த தமிழை வளர்க்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்க வழியிலே செல்வகுமார் நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், மீண்டும் வர வேண்டும், அழைப்புக்கு ஓடி வாருங்கள். வர விட்டால் நான் பாடல் கொடுக்க வேண்டிய நிலையிலும் இருக்கின்றேன், அந்த பாடல் கொடுக்கவும் வேண்டும். இப்பொழுது எங்களுடைய அருள் ஈழத்திரு நாட்டின் யாழ்ப்பாணத்தில் கந்தர்மடம் பகுதியில் இருந்தவர்கள் அற்புதமான ஒரு சைவ மக்கள் வாழுகின்ற பிறந்து வாழுகின்ற ஒரு செல்வந்த இடம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் என்று ஒரு பிரபல்யமான ஆலயம், முருகன் ஆலயம். அதன் பின்னாலே இருக்கின்றது, அதை சுற்றியும் ஆலயங்கள் இருக்கின்றது. அவர்கள் வந்து இணைந்து கொண்டார். இப்பொழுது செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்பா, இறைவனால.
0: நல்லது. இறைவனுடைய அருள் என்றும் எல்லோருக்கும் உண்டு. என்னுடைய பேரமக்கள் உங்களுடைய குழந்தைகள் இருவரும் வந்து சிறுவர் பூங்காவை அலங்கரித்து செய்தது அற்புதமாக இருந்தது. எல்லோரும் வாழ்த்து கூறிய எழுதிய அதிலே பிரத்யேகமாக எங்கள் ஜோஜ் அவர்கள் குழந்தை செல்வங்களுடைய மேலையை கேட்க விரும்புவார். அவர் கூடுதலாக எழுதி கொள்வார். அப்படி சிலர் பலனத்திலும் என்னுடைய தனிப்பட்ட செய்தி பிரிவுகளையும் எழுதியிருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்வை பற்றியும் வந்த குழந்தைகளை பற்றியும் வாழ்த்து. சரி, இன்று நாளைய தினம் என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்? நாளைய தினம் உங்களுக்கு இந்த தமிழில் பேச
2: நாளைய தினம் என்னுடைய பாடல் பார் மகளே பாருல, அதே மாதிரி அந்த அதே ஒரு பேர்லப்பா பார் மகளே பார்,
0: பார் மகளே பார் என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினத்துக்கு பார் மகளே பார். சரி, இப்பொழுது நாங்கள் தமிழில் பேசுவோம் தமிழை, தமிழை பேசுவோம் தமிழ் என்ற நிகழ்வுக்கு வந்துவிட்டோம், காட்டலையில் வந்துவிட்டீர்கள். நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்க போகின்றோம். ஆயத்தமா நீங்கள்? விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும், தொடர்வோம். உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. வணக்கம் செல்வகுமார், வளர்க. உங்கள் சிறார்கள் வந்து அன்பாக தமிழில் பேசி அழகாக உரையாடி சில எங்களுக்கு தெரியாத தகவல்கள் எல்லாம் தந்து சென்றார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
2: குழந்தைகள் வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்துல பேசுறாங்கப்பா.
0: அதற்கு தந்தை தாயினுடைய கற்பனை, அந்த கனவு தான் முக்கியம். எங்களுடைய பிள்ளைகள் இப்படி வர வேண்டும் என்று நீங்கள் நியமிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்தாசையா இருக்க வேண்டும், அவர்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் கூறுவது சரியா பிள்ளையா?
2: சரி, பிள்ளை என்று சொல்லவே முடியாதங்கப்பா.
0: சரி, நல்ல
2: சரியான சரிதான்.
0: இரண்டு மூன்று தடவை நீங்கள் சொல்ல வேண்டி வந்துவிட ஒரு வசனத்திலே பதிலை முடித்து விட்டால் நன்று. சுருக்கமான பதில் தந்தால் நீங்கள் அழகாக விளையாடலாம். அல்லது விட்டால் தடியை கொடுத்து அடி வாங்குவது போல எல்லாம் உண்டாகும். அங்கே மழை பொழிந்து மழை பொழிவு நின்று விட்டதா செல்லக்குமார்?
2: தற்சமயம் நின்று விட்டது.
0: தற்சமயம் நின்று விட்டது. இன்று பணிக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு மழை இடையூறு விளைவித்ததா வீதியிலே?
2: இன்று தூரல் இல்லை.
0: இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அப்பா கேட்கும் கேள்விகளிலே ஒற்றை சொல்லிலேதான் பதில் வரும்படி கேட்கின்றாரே என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதுக்கும் இன்னொரு சொல்லு சேர்த்து இரண்டு சொல்லை குறிப்பழக வேண்டும். நாளைய தினம் உங்களுக்கு பணி உண்டா? சனிக்கிழமை
2: பணி உண்டு.
0: பணி உண்டு. ஞாயிறு தோறும் உங்களுக்கு பணி இல்லை என்று நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
2: அப்படித்தான்.
0: நல்லது. அப்படித்தான்
2: ஐயா.
0: அப்படித்தான் ஐயா. சரி, ஐயா கூறுவிட்டீர்கள். நீங்கள் இந்த சூரசம்ஹாரம் பார்த்ததுண்டா?
2: ஒரு முறை பார்த்திருக்கிறேன்.
0: ஒரு முறை பார்த்திருக்கிறேன். எந்த ஆலயத்தில்?
2: திண்டுக்கல்லில் உள்ள முருகன் கோயில்.
0: அப்படி சொல்லிப்படா, அந்த திண்டுக்கல்லில் என்றால் அது ஒரு வார்த்தையாக முடிந்துவிடும். சரி, நான் அறிந்தேன் பாரத நாட்டு இலங்கை ஆசிய நாடுகளிலே சிறப்பாக சூரன் சம்ஹாரம் நடக்கும் நிகழ்வு தென்னகத்திலே திருச்செந்தூர் ஆலயத்தில் தான் சிறப்பாக நிகழ்வு என்று எல்லோரும் கூறுவார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் செல்வதென்றும் கூறுகிறார்கள். அது உண்மையா?
2: உண்மைதான் என்று நானும் நினைக்கிறேன்.
0: நீங்களும் நினைக்க இரண்டு தடவைகள் நினைக்கிறேன் என்று கூறியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு மஞ்சள் கடதாசி தூக்கி வைத்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு தடவை நினைக்கிறேன் சொன்னால் விடுவேன். சரி, இன்றைய நாள் எப்படி சென்றது உங்களுக்கு?
2: இறைவன் அருளால் நல்ல விதமாக சென்றது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்.
2: நன்றி
0: அவருடைய சிரிப்பை பாருங்கள்.
2: நன்றிப்பா, நன்றிப்பா. ஏன்னா ரெண்டாவது முறை வெற்றி பெறதை விட பஸ்ட் முறை வெற்றி பெறதான்ப்பா, அதுதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன்.
0: அதுல பேரான் ஆனால் என்னுடைய பேரன் ஒரு தடவை வந்து ஜெயசூரியா முதல் தடவையிலே வந்து வந்தார். ஞாபகம் இருக்குதா? அது இன்னும் எனக்கு பசுமையாக இருக்காங்க. அழகாக பேசி நல்ல திறமையாக பேசி சிறப்பாக செய்திருக்கோம். சரி, அப்படி நீங்கள் வெற்றி பெற்றபடியால் என்று உங்களுக்கு என்ன பாடல் விரும்புகிறீர்கள்?
2: அப்பா எனக்கு வந்து
0: என்ன பாடல்?
2: தங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் போடுங்க. என் விருப்பத்தில் இது ஒண்ணு சொல்லுவோம் பாருங்க. நம்ம ப்ரோக்ராம் ஒண்ணு செய்வீங்க பாருங்க. நாங்க என்ன விரும்புவோமோ அப்படின்னு நினைச்சு தன் விருப்பம்னு ஒண்ணு போடுவோம். அம்மா போடுவாங்க, பிரகாஷ் போடுவாங்க.
0: என் தெருவில் உங்கள் பாடம்
2: அந்த மாதிரி ஒண்ணு போடுங்க.
0: உங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்கும், வெற்றி பாடலாக ஒரு பாடல்.
2: இன்னைக்கு தம்பி பேசுறேன், தம்பி பேசுறேன்னு இருந்தான்பா சூர்யா. அவரும் சரி சரி, நானும் இல்ல இவ்வளவு நேரம் தேவா பேசினதை அடுத்தடுத்து பார்த்துட்டு தூங்கிட்டு
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மாள், வணக்கம் வணக்கம் பவுனம்மாள்,
3: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகளே?
3: நலமாக இருக்கிறோம் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. என் பேர் எப்படி இருக்கின்றார்? பூட்ட பிள்ளை எப்படி இருக்கின்றார்கள்?
3: எல்லோரும் உங்க ஆசீர்வாதத்தோட நலமா இருக்காங்க ஐயா.
0: உண்மையிலே அவர்களோடு பேசிய போது நான் இன்னொரு குடும்ப உறவாக நல்ல நல்ல பாசத்தோட அவர்கள் பேசினார்கள். நான் நல்ல ஈடுபாடோட முடுமனதோட அன்பாக பேசியிருந்தேன். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு, உங்களுக்கும் சிறப்பு. சரி, இந்த நாளைய தினம் இதை வந்து தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்விலே வந்து பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். ஒரு 3 நிமிடங்கள் தமிழிலே பேச வேண்டும். ஆங்கில சொல் கலக்கக்கூடாது. சொன்ன சொல்லு திருப்பி கூட 2 தடவை கூறலாம் ஒரு சொல்லை. 3வது தடவை நீங்கள் கூறினால் விடுபட்டு விடுவீர்கள். உங்களுக்கு 2 சந்தர்ப்பம் கிடைக்கின்றன. முதல் சந்தர்ப்பத்திலே வந்தவர்கள்

0: சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தது. அதுல வந்து ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே, குற்றால அழகை நாம் தாண்டதற்கு வண்ணக்கிளியே.
1: அந்த தலைவி பாடங்கள் பார்ப்போம், ஆயிரம் கண் போதாது அதானே.
0: ஆமா ஐயா, அது அதே பாடல் தான்
1: ஐயா.
0: ஆயிரம்
1: அவர் நேற்றைய தினமும் அப்படித்தானே ஒரு பாடல் கேட்டீர்கள், வண்ணத்தமிழ் பெண் ஒரு தீ என்று வந்தாள் அவருடைய பாடல்.
0: அதே படத்தில்
1: உள்ளது. நாங்கள் இப்போ தமிழில் பேசுவோம் நிகழ்வுக்கு இணைய போகின்றீர்கள், உங்கள் போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்ற. அப்ப 3 நிமிடங்கள் தொடர்ந்து பேச வேண்டும், உங்களுக்கு விதிமுறைகள் தெரியும் தானே?
0: தெரியுங்க.
1: 3 நிமிடங்கள் நாங்கள் தமிழிலே பேசுவோம். பெரிய இலக்கண இலக்கிய தமிழுக்கு நான் போவதில்லை. சாதாரணமா நாங்கள் சுகநலம் சாதாரணமான பேச்சிலே பேசும் பொழுது தமிழ் சொல்லைத்தான் நாங்கள் உபயோகிக்க வேண்டும். ஆங்கில சொல்லோ புறமொழிகளோ கலக்கக்கூடாது. ஒரு சொல்லை 2 தடவைக்கு மேல் உபயோகிக்க கூடாது. இப்ப ஆமாம் சென்று வந்தேன், போய் வந்தேன், இருக்கின்றது என்று 2 தடவை கூறினா, 3வது தடவை கூறினா நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். அடுத்தது
0: முயற்சி பண்றீங்க.
1: அடுத்தது சொன்னது அதைத்தான் சொல்ல. அடுத்தது 3 வினாடிகள் தாமதிக்க கூடாது. கேட்டால் அதுக்கு அதில் வேற பதிலை கூற வேண்டிய தமிழிலே குறிப்பளவு. சரிதானே?
0: சரிங்க,
1: ஆரம்பிப்போமா? ஆரம்பித்து விட்டது உங்களுடைய நேரம். பொன்னம்மாள், நீங்கள் இருக்கும் ஊரின் பெயர் என்ன?
0: நான் இருக்கும் ஊரின் பெயர் நாகப்பட்டினம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் ஊரில் கடற்கரை உண்டா?
0: உண்டு.
1: ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது என்று கூறியிருந்தேன், சரியா? அந்த உண்டு என்று சொன்னது ஒரு சொல் தானே மகள், நீங்க முதலாவது நாள் பங்கு பெற்ற. ஆமாம் உண்டு என்று சொல்லி 2 சொல்லை சேர்த்து சொல்ல வேண்டும். ஆமாம் அல்லது இல்லை அல்லது உண்டு அல்லது நல்லது என்று ஒரு சொல்லில் பதில் சொல்லக்கூடாது. உங்கள் போட்டியை திருப்பி நாங்கள் இணைவோம். நீங்கள் அதில் மீண்டும் கூறுகின்றேன். இப்ப ஆம் இல்லை உண்டு போனேன் வந்தேன் இருந்தேன் என்று ஒரு சொல்லில் பதில் கூறக்கூடாது. 2 அறிவை சேர்ந்து வர வேண்டும். ஒரு சொல்லை 2 தடவை உபயோகிக்கலாம், 3வது தடவை உபயோகிக்க கூடாது. 3 நிமிடங்கள் தாமதிக்க கூடாது. 3 வினாடிகள் தாமதிக்க கூடாது. 3 நிமிடம் தானே போட்டி, 3 செகண்ட், அதாவது வினாடிகள் நீங்கள் தாமதிக்க கூடாது. பதில் சொல்ல ஆங்கிலமோ புறமொழியோ 1 தடவையும் கலக்கக்கூடாது. சரிதானே? பேசியதை சரி. பதில் கூறும் பொழுது நீங்கள் சுருக்கமான பதில் கூறினால் வெற்றி எடுப்பார வருவீர்கள். நீட்டாக கூறிக்கொண்டு போகத்து வாங்கினால் விட்டு விடுவீர்கள். சரியா? இப்பொழுது நேரம் ஆரம்பிக்கின்றதம்மா. இன்றைய தினம் உங்களுடைய இடத்திலே மழை அதிக நேரம் பொழிந்ததா?
0: அதிக நேரம் பொழியவில்லை.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இருப்பது கடற்கரை பிரதேசம் என்று எனக்கு தெரிகிறது. அது எப்பொழுதும் ரம்யமாக இருக்கும் அந்த கடற்கரை. காற்று, வெயில், மழை எது வந்தாலும் ஒரு அனுபவிக்க சுகமாக இருக்குமா கடினமாக இருக்குமா?
0: சுகமாக இருக்கும்.
1: பகல் வேள் நல்ல பகல் வேளையிலும் சுகமாக இருக்குமா?
0: அப்படித்தான்.
1: அப்படித்தான் என்று கூறுகிறீர்கள். அப்படித்தான் என்று கூறுகிறோம். கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எச்சரிக்கை கிடைத்திருக்கிறது. கவனமாக இருக்கணும். அந்த கரையோர பகுதியில் சுமார் எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றீர்கள்?
0: 1000 குடும்பங்கள்.
1: 1000 குடும்பங்கள். இந்த 1000 குடும்பங்களும் கடந்த முறை நடந்த கடல் ஹோல் அந்த பெரிய ஆழி பேரலை, அது அந்த நேரத்தில் அந்த 1000 குடும்பங்களும் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் இல்லையா? அப்படி இருக்க பாதிக்கப்பட்டவர்கள் வெளியேறினார்கள். எனக்கு புரிந்துவிட்டது, எனக்கு புரிந்துவிட்டது. அந்த 2 ஒரு வசனத்திலே உங்களுடைய கடற்கரை பிரதேசத்தின் காலை சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்று உங்கள் தமிழில் கூற முடியுமா? சூரிய
0: பிரகாசமாக
1: பிரகாசமாக
0: பிரகாசமாக உதய

0: உதயம்,
1: பிரகாசமான உதயம்.
0: அந்த கிழக்கு வானம் கீழ்வானம் சிவந்து சூரிய பகவான் மேலே வரும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும், அதை நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்களா, ரசித்திருக்கின்றீர்களா?
1: ரசித்திருக்கின்றீர்கள்.
0: ஆனால் தெரிகின்றது, நீங்கள் தாமதமாக கூறும் பொழுது நீங்கள் சூரியன் உதக்கி உதிக்கும் போது தூக்கத்தால் விழிப்பதில்லை போல் இருக்கின்றது, நன்றாக தூங்குவீர்கள் தெரிகின்றது. அதே போன்று மாலை நேர சூரியன் மறையும் வேளையிலே எவ்வளவு மந்தகாசமாக இருக்கும், அதை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றீர்களா? மாலை நேரத்து சூரியன் மறைவதையா கூறுங்கள்.
1: மகிழ்ந்து போவேன்.
0: மகிழ்ந்து போவீர்கள் அந்த நேரத்திலே. ஏதாவது என்ன பாடல் உங்களுக்கு தோன்றும் அந்த நேரத்திலே?
1: மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ,
0: அந்த மாலை நேர பொழுதே நீங்கள் போ போன்னு கூறிவிட்டு ஓடி போய் விரைவாக தூக்கத்துக்கு சென்று விடுவீர்கள். நல்லது பவுனம்மாள், நீங்கள் நன்றாக பேசியிருக்கின்றீர்கள். இந்த இதில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 3 நிமிடத்தை தாண்டி ஒரு
1: நன்றி.
0: ஆனால் சில முதல் தடவையாக நீங்கள் வந்தபடியால் சற்று தடுமாற்றங்கள் இருந்தது.
1: அந்த
0: இது நகைச்சுவைக்காக நாங்கள் சாதாரணமாக பேசுவதைத்தானே பேசினோம். உங்களோடு இன்னும் கூட நான் விருப்பம், உங்களுடைய தமிழிலே எனக்கு விருப்பம், நீங்கள் வந்து அழகாக பேசுகிறீர்கள். சரி, நீங்கள் வெற்றி பெற்றமைக்காக அந்த மாலை பொழுதின் மாலை மயக்கும் மாலை பொழுதே நீ போ என்ற பாடலே உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி பெற்றவருக்கு ஒரு பாடல் கொடுப்பதுண்டு. நீங்கள் விரும்பி கேளுங்க. நான் சாதாரண நீங்கள் இந்த மயக்கு மாலை என்று சொன்னபடியால் அந்த பாடலை கூட அது அதை விட்டு வேறு பாடல் இருந்தாலும் தரலாம். என்ன பாடல் விரும்புகிறீர்கள்?
1: இல்ல ஐயா, அந்த பாடல் மிக விருப்பமான பாடல் தான்.
0: அதான் உடனே வந்தது உங்களுக்கு வாயில். நான் நினைத்தேன் நீங்கள் மாலை பொழுது மயக்கத்தில் நின்று பாடுவீர்கள் என்று.
1: இல்ல, அது எனக்கு ரொம்ப நான் விரும்பி அடிக்கடி பாடக்கூடிய ஒரு பாடல் ஐயா. அது நல்லா பாடிட்டு ரசிச்சுப்பேன்.
0: நல்ல, நீங்கள் இந்த மாலை நேரத்தை ரசிப்பது போல் காலை சூரியன் உதயத்தை நீங்கள் ரசித்து பாருங்கள். அதுவும் கடற்கரையிலே நின்று ரசித்தால் அந்த இளம் காற்று, தென்றல் காற்று, இளம் சூரியன் கதிர் மெதுவாக வருவதை அழகாக ரசிக்கலாம்
1: ஐயா. எங்க வீடு நான் முடிச்சு நான் வெளியில வரும்போது சூரியன் அப்படி அழகாக பிரகாசமா இருக்குங்க ஐயா. அதை நான் ஒரு வினாடி நின்று அந்த சூரியனை பார்த்து ரசிச்சுட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நான் வந்து வேலையை தொடங்குவேன் ஐயா.
0: சிறப்பு. அந்த சூரிய நமஸ்காரம் மிக மிக சிறப்பு. ஆனால் கண் திறந்து நமஸ்கரிக்க வேண்டும். கண் திறந்து சூரிய ஒளியை கண்ணுள்ளே வாங்கி நீங்கள் வணங்கி பாருங்கள். இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும். கண்மூடி வணங்குவதை விட கண்ணை முழித்து சூரியனை உங்கள் கண்ணுக்குள்ளே எடுத்து அந்த கடினமாக இருக்கும். பழக்கத்துக்கு வந்துவிட்டால் 10 நிமிடம் 20 நிமிடம் கூட நீங்கள் கண்ணுக்குள்ளே வச்சிருப்பீர்கள் அவரை. சரியா,
1: தொடர்ந்து இனிமேலுக்கு அதே மாதிரியே அதே கடைப்பிடிக்கிறேன்.
0: சில நாடுகள் நீங்கள் அப்படியே சூரியன் இளம் சூரியன் அவரை பார்ப்பதற்கு கண் கூசிக்கொண்டிருக்கும். அந்த கண் கூச்சத்தை நீங்கள் மனதை அடக்கி அதை செய்து வந்தால் உங்களுக்கு கண் சிறப்பாக இருக்கும், உள்ளமும் தெளிவாக இருக்கும், மூளையும் விருத்தி அடையும். உங்களுடைய எங்களுடைய தமிழ்நாட்டிலேதான் ஒரு பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு ஐயா வயதானவர். அவர் எத்தனையோ வருடங்களாக உணவு தண்ணீர் எதுவும் அருந்தாமல் இந்த சூரிய ஒளியைத்தான் உணவாக அவர் வந்து எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார். அவர் சூரியனுடைய ஒளியைத்தான் கண்ணில் எடுப்பார். அது அவருக்கு பசி தாகம் எதுவுமே கொடுக்கவில்லையாம் எத்தனையோ வருடங்களாக. நான் செய்தி பார்த்து நல்லது பவுனம்மாள் நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கின்றீர்கள். இது ஒரு புதிய நிகழ்வு உங்களுக்கு. தமிழில் பேசுவோம் தமிழில் என்ற வகத்தில் நாங்கள் தமிழைத்தான் பேசுகிறோம். தமிழால் தமிழை பேசுகின்றோம். தமிழை தமிழால் பேசுகின்றோம் என்றால் நாங்கள் தமிழர்கள். சரியா, நல்லது. இதே மாதிரி நன்றி இணைந்து சிறப்பித்தமைக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இப்பொழுது எங்களுடைய அன்பு நெஞ்சம் அருள் யாழ்ப்பாணத்திலிருந்து பங்கு பெற்றி, ஈழத்திரு நாட்டிலிருந்து பங்கு பெற்றி வெற்றி பெற்ற பாடல் கந்தன் கருணையிலிருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடல் வருகின்றது காற்றலை வெற்றி பாடலாக.

அற்புதமான ஒரு பாடல். ஞான சக்தியான எம்பெருமான் முருகனின் நடுவிலே இருக்க இடது பலம் இச்சா சக்தி கிரியா சக்தி இருவர்களுமாக இருக்கும் வேளையில் கிரியா சக்திக்கு அவர் கொடுத்த அருளை எண்ணி பாடிய தேவயானி அம்மாவின் பாடல். கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து அற்புதமான இசை திலகம் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா இசைத்துவிட காவிய கவிஞர் எங்களுடைய கலைய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளுக்கு பி சுசீலா அம்மா குரல் கொடுத்து கந்தனின் பெருமையை எடுத்து கூறி இந்த பாடலாக இருந்தது. அன்புள்ள தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் 11:07 இரவு நேரம், எங்களுக்கு இப்பொழுது நண்பகல் 12:37, மலேசியாவில் நள்ளிரவை தாண்டி 1 மணி நேரம் ஆகிவிட்டது. குவைத் நாட்டிலே இப்பொழுது 8:37 இருக்க வேண்டும். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே தமிழில் பேசுவோம், தமிழை பேசுவோம் தமிழால் என்று கூறும் பட்சத்திலே 3 நிமிடங்கள் போட்டியில் கலந்து தமிழிலே பேசி வெற்றி பெற்ற பாடல்கள் கிடைத்துக் கொண்டு இருக்கும் வேளையிலே அடுத்த அன்பு உறவு அன்பு மகன் ஞானசேகர் நீங்கள் வந்து 3 நிமிடம் அழகாக பேசி மகிழ்ந்து வெற்றி பெற்றதுக்கான ஒரு வெற்றி பாடலை கேட்டீர்கள். அந்த பாடல் ராமன் நித்தனை ராமனடியிலே அதே கேட்டிருக்கு நாளைய தினத்துக்காக என்று திருவிளையாடல் திரைப்படத்திலே பார்த்தா பசுமரம் என்ற ஒரு பக்குவமான வாழ்வியல் தத்துவத்தை கொண்டு மனித வாழ்வின் இயல்பை கூறும் ஒரு பாடலாக வருகின்றது. அந்த பாடலை கேட்போம்.

0: கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா.
1: அற்புதமான ஒரு பாடல். வாழ்க்கையின் தத்துவத்தை வாழ்வியல் அதற்கு குழந்தையிலிருந்து இறுதி வரைக்கும் வாழும் வேளையிலே புத்தி தெரிந்து நாங்கள் வாழ்விலே தனமா சுயமாக நடமாடும் பொழுது நாங்கள் செய்யும் செயல்களை எல்லாம் சுற்றி வளைத்து கூறி பாடிய அந்த பாடல் கே வி மகாதவன் திரையிசை திலகம் அவர்களுடைய இசையிலே அற்புதமான இசை அரசரின் குரலிலே கேட்டு மகிழ்ந்தோம். இது எங்கள் ஞானசேகரன் அவர்கள் வெற்றி பெற்றதற்கான பாடல் வந்தது. அடுத்து வரும் பாடலையை தர இருக்கின்றேன். அவர் என் பொறுப்பில் விட்டுவிட்டார், நீங்கள் தானப்பா தர வேண்டும் அந்த பாடலை என்று அன்பு மகன் செல்வகுமார் நீங்கள் வந்து அழகாக தமிழில் பேசி உரையாடி மூன்று நிமிடங்கள் உங்களை தன்னடக்கத்தோடு இருந்து உங்களை கட்டுப்படுத்தி அங்கு பேசியதை நான் பார்த்தேன். இந்த பயிற்சி எங்கள் அனைவருக்கும் தேவை. அளவோடு பேச வேண்டும், அழகோடு பேச வேண்டும், அறிந்து பேச வேண்டும் என்ற நிதானங்களை எல்லாம் உங்களுக்கு பக்குவமாக எடுத்துத்தரும் ஒரு பயிற்சியிலே நீங்கள் சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே உங்களுக்கு ஒரு பாடலை தர விருகின்றேன். நீங்கள் என் பொறுப்பில் விட்டபடியால் ஒரு பாடல் தருகின்றேன். அந்த பாடல் மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திலிருந்து கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் இசைச்செல்வி பாடிய பாடல். அந்த பாடலை தருகின்றேன், நீங்கள் கேட்டு மகிழுங்கள். உங்கள் பாடல் என் தெருவில் வருகின்றது.

இனிமையான அந்த பாடல், இனிமையென்று நாங்கள் இசையை கூறினாலும் அற்புதமான கருத்தாளம் உள்ள அந்த பாடல். இந்த பாடலுக்கும் திரை இசை திலகம் கே வி மகாதவன் ஐயா அவர்கள்தான் இசை கொடுத்தார்கள். வரிகளை கொடுத்தவரோ காவிய கவிஞர் எங்களுடைய கண்ணதாசன் ஐயா அவர்கள். குரலோ வெண்கலக் குரலில் உலகெல்லாம் தன்னுள் இழித்து வைத்துக் கொண்ட கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள். அவர்களுடைய அந்த இசையிலே, அவருடைய குரலிலே வரும் பாடல்களுக்கு ஒரு மெருகுண்டு. வரிகள் பிழைத்தால், வரிகள் சரியில்லையோ, இசை சரியில்லையோ, அவருடைய குரல் அதை நிவர்த்தி செய்து கொண்டு சென்றுவிடும். அப்படியான ஒரு அற்புத தெய்வீக பாடகர் அவர் அந்த அம்மா. அவனுடைய இடத்துக்கு நீ யாரும் அந்த குரலை சுமந்து வரவில்லை. ஒரு சிலர் அந்த குரலை எடுக்கின்றார்கள், ஆனால் அவர்களுடைய அந்த சந்தம், அந்த ஓசை, அந்த ஈர்ப்பு இருக்காது. இந்த பாடலிலேயும் ஒரு உன்னதமான கருத்து, வாழ்க்கையில் நாங்கள் சாதிக்க படைத்த நாங்கள் சஞ்சலமடையக் கூடாது, எங்களுக்கு இருக்கின்றது வெற்றி என்பதை மனதிலே வைத்து நாங்கள் துவண்டு விடாமல் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை செய்ய வேண்டும் என்ற அற்புத பாடல் இது. நிச்சயமாக அன்பு மகன் செல்வகுமார் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்ற நீங்கள் பெரிய பொறுப்பை என்னிடம் தந்துவிட்டு உங்களுடைய தெருவிலே போடுங்களப்பா, என்னுடைய தெரியும் தானே உங்களுக்கு என்று இந்த பாடல், எனக்கு இந்த பாடல் உங்களுக்கு பொருத்தமான பாடலாக இருக்கும் என்று நான் காற்றலையில் தந்தேன். அன்பு மகனே, சிறப்பாக வந்து தமிழில் விளையாடி வெற்றி பெற்றபடியால் நீங்கள் வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதை எடுத்துக் கூறும் பாடலை கேட்ட வேளையிலே அடுத்து ஒரு பாடல் தயாராக இருக்கின்றது. அந்த பாடல் நாகப்பட்டினத்திலிருந்து அன்பு மகள் பவுனம்மாள் வந்து அற்புதமாக தமிழிலே என்று முதல் நாள் என்றபடியால் சில மஞ்சள் கடதாசிகள் நோட்டீஸ் கொடுத்தும் அழகாக அந்த தமிழிலே பேசி வென்று கொண்டார். புரிந்துவிட்டது அவருக்கு விடயம். இந்த என்ன இது என்ன என்று புரிந்து கொண்டால் நீங்கள் வெல்லலாம். எங்களை அறியாமல் எங்கள் நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு அந்த வாயினுள்ளே இருந்து வெளியே பெறாமல் உள்ளே தங்காமல் அலன்று உழன்று கொண்டிருக்கும். சொற்களை எல்லாம் புரட்டி புரட்டி கொடுக்கும். எந்த வார்த்தைகளையும் அது கொண்டு வந்து தான் பயிற்சி பண்ணி தந்துவிடும். ஆனால் அந்த நாவிலே ஒரு சொல்லி வந்து உட்கார்ந்து விட்டால் அதை நாங்கள் வெளியே தள்ளுவது மனம் நினைத்தாலும் தள்ள முடியாது. அப்படி பழைய நாட்களிலே கடந்த வாரங்களிலே வந்த போட்டியிலே அன்பு உறவுகள் அந்த பிழைகளை செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் அதை கவனித்து நான் என்ன பேசுகிறேன், நான் எதை கேட்டேன், அதற்கு எப்படி பதில் கூற வேண்டும் என்ற நிதானத்தோடு கூறியதை கூறாமல் அளந்து அறிந்து அளவாக பேசி மகிழ்வாக தமிழிலே பேசி வெற்றி பெற்ற போது அதை போன்ற மகிழ்ச்சி பெறுகிறது இல்லை என்றால் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னவுடன் உங்களுடைய எக்கால சிரிப்புகளிலிருந்து நான் அதை அறிந்து கொள்ளக்கூடிய செல்வகுமார், என்னுடைய மகன் எல்லோரும் இன்று வந்தவர்கள் எல்லோரும் ஞானசேகரன், அருள், தேவா, பவுனம்மாள் எல்லோரும் அழகாக சிரித்தீர்கள். அந்த சிரிப்பு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது மீண்டும் பெறுவதற்கு. அந்த சிரிப்பு உங்கள் நீங்கள் பெற்ற வெற்றிக்காக அந்த பாடல் கிடைக்கும். அந்த வேளையிலே கடற்கரை பிரதேச பற்றிய கேள்வியை நான் கேட்டு எனக்கு விருப்பமான பதிலை எதிர்பார்த்தேன். அதே போன்று அந்த சூரிய உதயம், சூரிய அஸ்தமனத்தை அழகாக எடுத்துக் கூறும் ஒரு பாடலை அவர் அந்த பதிலாக தந்திருந்தார். அந்த பாடலுக்கு அவர் அந்த பாடலே தன்னுடைய வெற்றி பாடலாக விரும்புகிறார் என்று கேட்டபடியால் அந்த பாடல் பவுனம்மாள் உங்களுக்கான வெற்றி பாடல் காற்றலையில் வருகின்றது. கேட்டு மகிழ்ந்து விடுகிறோம். உங்களோடு நாங்களும் இனிமையான ஒரு பாடல்

0: அற்புதமான ஒரு பாடல். இரட்டையர்களாக இருந்த மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் வி கே ராமமூர்த்தி ஐயாவும் இணைந்து இசையமைத்த அந்த பாடலுக்கு பிரபல பின்னணி பாடகரும் இசையமைப்பாளரும் ஏ எம் ராஜா ஐயா அவர்களோடு சுசீலா அம்மாவும் இணைந்து கொடுத்த அந்த குரல் குலே பகாவலி திரைப்படத்து பாடல். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அந்த பாடல், அந்த பாடல் இன்றும் இனிக்கின்றது. அந்த மயக்கும் மாலை பொழுது, அந்த மாலை நேர பொழுதை வர்ணிக்கும் பாடல்கள் இந்த பாடல் மிகவும் சிறப்பான அற்புதமான ஒரு பாடல். மேடை பாடகர்கள் இந்த பாடலை எடுக்கும் பாடும் பொழுது அங்கே சபையிலே இருப்பவர்கள் எல்லோரும் தங்களை மறந்து ரசித்து கைதட்டுவார்கள். இந்த பாடலுக்கு நீங்கள் நாடகத்தில் நடிக்க போனால் கூட அந்த காதல் காட்சிகளிலே மிகவும் ரம்மியமாக இருக்கும் அந்த நடிப்பு தானாக வரும் அந்த சொற்களினாலே. அந்த பாடலை மனநம் செய்துவிட்டு அலங்களை அறியாமல் கையும் வாயும் வாய் அசைத்துக் கொண்டிருக்கும் கையும் காலும் கண்ணும் முகமும் எங்களை அறியாமல் அபிநயத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை இன்று கேட்கக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்விலே வந்து விளையாடி சென்ற பவுனம்மாள் உங்கள் மூலம் பெற்றுக் கொண்டோம். நீங்களும் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள், நாங்கள் மகிழ்ந்தோம் என்ற உறவுகளே. அந்த மாலை நேரத்து சிறப்பான ஒரு காட்சியை வர்ணித்த பாடல். இந்த வழியில் வருகின்றார் இன்னும் ஒரு உறவு, இந்த நிகழ்ச்சியிலே காதலோடு வருகின்றார் எங்கள் குவைத் நாட்டிலிருந்து ஜோத் அவர்கள். வணக்கம் ஜோத்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா? கலையோடு வருவது போல் தெரிகின்றது.
1: நலமாகவும் வளமாகவும் இருக்கிறேன் ஐயா, உங்க ஆசீர்வாதத்தில்.
0: நல்லது, உங்கள் அன்பிலே நாங்களும் மகிழ்ந்து மகிழ்வாக இருக்கின்றோம். இன்று பணி அதிகம் போல் தெரிகின்றது ஜோத், உங்களுடைய குரலிலே
1: தெரிகிறது. ஐயா,
0: களைப்படைந்து விட்டீர்களா மகனே?
1: இல்ல இல்ல, இதான் முடிச்சுட்டு சாப்பிட்டேன்.
0: சாப்பிட்டீங்க?
1: ப்ரோக்ராம் கேட்டுனே இருக்கிறேன்.
0: நல்லது நல்லது, உண்டாது. ஆண்கள் என்றால் அப்படித்தான், திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஒரு முதுமொழி உண்டு. நாங்கள் எங்கெங்கு எந்த நாடுக்கு சென்றாலும் எங்கள் அன்பை, தாய் அன்பை, தந்தை அன்பை, சகோதர பாசத்தை, மனைவியின் அன்பை, குழந்தைகளின் மலர்களை எல்லாம் இழந்து வெளி நாடுகளில் இருக்கும் பொழுது தனிமை உங்களை வாட்டிக்கொண்டிருக்கும் வேளையிலே இந்த தொலைக்காட்சி, இந்த வானொலிகள் உங்களுக்கு துணையாக இருக்கு. அதிலும் ஜோர்ஜ், உங்களை பொறுத்தவரை நீங்கள் தனிமையாக அங்கே இருக்கிறீர்கள். எத்தனையோ பேர் வாழ்ந்தாலும் நீங்கள் பணி பணி முடிந்தும் தனி அறையில் தனிமையாக இருக்கின்றீர்கள். அந்த நேரத்திலே உங்களுக்கு மனம் தொங்கங்கே எல்லாம் செல்லும் என்பது எனக்கு தெரியும். நான் வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்பு பெற்ற போது தனிமையில் இருக்கவில்லை, நண்பர்களோடு சேர்ந்துதான் வாழ்ந்தேன். அப்ப ஒருத்தருடைய பரிமாறிக்கொள்ள உங்களுக்கு அப்படி இல்லை. ஆனால் இந்த இப்பொழுது நவீன வசதிகள் படைத்தபடியா தொலைபேசியிலே நீங்கள் தினமும் உங்கள் குடும்பத்தை பார்க்கலாம், பேசலாம், புரிகிறதா? அதே
1: போன்ற
0: இப்பொழுது வானொலியும் இருக்கிறபடியால் உங்களுக்கு சற்று ஆறுதலாக. நீங்கள் ஆரம்பத்தில் வந்தபோது கூறுவீர்கள், இந்த முருகல் தமிழ் வானொலியை கேட்கும் பொழுது எங்கள் உறவுகளோடு பேசுவது நலமாக இருக்கு. இப்பொழுது நீங்கள் உறவுகளை தேடி வைத்திருக்கின்றீர்கள். இன்றைய தினமும் நீங்கள் உங்களுடைய பதவியை பார்த்த வேறு நபர்கள் என்னுடைய பொது பதவியிலே இட்ட வேளை நீங்கள் அன்புறவுகளை பதிந்திருந்த அந்த செல்ல குழந்தைகளுடைய மழலையை கேட்டு ரசிக்கின்றீர்கள். அந்த வேளையில் உங்கள் பிள்ளைகளை நினைக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது. இதற்காகத்தான் அந்த நிகழ்வு. எத்தனையோ கலை துன்பங்களோடு இருப்பவர்கள் இந்த மழலைகளை கேட்கும் பொழுது எங்களை அறியாமல் கலையெல்லாம் தேர்ந்துவிடும். அப்படித்தானே? நல்லது. சரி, நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேணும் என்று நீங்கள் தமிழோடு பேச தயாரா? வந்தவர்கள் எல்லோரும் வெற்றி பெற்று பாடல் கேட்டு விட்டார்கள்.
1: எல்லாருமே தேவ முதல் கொண்டு
0: தேவாவும் வெற்றி பெற்றிருந்தால் சரி. நாளைய தினம் இந்த பாடலை பதிவு செய்கிறீர்கள்.
1: நாளைய தினம் புது புது அர்த்தங்கள்ல கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணி.
0: ஓ, கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு என்ற பாடல் உங்களுக்கு நாளைய தினம் பதிவு. அந்த பாடல் இருக்க அந்த முதல் பெரிய பாடல்கள் பார்ப்போம்.
1: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணி, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்லு, சுதியோடு மயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே.
0: இது ஜோஜ் தானா பாடுறது? அங்கே ரெக்கார்டை போட்டு விட்டு வந்தீர்களா? அற்புதம் ஜோஜ். ஒரு சொல்லு பாடடா என்று கேட்டால் அந்த நாளில் ஐயா எனக்கு பாடல் வரவே வராது என்று சொல்லி விடுவார். இப்பொழுது பாத்தீங்களா, வளர்ச்சி அழகாக பேசுகிறார் வந்து.
1: எல்லாம் உங்களுடைய ஊந்தல் இது ஐயா, உங்களுடைய
0: உற்சாக ஊந்தல் துளங்கள். இப்பொழுது உங்கள் நண்பர் நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். உங்களுடைய முடிந்துதான் அவரை எடுப்பேன். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு போட்டி இருக்கின்றது அல்லவா? இன்று உங்களுக்கு அப்ப அந்த போட்டியை முடிப்போம். ஆறுதல் அமைதி அவசரப்படுத்தவையில் ஆறுதலாக நிதானமாக எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம் என்றெல்லாம் கவனித்து பேச இருக்கின்றீர்கள். உங்கள் நேரம் ஆரம்பித்து விட்டது, பேசிக்கொள்வோம். இன்றைய நாள் உங்கள் பணி உங்களுக்கு சுமையாக இருந்ததா சுகமாக இருந்ததா?
1: சுமையோடு சுகமாக இருந்தது.
0: சுமையோடு சுமையாக இருந்தது, நல்லது. இந்த சுமையையும் சுகத்தையும் நீங்கள் அனுபவிக்கும் போது உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன எண்ணுகிறீர்கள்?
1: குடும்பத்திற்காகவே தானே உழைக்கின்றோம், அதனால்
0: நன்றி.
1: எந்த ஒரு
0: அந்த அந்த முயற்சி உயர்ச்சி தளர்ச்சி இல்லாமல் இருக்கு. குடும்பத்தை எண்ணும் பொழுது இன்னும் உற்சாகம் இல்லை, நான் இன்னும் செய்ய வேண்டும் அப்படி என்ன. அந்த வகையில் முன்னியல் தமிழ் வானொலியின் பாடல்களை கேட்கும் பொழுது உங்கள் மனதுக்கு எப்படி இருக்கின்றது?
1: மிக இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது ஐயா.
0: இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது, நல்ல. இன்று காத்தலையில் வந்து கலந்து சிறந்து சிறப்பாக விளையாடி 5 உறவுகள் சித்தி அடைந்து வெற்றி பெற்றிருக்கார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: மற்ற மகிழ்ச்சி அடைகின்றீர்கள், நல்லது. உங்களுடைய இரவு உணவு முடிந்து விட்டதா, உண்டு விட்டீர்களா?
1: தற்பொழுதுதான் முடித்து வந்தேன்.
0: சரி, எப்பொழுது நீங்கள் அதிகாலையிலே எத்தனை மணிக்கு நீங்கள் தூக்கத்தால் விழிப்பீர்கள்?
1: 6:30 மணி அளவில்.
0: 6:30 மணியில் தூக்கில் எழுந்து விடுவீர்கள். அதிலிருந்து பணி ஆரம்பித்து விடும் இல்லையா? பணி ஆரம்பித்து இரவு
1: பணி ஆரம்பித்து இரவு 7-8 மணி.
0: நல்லது. 2 மணி சொல்லிவிட்டீர்கள், கவனமாயிருங்கள். நான் கேட்காததுக்கு நீங்கள் 8 மணி, நான் கேட்கவில்லை, எத்தனை மணிக்கு முடியும். அந்த பாடல் முடி உங்களுடைய நிகழ்ச்சி உங்களுடைய பணி முடிந்துதான் நீங்கள் இரவு உணவு அருந்துவீர்களா?
1: பணி முடித்துவிட்டு எல்லாம் முடிவடைந்த பின்
0: நல்லது, நல்லது. உங்களோட மதிய போஷணத்துக்காக குறிப்பிட்ட நேரம் தருவார்களா, அல்லது உங்கள் பணியை முடித்து உங்களுக்கு பசி எடுக்கும் நேரம் உண்பீர்களா?
1: பணியிடையிலே
0: உணவு அருந்துவீர்கள். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான உணவுகளை நீங்கள் சமைக்க முடியுமா? அங்கே
1: உங்களுக்கு விருப்பமான உணவை நாங்கள் செய்து கொள்வோம்.
0: செய்து கொள்வீர்கள். அங்கே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மிதமான வெப்பமும் குளிரும் உள்ளது.
0: உள்ளது என்று 2 கூறியிருக்கின்ற உங்களுக்கு ஒரு மஞ்சள் கடதாசி எடுத்து வைத்திருக்கின்றேன். மீண்டும் ஒரு உள்ளது வந்து நடத்தி விடுவீர்கள் என்று. உங்களுக்கு இந்த நிகழ்வு, தமிழில் பேசுவோம் என்ற நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா?
1: முற்ற மகிழ்ச்சியாக பிடித்திருக்கிறது,
0: நல்லது. அன்பு உறவு, நீங்கள் அற்புதமாக விளையாடி வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் என்று நான் கூறினால் நீங்கள் சந்தோஷம்
1: மகிழ்ச்சி அடைவீர்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வெற்றி பெற்று விட்டீர்கள், வெற்றி பெற்றீர்கள். 5 கூடுதலாக விளையாடிய 3:05 நீங்கள் 81 நொடிகளும் எடுத்திருக்க கருத்துக்கள் நன்றாக பாடுவீர்கள், நன்றாக உரையாடு. முன்பு விட்டு விட்டு தான் பேசுவீர்கள், நீங்கள் தொடர்ந்து பேச மாட்டீர்கள், ஞாபகம். இப்பொழுது அழகான
1: எல்லாரும் பேசுறத கேக்குறோம் இல்லீங்களா?
0: ஆமா ஆமா, அதுதான்.
1: அம்மாவே இவ்வளவு அழகா பேசுவாங்க உங்ககிட்ட, ஆனா போட்டிங் வந்த பிறகு பாருங்க எத்தனை தடங்கள். ஒரு பயம் மனசுக்குள்ள,
0: பயம் என்னவென்று நான் அவதானமாக பேச வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும் சொன்ன அந்த எண்ணங்கள், அந்த கவனம், அது ஆளுமை என்று சொல்லுவது. உங்களுக்கு அந்த பேச்சு ஆளுமை, அதை ஆங்கிலத்தில் பர்சனாலிட்டி என்று ஒன்று இருக்கிறது. பர்சனாலிட்டி எல்லா இடத்திலையும் இருக்கிறது, பேசுவதில் இருக்கிறது, பாடுவதில் இருக்கிறது, அரங்கத்திலே நிற்பதில் இருக்கிறது, நடைமுறை பாவனையிலே இருக்கிறது, பணி புரிவதிலே எல்லாம் ஆளுமைகள் இருக்கின்றது. இந்த இடத்திலே நீங்கள் எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம்னு நல்ல ஆளுமையோடு செய்து வாழ்த்துகள். உங்களுக்கு என்ன பாடலை உங்களுக்கு தர வேண்டும்?
1: எனக்கு பயணங்கள் முடியவில்லை படத்திலிருந்து பொழிகிறது அந்த பாடல் ஐயா.
0: இளைய நிலா எப்படி பொழியும் ஐயா? பூர்ண நிலா தானே பொழியும். உங்களுக்கு இளைய நிலாவே பொழிந்து விட்டது, அப்படித்தானே? இந்த நிகழ்ச்சி இப்பொழுது இல்லத்திலே இருப்பவர்களை கேட்டுக்கொண்டிருப்பார்களா, தூங்கி இருப்பார்களா?
1: இப்பவே உள்ள அங்க தூங்கிருப்பாங்க ஐயா. ஏன்னா இப்ப அங்க அங்க ஊர்ல தானே இருக்கிறாங்க.
0: ஆமா ஆமா, இப்பொழுதாங்க நேரம்
1: போயிருக்கிறாங்க. ஆமா,
0: நல்லது.
1: பாண்டிச்சேரியில இருந்தா கேட்டு இருப்பாங்க.
0: உங்களுக்கு நாகப்பனை இணைக்க முடியுமா, இல்ல அவரை நான் நேரடியில் எடுக்கவா?
1: நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? நான் எனக்கு வராது, ஏன்னா அவர் வந்த பிறகு நான் வரேன்.
0: அப்படியா, நீங்கள் இப்ப செல்ல போகிறீர்களா? சரி, நல்ல.
1: இல்ல, ஏன்னா எனக்கு இணைக்க தெரியாது. அதுதான் இதுல எப்படி
0: அப்படி ஒன்று இருக்குதா உங்களுக்கு இணைக்க தெரியாதா? இளைய நிலா பொழிகிறது என்றெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியும். உங்களுக்கு இணைக்க தெரியவில்லை என்றால் யார் நம்புறதையாவது எல்லாம்
1: காட்ட மாட்டேங்க.
0: காணவில்லையா? சரி, எனக்கு வந்த உங்களை பொறுத்தான் நானும் இந்த விளையாட்டு. நீங்கள் தென்ன திரும்பி கலந்துரையாளர்கள் செல்லலாம். வாழ்த்துக்கள். உங்களுக்கு மாணவர் காற்றலைக்கு வருகின்றது. அன்பு வணக்கம் நாகப்பன் அவர்களே, நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். இப்பொழுது அழைத்தீர்கள், மீண்டும் வந்து தொடர்பு கொண்டு வாருங்கள் என்று அழைத்துக் கொள்கின்றேன். அன்போடு வாருங்கள். உங்களுக்காக எதிர்பார்த்துக் கொண்டு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் இணைந்து பாடல்களை கேட்டும் பதிந்தும் அத்தோடு தமிழோடு விளையாடுவோம், தமிழில் பேசுவோம் என்ற விளையாட்டில் இணைந்தும் இருக்கின்றோம். அந்த வகையில் இணைந்து சிறப்பிப்பதற்கு வந்த அன்பு உறவு நாகப்பன் நீங்கள் வர வேண்டும். காற்றலையில் வந்து சிறப்பிக்கலாம், பாடலையும் கேட்கலாம், உங்களுக்கான பாடலும் வழங்கப்படும். இப்பொழுது ஜோர்ஜ், நீங்கள் கேட்ட பாடலை தர இருக்கின்றேன். அதற்கிடையிலே என் அன்பு நெஞ்சம் நாகப்பன், நீங்கள் வந்தால் உங்களோடு தொடர்புக்கு வருவேன். இப்பொழுது வந்திருக்கின்ற ஆசான் வந்துவிட்டார். வாழ்த்துக்கள். ஓ, ஆசான் தன்னை இணைக்கும்படி கேட்கின்றார். இப்ப யார் வர வேண்டும் என்னிடம் இணைப்பதற்கு? அவர் சென்று விட்டாரு. நாகப்பன் வருகின்றீர்களா அல்லது ஆசான் வர வேண்டுமா தெரியவில்லை. நாகப்பன் வருகின்றார். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் தமிழில் பேசுவோம், தமிழில் தமிழால் பேசுவோம், தமிழை பேசுவோம், தமிழோடு பேசுவோம், தமிழாக பேசுவோம் என்ற வர்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். வந்தவர்கள் அனைவரும் வெற்றி பெற்று பாடல்களையும் கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம். வணக்கம் ஆசான். கார்த்திகேயன், எங்கே சென்று விட்டீர்கள்? இருவரும் நாகப்பன் வந்து விட்டார். வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா. மாலை வணக்கம்.
0: வணக்கம். மாலை வணக்கத்தப்பன் வந்திருக்கின்ற, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலமாக மகிழ்வாகவும் இருக்கிறீங்களா? நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக நான் இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன், சிறப்போடு இருக்கிறேன். அன்பு உறவுகள் எல்லாம் வந்து சிறப்பித்து செல்லும் வேளையிலே நான் மகிழ்வாக இருக்கின்றேன். மேலும் மேலும் எங்களுடைய மதிய வணக்கத்தை தந்து கொள்கின்றேன். என்ன பாடல் நாளைய தினம்
2: வானொலியும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க ஐயா?
0: நல்லது, நல்லது.
2: அன்பு உறவுகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்.
0: நல்லது. நாளைய தினம் இந்த பாடலை பதிவு செய்கிறீர்கள்? இந்த தமிழில் பேசுவோம்
2: பதிவு செய்வது. நாளைய தினம் வந்து படம் கைராசிக்காரன் திரைப்படம்.
0: அதுவே என்ன பாடல்?
2: கைவீசும் தாமரை.
0: கைராசிக்காரன் கைவீசுதான் போவாரோ? கைவீசும் தாமரை என்ற பாடல். இப்பொழுது ஆசான் அழைத்திருந்தார். நீங்கள் பேசுங்கள், பின்பு இணைப்போம்.
2: அப்படித்தானே?
0: சரி, இப்பொழுது நீங்கள் போட்டிக்கு தயாரா?
2: தயாராக இருக்கிறீங்க.
0: நன்கு. நன்றாக நிமிர்ந்திருந்து நல்லா நெடுமூச்சு விட்டு இதெல்லாம் வந்து ஆயத்தம் கைவிதறி காலதோறி அப்படி ஆயத்தமாக
2: எப்படி இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு பாட்டு வாங்கி ஆகணும் இல்லையா?
0: ஆகவே நீங்க வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெற்றால் தான் பாடல் கிடைக்கும். அது உங்களோட வந்த அபிலாசம் இருக்கின்றது எனக்கு தெரியும். உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. வணக்கம் நாகப்பன். உங்கள் கோயமுத்தூர் பகுதியிலே மழை எப்படி இருக்கின்றது?
2: இன்றைய தினம் மழை எதுவும் இல்லை ஐயா.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக் கொள்வோம். இன்றைய தினம் சூரசம்ஹாரம் என்று ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்ததாம், நீங்கள் சென்று பார்த்தீர்களா?
2: நேரில் சென்று காண சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் தொலைக்காட்சி வாயிலாக அறிந்தேன்.
0: நல்லது. தொலைக்காட்சி வாயிலாக அறிந்தீர்கள். உங்கள் தமிழ்நாட்டிலே சிறப்பான சூரசம்ஹாரம் நிகழ்வது திருச்செந்தூர் ஆலயத்தில் என்று அறிகின்றோம். அது உண்மைதானா?
2: திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹார நிகழ்வானது உலக பிரசித்தி பெற்றது.
0: பிரசித்தி பெற்றது நானும் அறிவேன். அந்த பாடல்கள் எல்லாம் இருக்கு. அந்த தெய்வம் திரைப்படத்தின் மூலம் நாங்களும் பார்த்திருக்கிறோம். மற்றபடி இந்த தொலைக்காட்சியிலே நாங்களும் அதை பார்த்து அந்த அருளை பெற்றுக் கொள்ளுகின்றோம். முருகனுடைய அருளை உங்கள் அயலிலே முருகன் ஆலயம் இருக்கின்றதா?
2: எங்கள் ஊர் கோயம்புத்தூரிலேயே மிக பிரசித்தி பெற்ற மருதமலை என்ற ஒரு ஆலயம் உள்ளது.
0: ஓ, மருதமலை அங்கேதான் இருக்கின்றதா? கோயம்புத்தூர்ல இருக்கின்றதா? மருதமலைக்கு கொண்டாருங்கள் என்றெல்லாம் பாடல் இருக்கு. மருதமலை ஆண்டவா என்ற பாடல் எல்லாம் இருக்கின்றது
2: இல்லையா?
0: சிறப்பான தலம். ஏகப்பட்ட கூட்டம் வருமோ அங்கே?
2: அது மலை கோவில் ஐயா.
0: ஓ,
2: அங்கு சுற்றுலாத்தலமும் கூட.
0: சுற்றுலாத்தலமும் கூட. நீங்கள் அங்கு சென்று எத்தனை தடவைகள் சுமார் சென்றிருப்பீர்கள் வருடத்திலே?
2: அது கணக்கு இருக்காது.
0: இணைத்தவுடன் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது உண்டு. அங்கே மருதமலையில் இருப்பது முருகன் ஆண்டவன் தானே?
2: அப்ப முருகன் கோவில் தான்.
0: அந்த தெய்வம் திரைப்படத்திலே மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடல் அங்கேதான் படமாக்கப்பட்டதா?
2: அப்படித்தான் இருக்க வேண்டும்.
0: அப்படித்தான் இருக்க வேண்டும். நல்லது நல்லது. வேறு சின்ன ஆலயங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றதா? சின்ன சின்ன ஆலயங்கள், முருகன் ஆலயங்கள்.
2: குருந்தமலை என்று ஒரு சிறிய மலை பிரதேசம் உள்ளது, மலைக்கோயில். அருகாமையில் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் சரவணம்பட்டி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அங்கும்
0: முருகனுக்கு பிடித்த நிவேத்தியமாக என்ன உணவை படைக்கலாம்? முருகனுக்கு என்ன உணவு மிகவும் விருப்பமானது?
2: நாவல் கனி என்று நினைக்கிறேன்.
0: மாவை என்ன கனி?
2: நாவல் கனி.
0: நாவல் கனியா? அவருக்கு நாவல் கனி. ஆனால் முருகனுக்கு பிடித்தமானது இந்த மாவிளக்கு என்று ஒன்று இருக்கின்றது. வள்ளியினுடைய திணைப்பினத்துக்கு சென்ற பொழுது அந்த மலையக மக்களால் கொடுத்த அந்த மாவிளக்கு தேனும் திணை மாவும் இணைந்து செய்ய சுடுகிறது, நெருப்பில் சுட்டு எடுக்கின்ற, அதுதான் அவருக்கு மிகவும் பிரியமானது என்று நான் அறிந்தேன். நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா?
2: நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: நல்லது. இப்பொழுது நான் உங்களுடைய போட்டியை நிறுத்துகிறேன். என்ன காரணம்?
2: நான் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றுவிட்டேன்.
0: நம்பிக்கை. அந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று வந்தவர்கள் அனைவரும் அழகாக உங்களை எங்கோ கொண்டு எங்கேயோ கொண்டு வந்து எப்படியோ கொண்டு போய் விட்டேன். அந்த முருகனுடைய அருள் உங்களுக்கு நீண்ட இருந்தது. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
2: இன்றைய தின பாடல். கைராசிக்காரன் திரைப்படம்.
0: இன்றைய தின பாடல் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கான பாடல், வெற்றி பெற்ற பாடல்.
2: என்ன
0: பாடல்?
2: அதே கைராசிக்காரன் திரைப்படம். நில ஒன்று கண்டு என் ஜன்னல்.
0: என் ஜன்னல மூடிவிட்டால் மூடிப்பட்டிருக்கலாம். ஏன்னா நில திறந்து ஜன்னல் திறந்து
2: வச்சு பார்க்கலாம்.
0: நல்லது. நில ஒன்று கண்டேன் என் ஜன்னலில். இப்பொழுது உங்கள் இப்பொழுது நான் திரு என்னுடைய ஜோர்ஜ் மென்னர் வந்து கொண்டு கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு என்ற ஒரு பாடல் கேட்டிருந்தார். நீங்கள் கேட்டீர்களா அதை?
2: கேட்டேன். அவரும் பாடி காட்டினார்.
0: எப்படி இருந்தது பாத்தீங்களா? ஜோஜ் வளர்ச்சி வளர்ச்சி அடைந்து விட்டான் என் மகன். அதை நினைக்க நினைக்க சந்தோஷமாக உங்களை எல்லோரையும் தான் நினைக்கும் போது எனக்கு மிக சந்தோஷமா இருக்கிறது. இப்பொழுது அவருடைய பாடலை நான் காட்டலில் தருகின்றேன். இந்த வேளையில் நீங்கள் இவரை இழைக்கிறாரே கார்த்திகேயனை இணைத்துக்
2: கொண்டீர்கள்.
0: இணைத்து அமைதியாக வைத்திருக்கிறீர்கள். வருகின்றது பாடல். ஜோஜ், உங்களுடைய பாடல் காற்றலை நீங்களும் மீண்டும் பெறலாம்.

0: மன்னிக்க வேண்டும். அவர் கேட்ட பாடல் இது நாளைய பாடல். அவர் கேட்ட பாடல் இளைய நிலா பொழிகிறது என்ற பாடலைத்தான் இவர் கேட்டிருந்தார். அந்த பாடல் நான் கொடுத்து விட்டேனா? இல்லை தானே கொடுத்து விட்டேனா? இல்லை
1: இல்லை இல்லை, இன்னும் கொடுக்கவில்லை.
0: கேட்டது இளைய நிலா பொழிகிறது என்ற பாடல். பாருங்கள், வயதான காலத்திலே இப்படித்தான் இவர்களை எல்லாம் வானொலியில் அமர்த்தினால் எப்படி போகிறது?
1: இரண்டும் விருப்ப பாடல் தானே ஐயா?
0: ஆமா,
1: கேட்கலாமா?
0: சரி, அவருடைய பாடல் காற்றலைக்கு வருகின்றது. ஜோஜ், உங்களுடைய பாடல்.
2: இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை.

0: எளிமையான அந்த பாடல் காற்றலில் கலந்த நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். ஜோர்ஜ், நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இணையும் பொழுது இந்த பாடல் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிறது. நன்றி. ஆனா முழுமையா கேட்டீர்களா? இல்லையா? நல்லது, நல்லது. வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன் ஆசான் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: இணைந்து சிறப்பிக்கிற இணைந்தீர்கள், நல்லது. அடுத்த பாடல் எங்களுடைய நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கார்த்திகேயன், அப்படித்தானே?
1: கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: தமிழில் பேசுவோம். தமிழில் நடக்கின்றது. என்ன என்ன கூறுவீர்கள் நாகப்பன்?
2: கார்த்திகேயன் ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: அவர் தானே உங்களை
1: வேணும். வணக்கம்
0: ஜார்ஜ்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஜார்ஜ் நல்லா பாடுறாரு.
0: நல்லா பாடுறது மட்டுமே வளர்ந்திருக்கின்றார். எங்களோடு இணைந்து இணைந்து நீங்கள் நல்லா அவரை கற்பித்திருக்கின்றீர்கள் கார்த்திகை. நீங்களும் ஒரு ஆசான் தானே. அவரை தட்டி தட்டி எடுத்துக்கொண்டு வந்து முன்பு இவர் பேசும்பொழுது நீங்கள் கவனித்தீர்கள். இவ 5 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பத்தில் வரும்போது இவர் பாண்டிச்சேரி அந்த அவர் பல மொழிகளோடும் அங்கு கோயத்தில் இருந்து பேசும்போது தடக்கப்படும். தமிழ் நன்றாக பேச மாட்டார். ஆங்கில வார்த்தைகளை உபயோகிப்பார். தமிழ் எழுத மாட்டார், படிக்க மாட்டார். இப்பொழுது எல்லாம் செய்கின்றார். பாடுகின்றார். ஒரு பாடல்கள் ஒன்று வெற்றியும் பெற்றிருக்கின்றார். பாடல் ஒன்று பாடல்கள் மகன் என்றால் உடனே ஐயா அதெல்லாம் எனக்கு சரிவிடாது அம்மா என்றெல்லாம் கூறிவிடுவார். ஆனால் எங்களுடைய உந்துதலின் பேரினால் தன்னுக்குள்ள இருக்கிற திறமை தெரியாமல் அவர் முயற்சி செய்து செய்து அவர் நன்றாக பாடுகின்றார். அந்த சொற்கள் எல்லாம் அழகாக பேசி தமிழிலே பேசி 3 நிமிடங்கள் தன்னடக்கத்துடன் பேசியிருக்கின்றார். இன்னும் மகிழ்வான செய்தி ஒன்று கூற இருக்கின்றேன். 3 நிமிடங்கள் உங்களுக்கு ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு வந்து 5 நிமிடங்களாக இருந்தால் உங்கள் தமிழை கேட்க எனக்கு ஆவலாக இருக்கு. தமிழில் பேச ஆவலாக
2: இருக்கு.
0: அதுதான் அங்கே ஒரு பாடல் செல்வகுமார் கொடுத்திருந்த காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாமன்னே என்ற அந்த பாடல் எங்களுக்கு அந்த இருக்கின்ற திறமைகள் இருக்கின்றது வளர்த்து விடலாம். சரி, இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் எங்களுடைய நில ஒன்று கண்டேன் என்று நாகப்பன் அவர்கள் வெற்றி களிப்போடு இருந்து அந்த பாடலை கேட்டு சுட சுட அந்த பாடலை கொடுத்து விட்டு கார்த்திகேயன் ஐயா உங்களுடன் போட்டிக்கு வருகின்றேன். நல்லது. கேட்டுக்கொண்டிருந்த பாடல் நில ஒன்று கண்டேன் என்ற பாடல் வருகின்றது. கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்புனி ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடிய பாடல் என்று எண்ணுகின்றேன். வருகின்றது பாடல்.

0: அற்புதமான ஒரு பாடலும் காட்சியும். இந்த காட்சி நீங்கள் முடிந்தால் வீடு சென்று நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கும் பொழுது இந்த பாடலை போட்டு பாருங்கள். இந்த சூழல் எப்படி இருக்கின்றது என்ற மரங்கள் கீழே பனி, அந்த பனியிலே இவர்களின் ஆடைகளை அணிந்தார்கள், எப்படி ஓடினார்கள். இப்படியான நிலையில் தான் நாங்கள் வாழ்கின்ற நாட்டிலே பனி காலத்தில் இருக்கும். மரத்தில் இருக்கின்ற பனிகள் ஒன்றன் மேல் ஒன்று தங்கி நின்று காற்று அடிக்கும் போது கீழே கொட்டணும். அந்த நிலங்கள் எல்லாம் புற்கள் எல்லாம் அதாலே மறைந்திருக்கும் பனியாலே. அந்த அவர்கள் அணிந்திருந்த பாதரட்சைகள், தொப்பி, அந்த மேலங்கி எல்லாம். ஆனால் இதை விட நாங்கள் இன்னும் இவர்கள் ஒவ்வொரு படப்பிடிப்பு ஒரு செகண்ட் இரண்டு செகண்ட் படப்பிடிப்புக்காக உடைய கொண்டு போய் உடைய போட்டுக்கொண்டு நிற்பவர்கள். நாங்கள் வழி நடந்து போற நாங்கள் கழுத்துக்கெல்லாம் மூடி கட்டி இருப்போம். அப்படியான இந்த மந்தமான நிலையில இருக்க சிலபடி இந்த பல காட்சி இங்கே கனடாவில் தான் எடுத்ததோ தெரியாது. இப்படியான இடங்கள் இங்கே இருக்கின்றது நிறைய. எங்க எடுத்தார்களோ தெரியாது. இங்கே ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கின்றது. இங்க எடுத்தார்களோ தெரியவில்லை. ஏன் இந்தியாவிலும் இருக்கின்றது தானே. பனி
1: நன்றி ஐயா.
0: நன்றி. பாடல் கேட்டீர்கள். வெற்றி பெற்றவருடைய பாடல்கள் ஒலிபெற்று சென்றன. இப்பொழுது வெற்றியாளர்களாக வந்திருக்கின்றார், வெற்றி பெறுவதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு வந்திருக்கின்றார் எங்கள் ஆசான் கார்த்திகேயன் ஐயா அவர்கள்.
2: அவர் நிச்சயம் வென்று விடுவார்.
0: அவர் அந்த மாதிரி வெல்லுவார். நான் ஒன்று கேட்டால் அவர் மூன்று நிமிடத்துக்கு ஒரே அடியா பேய் விட்டுவார். அப்படியானால் ஒரு சொல் இரண்டு சொல்லிலே சொல்ற பதிலுக்கு அவர் ரெண்டு நிமிடமே பேசுவார். அப்படிப்பட்டவர் அவர். என்ன கார்த்திகேயன், சரி இப்பொழுது நாங்கள் நீங்கள் ஆயத்தமா இப்ப உங்களை பக்கத்தில் இரண்டு பார்வையாளரும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்துல கடுமையாக இருக்கும். சரி, உங்களுடைய நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. வாழ்த்துக்களோடு உங்களை ஆரம்பித்து வைக்கின்றேன். வணக்கம் கார்த்திகேயன், எப்படி இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்தது?
3: மகிழ்ச்சியாக அமைந்தது.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுடைய சிதம்பரத்தில் இன்று மழை பொழிகின்றதா?
3: மழை பொழியவில்லை.
0: நன்று. உங்களுடைய சிதம்பரம் ஆலயத்திலே, சிவன் ஆலயத்திலே இன்று சூரசம்ஹாரம் என்ற விழா அங்கு நடைபெறுவது உண்டா?
3: சூரசம்ஹாரம் விழா நடந்து கொண்டிருக்கிறது.
0: அங்கே சிதம்பரம் கோவிலில் நடைபெறுகின்றதா?
3: வீதிகளில் நடைபெறும்.
0: இல்லையா ஐயா, என்னுடைய கேள்வி என்னவென்றால் காட்டியதன் குமரன் ஆலய முருகன் ஆலயங்களில்தான் பெரும்பாலும் நடைபெறுகின்றது. சிதம்பரம் சிவனுடைய ஆலயம், அங்கேயும் இந்த

0: சூரசம்ஹாரம் நடைபெறுகின்றதா?
1: முருகன் பாண்டியன் நாயகராக இங்கே இருக்கிறார்.
0: அது மட்டுமல்ல, அங்கே நடைபெறுவதற்கு சான்று இருக்கின்றது. தகப்பன் சிவகுமாரன் இவர் தகப்பனுக்கு மந்திரம் சொல்லி பொருள் உரைத்தவர், தாயிடம் இருந்து சக்தி வேல் பெற்றவர். அதனால் அங்கும் நடைபெறுவது இல்லை. எந்த ஆலயத்திலையும் அநேகமா நடைபெறுவதுண்டு, இங்கும் நடைபெறுவது, ஆனால் இந்த வருடம் நடைபெறவில்லை. சரி, உங்களுடைய இந்த சூரசம்ஹாரம் எதற்காக நடைபெறுவது? ஒரு வசனத்திலே கூற முடியுமா?
1: ஆணவம் அழிக்க, நம் உள்ளே உள்ள அசுரனை அழிக்க இந்த நிகழ்வு.
0: சிறப்பு, சிறப்பான பதில் கூறியிருக்கின்றீர்கள். உள்ள விரதங்களுக்குள்ளே சிவ விரதம் போன்று, கௌரிய விரதம் போன்று, கந்தஹஷ்டி விரதம் இருக்கின்றது. அது கந்தனை நோக்கி வழிபட்டு எங்கள் மனத்திலே உள்ள அசுரத்தன்மைகள் எல்லாம் நீங்கும் வண்ணம் அவர் எங்களுக்கு ஒளி கொடுத்தார் என்பது, இந்த விரதத்தின் மூலம் ஒளி கொடுப்பது என்பதுதான் அந்த காரியம். அந்த நேரத்திலே அந்த அசுரன் என்ற ஒருவனை உருவாக்கி அவனை அழிப்பது போன்ற ஒரு காட்சி, அதாவது கட்புலன் செவிப்புலனாக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக வந்த குடியம் என்று நான் நினைக்கின்றேன். இதில் தவறு இருக்கின்றதாக ஐயா?
1: நீங்கள் சொல்வது சரி.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: மகிழ்ச்சி,
0: மகிழ்ச்சி. இன்றைய தினம் நீங்கள் முருகன் தமிழ் வானொலிக்கு வருவதற்கு எப்படி வந்தீர்கள்?
1: நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், பலர் பேசி சென்றார்கள். நான் முதல் அழைக்கும் பொழுது நீங்கள் எடுக்கவில்லை, பிறகு வந்தேன்.
0: சரி, நான் அழைக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பிவிட்டேன். அவர் அழைத்தார், அவர்களை எடுங்கள் என்று அழைத்து விட்டேன். அதனால் நாகப்பன் ஐயா உங்களை இணைத்துக் கொண்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்று இந்த கந்தசட்டி விரதம் எத்தனை நாள் அனுஷ்டிப்பார்கள்?
1: எனக்கு சரிவர தெரியவில்லையே.
0: நீங்களே கார்த்திகேயன் அல்லவா, உங்களுக்கு உங்களை நோக்கி விரதம் இருக்கின்றார்கள். ஆறு நாட்கள் விரதம் இருந்து, ஐந்து நாட்கள் விரதமாக இருந்து, ஆறாவது நாள் அவன் சூரனை அழித்த பின்பு அதை உபவாசம் இருந்து அடுத்த நாள் பாரணை என்று செய்வார்கள். நாளைய காலத்தினத்திலே பாரணை. நல்லது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சரியாக பேசினீர்களா என்று?
1: நான் விட்டுவிட்டு
0: என்னோட சரியாக இந்த நிகழ்ச்சியில உரையாடினீர்களா?
1: எல்லாம் அவன் சித்தம், முருகன் இருக்க
0: இல்ல. நீங்களே முருகன், முருகன் நீங்கள் அழைக்கின்றீர்கள். நான் நினைக்கின்றேன் நீங்கள் அதிகமாக பேசிவிட்டீர்கள். 3 நிமிடம் 24 வினாடிகள், 39 நொடிகள் பேசி பெரும் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் ஒரு பாடல் தான் தர முடியும். இந்த கந்தரின் அவ்வளோ எல்லோரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இல்லையா நாகப்பன்?
2: எல்லாரும் வந்தை அனைவரும் தேவா முதல் கொண்டு.
0: அதனால் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, தமிழை நன்றாக உபயோகிக்கின்றோம், தமிழ் வளர்கின்றது என்பதுதான். சரி, கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் இப்ப இன்று இந்த வெற்றி பாடலாக இந்த பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: ஐயா, விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலை.
0: நாங்கள் நிலத்தில் தான் ஐயா விளையாடி பழக்கம். இந்த புண்ணில போய் நூலில் போயெல்லாம் அருமையான பாடல் என்று கேட்டிருக்கீங்கள். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும். அதை நீங்கள் ஜி எஸ் ஜெயராமன் ஐயாவின் குரல் இருக்கால் பாடங்கள் பார்ப்போம். அந்த முதல் வரியை.
1: விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே, தன்னோடு கொஞ்சம் கலை அழகே இதயமுதே. அது இருப்பாங்க.
0: இது உங்களுடைய பாடலை பார்த்தால் ஜி எஸ் ஜெயராமன் ஐயாவுக்கு ஜன்னி சுரம் வந்து வைத்தியசாலையில் படுத்திருக்கும் பொழுது. சரி, நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு நாளை தினம் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து தாடும் பெண்
0: பாடல் தாரங்கதாராவிலே என்று அவர் கூறிவிட்டார். இந்த பாடல் வசந்த முல்லை போலே என்று கசங்கிய முல்லை வாடியது போலே எனக்கு தெரிகிறது. அது நல்ல கம்பீரமாக பாட வேண்டிய பாடல் இல்ல. வசந்த முல்லை போலே வந்து நல்லது. இந்த பாடல் உங்களுக்கு இப்பொழுது விண்ணோடும் முகிலோடும் தேவை என்று கூறுவீர்கள். ஆனால் நாங்கள் நிலத்திலே இருந்தால் கேட்போம், நீங்கள் வேணுமென்றால் பாடலோடு விண்ணோடு சென்று முகிலோடு விளையாடி வாருங்கள் இல்லையா? அப்ப சாதாரணமான குரலில் பாடுங்கள் பார்ப்போம்.
1: விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே, தன் நோடு கொஞ்சம் கலை அழகே இசையமுதே இசையமுதே விழோடும் விளையாடும்
0: ஒரு சிறப்பா இருக்கு இல்லையா ஜோஜ்? உண்மையாக கார்த்திகேயன் பாடினவர் உங்களுக்கு ஒரு தவறு முதுமொழி இருக்குன்றது தெரியுமா? அன்ன நடை நடக்க போய் தன் நடையும் கெட்டாளாம் ஒருத்தி, அது தெரியுமா? சாதாரண நடக்கிறதான் நடந்தால் அன்னம் போல தான் நடக்க வேண்டிய நடந்து தன்னுடைய சொந்த நடையை உணர்ந்தது போல. நீங்கள் சிஎஸ் ஜெயராமனுக்கும் தடிமல் வர பண்ணி உங்களுக்கும் கஷ்டப்படி நம்முடைய சொந்த குரலே பாட அழகாக நான் கேட்டபடியால் பாடினது நன்றா இருந்தது. அந்த நீங்கள் எடுத்த அந்த விண்ணோடும் முகிலோடும் சிறப்பாக இருந்தால் அந்த பாடலை பொழுது காற்றலை எழுது நாங்கள் அனைவரும் கேட்டு வாழும் மகிழ்வோம். சில சமயம் சந்தன்ராஜ் வருவார் அல்லது செல்வகுமார் வந்து சென்று விட்டார், அவருக்கு நாளை பணி இருக்கின்றது, அதனால் சிலவேளை வரலாம் வராமல் விடலாம். இப்பொழுது உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருவது விண்ணோடும் முகிலோடும் அந்த பாடல் வருகின்றது. என்ன திரைப்படம் உங்களுக்கு கூற முடியுமா அந்த பாடல்? புதையல்.
1: உதயம்.
0: புதையலா? ஓ
1: புதையல் அவர்தான் சொல்லுவார்.
0: ஜி எஸ் ஜெயராமன் ஐயாவோட ஜானகி அம்மா இணைந்து பாடியிருக்கு. அவ பாடாதவர்கள் யாருமே இல்லை. நான் முன்பு ஒரு தடவை அந்த அந்த நிகழ்வு மீண்டும் வர இருக்கின்றது, ஜோடி மாற்றம் வருகின்றது, அதில் கேட்போம். இந்த பாடலை கேட்கலாம் நீங்கள் இப்பொழுது. பாடலை விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் விண்ணிலவே புதையல் திரைப்படத்திலிருந்து எங்கள் ஆசான் கார்த்திகேயனுக்காக வெற்றி பாடல்.

0: இனிமையான அந்த பாடலில் கூட கடற்கரையோரம் கடற்கரையோரம் வெண் மணல் மணல் தூங்கி இருந்தது. வெண் மணல் பிறந்த இடம் வெண்மையாக இருந்தது. ஆனால் நாகப்பன் அவர்கள் கேட்ட பாடல் மலையோரம் மலைப்பகுதியிலே மரங்களும் பனியும் வெள்ளையாக இருந்தது. ரெண்டிலேயும் நடிக்கும் பொழுது அது குளிர் இது உஷ்ணமாக இருந்தது. நல்ல வித்தியாசமான சூழலில் வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம்
1: என்பது
0: கலர் படம் அது சரி. இதுக்கு நாங்கள் கலர் கொடுக்கலாம் நல்லது கருப்பு. ஆனா கருப்புலேயே துல்லியமாக நன்றி மகிழ்ச்சி. இப்ப செல்வகுமார் அழைத்திருந்தார், அவரை யார் இணைக்க போகின்றீர்கள்?
2: நான் இணைக்கிறேன், நாகப்பன் இணைப்பர்.
0: நல்லது. அந்த கலர் வந்தது என்னவென்றால் பிழைகளை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. கருப்பு வெள்ளையில துல்லியமாக முகபாவனைகள் அங்க அடையாளங்க அங்க விடும் சிறு பிழைகள் எல்லாம் அப்படியே துல்லியமாக தெரியும். மிக கவனமாக கையாள்வார்கள். ஆனால் கலர் வந்த பின்பு வர்ணப்படம் வந்த பின்பு அதிலே அநேகமான பிழைகள் வித்தியாசமாக தெரியும். அது அது அந்த நிழல்கள் அதுகளெல்லாம் மாறி தெரியும். அதில் பிழைகளை கூடுதலாக கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுக்கும் குழுகுள் அண்டு இருக்கும் என்பதனால் தான் அந்த வண்ண திரைப்படத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் வண்ண திரைப்படங்கள் பின்பு காலப்போக்கில் வண்ண திருப்பங்கள் கண்ணுக்கு அவ்வளவு உகந்ததாக இல்லை என்றும் கூறினார்கள். ஆனால் வெள்ளை கருப்பு வெள்ளையில் தான் படப்பிடிப்பு செய்து வரும்பொழுது அந்த படங்கள் துல்லியமாக தெரியும் என்று சொல்லி கூறுவார்கள். வந்துவிட்டாரா செல்வகுமார்?
2: வணக்கம் செல்வகுமார். வணக்கம்
3: குருவே. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் செல்வகுமார்.
3: நேற்று நேற்று ஒரு நாள் லேட் ஆயிப்போச்சு.
0: அது என்ன நடந்தது?
3: அதனால வர முடியல.
0: நேற்று லேட்
3: பணி ஆயிப்போச்சு. நேற்று எங்க அக்கா பையன்
0: வந்திருந்தான்ப்பா. தெரியும். இருப்பினும் நேற்று நான்கு அவர்கள் தான் வந்தவர்கள் ஜோஜ் உடன் இணைந்து. ஜோஜ் வந்து விட்டார் சரியான
3: நேரம்.
0: பேசுவதற்கு நீங்கள் கூறிவிட்டீர்கள், நான் பேசும்போது கேட்க வேண்டும். கேளுங்கள். அதனால் அந்த நான் அந்த ஜோஜ் வரும் வரைக்கும் கூட நான் 45 நிமிடத்துக்கு மேல் நானே பேசிக்கொண்டு நானே பாடலை கேட்டுக்கொண்டு முதல் வந்த மூவர்கள் சென்று விட்டார்கள். முதலில் வந்து சென்றவர்கள் மூவர்கள். நான்காவது நபராக வந்த பின்பு அவரை இணைத்து வைத்துக் கொண்டு அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாடல் கேட்டு பாடலை பேசி உங்களை எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது சரியா அப்ப அதற்கு முன்பு நான் பேசிக்கொண்டு நான் மட்டும் பேசி ஜோஜும் வந்து பேசுவதற்கு நிறைய விடயங்களும் இல்லை. அப்ப கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சலிப்படையக்கூடும். மற்றது 12 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் செல்வகுமார் வந்தார். அந்த வேளையில் நான் அதை இணைக்க முடியவில்லை என்றால் முன்னேற்பாடாக நான் கூறுங்கள். ஜோஜ் இருக்கின்றார், செல்வம் வருகின்றார். செல்வத்தை எடுத்தால் இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் நாங்கள் அதிலே நாங்கள் இடர்பட வேண்டி வரும். நான் அதற்கு முன்பு நான் நிறுத்த எண்ணுகிறேன் என்று எண்ணிவிட்டேன். அப்ப நாகப்பன் வருவதா இருந்தால் வந்திருப்பார். கார்த்திகேயன் வருவதென்றால் முதலே அழைத்து பார்த்திருப்பார். ஒருவரும் அழைக்காதபடியா நாங்கள் வில்லங்கமாக அவர்களை அழைக்கக்கூடாது. ஒவ்வொரு பணி இருக்கலாம். இந்த கந்த அலங்காரங்கள் கந்த சஷ்டி விரதங்களில் இருக்கலாம் சில பேர். அப்ப அவர்களை அவர்கள் எங்களை கேட்கும் நான் வரப்போகிறேன் என்று கேட்டால் அழைத்துக் கொள்ளலாம். அந்த காரணத்துக்காக நான் முடிவு எல்லாம் கூறிவிட்டேன். அதனால் நான் செல்வகுமார் எடுக்கிற உடனே அம்மாவுடன் சென்றேன். செல்வம் வந்தவர் எனக்கு எடுக்க முடியவில்லை. அம்மா சொன்ன அவர் புரிந்து கொள்வார். ஆனா உங்களுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு என்பதும் எனக்கு பிறகு தெரிந்து கொண்டேன். மகனே குறையில்லை. இன்று வந்து நான் வேற எந்த காரணமும் இல்லை. அந்த நேரத்தில் உங்களை எடுத்து நான் இறுதி நேரத்தில் வைத்திருக்க முடியாமல் போய்விட்டது. சரி, இப்பொழுது இன்னும் ஒரு அன்பு உறவை எதிர்பார்க்கிறேன். சந்தன்ராஜ் சில சமயம் வரலாம், இல்லை என்ன நாங்கள் நால்வரும் பேசுவோம். பாட்டுக்கு இந்த தமிழில் பேசுவோம் நிகழ்வு இன்று 8 அன்பு உறவுகள் வந்து 8 பேரும் வெற்றி அடைந்து எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. முன்றியல் தமிழ் வானொலிக்கு இது ஒரு பெரிய வெற்றி. எங்களுடைய சேவையிலே தமிழில் பேசுவோம் தமிழை பேசுவோம் என்ற நிகழ்விலே நாங்கள் எல்லோரும் தமிழில் 3-3 நிமிடம் என்றால் 8-3 24 நிமிடங்கள் தனித்தமிழில் நாங்கள் உரையாடி இருக்கின்றோம். சிறப்பாக இருக்கின்றதை நினைக்கும் பொழுது அதனால் சந்தோஷத்தோடு அடுத்த வாரத்திலிருந்து 5 நிமிடமாக்கினால் எப்படி இருக்கும் செல்வகுமார்?
3: மூணு நிமிஷத்துக்கே மூச்சு வாங்குது. 3 நிமிஷத்துக்கே மூச்சு வாங்குது. சொல்லுங்க
0: தமிழில் தனியா தாய் தமிழ் தானே தாய்மொழி செந்தமிழும் நாப்பழக்கம் நாங்கள் பேச பேசத்தான் வருது. அது மட்டுமில்ல இன்னொரு போட்டு வேற இருக்கின்றது, 5 நிமிடங்களுக்கு நீங்களாக ஒரு விடயத்தை பற்றி பேச வேண்டும் தமிழிலே. அதிலே ஒரு ஒரு 2 தடவை ஒரு சொல்லு 1 தடவை தான் பாவிக்கலாம். ஆங்கில மொழி எக்காரணம் பாவிக்க கூடாது. இடை நிறுத்தம் 3 வினாடிகளுக்கு மேல் நடிக்கக்கூடாது. இந்த 3 தடவைதான் ஆங்கில மொழியும் பிற மொழி ஒரு சொல்லேனும் கலக்கக்கூடாது. தமிழிலே
1: தலைப்பு வந்து நீங்க கொடுப்பீங்களா, நாங்களே தயார் பண்ணிக்கலாம்.
0: அது அது இன்னும் ஆலோசிக்கப்படவில்லை. முதலே கருத்தால்
3: தான்
0: முதலிலே நான் கூறினால் நீங்கள் அதை தயார் செய்து உங்களோட ஒலிப்பதிவிலே பதிந்து விட்டு கேட்கிறேன். ஆமான்னு சொல்லுவோம் கள்ள பயிர்களே.
1: நடுவில் நீங்க நிறுத்திட்டு கேள்வி கேட்கணும்.
0: இல்ல உங்களுக்கு தடை, உங்களுக்கு தடை எதுவும் இருக்காது. 5 நிமிடங்களும் நீங்கள் பேசி முடிய என்னென்ன பிழை விட்டீர்கள் கண்டுபிடித்து கூறி, பிழை இல்லாது விட்டால் பாடல் கிடைக்கும், பிழை என்றால் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. இதிலே 3 நிமிடத்திலே உங்களுக்கு 2வது சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஒரு பல்லவியை தரலாம், பிள்ளைகளை பெரு ஒரு தருணத்தை கழித்து விடுவா, 2 தருணத்தை கழித்து அப்படி செய்யும். நல்லபடியா நாகப்பர் கூட யோசனை, இப்படி நாகப்பனுடைய எய்ம் அதாவது அந்த அந்த முனைப்பு வந்து பாட்டு கேட்க வேண்டும். அதான் நல்லது. இன்னும் ஒரு விடயத்தை பற்றி சிறு ஒரு சில நிமிடங்கள் பேசுவோம் நாங்கள் நால்வரும். நால்வரில் 5 பேர் 4 பேர் இருக்கின்றோம். பேசுவோம் என்னவென்றால், ஒருவர் எங்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நாள், என்னோட 5 பேர் இருக்கின்றோம். இந்த வேளையில சில சமயம் சந்தன்ராஜ் இணையலாம் என்று எண்ணுகிறேன். எங்களுக்கு பிடித்தவர்கள் அல்லது பிடிக்காதவர்கள், ஒருவருக்கு ஒரு திடீரென்று நோய் ஏற்பட்டு அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை நாங்கள் பார்க்க செல்லும் போது அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மனம் உடைந்திருக்கின்றார். அவர்களுக்கு எப்படி நாங்கள் அவரை எப்படி நாங்கள் அவரோடு பேசுவோம்? ஒவ்வொருத்தராக
1: ஒவ்வொருத்தராக
0: எப்படியான ஆறுதல், எப்படி அவருக்கு ஒரு மனத்தெம்ப கொடுக்கும்படி பேசுவீர்கள் என்று பேசி காட்டுங்கள். நீங்கள் நாகப்பன் முதலில் பேசுங்க.
1: ஐயா, அவரை போய் பார்த்து சந்திச்சு அவருக்கு பலம் பிஸ்கட் இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த மாதிரி வாங்கிட்டு கொடுத்துட்டு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், குணமாயிரும், இந்த மாதிரி உள்ளதுனால செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனசு ஆறுதல் அடைகிற மாதிரி சொல்லிட்டு
0: நல்லபடியும் அவருக்கு அப்படி நீங்கள் ஆறுதல் கூறி அவருக்கு தேறுதல் கூறுவீர்கள். அவரு சற்று தெம்பாக இருக்கும். நல்லபடியும் நல்லபடியும் நீங்கள் கையுறை பொருள்களோட சென்று அவருக்கு ஆர்லிக்ஸ்கள் அப்படியானவர்கள் பழங்கள் அதை கொண்டு சென்று அவருக்கு பக்கத்திலே இருந்து நீங்கள் ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவருக்கு கொஞ்சம் பாதி சுகம் வரக்கூடிய வகையில்
1: நடத்தீர்கள்.
0: உளவியல் ரீதியாக நல்லது. இப்ப ஜோர்ஜ், நீங்கள் என்ன செய்வீர்கள்?
2: நானும் அதே தான் போய் பார்த்துட்டு அவருக்கு நம்பிக்கை ஊட்டி நல்ல வார்த்தைகளை கூறி, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் சரியாயிடும், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானும் பிரேயர் பண்றேன், நீங்களும் பிரேயர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா குணம் ஆகும், நீங்க திரும்பி நல்லபடியா ஏஞ்சி வருவீங்க, நம்ம கூட எல்லாம் உறவாடுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கொடுத்து அவருக்கு ஆறுதல் அளித்து சிறிது நேரம் அமர்ந்து அவருடன் பேசி ஏதாவது உதவிகளும் பண உதவி ஆகட்டும் பொருள் உதவி ஆகட்டும் எது வந்தாலும் கேளுங்க, உங்களால முடிஞ்சா செய்யறோம், கண்டிப்பாக ஒன்னும் காலப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வருவோம்.
0: நீங்கள் அந்த இறுதி வதனத்திலே ஒரு சொல் சேர்த்தீர்கள், உங்களால் முடிஞ்சா செய்கிறோம் என்று கூறினீர்கள். அப்ப அவருக்கு அது மனவருத்தம் வராத, எனக்கு இப்படியோ தேவை இருக்குது, இவர் முடிஞ்சாத்தானே செய்வேன் என்று கூறுகிறார்.
2: ஏன்னா நிறைய எதிர்பார்த்து நம்மளால முடியலன்னா அதுக்கு இது பண்ண முடியாது. எப்பயும் நம்மளால செஞ்சிட்டு செய்யறோம்னு சொல்லணும், செஞ்சு செய்யறேன்னு சொல்லிட்டு முடியலன்னா அது கஷ்டம். முடியலைஞ்சாங்கிட்ட பிறகு நம்ம செஞ்சோம்னா அது ஒரு இது இருக்கு.
0: அந்த வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். நான் முதலில் அவருடைய வருத்தம் என்று அறிந்து சரி நீங்கள் எப்படி உங்களோட அடுத்து கார்த்திகேயன் ஐயா, நீங்கள் எப்படி போய் ஒருவரை பார்த்து அவரை எப்படி தேர்தல் சொல்லி எப்படி வருவீர்கள்?
4: அந்த நோய்க்கு தகுந்தாறு போல் நான் அவருக்கு என்ன பொருள் தேவைப்படுமோ நாக்குருசியாக சமைத்து கொண்டு போய் அவரிடம் கொடுத்து முதலில் அவர் வயதை நிரப்பி அல்லது அவருக்கு ஏதாவது பானகம் கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு மன தைரியத்தை கொடுப்போம். ஆண்டவன் இருக்கிறார், இறைவனை நம்புங்கள், நமக்கு கையில என்ன இருக்கு, ஆண்டவனை நம்புங்கள், அவன் மேல் வைக்கும் நம்பிக்கை உங்களை காப்பாற்று பண்ணும் என்று சொல்லுவேன்.
0: நல்லது காத்தியனை விட உங்களோட செய்கையை பார்த்தால் அவருக்கு மேலும் வருத்தத்தை கூட்டுவது மாதிரி. ஏன்னா நீங்க சமைத்து சாப்பாடு கொண்டே கொடுக்க அவருக்கு சாப்பாடு கொடுக்காமல் வந்து வைத்தியம் செய்கிறார்கள். என்ன வருத்தம் என்று தெரியாது, இந்த சாப்பாடு கொடுக்கலாம் என்று தெரியாது. நீங்கள் இன்னும் கொண்டே உணவு நீங்க முதல் போன முறை என்ன போறோம்னா சுகத்தை கேட்டு நலத்தை கேட்டு சாப்பாடும் கொண்டு போறணும்டா. நீங்க அளவுக்கு மிஞ்சி அவருக்கு உதவி செய்து வைத்திய வருத்தத்தை கூட்டு அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. நீங்க என்பதை அறியறீர்கள் அவருக்கு என்ன வருத்தம். இதுல இந்த வருத்தத்தில் இருக்கின்றார்கள். சாப்பாடு எல்லாம் கொண்டு போவதில்லை. நீங்கள் மனித நீயத்துடன் சென்று அவருக்கு நாலு வார்த்தை ஆறுதலான வார்த்தை கூறி அவருக்கு நம்பிக்கையை ஊட்டும் வார்த்தைகளை கூறி அவருக்கு ஒரு திடமான ஒரு எண்ணத்தை அவருக்கு வர செய்து கொள்ளலாம். அதன் பின்பு என்ன உணவு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் அப்படி என்ன, அதன் பின்பு அது வேற முடியும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். செல்வகுமார் நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள், அப்படி செய்வீர்கள்?
2: ஒருத்தர் வந்துக்குப்பா உடல்நலம் சரியில்லாம படுத்திருக்காரு. படுத்திருக்கிறவர் வந்து நம்ம வந்து அவர் வந்து என்னை விட வயசு கம்மியா இருந்தா தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, அவனுக்கு நிச்சயமா இறைவன் சரி பண்ணிடுவாரு. நீ எதை பத்தியும் எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் வேணாம், உன்னுடைய பத்திய நீ நின, உன்னுடைய வியாதி பூரணமா குணமாகும். நீ பல சிந்தனைகள் சிந்திச்சேன்னா உங்களுடைய வியாதி நிச்சயமா பெருசாயிரும். அதனால ஓம் வியாதி இறைவன்ட்ட மட்டும் ஒரே மனப்பான்மையில இரு, நிச்சயமா சரியாயிரும்பா அப்படின்னு தைரியம் ஊட்டிடுவேன். அதே மாதிரி நான் எது சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவருடைய எக்ஸ்ரே அதெல்லாம் பார்த்துப்பட்டு ஐயோ இந்த இது மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ஒரு வாரத்திலேயே போச்சுன்னு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு கொஞ்ச நெஞ்சா இருந்தாலும் அப்படியான்னு படுத்துக்கிட்டே இருந்து போயிடுவான்.
0: ஆனா இந்த இடத்துல செல்வகுமார் என்னவென்றால் உங்களுடைய ஆறுதலின்படி நீங்கள் டாக்டரையோ வைத்தியரோ நம்ப வேண்டாம், இறைவனை மட்டும் நம்புங்கள், நீங்கள் நிச்சயமா குணமாகிறீர்கள் என்றால் அவர் பேந்தன் வைத்தியசாலையில் படுத்து உங்களோடு விழுந்து வந்து அவர் கடவுளை கும்பிட்டு இருக்கலாமே.
2: இல்லப்பா டாக்டரே வந்து இல்ல டாக்டரே என்ன சொல்றாரு, நாங்க செய்ய வேண்டிய வைத்தியம் எல்லாம் செஞ்சிட்டோம், நிச்சயம் இறைவன் தான் அப்படிங்கிறார். எம்பிபிஎஸ் எஃப்ஆர்எஸ் லண்டன்ல படிச்ச டாக்டரே கடைசி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். அதனால
0: அவர் உறுதியா சொல்றார் அவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, ஆனால் உடல் தப்பாதன்னு
2: கூறுவாங்க.
0: அப்ப நீங்கள் சொன்ன அந்த கடைசி வார்த்தைகள்
2: ஒரு சிலர் போய்
0: என்ன செய்வார்கள், ஒரு சிலர் போவார்கள் போய் அடையுங்க. அப்ப என்ன நடந்தது, கழுத்திலேயா அட இப்படித்தான் அங்கே ஒருவர் கவனமா இருக்கணும். நீங்கள் அது சில போல ஆபத்தான முடியும் என்றெல்லாம் சொன்னால் அப்ப ஜோஜ் சொன்ன மாதிரி இதன் வேணுமென்றால் எங்களால் முடிஞ்சால் பண உதவி செய்கிறோம் என்று கேட்ட இடத்திலே அவர் நினைப்பார் எனக்கு இப்படி தேவைப்படுகிற முடிந்தால் என்றுதான் கூறுகிறார். முடியவில்லை என்று கேட்டு அவர் கேட்காமல் இருந்து விடலாம். கார்த்திகேயன் சொன்னாரி அவருக்கு பத்தியமாக ஒரு உணவு கொடுக்கணும், இவர் சாப்பாட்டோட போனோம் அந்த கிழந்த காஞ்சி பேர் கிடந்து கிளம்பி கார்த்திகேயன் சாப்பாடு சாப்பிட்டு விடுவார். சாப்பிட்டால் வருத்தம் கொடுக்கும் அவர்களுக்கு. நீங்க சொன்னது எல்லாம் சரி. நாங்கள் ஒருதரை பார்க்க செல்லும் பொழுது அவருக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவரோட நம்பிக்கை கூட்டும் வகையிலே நடந்து அவரை நாங்கள் ஆறுதல் வார்த்தைகள் கூறி முடிந்தால் அவரை அறியாமலே அவருடைய குடும்பத்தினருடன் நாடி அவர்களுக்கும் ஆறுதல் கூறி ஏதாவது உங்களுக்கு என்னால் ஏதாவது காரியம் ஆக வேண்டி இருக்கின்றதா அம்மா அல்லது தம்பி என்று கேட்டுக்கொள்ளலாம். அது யாராக இருந்தாலும் நாங்கள் மனிதநேயத்தோட அதை செய்து எங்களால் அந்த முடிந்த அளவு மற்றபடி இந்த மனத்தாலே அவருக்கு உளவியல் ரீதியாக ஆறுதல் கூறணும். அதைத்தான் நாங்கள் இந்த தாதி என்று இருப்பவர்கள் அதைத்தான் செய்வார்கள். வைத்தியர்கள் வந்து நோயை அறிந்து மருந்தை எழுதிவிட்டு இதை கவனமாக சாப்பிடுங்கள் உங்களுக்கு மறுபடி வந்து பார்க்கின்றேன் என்று போவார். அந்த தாதி தான் அவரை இருந்து உதவி செய்து அவருக்கு என்ன என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அவர் வலிக்கிறது நோகுறது என்றெல்லாம் அந்த தாதியிடம் தான் அவரால் கூற முடியும். ஒரு சகோதரியால் ஒரு தாயாக நினைத்து அப்பொழுது அவர் அதுக்கேற்ற வலி மாத்திரைகள் இருக்கின்றது கொடுக்கலாம் அல்லது அடிக்கடி கொடுக்க கூடாது என்ற புத்திமதிகளை கூறி உங்களுக்கு விரைவில் குணமடைகிறது சான்றுகள் இருக்கிறது. வைத்தியர்கள் கூடுதலான கவனம் எடுக்கின்றார்கள் என்று எழுத்து மூடி அந்த கேட்டுக்கும் கேளாதது போல இந்த பதிலை கூறிக்கொண்டு அந்த இடத்தை நீக்க மாட்டார்கள். ஏன்னா நின்றால் அவர் நிலவரம் அவருக்கு தான் சொல்லிக்கொண்டு அவர் அந்த வருத்தத்தை உணர்ந்து கொண்டிருப்பார். அப்ப எழுத்து மூடி அவரை எல்லாம் படக்க வைத்து அந்த உதவியை செய்வார்கள். ஆகவே எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி நாங்கள் சரி நீங்கள் வாகனத்தை என்னெல்லாம் நல்ல பதில் சொன்னீர்கள். கலைச்செல்வி அம்மா இங்கே வருவதற்காக உங்களுக்கு அடிக்கின்றார்களா? செல்வகுமார் செல்வகுமார் மியூட்லயே போய்விட்டாரு. செல்வம்
5: செல்வகுமார்
0: அவர் மியூட் போடு மியூட் போட்டுவர் பாடல் வரும்பொழுது வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு விபத்து நடந்து விட்டது அந்த இடத்துல. முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு விபத்தை கண்டுவிட்டீர்கள், முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
4: ஓடி போய் தூக்குவையா?
5: ஓடி முதல் உதவி
4: யாரா இருந்தாலும் சரி பயந்து வெல்ல எட்ட இருந்து பார்க்க மாட்டேன், ஓடி போய் அவருக்கு அவரை தூக்கி வந்து உட்கார வச்சு அவருக்கு என்ன உதவி
5: தேவை? பெரிய விபத்தா இருந்தா
4: பெரிய விபத்தா இருந்தாலும் ஓடி அவர் உடம்ப தொட்டு
0: காட்டியேன் உங்களுடைய குறைவு குறிவிட்டு நான் முத்து நான் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
5: சிறிய விபத்தா இருந்தா சிறிய அளவுல இருந்தா காத்தையன் சொன்ன மாதிரி உதவி செய்யணும். பெரிய அளவிலான விபத்தா இருந்தா தொலைபேசி எடுத்து 108 போன் பண்ணி வர சொல்லி
0: கூட்டிட்டு போக சொல்லு. நல்லது ஜோர்ஜ் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
2: அதுதான் நான் முதல் உதவி செய்ய வேண்டும். அடுத்தது பெரிய விபத்தா இருந்தா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி பக்கத்துல டாக்டர் வந்து அவர்களுக்கு
0: இந்த செல்வகுமார் என்ன செய்கிறார்? இங்கே வந்தால் அப்படின்றால் இதை இப்ப நிறுத்தவன அவருடைய சந்தர்ப்பம் வரும்போது அவருக்காக நாங்கள் பார்க்க முடியாது, அவரை தட்டிவிட வேண்டியதா? சரியில்லை எங்களுடன் செல்வகுமார் செல்வகுமார் முதலாம் முறை செல்வகுமார் இரண்டாம் முறை செல்வகுமார்
4: மூன்றாம்
0: வந்து செல்வகுமார் இங்கே வந்திருந்து அங்கே கலைச்செல்வி அம்மா வர கேட்கின்றாவா?
4: இல்ல இல்லப்பா
0: நீங்கள்
4: உங்களுடைய அடிச்சுட்டாங்க போல இருக்கீங்க.
0: காப்பியா
4: இல்ல நம்பர் அதாவது குரூப்ல இருந்த நம்பர்ல நம்பர்
0: உங்களோட பேசினார்களா?
4: உங்களுக்கு அதை தெரியாம தான் எந்த நம்பருக்கு இணைக்கிறது குரூப்பா வந்தனால இணைக்க தெரியாம
0: இணைத்து விடுங்க இணைத்து விடுங்க. உங்களுக்கு இடையூறாக இருக்கின்றது அவங்க சொல்லணும். இங்கே அழைத்தால் நாங்கள் கூறுவோம் இன்னார் வரப்போகின்றார். உங்களோட பர்சனலா பேசுவதற்கு இருந்தால் சில சமயத்தில் நல்லதுதான் நல்லது. அப்ப நாகப்பன் நீங்கள் அப்படி செய்வீர்கள். அப்ப ஜோர்ஜ் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு விபத்தை கண்டுபிட்டீர்கள் அந்த இடத்திலே அவருக்கு ரீகனெக்ட் உதவி செய்ய வேண்டியதில்லை இருக்கின்றோம் நாங்கள். ஓகே வந்து விட்டார் இவர். வணக்கம் ஜோ சென்று விட்டார் ஐயா. ஜோ தேனித்துக்கொள்ளுங்கள். இவர் இன்னும் வரவில்லை என்னுடைய செல்வியம்மா. செல்வியம்மா செல்வம்மா நீங்கள் இணைத்தீர்களா? வரவில்லை வந்துவிட்டா ஒரு ரிங்கிங் இருக்கிறது இன்னும் உங்களுடைய போல்
4: ஜாஜும்
0: வருகிறார், எடுங்கள் ஜாஜையும். இம்முறை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அன்பு உறவுகள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே அவர் சென்று விட்டார் மீண்டும், இருவரும் சென்று விட்டார்கள். இது
4: என்ன
0: சிவகுமார், இப்ப கேள்வி என்னவென்றால், நீங்கள் வாகனத்தை சேர்த்து போய்கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்ற ஒரு விபத்தினை, ஒருவர் விபத்திலே சிக்கிவிட்டால், ஒரு விபத்து நடந்து விட்டது, நீங்கள் உடனே என்ன செய்வீர்கள்?
4: உடனே 108 போன் பண்ணிடுவேன். அந்த இடத்துல நீங்க ஏசி விட்டுட்டாங்க வண்டி இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் செய்யறேன்.
0: சரி, இப்ப ஜோக் என்ன செய்வீர்கள்?
2: நான் கூறிட்டேன் முதல்ல, அதுதான் முதல் உதவி செய்து பெரிய ஆம்புலன்ஸ் போன் பண்ணி அவங்களுக்கு ஏத்தி விட்டு அதுக்கப்புறமா ஆக
0: வேண்டியதான்.
4: அனுபவத்துல சொல்றேன், நான் இது மாதிரி சாலையில பயணிக்கும் பொழுது நிறைய ஆக்சிடென்ட் பார்த்து நிறைய தூக்கி விட்டுருக்கேன்.
0: நீங்கள ஆக்சிடென்ட் படுத்தே இல்ல தானே?
4: ஆமா, இல்ல இல்ல, ஆக்சிடென்ட் படுத்தது இல்ல. ஆக்சிடென்ட் பார்த்து எல்லாரும் வேடிக்கை பாப்பாங்க, நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். கையை பிடிச்சி, ஆமா
5: ஐயா சொல்றத நீங்க கவனிக்கல, நீங்க உண்டு
4: நான் உண்டு பண்ண மாட்டேன்.
0: இந்த இடத்துல எனக்கு தெரிந்த வகையில இங்கே கனடாவில் சரி எங்கேயும் சரி நீங்கள் கூறியதுதான், ஒரு விபத்தை கண்டுவிட்டால் அவர் யார் எவர் என்று பார்ப்பதற்கு முன் அந்த இடத்தில் சென்று அந்த விபத்தினால் அவருக்கு என்ன விபரீதம் இருந்திருக்கின்றது, அவர் சமாளிச்சோ அதை சுதாகரித்து செல்லக்கூடியதா இருக்கின்றார்களா என்று பார்த்து, முடியாத பட்சத்தில் உடனடியாக நாங்கள் தகவல் கொடுக்க வேண்டும். ஆம்புலன்ஸுக்கு 911 உங்களுக்கு 108 இங்கே உண்டு. ஆனால் கார்த்திகேயன் ஐயா கூறியது போன்று நம்ம தூக்க கூடாது. அவருக்கு விபத்தில் எங்கே அடிபட்டிருக்கிறது, எந்த இடத்துல நோவு இருக்கின்ற எங்களுக்கு தெரியாது. உடனடியாக அவர்கள் வந்துதான் அவர்களுக்கு கேட்டு பக்குவமாக அவரை எடுத்து ஸ்ட்ரெச்சர்ல வைப்பதா, அதாவது படுக்கையில போட்டு தூக்குறதா, அப்படியே தூக்கி வண்டிக்குள்ள ஏற்றுறதா டாக்டர், நாங்கள் தெரியாமல் தூக்கம். இங்கே அப்படித்தான், ஒருவர் சரக்கி விழுந்தால் கூட நாங்கள் தூக்கி உடனே அவருடைய அனுமதி இல்லாமல் தொட்டு தூக்கக்கூடாது. அப்படித்தான் இங்கே. அப்ப நாங்கள் அது தொட்டு தூக்கும் போது அவர் அவர் ஆபத்திலே மயக்க நிலையிலிருந்து நாங்கள் தொடும் பொழுது எங்களுடைய ஸ்பர்சம் பட்டவுடன் கூட அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், வேக்கத்திலே தான் இருப்பார். அப்படியே விழுந்து முறிந்து நெறிந்து மண்டையில காயம் கையில ரத்தம் வடிகிறது தெரிந்தால் நாங்கள் உடனே ஆம்புலன்ஸுக்கு அறிவிக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. உடனடியாக அறிவித்தால் அவர்கள் 3 நிமிடம் 4 நிமிடத்தில் வந்து அவர்கள் ஏற்ற சிகிச்சை. நாங்கள் தூக்கி சச்சையிலாக ஒருத்தர் உடைந்து இருக்கின்ற நாங்கள் தூக்கும் போது அது வெடிச்சிருந்த எலும்பு முறியவும் பார்க்கும். நாங்கள் தூக்கும் போது அப்படி தூக்கி எல்லாம்
4: இல்லாமங்க. அப்ப எனக்கு ஒரு கண் கூட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன்பா. இப்ப நான் வண்டிய டூ வீலர்ல போயிட்டு இருக்கேன்பா, என்னை சைடு வாங்கி ஒரு வண்டி போகுது இண்டிகா, போய் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நேரா போய் ஒரு வாய்க்காப்புல இறங்கி மரத்துல மோதிருச்சு. அந்த இடத்துல எனக்கு முன்னாடியும் ஆள் இல்ல, எனக்கு பின்னாடியும் ஆள் இல்ல. அந்த வண்டிக்காரன் நினைச்சிருந்தா என்னையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிருந்துக்கலாம். ஆனா என்னமோ அது தெய்வாதீனமா என்னைய சைடு வாங்கி போனவர் அங்க போய் தூங்கிட்டாரு. மயக்க நிலையில போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பாரு, உள்ள போய் வாய்க்காப்புல போட்டு மோதி ஆக்சிடென்ட். அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னும் கதவெல்லாம் திறந்து உள்ள சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு, கதவெல்லாம் லாக் ஆகிடுச்சு, திறக்கவே முடியல.
0: அப்ப
4: வந்து என்ன செஞ்சேன், எல்லாரையும் ரோட்ல போறவங்களை எல்லாம் வழிய நீக்க சொல்லி கதவெல்லாம் பிடிச்சி இழுத்து திறந்து அதுக்கு ஆம்புலன்ஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் உடச்சு எடுத்து உள்ள இருக்கிற ஆளுகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் நம்ம உள்ளே அப்படியே விட்டோம்னா அவங்க என்ன ஆகுவாங்க? மூச்சு திணறி செத்து
0: போயிட்டுவாங்க. அவதரவு ஆலோசிச்சு உடனே வந்து விடுந்தானே? நீங்க அந்த
4: வேலையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வர்றாங்க.
0: அப்படித்தான் வருவார்கள் ஐயா, அப்படித்தான் வரும். உடனே பக்கத்துல இருக்கார்கள், அவர் வர வேண்டும். அதனால் உங்களுக்கு அது திறக்கிற நேரத்திலே அந்த வாகனம் சரிந்து மீண்டும் திரண்டு உருண்டு எல்லாம் போயிருந்தா நீங்க கஷ்டப்படுவீர்கள் ஐயா. இல்ல
5: உடனே அங்க போன் செய்யறதுலேருந்து கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்ணாலும் ஆம்புலன்ஸ் கனெக்ஷன் வந்து நேரம் சென்னைக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட்
0: ஒருவர் பேசும் பொழுது நீங்கள் கூறிவிட்டீர்கள், அதற்கு பதில் இப்ப ஒரு இலக்கம் தான் இருக்கும், அந்த இலக்கத்துக்கு அறிந்தவுடன் லொகேஷன் இது எந்த இடம் என்று கேட்டவுடன் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துக்கு எது கிட்டக்குள்ள ஆம்புலன்ஸ் என்று அங்கே அறிவிப்பார்கள். இதுதான் நடக்கும். ஆம்புலன்ஸ் உடனே அந்த இடத்துக்கு வருகின்றது. சென்னைக்கு போனாலும் எங்க போனாலும் சென்னையிலிருந்து உடனே தொலைத்தொடர்பு வழி இருக்குத்தான். அவர் இப்ப கோயம்புத்தூர்ல இந்த ஒரு ரோட்டில் பெயரை சொல்லி கூறுகின்ற இந்த இடத்துல
5: என்னன்னு கேட்கறாங்க, தாலுகா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆம்புலன்ஸ் சொல்றாங்க ஒரு 10 நிமிஷம் ஆகுது.
0: எப்படியும் 10 நிமிடமும் அது விதி இதுதான். இந்த இடத்துல நாங்கள் முதல் இது செய்ய போய் அவர்களோட உயிரையும் போக்க வேண்டிய நிலை ஏற்படுங்கள். நீங்கள் போய் கதவை திறக்கும் பொழுது அவர்கள்
3: அந்த பிள்ளைகள்லாம் உள்ள அடிபட்டு ஒண்ணு மயக்கம்
0: என்ன செய்ய முடியும்? நீங்க அந்த பெண்ணு செய்வீர்கள் அதுபடியான காரியம். அவசர சேவைக்கு உடனே அறிவிக்க வேண்டும். நீங்கள் அவசர சேவைக்கு அறிவிக்க வேண்டும் முக்கியம்.
3: சரிப்பா, அப்பா பேசி இடையில நான் பேசுறேன். அப்பாட்ட நான் விளக்கம் கேட்டுக்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். அப்பா அப்பா
0: கொடுங்க.
3: உள்ள ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் மயக்க நிலையில விட்டுட்டாங்க. ரத்தத்தோட இருந்தா கூட நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க. ஆனா உள்ள இருக்க பிள்ளைங்க அரைகுறை அடிபட்டு கத்திக்கிட்டு இருக்குதுங்க, வெளியே வர முடியாம.
0: ஐயா விபத்து நடந்த
3: வெளியே இருந்து பாத்தது கண்ணாடியில.
0: விபத்து நடந்தால் எல்லோரும் சத்தம் போடுவார்கள் தான், எல்லோரும் கத்துவார்கள் தான், அங்க இருந்து சிரிக்க மாட்டார்கள். நாங்கள் ஏனென்றால் இப்ப எங்களுக்கு சேவை இருக்கின்றது. இப்ப அந்த அவசர சேவை வாகனம் வேற இருக்கின்றது. 10 நிமிடம் பெரிய நிமிடம் என்ன அந்த அதுக்குள்ளே எது நடந்தா அது அவர்களை பொறுத்து. அதுக்குள்ளே ஒன்று, நீங்கள் கதவை திறந்து பிடித்து அந்த பிள்ளையை தூக்கும் பொழுது வெக்கம் வந்து அந்த பிள்ளை செத்துவிட்டா முன்பின் தெரியாத நீங்கள். அவர்களுக்கு பரிட்சயமானவர்கள் அல்ல. ஈவன் பெரியவர்கள் கூட ஹெல்ப் ஹெல்ப் பண்ண கத்துவார்கள். எங்களுக்கு ஹெல்ப்பினாலே என்ன விதமான ஹெல்ப்பை எங்களால் கொடுக்க முடியும்? அவருக்கு கால் முறிந்திருக்கிறதா கை முறிந்திருக்கின்றதா எங்களுக்கு தெரியாது. மாதிரி அவர்கள் துடித்துக் கொண்டு வெளியே தான் வருவார்கள். வெளியே வரத்து நீங்கள் வாகனத்துக்கு இது ஆம்புலன்ஸுக்கு அறிவித்து விட்டு 4 பேர் வந்து 5 பேர் வந்து பார்த்து இதை சரி இப்படி செய்வோம்னு தீர்மானித்து செய்வோம்னு திடீர்னு நாங்கள் அந்த உதவிக்கு போகக்கூடாது ஐயா என்று நான் நினைக்கிறேன். ஆனால் மனித நேயத்துடன் எங்க மனம் கிளா செய்யத்தானோ அப்படி ஆம்புலன்ஸ் வேற நேரம் செல்கிறதே இது என்ன இது என்று சொல்லி அவசரப்பட்டு யாருக்கு கூடுதலான காயம் யாருக்கு குறைந்த காயம் எனக்கு தெரியக்கூடியதாக நான் வாகனத்தை செலுத்தி கொண்டு போது பெருந்தெருவிலே போகும்பொழுது ஒரு விபத்து வேன் அவர்கள் கோடை காலம் உல்லாச பயணம் வந்தவர்கள் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு இன்னொரு வாகனத்தோடு அடிபட்டு அந்த கான்லே திரும்பி போய் கிடக்கிற உருண்டு உருண்டு போறவர்கள் அந்த உணவுகள் குழந்தை போட்டவர்கள் எல்லாம் சிதறி கிடக்கின்றது. எல்லாரும் இறங்கி அங்கங்கு பார்த்து நாங்கள் அழைக்கின்றோம் உதவிக்கு அழைக்கின்றோம் என்று கூறினார்களே தவிர யாரும் போய் கையில் பிடித்து அவர்களை தூக்கிவிடவில்லை. எங்கே பிடிச்சு தூக்கினாலும் அங்கே என்ன முறிவு நிறைவு ஏற்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு 5 எனக்கு நடந்த விபத்துக்கும் அப்படி எனக்கு நடந்த விபத்துல 19 நிமிடம் எடுத்தது வருவதற்கு வாகனம் வாகனம் அந்த அவசர அவசர வாகனம். ஆனால் எந்த வாகனம் எரிகிறது என்று தெரிந்து வந்தவர் கண்ணாடியை உடைத்து என்னை வெளியே ஐயோ ஓகே என்று கேட்க எனக்கு பதில் கூற முடியல. நான் மெதுவாக பிடித்து வாகனத்துக்கு வெளியே என்னை எடுத்து விட்டார். அவ்வளவுதான் அவர் செய்ய முடிந்தது.
3: முடிந்த
0: அளவு செய்தார்கள். ஆனால்
3: அந்த மாதிரி அடுத்து இல்லப்பா, ஆக்சிடென்ட் ஆனவனே அடுத்து ஃபயர் தான் ஆகும்.
0: மனிதனையும் அதைத்தான் செய்வ முதல் செய்ய வேண்டியது ஆம்புலன்ஸ் வண்டிக்கு அறிவிக்க வேண்டியதுதான். அதற்கிடையில உங்களால் முடிந்த அளவு செய்யலாம். அதுல ஒண்ணு என்றால் அவர்கள் அவசரப்பட்டு நாங்கள் போகும்போது அவர்களுக்கு பயம் இருக்கலாம், எண்ணத்தில் நோவு இருக்கு, எங்கே அடி இருக்குன்னு தெரியாது இருக்கலாம் எங்களுக்கு. அந்த நேரம் எங்களுக்கு சிச்சுவேஷன் தெரிகிறது, இந்த வாகனம் எரியுமா எரியாதா என்றெல்லாம் தெரியும். அந்த நேரம் கதவு பூட்டப்பட்டிருந்தால் என்ன செய்ய, கதவு பூட்டியிருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? அப்புறம் அவர்களை நீங்கள் ஒரு வெளியே எடுக்கும் பொழுது என்ன கதவு திறந்திருந்ததா பூட்டியிருந்ததா?
3: உள்ளுக்கு இருந்தவர்களுக்கு
0: வாகனத்தை திறக்க தெரியாமல் இருந்தார்களா?
3: திறக்க முடியல, அவங்க லாக் ஆயிடுச்சு. அவங்களும் இது பண்ண முடியல, இது பண்ண முடியல.
0: எல்லாரும் தப்பி விட்டார்கள். அந்த அடித்த சாரத்துக்கு என்ன நடந்தது?
3: தப்பிட்டார். டிரைவர் மட்டும் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு.
0: நீங்க சொல்றீங்க அவர் மதுபோதையில இருக்கலாம் என்று.
3: ஆமா ஆமா, மதுபோதையில மற்றவங்க எல்லாம் ஓரளவு போராட வந்துட்டாங்க.
6: என்னோட அனுபவம்
0: சொல்லுங்க நீங்க.
6: அதான் நான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய லாரி வாகனம் வந்து மோதி விட்டது மரத்தில். அவர் வந்து டிரைவரோட கால் வந்து அங்க மாட்டிருக்கு. ஒரு கடப்பாறையை பக்கத்தில் இருந்த கடப்பாறையை எடுத்து அத அந்த உடைச்சி அந்த கதவை உடைச்சி அந்த கியர் பாக்ஸ் உடைச்சி அவர் காலு அவ்வளோ சத்தம் போடுறாரு, ஐயோ வலிக்குது என் கால் போச்சேன் என் கால் போச்சேன்னு. அவர் காலை ரிலீஸ் பண்ணும் பக்கத்துல இருந்த அந்த உடைச்சல்லேருந்து காலை வெளியில கொண்டு வந்ததுலேருந்து அவர் ரிலாக்ஸ் ஆனார். இல்லாட்டா ரத்தம் சிந்து ரத்தம் சிந்துது இல்லையா ரத்தம் சிந்துதான் நிறுத்தணும் அதுல கட்டு போடணும்.
0: நடமாட்டம் கூட உள்ள இடங்கள் கொஞ்சம் டிராபிக்கா இருக்கும்.
5: குறைந்தபட்சம் 10-15 நிமிஷம் ஆகும்.
0: சரி, அதே மொத்தத்திலே நாங்கள் இப்ப பேசியபடி அப்படி ஒரு விபத்தினால் உடனடியாக சென்றவர்களுக்கு உதவி செய்ய
5: வேண்டும். எனக்கு தெரிஞ்சவங்க நடந்ததுங்க என்ன வந்தாங்க ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் வெயிட் பண்ணல, பக்கத்துல இருக்கிற டாடா ஏஸ்ல எடுத்து போட்டு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு திரும்ப கொஞ்ச நேரத்துல கொண்டாந்து எந்த இடத்துல கொண்டு போனாங்களோ அங்கே கொண்டாந்து விட்டுட்டு
0: போயிட்டாங்க.
5: ஏன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தோம்னா என்னன்னு தெரிஞ்சோம்னா அவர்கிட்ட இருக்கிற மோதிரம் பர்சல இருக்கிற பணம் எல்லாத்தையும் புடிங்கிட்டு திரும்ப கொண்டாந்து போட்டு நடக்குது.
0: அடுத்தது என்னவென்றால் அந்த நாங்கள் கொண்டு சென்றாலும் அங்க வைத்தியசாலையை
5: உதவி செய்யற பேர்ல வந்து
0: தூக்கி கொண்டு
5: செய்யற பேர்ல வந்து
0: தூக்கி கொண்டு போயிட்டாங்க,
5: எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுறாங்க.
0: மனிதநேயத்தோட வைத்தியசாலைக்கு போனால் அங்கே பதிவுகள் இருக்கின்றது எப்படி நடந்தது எங்கே நடந்தது நீங்கள் யாரு பேருக்கு
5: இப்ப
0: செல்வகுமார் சொன்னதன்படி அவர் அடிபட்டவர்களுக்கு மற்றவர்களோட உயிரை பாதுகாப்பு அவர்களுக்கு அவர்களுக்கு காயங்கள் இருந்ததா செல்வகுமார் அந்த சின்ன குழந்தைகளுக்கு வெளியே எடுத்து அவர்களுக்கு மிட்டாய கொடுத்து பண்ண கொடுத்து ஆம்புலன்ஸ் வரும் நல்ல உதவி. சரி, அது நல்ல முடியும்.
5: ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணிக்குவாங்களோ
0: விபத்தை
5: பத்தி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா. அடுத்தது இந்த ஆம்புலன்ஸ் வந்தா உண்டு ஆம்புலன்ஸ் நோயாளியை எடுத்துக்கொண்டு போகும்போது முதல் உதவியை செய்து கொண்டு ஒரு ஒரு அதிகாரி என்ன செய்வார் அந்த கிட்டடியில் உள்ள ஆஸ்பத்திரி வைத்தியசாலைகளுக்கு தொடர்பு கொள்வார். அங்க
5: டாக்டர் இங்க பொறுத்த வரைக்கும் 108 எடுத்தா நேரடியா ஜிஹெச் தான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான்.
0: அது கொண்டு
5: போயிருந்தாரு எந்த ஆஸ்பத்திரிக்கு நடுவில் போக மாட்டாங்க.
0: இங்கே அப்படி ஒரு நடந்து விட அது சுற்றாடல உள்ள முதல் உதவி ஆஸ்பத்திரி வைத்தியசாலையை முதல் தேடுவார்கள். இந்த வைத்தியசாலையை பெட் இருக்கிறது இடம் இருக்கின்றதா இந்த நோயாளியை கொண்டு வருவோம் என்று போகும்போது சொல்வார். இப்படி அடி இன்ன இடத்துல காயம் நான் இன்னும் மருந்து கொடுத்துருக்கேன் இன்னும் ஊசி கொடுத்துருக்கேன் அவருடைய டெம்பரேச்சர் இப்படி இருக்குன்னு சொல்லிக்கொண்டே போவார்கள். அங்கே குறித்துக்கொண்டு போன உடனே அங்கே ஒரு கட்டிலே 4 பேர் நின்று ஆயத்தமா அவர் இழைத்துக் கொண்டு சென்று உடனடியாக அவசர சிகிச்சை சத்திர சிகிச்சையோ அல்லது மயக்க மருந்தோ அல்லது மயக்கம் தெளியவோ ஏதோ செய்வார்கள். கழுத்துத்தான் முதல்
5: இங்க பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இந்த ஜிஹெச் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்
0: ஜெனரல் ஹாஸ்பிட்டல்
5: அங்கிருந்து முடிவில் நான் மட்டும்தான் அடுத்த ஹாஸ்பிட்டல்
3: அதே மாதிரிப்பா. இப்ப கொஞ்சம் தற்காலிகமா சட்டத்திட்டம் எல்லாம் கொஞ்சம் தகுப்பு இருக்காங்கப்பா. முன்னாடி வந்துப்பா
5: செல்வகுமார்
3: இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா போன் பண்ணிட்டான்னு வைங்க 108 அவனவே கடைசி வரைக்கும் பிடிச்சுக்குவாங்க நீதானே போன் பண்ண வா வான்னு ஒவ்வொரு தடவையும். ஆனா இப்ப அந்த மாதிரி பிரச்சனை இல்ல, அதனால 108 யார் வேணாலும் போன் பண்றாங்க. ரோட்ல போறவங்க வர்றவங்க
0: சும்மா
3: அந்த
0: போன் பண்ணுவாங்க
3: சும்மா இல்ல ஆக்சிடென்ட் ஆனாட்டா
5: சும்மா போன் பண்ண மாட்டாங்க. சும்மா போன் பண்ண
3: மாட்டா போன் பண்ண மாட்டாங்க.
0: போலி தகவல் கொடுக்கும். ஆனா இது இதுலயும் சுவாரஸ்யமா இருக்கு. நாகப்பன் கூறிய கதை விபத்து நடந்தவனை கொண்டு சென்று நகைகள் எல்லாத்தையும் கலட்டி விட்டு திருப்பி கொண்டு வந்து போட்டு விட்டு போனார்கள்.
5: அதாவது டவுன்ல அதுதான் நிறைய நடக்குது.
4: ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கார் வந்து அடிச்சு நிக்குது ஐயா, உள்ள இருக்கிற இல்ல இல்ல, ஒரு கார் வந்து ஒரு மரத்துல அடிச்சு கொஞ்ச தூரம் போய் நிக்குது. அந்த டிரைவரை போய் நான் உள்ள உள்ள இருந்து கதவு திறந்து தூக்கி வெளியில படுக்க வைக்கிறேன். படுக்க வைக்கும் பொழுது அந்த கார் பின்னாடி கதவை திறந்து ஒரு பொண்ணு ஓடுது எங்கேயோ, பயந்துட்டேன். எங்க ஓடுதுன்னா அது போய் எங்க தப்பிச்சு ஓடுதுனே தெரியல. என்னடா அது, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு ஓடுது, நான் பயங்கர ஆச்சரியப்பட்டிருந்தேன். தெரியல ஐயா,
0: திரும்ப வரவில்லையா அந்த பெண்?
4: வரவில்லை.
0: அந்த அடிபட்டவர் இளைஞரா இல்ல முதியவரா?
4: வயசானவர் தான், கொஞ்சம் கொஞ்சம் நடுத்தர வயது, ஒரு 45.
0: அப்ப அம்மா தெரியாத பெண்ணா இருந்தாலும் அவ பயந்து ஓடுனாவோ அது உடனே அவங்க அப்செட் ஆகி ஓடுனாவோ யாருக்கு? போலி உறவோ அவர் தெரியாத, அவர் இவரை கடத்தி கொண்டு வந்தாரோ? சொல்லியது அப்ப விபத்து எதிர்பாரா நடக்கிறது. நாங்கள் முதலுதவியை செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 12:44 நிமிடம். சந்தன்ராஜ் இனி
5: வரமாட்டேன். எங்க ஊர்ல எல்லாம்
0: எங்க ஜோதி போயிட்டார்
5: வாகனங்கள் வந்து 40-60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் பெரும்பாலும் போறவங்க, அதுல விபத்து நடக்கிறதுங்கிறத பாத்துருக்கேன். உங்க நாட்டுல எல்லாம் வந்து குறைஞ்சபட்சமே 120-140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவாங்க.
0: அது அதிவேக பெருந்தெரு, உள்ளூருக்குள்ளே 50-60 தான்.
5: சரி, அப்படி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற போது விபத்து நடந்தா என்ன ஆகுங்க?
0: உடனே ஆம்புலன்ஸுக்கு அறிவிக்க வேண்டியதுதான். நாங்கள்
5: உடனே ஆம்புலன்ஸ் ரைட்டு அங்கு, அதுல விபத்துல காயமடைஞ்சவரு தப்புவார்னு நினைக்கிறீங்களா? 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற வந்து
0: எத்தனை பேர் தப்பி இருக்கின்றார்கள்? வாகனத்துக்கு தான் அந்த விபத்தை பொறுத்தது ஐயா. வாகனமும் நேரடியாக அடிபட்டால் தாக்கங்கள் ஏற்படலாம், அல்லது அவர் மதிலில் அல்லது இன்னொரு ஆப்ஜெக்டில் இன்னொரு ஒரு தடையிலே, அதாவது அந்த வழித்தடைகளுக்கு போடப்பட்ட கம்பங்களாக அல்லது பாலமா மரங்களா அதுகளில் இடித்த வாகனம் சேதமடைந்து அவர் அநேகமாக இறக்கமாட்டார். ஏன்னா சீட் பெல்ட் எல்லாம் இருக்கின்றது தானே இங்கே, கண்டிப்பாக நாங்கள்
5: போடுவோம். பாதுகாப்பு
0: ஹேட்டருக்கு முன்னுக்கு இருக்குது ஏர் பேக்.
5: இப்படி அந்த மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப கம்மி.
0: இப்ப வாகனங்களுக்கு எல்லாம் முன்னுக்கு தலைக்கு பின்னுக்கு பக்கத்துக்கு எல்லாம் ஏர் பாம்ப் வந்து உடனே ஏர் பேக் வந்து விடும்.
5: பலூன்
0: வந்து
5: என்னன்னா, போன 4-5 நாளைக்கு முன்னாடி கூட நடிகை குஷ்பு அவங்களுக்கு ஒரு விபத்து நடந்தது. யாருக்கு தான் சேதம் ஆச்சே தவிர அவங்களுக்கு சின்ன காயத்துல தப்பிச்சிட்டாங்க.
0: உயர்தர வாகனங்கள் வைத்திருக்கும் பொழுது
5: அது அவங்க உயர்தர வாகனத்துல போயிருப்பாங்க. பலூன் வந்து காப்பாத்திருக்கலாம்.
0: என்னிடத்துல இருக்கிற ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு வாகனம் என்னுடைய வாகனம் நான் நேற்றோ முந்தைய நாள் கூறியிருந்தேன், மரத்துக்குள் விழுந்து கிடந்த மரத்துக்குள்ள தடிகளை அடிச்சு கொண்டுபடியே வந்தது என்னுடைய வாகனம். எந்த விதமான எங்களுக்கு எந்த விதமான வாகனத்துக்கும் எந்த விதமான உயர்தர வாகனங்கள் அது பென்ஸ் வாகனம். இப்பொழுது இருக்கின்ற புதிய இன்னும் விலை உயர்ந்த பென்ஸ் ஒன்று இருக்கின்றது. ஏதாவது ஒன்று ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டவுடன் எங்களை சுத்தி பிளாஸ்டிக் பேக் ஏர் பேக் வந்து மூடி அணைச்சு வச்சுக்கொள்ளும். அது கார எத்தனை கரணம் அடைந்தாலும் இவருக்கு ஒன்றுமே வராது சீட் பெல்ட். அப்படி அதுகள் விலையும் அப்படித்தான்.
5: அப்படித்தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையில ஒரு விபத்து கூட காட்டினாங்க. ஆடி கார் ஒரு கார் வந்து
0: 50 லட்சமா.
5: அந்த அந்த கார்ல போனவங்க ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா மது போதையில போயிருக்காங்க. அந்த சாலையில போனவரு ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாங்க, அவரு இறந்துட்டார் சைக்கிள்ல போனவரு. இந்த காரு எத்தனையோ குட்டிகரணம் போட்டு போயிருக்கு, ஆனா உள்ள இருக்கிறவங்க சாதாரண மயக்க நிலையில தான்
0: இருந்திருக்காங்க.
5: அப்ப என்னன்னு பார்த்தா அந்த காரனுடைய விலை உயர்ந்த
0: பாதுகாப்பு. என்னுடைய மகளுடைய முந்தி வோல்வோ ஒன்று வைத்திருந்தார் அந்த கமீரா அவர்கள். அந்த அந்த வாகனத்தின் பக்க கதவுகளுக்கு எல்லாம் ஸ்டீல் வைத்திருப்பார்கள், கதவில வந்து ஒரு இது இடித்தாலும் அது விரைவில் நெளிந்து ஆளை தாக்காது. அப்பதான் கொரோனா அந்த அந்த வால்வோ அந்த அதிபர் அந்த அந்த கம்பெனியில கொண்டு போய் விட்ட போது ஒரு நாங்கள் ஒரு ஓயில் மாத்திரை சாதாரண சர்வீஸ் கொண்டு விட்டதுன்னு அவர்கள் மரணம் அடைந்த போது இந்த வால்வோ இனக்காரை அவர் ஓடி இருந்தால் தப்பி இருப்பார். என்றால் சுத்தவரை ஸ்டீல் வைத்திருக்கின்றது, விசேஷமான தகடுகள். அதனால இப்ப புதிய புதிய கார்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமான எங்கட கார்கள் மற்ற கார்கள் விழுந்த கோடி மூட்டை மாதிரி இன்னொருங்க ஆளு முடைந்து அப்படியே போயிடும்.
5: ஆனா அதிநவீன கார்கள் ரொம்ப கம்மிங்க, சாதாரண கார்கள்.
0: பொறுத்தடவை நானும் எனது மனைவியும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு சந்தியில நின்று புறப்படும் பொழுது அங்கிருந்து வந்து சந்தியில நிப்பாட்டக்கூடாது. அவர் டிரைவர் பக்கத்தில் இருந்தவர், நான் பேசஞ்சர் சீட்ல இருந்தால் மனைவி இல்லை, நான் வலது மனைவி தான் ஓடிக்கொண்டிருந்தது. அடித்தவுடன் மனைவி ஸ்ட்ராங்கா இருந்து நான் மயங்கி விட்டேன். அந்த கொம்பாக்ட் அந்த அசை அந்த அதிர்ச்சி அந்த அசையும் எனக்கு தான் பிடித்தது. அந்த பக்கம் எடுத்து என்னுடைய உடல் போய் அங்கே அடித்து கழுத்து மடிந்து விட்டது. சீட் பெல்ட் போட்டிருந்தான். சில வினாடிகள் தாமதித்து மனைவி என் தலையை தூக்கி விட்டவுடன் நான் நிமிந்து விட்டேன். அது அடித்தவன் ஓடி விட்டான். அப்படியெல்லாம் நடைபெறுவது. உடனே நாங்கள் இன்சூரன்ஸுக்கு உடனே போலீஸுக்கு அறிவித்தவுடன் அவர் வந்து
5: என்ன
0: பிடித்து விட்டார்கள். இங்கே அவர்கள் தப்பி ஓட முடியாது, பிடித்து விட்டார்கள். எடுத்துருந்தா எனக்கு இடிச்சிருக்கு, எடுத்து விட்டு ஓடி விட்டு அது பெரிய பெரிய
5: தொடர்ந்து கேமரா இருக்காங்க, அதனால பிடிச்சிருவாங்க. இங்க வந்து கேமரா எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாதுங்க.
0: சென்னை நடமாட்டம் கூட இடம் பெரிய ஊர், பெரிய நாடு, பெரிய தேசங்கள், மக்கள் தொகை கூட்டினது. இப்ப ஒரு வீதியில இப்பொழுது பார்த்தவரை மீண்டும் திரும்பி பார்த்தால் அவர்களுக்கு ஒரு யாரும் நிற்பார்கள். அப்படி ஜனத்தொகையும் கூடத்தானே. அங்கல் நாட்டை விட ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் எவ்வளவு தூரம் வாகனத்தில் வேகம் இருக்கணும் அந்த வேகத்திலே ஓடலாம். 180 பதித்திருந்தா உங்களுக்கு வல்லமை இருந்தால் 180 ஓடலாம். அதில் வருபவர்களே தான் அப்படித்தான் வருவார்கள். 180-200 எல்லாம் வருவார்கள். அதனால தான் இந்த மேலதிகம் விலகியிருந்த கார்கள் பாரமான கார்களை வைத்திருப்பது. என்னுடைய டொயோட்டோல நான் ஒரு தடவை இப்ப 160 அமர்த்தி பார்த்தேன். அது ஜம்மன் பாய்வது போல இருந்தது, பறக்கிறது போல இருந்தது. மற்ற நாங்கள் 180 போகணும். எனக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் எவ்வளவு அபகத்துல போகுது என்று ஃபீல் பண்ண மாட்டேன். வெளியே சட்டத்தை தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளோம். 180 ஓடக்கூடாது. ஒரு தடவை அமர்த்தி பார்த்தேன், 160 விட்டு போதும் அசையவில்லை ஐயா. மற்ற அது 4-wheel டிரைவ், 4-wheel பவர் இருக்கின்றது. பெரிய வளைவுகள் அப்படி ஸ்டேரிங் கொஞ்சம் திருப்பினா கூட 4 cylinder சேர்ந்து திரும்பி வரும். இது மற்றபடி எங்களுக்கு இப்ப நீங்கள் ஓடுவதெல்லாம் ஃப்ரண்ட் வீல், முன்னுக்கு தான் அதுக்கு பவர் இருக்குது. பின்சிலுக்கு இல்லை தானே, முன்சில போற பக்கத்துக்கு பின்சில் சேர்ந்து போகும். அப்படியா, நல்ல நல்லபடியா எங்களை பேசணும். 12:50 ஒரு மணி ஆகின்றது. உங்களுக்கு பாடல்கள் தேவை என்றால் பாடலை கேளுங்கள். பாடலை கேட்டுவிட்டு தான் போகும். இப்பொழுது ஒவ்வொருத்தரும் பாடல் கேட்டு யார் கேட்க போகிறீர்கள்?
7: என்னுடைய பாடல் ஒளிபரப்பட்டீங்களா அப்பா? என்னுடைய எனக்கு பாடல் கொடுத்தாச்சு இல்லப்பா?
0: மகாகவி காளிதாசில் காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல அந்த பாடல்
7: சுந்தரம்மாள் பாடியது. நன்றி நன்றி நன்றி.
0: பாடி கருத்தும் கூறியிருந்தேன்.
7: நான் ரொம்ப நேரமா போனை போட்டு அம்மி அம்மி ட்ரை பண்றேன், சுத்திக்கிட்டே இருக்கு டவர்
5: எடுக்கிறேன். அந்த பாட்டுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாச்சு.
0: ஆமா, இந்த காலையில நேர் நேரத்திலே வந்த பாடல்களை கேட்கும்போது ஒரு அன்பு உறவுகிறார். உங்களுடைய பாடல் இவ்வளவு நேரம் நாங்க போடுவோம், ரேடியோல பாடு வருவதில்லை என்றார். மற்றவர்களுக்கெல்லாம் போகலாம். இன்னொருத்தர்
5: எழுதுல ஒரு செய்தி
7: சொல்லணுங்க.
5: நான் நேர் நேரத்துல ஒரு பதிவு எழுதியிருந்தேன். எனக்கு முந்தின பாட்டு வந்தது, பிந்தின பாட்டு வந்தது, என் பாட்டு வரல.
0: இன்னைக்கா
5: இன்றைய தினம் விஜயராகவனையா? எனக்கு முன்னாடி விஜயராகவனையா பாட்டு வந்தது, எனக்கு பின்னாடி பாட்டு வந்தது, என் பாட்டு வரல. விஜயராகவன் பாட்டுக்கு அடுத்த அடுத்த பதிவு பாருங்க, என்னோடது இருக்கும்.
0: விஜயராகவனுக்கு அடுத்தது ரஹமத்துல்லா வந்து கேட்டிருந்தார் தோல்வி நிலையன்னு நினைத்தால் என்ற பாடல் தான் பதிவில் இருக்கின்றது.
5: இல்ல, என்னுடைய பாடல் இருக்கு.
0: என்ன பாடல் கேட்டீர்கள்?
5: மெல்ல திரும்பது கடவுள் படத்துல வாகும் இல்ல.
0: நான் பேசினேனா உங்களோடு?
5: இல்ல, நீங்கள் பேசல. இல்ல, மாலை நேரத்தில் இல்லங்கயா, பதிவு
8: நேரம் இருக்கும்.
5: இந்த வாட்ஸ்அப்ல போடுவோம்.
0: உங்கள் பாடல் வந்து நேர் நேரத்தில் கேட்டிருக்கின்றீர்கள். அது
5: வந்தேராவன் ஐயா பாட்டுக்கு அடுத்தது.
0: அப்படியா? அந்த பாடலை
5: நேற்றைய தினம், நேற்றைய தினம் எழுதுனா இன்னைக்கு வரும்.
0: நேற்றைய தினம் எழுதிருந்தா இன்னைக்கு தான் பார்க்க நேரங்கள் வரும்.
5: இன்னைக்கு ரோஜா அம்மா பாட்டு வந்தது, பிரகாஷ் பாட்டு வந்தது, வரிசையா ஒவ்வொருத்தர் பாட்டு வந்தது.
8: ஏன் தானே நான் வரல?
5: எனக்கு பின்னாடி பாட்டெல்லாம்

0: மன்னிக்க வேண்டும்.
1: இல்ல இல்ல, அதனால ஒண்ணு
0: போட்டு
1: செய்திக்கு சொன்னதே தவிர, செய்திக்கு சொன்னதே தவிர இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வாங்கிக்கலாம். அதுல என்ன இருக்கு?
0: நேற்றைய தினம் வந்து இருவர் இரு பாடல் எழுதியிருந்தார்கள். அவருக்கு ஒவ்வொரு பாடல் கொடுத்து மீதி அழிக்கப்பட்டு விட்டது. சில பேர முடியவில்லையோ அந்த நேர்நேர முழுமையா கேட்டீர்களா?
1: கடைசி வரை கேட்டாங்க.
0: அடேங்க அப்பா, அதுல
1: ரோஜாவுக்கெல்லாம் வந்தது.
0: கோவை குமார் அவர்களும் இருந்தார், அவர்களின் கோவை குமாரோட ஒரு பாடலும், அருள் இரண்டு பாடல் எழுதியது. அவருடைய ஒரு பாடல் கோவை குமாருக்கும் ஒரு பாடல் கொடுக்கப்பட்டது, மற்ற பாடல் இன்று கொடுக்கப்படும். உங்களுடைய பாடல் இன்றைய தினம் வரும். நாகப்பன்
1: வேணும்னாலும்
0: தரலாம் அந்த பாடம்.
1: இல்ல இல்ல இல்ல, நேர் நேரத்தில் வரது.
0: சரி சரி சரி, இப்பொழுது என்ன பாடல் வேண்டும், யாருக்கு வேண்டும்?
2: கார்த்திகேயன்
0: என்ன பாடல் உங்களுக்கு வேணும் ஐயா?
2: எனக்கு காதல்
0: நீண்ட பாடல்
1: என்ன
0: பாடல்கள் வேண்டும் உங்களுக்கு?
3: எனக்கு ஏற்கனவே பாடல் கொடுத்தது போதும்பா. நாகப்பன் பாடலோட
0: நினைச்சிருங்கப்பா. சரி, ஜோஜ் நாகப்பன் அப்ப நீங்கள் முறைப்படி விடைபெறுங்கள்.
4: இதுவரை கடுமன் நேரம் நேர நேரலையில் அனைவரும் தமிழ் பேசி தமிழை தமிழில் பேசினோம். நம்மளோ என்னோடு பயணித்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும், இதை நெறிப்படுத்தி நடத்திய கதாநாயகன் நம்ம சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் மீராம் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது குவைத்திலிருந்து ஜார்ஜ் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.
0: மன்னர் ஜோர்ஜ் அவர்களே, மகிழ்வாக சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தமிழ் வாழ்க.
4: நன்றி நன்றி. நாகப்பன் கார்த்திகேயன் ஐயா, செல்வகுமார் ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி,
3: வணக்கம் வணக்கம். நன்றி.
0: செல்வம் செல்வகுமார் நீங்களும்
3: கதம்பம். நான் இதுவரை கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் தமிழில் பேசுவோம் தமிழால் பேசுவோம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும், என்னோடு பயணித்த அன்பு உறவுகளுக்கும், இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கிய சிந்தனை செல்வன் அப்பாவுக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் மீராம்மாவுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் புதுக்கோட்டை செல்வகுமார். நன்றி, வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் செல்வகுமார். ஒரு விண்ணப்பம், உங்களுடைய தொலைபேசி தொடர்பை சரியாக கவனியுங்கள். ஏனென்றால் நீங்கள் வந்து பாடலை கேட்காமல் விட்டுவிட்டீர்கள். அதை ஒன்று இப்பொழுது போட்ட பாடல் பேச
3: முடியும்.
0: பேச வேண்டும், பேச முடிந்தது. கிரகித்து போட்டு பேசுங்கள். கவனித்துக்கொள் என்னவென்றால், இந்த பாடலை கூட உங்களால் கேட்க முடியாது. எனக்கு அதுவும் கவலை இல்லை. என்னுடைய பேரர்கள் பேரங்கள் வந்து பேசும் பொழுது அவர்களுடைய ஒலி உலகம் முழுக்க அவரோடு கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது முழுமையாக கேட்க முடியாமல் இருக்கின்றது மகனே. அப்ப அவர்களுக்கு உங்களுடைய நெட்டை கவனித்துக் கொள்ளுங்கள் ஐயா, அதனால் தான் கூறுகின்றேன். சரியா? பிள்ளைகள் வந்து பேசுவது சிலது புரியவில்லை.
3: சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். சொல்லுங்க.
0: சொன்னேன் உங்களுக்கு, அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா?
3: சரி,
0: வாழ்த்துக்கள்.
3: அவசியம் அவசியம் பாத்துறேன். அவசியம்
0: பார்த்துக் கொள்ளுங்கள்.
3: நன்றி, வணக்கம். நண்பர்களே விடைபெறுங்க.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நல்ல இடமாக அமைய வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்ப விண்ணோடும் முகலோடும் இவருக்கு வந்து என்ன பாடல் கேட்டவர்? காதல் ஓவியம் கேட்டவர். அந்த பாடல் வருகின்றது. காத்தலையின் காத்தியையும் கேட்டு மகிழ்ந்தார்.

0: இனிமையான அந்த பாடல் காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து. இந்த காதல் ஓவியம் பாடலோடு தான் கார்த்திக் ராதா அவர்கள் முதல் முதலாக அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து வந்து முன்னணி நட்சத்திரமாக திகழ்ந்தார்கள் இல்லையா. நல்லது,
1: இருவருக்குமே அதுதான் முதல் படம்.
0: முதல் படம் இறுதி வரை நன்றாக, அதே மாதிரி செம்பருத்தியிலே தான் இவர்கள் இருவரும் வந்தது. யாரு ரோஜாவும் அந்த பையன்
1: பிரசாந்த் முன்னாடியே படம் இருக்கு.
0: பிரசாந்த் இதை நடித்து விட்டாரா?
1: ஆமா, அவருக்கு வைகாசி படம் பேச்சுதான் முதல் படம்.
0: ஓ, அதுல ஓடியவருக்கு
1: ரோஜாவுக்கு தான் முதல் படம்.
0: முதல் சரி, நல்லது. அடுத்து நாகப்பன் உங்களுக்கு இந்த பாடல் வேண்டும்.
1: எனக்கு அந்த வரப்பிரசாதம் படம்
0: என்ன பாடல்?
1: கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான்.
0: கங்கை நதியிலே அவர் நடந்திருக்கார் ராமன்.
1: கங்கை நதி ஓரம் ஓரமா நடந்திருக்கிறார்.
0: ஓ, அவருக்கும் விளையாட்டு தான். கங்கை நதி ஓரம் நடக்கவோ அதை கண்டுட்டாவோ.
1: தண்ணீர் மணி சீதை தானும் நடந்தான்.
0: அதான் சேர்ந்து நடந்தா. சரி சரி, கங்கை நதியிலே அவர் நடந்திருக்கார்கள். அந்த பாடல் வரப்பிரசாதம் திரைப்படம் கார்த்திகேயன் கேட்ட பாடலை தொடர்ந்து எங்கள் அன்பு ராஜா நாகப்பன் உங்களுக்கு ஆவருகின்றது பாடல் கேட்டு
1: செல்வகுமார் ஐயாவுக்கும் சேர்த்து
0: எல்லோருக்கும் செல்வகுமாரும் ஜெயச்சும் அவர் இருவருக்கும் இணைந்து எல்லோருக்கும் எல்லோருக்கும் சேர்த்து தான் அந்த பாடல் கதையை நமக்கு நீங்க காலமுடிக்கொண்டிருந்த நீங்க கேட்க வேண்டாம்
1: எல்லோருக்கும் சேர்த்துதான்.
0: சரி, இப்ப என்னுடைய நாகப்பன் அவருடைய அவர் தான் இந்த உபயோகாரர் இந்த பூசைக்கு அவருடைய உபயோகத்திலே நாங்கள் பெரும்பான்

0: இனிமையான அந்த பாடல் காற்றலை கலந்தது வரப்பிரசாதம் திரைப்படத்திலிருந்து எங்கள் எல்லோருக்குமாக நாகப்பன் அவர்கள் கேட்ட இனிமையான பாடலாக. நல்லது உறவுகளை, இதுவரை நேரமும் நாங்கள் கதம்ப நிகழ்வை சிறப்பாக கொண்டு வந்து இதிலே தமிழில் பேசுவோம் தமிழை என்ற நிகழ்விலே எட்டு உறவுகள் வந்து இணைந்து எட்டு பேரும் அழகாக பாடியிருக்கின்றார்கள். அழகாக நிகழ்ச்சியை அரங்கை சிறப்பித்தார்கள் என்று கூறும் பொழுதில் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கு நன்றியை கூறுகின்றனர். இப்பொழுது விடைபெற்று செல்ல வேண்டும். யார் முதலில் சொல்கின்றார்? கார்த்திகேயன் அவர்கள். கார்த்திகேயன், நல்லது உங்கள் பாடல் தந்து விட்டீர்கள், உங்கள் பாடல் கேட்டு விட்டீர்கள், ரெண்டு பாடல் கேட்டீர்களா? நல்லது நல்லது.
1: ஒரு விஷயம், அந்த கங்கையோட கங்கை வந்து பீஷ்மரோட அம்மா, அந்த அம்மா பீஷ்மர் பத்தி, பீஷ்மர் பீஷ்மர்னு மகாபாரத ஒரு கேரக்டர்.
0: ஆமா,
1: அவரு போலதான் நீங்களும் இருக்கு. பீஷ்மர் வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க.
0: பிதாமகர் என்பது அப்படித்தானே?
1: பிதாமகர். ஆமா,
0: நல்லது நல்லது. அந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது ஐயா. அவர்கள் வாழ்ந்து காட்டிய பாதையில் பின்தொடர்ந்து செல்லாமே தவிர அவர்களை போல் யாரும் வர முடியாது தானே?
1: இல்லையா, எங்களுக்கு பிதாமகன் நீங்கதான்.
0: அப்படியா? சரி, நன்றி. என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, பெறாமல் பெற்ற பிள்ளைகளே, ஆற்றலையில் கிடைத்த பிள்ளை என்றாலும் இப்போது கடைசியில வந்த கொடைவேளர் யார்? அது நாகப்பன் தானே? தான் மட்டும் அவங்க ரெண்டு பேர்த்த பேரையும் சொன்ன எங்க ரெண்டு பேரையும் விட்டு விட்டார் பார்க்க இல்லையா? நல்ல உபயோகம். சரி, விடைபெறுவோமா? மத்திய நாளைக்கு நாளைக்கு நிகழ்வு தானே நாகப்பன்? பாட்டுக்கு பதில் பாட்டு.
2: ஆமாம், நாளைய தினம்.
0: அது நல்ல நல்ல மகிழ்ச்சியாக இருக்கின்ற நிகழ்வு. சரி, விடைபெறுவோம்.
1: ஒன்றியல் தமிழ் வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை மற்றும் தமிழோடு பேசுவோம் தமிழில். இந்த நிகழ்ச்சியில் பலர் வந்து பேசி சென்றார்கள், பலர் வெற்றி பெற்றும் பாடல்களை பெற்று சென்றார்கள். அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பங்கு பெற்று தினமும் என்னை ஊக்குவிக்கும் நாகப்பன், செல்லக்குமார், ஜார்ஜ் மன்னர் மற்றும் சந்தனராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நெறிப்படுத்தும் ஐயா அவருக்கு வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அம்மா அவர்களுக்கும், மீரா அம்மா அவர்களுக்கும் நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சிதம்பரத்திலிருந்து கார்த்திகேயன், நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த இரவு நல்ல இரவாக அமையட்டும் உங்களுக்கு. நாகப்பன் இழுத்து பூட்டி போட்டு போறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன் நானும்.
2: இன்றைய தினம் கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் தமிழை பேசுவோம் தமிழில், தமிழில் பேசுவோம் தமிழை நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கு பெற்று வெற்றி பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை இனிமையாக தொகுத்து வழங்கிய சிந்தனை செல்வம் நல்லா அவர்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் மீரா அம்மா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி ஐயா.
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய தினம் கதம்பம் என்று வந்து காத்தலையிலே அமர்ந்த வேளையிலே இன்றைய நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி என்று நான் காலையிலே நீய நேரத்தில் கூறி சென்றிருந்தேன். அதிலே வந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தேவா நாச்சியார் கோவிலிருந்து, இலங்கையில் இருந்து ஈழத்திரு நாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள், நாச்சியார் கோயில் ஞானசேகரன், புதுக்கோட்டை செல்வகுமார், நாகப்பட்டினம் பவுனம்மாள், குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் மென்னர், கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன், மீண்டும் சிதம்பரம் கார்த்திகேயன், இவர்கள் எட்டு அன்பு உறவுகள் வந்து அட்டதைக்கிலும் இருந்து வந்தது போல ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தமிழிலே விளையாடிய போது அனைவரும் வெற்றி பெற்றார்கள். அது முதல் தரத்திலே என்றால் எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது மன்றிய தமிழ் வானொலியின் முயற்சியிலே கிடைத்த உயர்ச்சி என் அன்பு உறவுகளுக்கு என்றுதான் கூறுவேன். எல்லோரும் தமிழர்கள் தான், நாங்கள் தமிழில்தான் வந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உரையாடுதல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அளந்து பேசுதல், அறிந்து பேசுதல், அளவோடு பேசுதல் என்ற மூன்று விடயத்திலே அவர்கள் கவனம் செலுத்தி தங்களைத்தான் நிறைப்படுத்தி தான் என்ன பேசுகிறேன், எங்கே பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், என்ன பேசுகிறேன் என்றெல்லாம் எண்ணி எதை பேசினேன் என்பதை மீண்டும் அதை திருப்பித் தராமல் அதை நான் பேசிவிட்டேன் அல்லவா என்று சொல்லி நான் உபயோகிக்க கூடாது என்று மிக கவனத்தோடு கிணற்றுக்கட்டின் மேல் நடப்பது போல் இருந்தது. ஒரு கிணறு உயரமாக கட்டியிருக்கின்றது, அதில் என்ன வழி நடப்பவருக்கு தவறு இங்கும் விழக்கூடாது அங்கும் விழக்கூடாது, அந்த அந்த சின்ன அந்த வரம்பிலே நடப்பது போன்று அவர்கள் கவனமாக கவனத்தை வைத்து நடக்கின்ற ஒரு அவதானத்தோடு நடக்கக்கூடிய ஒரு அந்த அவதானம் என்றது அட்ட அவதானம் சதாவதானம் என்று முன்னோர்கள் படைத்திருக்கின்றார்கள். பல படைப்புகளை பல சாதனைகளை புரிந்திருக்கின்றனர். அந்த வகையில் ஒரு சிறு அவதானத்தையாவது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அந்த நிகழ்ச்சியில். நானும் கவனத்தோடு இருந்து எதை பேசுகிறார் எப்படி பேசுகிறார் என்ன வாக்கியத்தை பேசுகிறார் என்ற அவதானத்தோடு தான் நானும் இருக்க வேண்டிய நிலையிலிருந்து அந்த தமிழை எங்கள் உள்வாங்கி நாங்கள் தமிழை நேசித்து தமிழை சுவாசிக்கும் வண்ணம் வந்த அந்த நிகழ்ச்சியில எண்ணர் வந்து எண்ணரும் வெற்றி பெற்று அவர்களுக்கு மகிழ்வாக வெற்றி பாடலையும் கேட்டுச் சென்றது எனக்கு மிகவும் திருப்தியாக இருக்கின்றது. ஆனால் இன்னும் நேயர்களை எதிர்பார்க்கின்றேன். அதன் பின்பு நாங்கள் ஒரு கதை ஒரு கலந்துரையாடல் வைத்து ஒரு பாடல்கள் கேட்டல் அந்த நேரத்திலும் கூட இன்னும் நான்கு ஐந்து பேர் வந்து பங்கு பெற்றிருக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு தெரிகின்றது. ஆனால் நேரம் சென்றபடியால் அங்கே தூக்கத்துக்கு செல்ல வேண்டியவர்கள் குழந்தைகள் தூக்கத்துக்கு செல்ல வேண்டும். இரவு நேரத்தில் எல்லோரும் வலைத்தளத்தை உபயோகிக்கின்றதால் அந்த பகிர்வுதலே இணையதளம் பகிர்ந்து கொண்டு போகும்பொழுது ஆயிரம் வானொலி ஆயிரம் கைபேசி பேசுகிற இடத்துல 2000 கைபேசிக்கு அந்த வலையினுடைய அளவீடு பகிர்ந்து கொள்வதால் சில சுணக்கங்கள் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அடுத்தது காலையில் வேலைக்கு செல்ல வேண்டும், குழந்தைகள் தூங்க வேண்டும் என்ற பலவிதமான நேரங்களில் இதை இதை இதை இதை உயிர்மூச்சாக கருதி கொண்டிருக்கும் உண்மையான உணர்வாளர்கள் என்ற ரீதியிலே நீங்கள் வந்து எண்மரும் பங்கு பெற்றி சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆசைகளும் மேலும் மேலும் நீங்கள் சிறப்பாக வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு உந்துகிறது நாங்கள் வர வேண்டும் என்று. ஆனால் வர முடியாமல் இருக்கின்றார்கள் என்று தெரிகின்றது. இங்கே யாரும் அழைப்பில் யாருடைய அழைப்பும் விடுபடவில்லை, எல்லோருடைய அழைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மிகவும் நாகரிகமான முறையில் நீங்கள் குழுவாக வந்து இணங்கினாலும் ஒருவரோடு ஒருவர் ஒத்து ஒருவரை ஒருவர் அதாவது அவர்களை நீங்கள் என்ன பேசுகிறார் என்று உள்வாங்கி அதற்கு சரியான பதிலை நீங்கள் கொடுத்து இந்த சிறப்பாக சிறப்பித்தீர்கள். இந்த குழு நிகழ்வை கூட வந்த நால்வரும் அழகாக அற்புதமாக ஒருவரை ஒருவர் புரிந்து விட்டு கொடுத்து உங்களுடைய விடயம் நன்றாக வெளிவர வேண்டும் என்று நான் மற்றவர்களை கட்டுப்படுத்தி உங்களை கேட்டவர் ஒரு விடயத்தை பேசும்போது அதை முழுக்க முற்றாக கிரகித்து பேசி கொண்டு நாங்கள் கலந்துரையான ஒருவருக்கு ஒரு இடையூறு இல்லாமல் இருந்த உங்களுக்கும் பிரத்யேகமான நன்றியை கூறிக்கொண்டு மேலும் இன்றைய இரவு உங்களுக்கு ஆகிவிட்டது நள்ளிரவாக இந்த நேரத்திலே நல்ல இரவாக இந்த பொழுது உங்களுக்கு கழிய வேண்டும். நாளை மலரும் பகல் வேளை நல்ல பொழுதாக அமைய வேண்டும். இன்று சூரசம்ஹார நாள். அந்த சூரனை அசுரனை எப்படி அந்த வெற்றி வேல் வந்து அளித்ததோ அதேபோல் எங்களுக்கும் இந்த விரதத்தின் மூலம் எங்கள் அன்பு உறவுகள் இருந்த உபவாசங்கள் விரதங்கள் எங்கள் எல்லோருக்கும் அது பாலிக்கப்பட்டு முருகனின் அருளால் எங்கள் உள்ளத்திரையிலே இருக்கின்ற மாயைகள் அசுர குணங்கள் எல்லாம் விடுபட்டு நல்ல ஞான ஒளி ஏற்பட்டு வாழ்வில் முன்னேறுவோம், நோயற்ற வாழ்வு காண்போம், எல்லோரும் சகோதர தத்துவத்துடன் மனித நினைத்துடன் வாழ்வோம் என்று கூறி கேட்டுக் கொண்டிருந்தவர்களும் பங்கு பற்றிய உங்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய வாழ்த்தை கூறி இந்த நிகழ்வை நான் எடுத்து வருகின்றேன் மகளே என்று சொல்லி கேட்டபொழுது இந்த நிகழ்வை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுமதித்தேன். முன்னியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களுக்கும் நான் இந்த இடத்தில் நன்றி கூறப்பேன். நான் என்ன நிகழ்வை கொண்டு வர வேண்டும் அவருடைய ஆலோசனை போட்டு கொண்டு வரும்பொழுது சில திருத்தங்களை கூட மகள் எனக்கு கூறியிருக்கின்றார்கள். இன்று காலையில் கூட வந்து என்னுடைய அறிவிப்பிலே சில திருத்தங்களை தந்தார். அது உண்மையாக நான் கவனிக்காமல் செய்த கவலை. இனமேல் அவர் வந்து 24 வருட அனுபவம் உள்ளவர். வெற்றியோடு மகளோடு இருக்கும் இந்த வேளையிலே அடுத்த மாதம் 9ஆம் தேதி எங்களுடைய ஆண்டு விழா இருக்கின்றது. அந்த ஆண்டு விழாவுக்கு உங்கள் வாழ்த்துக்கள், உங்கள் அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள் உங்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து இனிது நாகப்பன் காத்தியன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் உதவியோடு நான் விடுவிட மட்டும் காத்துக் கொண்டிருந்து நாகப்பன் உறுதியாக எல்லாம் பூட்டுக்களை அழுத்து பார்த்த நிலையம் எல்லாம் பூட்டியிருக்கா எல்லாரும் சென்று விட்டார்களா? ஒரு தடவை அவர் கூறினார், யாரோ ஒருத்தர் நிலை அவர் மியூட் போட்டு தூங்கி விட்டார், அதை நாகப்பன் தான் உறுதியில கூறினார். அவருக்கும் அப்படி நடந்தது நல்லது. எனக்கு பக்கபலமாக உங்களுக்கு மீண்டும் விசேஷ நன்றியை கூறுகிறது. காற்றல் இருந்து விடுபடுகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வரவிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு உள்ளவங்களே சந்திப்போம். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நலம் உண்டாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு காற்றில் இருந்து விடைபெற்றுச் செல்வன்தான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தமிழை நேசித்து தமிழால் வணங்கி தாய் தந்தைக்கு வணக்கம் கூறி குருவுக்கும் இறைவனுக்கும் வணக்கம் கூறி விடைபெற்று நல்ல சுகமாக நாளை வந்து உங்களை சந்திக்கின்றேன் என்று விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் இப்பொழுது கேட்டு மகளாம் அடுத்த நிகழ்வுகளை.
3: பாட்டை போடுங்க ஜி.
4: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் என் அன்பவர்களுக்கு, நலம்தானே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. எல்லா அன்புகளும் சுகமாக நோயற்ற வாழ்வோடும் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு முக்கியம். எல்லோரும் நலமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய கதம்பம் கதம்பத்தில் நாங்கள் பலவற்றை நாங்கள் ஆராயலாம், பல கேள்விகளை கேட்கலாம், நீங்களும் வந்து காற்றலையில் பேசலாம், வாங்க பேசலாம், அங்க ஓடி வந்துருங்க. ஏதாவது ஒன்றை பற்றி பேசலாம். எனக்கு இன்றைக்கு ஒரு ஒரு சின்ன சிந்தனை தோன்றியது. அதாவது இப்ப மனிதன் பிறக்கும் போது நாங்கள் இவ்வளவு குதூகலமாக பிறக்கிற குழந்தை அழுது கொண்டு வரும் வெளியில் வரும்போது. ஆனா பார்த்து கொண்டு சுற்றிலும் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சிரிச்சு குமாலமாக, ஆஹா எனக்கு பிள்ளை பிறந்து விட்டது என்று சந்தோஷமாக கொண்டாடுவார். அதே போல இறக்கும் போது நீங்கள் எல்லாரும் சுற்றி வர இருந்து அழுவீர்கள். சில இறக்கும் தருவாயில் இருப்பவர்கள் சிலர் சந்தோஷமாகவே போவார்கள், அப்பாடா எல்லா கஷ்டத்திலிருந்து நான் விடுபடுகிறேன். சிலர் அப்படி இருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள். அந்த பிறப்புன்ற ஒன்று எங்களுக்கு எப்ப பிறக்க போறது? இப்ப எல்லாம் நாங்கள் நேற்று நேரமே இப்ப டாக்டர்கிட்ட சொன்னா அந்த டேட்டுக்கு அவர்கள் சிசரியன் அதாவது வட்டி அதாவது ஆபரேஷன் பண்ணி எடுத்து விடுறார்கள் குழந்தையை. நாங்கள் அந்த பிறக்கிற டைம் பாக்குறீங்கல்ல, அவர்கள் அந்த சொன்னோடனே இந்த நாள்ல பிறக்க பண்ணுங்கன்னு பிறக்க பண்ணிடுறார்கள். அது இப்ப எல்லாம் கலிகாலம் எல்லாம் மாறி நடக்கிறது. அந்த பிறக்கும் நேரம் பிறக்க போது, இந்த மாதம் பிறக்க போது, இந்த நாள்ல பிறக்க போது, இந்த டைம்ல பிறக்குது என்றெல்லாம் ஊகிக்க கூடிய மனிதனுக்கு இறப்பு எப்ப வரப்போகிறது என்று யாருக்கும் தெரியாது. அந்த இறப்பு வரப்போகிறது என்று தெரிந்தால் இந்த மனிதன் என்ன செய்வான் என்றதுதான் இன்றைக்கு எனக்கு என்னுடைய நேற்று இரவுல இருந்து இது ஒரு சின்ன விடயமாக மட்டுமல்ல என்ன போட்டு ஒரு யோசனை செய்ய வைக்கிறது. அது எல்லாருக்கும் இருக்கோ இல்லையோ தெரியா, சில பேருக்கு இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் நாங்கள் ஆடாத ஆட்டம் பேசாத பேச்சு நோகடிக்காத நோகடிப்பு மற்றவர்களை எங்கள்கிட்ட அதாவது சுயநலத்தோடு வாழும் தன்மை எல்லாரையும் குறிப்பிடல, நூற்றுக்கு 99 பேர் 99 வீதம் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஒரு வீதம் தான் மற்றவனுக்கு உதவி செய்யணும் என்ற தன்மையில் இருக்கிறார்கள். சுயநலம் ஒன்று மனிதனை போட்டு ஆட்டுகிறார். சரி, அதை விடுங்க, அது மனிதன் குணத்தை நாங்கள் மாற்ற முடியாது. மென்மேலும் மென்மேலும் நான் உயர்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிற மனிதனுக்கு இப்ப பிறக்கும் போதே பிறந்து ஒரு எங்களுக்கு சரியான எங்களுடைய சுய புத்தியில நாங்க வாழ ஆரம்பித்தவரோ ஒரு வயசுல, இப்ப எல்லாம் பிள்ளைகள் 6 மாதத்திலே விளங்கிடுறது குழந்தைகளுக்கு, எல்லாம் புரிகிறது, பெரியவர்களை கூட அவர்களுக்கு தெரிகிறது. அப்படி எங்களுக்கு புரியக்கூடிய வயசு வந்த உடனேயே இந்த நாளில் நான் இறந்து விடுவேன் என்ற அந்த தன்மை ஒவ்வொரு மனிதருக்கும் தெரிந்தால் அந்த மனிதன் எப்படி வாழ எத்தனிப்பான், எப்படி வாழ நினைப்பான், என்ன செய்வான் என்ற அந்த கேள்விக்குறி, அந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடம் பதில் இருக்கிறதா? இருக்க வேண்டும். எனக்கு இந்த இறப்பு தெரிய போகிறது தெரிகிறது என்று சொன்னால், அந்த சின்ன வயதிலிருந்து தெரிகிறது என்று சொன்னால் அதுக்குரிய இப்படி இப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்ற ஒரு வகையறை, ஒரு வகை முறை, ஒரு வழிகாட்டுதல், சரியான வழியினுடைய செல்லக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். இருக்கிற வாழ்ற காலம் இவ்வளவும் நான் இவ்வளவும் செய்து முடித்திட வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற தன்மை வருமா? இல்ல நான் மட்டும் வாழும் காலம் நல்லா வாழ்ந்து மற்றவனை ஏறி மிதித்து துன்புறுத்தி போட்டு அனுபவிப்பதை அனுபவிச்சு போட்டு போகலாம் என்று நினைப்பார்களா? இந்த கேள்விகளுக்கு, பல கேள்விகளுக்கு விடை என் அன்பு உறவுகளிடம் நான் எதிர்பார்க்கிறேன். என்னடா அம்மா இப்படி ஒன்று கொண்டு வந்துட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ஏனென்றால் இப்ப பாருங்க, கேன்சர் வருத்தம் வந்த உடனே, புற்றுநோய் வருத்தம் வந்த உடனே சில வைத்தியசாலைகள்ல நீங்க ஒரு மாதம் தான் இருப்பீங்க, இவ்வளவு நாள் தான் இருப்பீங்க என்று டாக்டருடைய கூற்று சில இங்கெல்லாம் நேரடியாகவே சொல்லி போய் போடுவார்கள். ஆனா பார்த்தா ஒரு மாதத்துல இறப்பு என்று சொன்ன டாக்டர் அவரே ஆச்சரியப்படுவார், 5-6 வருஷம் 10 வருஷம் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அது என்னவென்றால், அந்த சொன்ன நாளில் இருந்து அந்த நோயாளியும் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த நோயாளியை பராமரிக்கிற தன்மையும், நோயாளி தன்னை கேர் பண்ற தன்மையும், தன்னை பாதுகாக்கிற தன்னை முதல் நான் இவ்வளவு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று சொல்ற அந்த தன்மையும் அவனை 10 வருஷம் வாழ வைக்கிறது. அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த தன்மை வாழ்ந்து கொண்டு இருக்கும் எங்களுக்கு சாவு எப்ப என்று தெரியாத பட்சத்தில் எப்படியும் வாழலாம், ஏன்னா நான் வாழ போறேன், நான் இதெல்லாம் செய்யத்தான் போறேன், நான் இத்தனை வருஷம் இருக்க போறேன், 110 வயது 20 அப்படி என்று ஒரு கற்பனையிலேயே செய்வதறியாமல் தலைகால் புரியாமல் நடக்கிறோம் என்றதுதான். சாவு இத்தனை நாள்ல வருதென்று சொல்லியும் அவன் 10 வருஷம் வாழ்கிறான் என்றால் அவனை சுற்றி இருக்கும் அன்பு உறவுகள் காட்டும் அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும், பத்தாத்துக்கு அந்த நோயாளி தன்னை பராமரித்துக் கொள்ளும் விதம், தன் மனதை திடப்படுத்திக் கொள்ளும் விதம், இப்படி எல்லாம் இருக்கணும், நான் இப்படி சாக போறேனே, இப்படி எல்லாம் நடக்க வேணும், இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும், அப்படி அந்த தன்மையெல்லாம் வரும் சாக போகும்போது. அந்த தன்மையிலே அவன் 10 வருஷம் வாழ்ந்துடுறான். அப்ப அவன் ஒரு நல்லவனாக மாறிவிடுகிறான் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாகத்துக்கிடையில நான் இவ்வளவு நல்லது செய்திருவோம், சில பேருக்கு வந்து நான் சாக போற தன்மையே தெரியாது, எப்படியும் நான் சாகிற ஆள் தானே என்ற தன்மை யாருக்காவது இருக்கிறதா? பேச்சுக்கு சொல்லுவீங்க நீங்க, பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று இருக்கிறது, அதுக்கே நாங்க கவலைப்படுவான், வாழ்ற நேரம் தலைகளா தலையால நடந்துடலாம்னு யோசிக்கிறோம். அப்படி ஒரு தன்மையும் சில பேருக்கு இருக்கிறது, காலால் நடக்க தேவையில்லைங்க தலையால் நடப்போம் நாங்கள். நான் தலையால் என்றது உண்மையாலே உண்மையாகவே நீங்க தலையால் என்றில்ல, தலைகளான விடயங்களில் ஈடுபட்டு நடைமுறையில் நடந்து கொள்ளுவது என்றதை சொன்னேன். இந்த பையன் தலையால நடக்கிறான், தலைகளா நடக்கிறான் என்று சொல்லுவார். ஆனா உண்மையிலேயே அவன் தலைகளா நடக்கிறது இல்லை, அவனுடைய செயல்பாடு தலைகளாக செயல்படுகிறது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னுடைய அன்பு உறவு, நான் இன்றைக்கு லேட்டா வந்துட்டேன். இன்றைய நாள் சரியாக 14/12/2021 இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:59 11 மணி ஆச்சு உங்களுக்கு, கனடிய நேரம் சரியா 12:29 ஒரு சிறிய நேரம் ஒரு மணித்தியாலம் நாங்க பேசலாம். உண்மையிலேயே முன்பெல்லாம் நிறைய நேரங்கள் இருந்தது எனக்கு, நிறைய நேரம் இருந்து பேசக்கூடியதா இருக்கும், இந்த வானொலியை செலவழிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தது. இப்ப எல்லாம் மிக குறைவாக இருக்கிறது எனக்கு. அது என்னன்னு உங்களுக்கும் புரியும், என்ன எது எப்ப நடக்க போறதுன்னு தெரியாத ஒரு தன்மையில இருக்கிறது. வேலைப்பாடு அதிகம், அதனால கொஞ்சம் தாமதமாக வர வேண்டி வந்தது. ஏனென்றால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. எங்க நீங்க காட்டலைக்கு வரலாம், எத்தனை பேர் வந்து பேச போறீங்க, தூங்கிட்டு நீங்க தூக்கத்துக்கு போற நேரம் 11 மணி, பேய் வார நேரத்துல தாய் வந்தாலும் எப்படி இருக்கும், இருந்தாலும் பேய் தாய் மிஞ்சி விடுங்க, அம்மாட குரல் கேட்டோடனே ஓடி வருகிறவர்கள் இருக்கிறார்கள், பார்க்கலாம். அழைப்புக்கு வாங்கும், நான் ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறேன். அது உங்களோடு சேர்ந்து ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம்.

முன்பே தூங்க போகலாம் என்று சில பேர் மீராம்மா வருக வருகன்று போட்டு விட்டார்கள். முதலே வணக்கம் சொல்லிட்டு அவருக்கு போட்டா தான் கேட்கிறேன்னு கேட்டுட்டு பெண் தூங்கலான்ட்டு சிவகுமார் வணக்கம் ஐயா, ஒரு வணக்கம் போட்டுட்டீங்க, சரி அட்டெண்டன் கொடுத்துட்டீங்க. அடுத்தது எங்களுடைய வடலூர் ஆனந்தன், வணக்கம் ஐயா. வானரசி என்ற அந்த பேரை விடாம சொல்ற ஒரு அன்பு உறவர் தான், அப்படியே சொல்லுங்க பாப்பா. அந்த பேரால ஏதாவது ஒரு செழிப்பு எனக்கு வருகிறதாண்டு பாப்போம். எங்க அடுத்தது சந்தனராஜ் வாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம் மாமா. மற்ற மருகளை காணையில யோசிக்கிறீங்க, என்னடா இறப்ப பற்றி பேசுறேன்னு யாருக்கும் பயமா இருக்கோ என்னவோ தெரியல, பயப்படவே தேவையில்லை, அது வரப்போற உண்டு. இப்ப அதாவது நீங்க புகையிரத பாதையில், அதாவது ரயில் ரோட்ல புகையிரத பாதையில் நீங்கள் நடை பயந்து செல்லும் போது முன்னோக்கி வருகிற புகையிரதம் வருகிறதுன்ற உடனே, ஓ அது வருகிறது என்னை தாக்க போறோன்னு டக்குன்னு அடுத்து ட்ரக்கை விட்டு அங்கால போய் நிக்கிறீங்க. அது மனிதனுக்கு அந்த மூளை டக்குன்னு சொல்லிடுது. மரணம் வரப்போறது என்று தெரிஞ்சு எங்கதான் நாங்கள் ட்ரக்க மாறி ஓடுறது, இதைத்தான் சிந்திக்க சொல்றேன். அது கடவுள் தெரிய பண்ணாமலே வச்சிருக்கிறான் பாருங்க. அது தெரிஞ்சா பல சஞ்சலங்கள், என்ன பாடுபடும் மனிதனுடைய மனம், என்னத்தையெல்லாம் எண்ணுவான், எப்படி அவன் வாழ நினைப்பான் என்றது நாங்க சற்று ஆராயறது தான். இப்ப நான் ஒண்ணும் கடவுள் இல்லை, உங்களுக்கு தெரியணும் நான் நினைக்க மாட்டேன், அத சும்மா ஆராயறது தான். பிறந்துட்டோம் இதையும் இருக்க ஆராய்ச்சி பாப்பா, இனி வருகிற காலத்தில் இதையும் கண்டுபிடிச்சு சொல்றாங்களோ தெரியலையே. விஞ்ஞானிகள் நித்ராந்தேதான் இறக்க போறான்றது பிறக்கிற குழந்தைக்கு சொல்ல போறாங்களோ யாருக்கு தெரியும். ஜாதகம் அமைக்கிறார்கள், இந்த ஜாதக புத்தகத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க, சாதகம் எழுதி கொடுப்பார்கள். இப்படித்தான் பல பேருக்கு சாதகத்தை எழுதி போட்டு கடகசியில ஜாதகர் என்ன செய்கிறார், எழுதி போட்டு அப்படியே ரெட் லைன்ல இத்தனை வயதுல முட்டுப்புள்ளி அப்படியே ஒரு சிவத பெண்ணால கீறிப்பட்டு முட்டுப்புள்ளி வச்சிடுறேன். அந்த வயது வரைக படுற பாடு, ஐயோ இது நடந்துருமோ நடந்துருமோ நடந்துருமோ நடந்த பேர்ந்து பார்த்தா அது கங்கார பத்து இருபது வருஷம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஜாதகர்கள் என்னத்தை பார்த்து கணிக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள், கிரகங்கள் எப்படி இருக்கிறது, ஏனென்றால் ஒவ்வொரு ஒரு நிலை கிரக நிலைகள் கூட எழுதும் போது இருக்கிற அந்த கணிப்பிலேயே இருக்கிறது இல்லை, அதுவும் மாறுபட்டு வருகிற கிரக நிலைகள். அப்ப அதை பார்த்துதான் அவர்கள் கணிக்கிறார்கள். அப்ப மனிதன் எதை நம்ப வேண்டும், எதை நம்ப கூடாது, எதை நம்பலாம், எதன் வழியில் நாங்கள் நடக்கலாம், எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த தன்மை சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை தரத்தில் தான் இப்போது மனிதன் இருக்கிறான். திடீரென்று வந்தது பாருங்க, கொரோனா பொத்து பொத்து விழுகிறாங்க, பொத்து பொத்து விழுகிறாங்க, எல்லாரும் விழுந்து இறக்குறாங்க என்றாங்க, என்ன டக்கு டக்குண்டு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே டிவிக்கு முன்னாலும் பார்க்கும்போது ரத்தம் முறைகிறது, எங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது, ஐயோ இது என்னடாண்டு. முதல் பரிதாபம், இறக்குறவர்களுக்கு உதவி செய்யக்கூடாத, உதவி செய்யற மனப்பான்மை இருக்கிறவனுக்கு இருக்கிறவன் கூட அந்த நிலையில ஓடி போய் கட்டி பிடிச்சு அவனை தூக்கி கொண்டு போய் வைத்தியம் செய்வதற்கு கூட இயலாமல் பார்த்து தவிக்கிற தன்மை அந்த கொரோனா வந்தவுடனே வந்து விட்டது. பெற்ற தாய் தந்தையரை கூட பக்கத்துல இறக்கும் போது தலையை வருடி கண்களை அப்படியே சொக்கையெல்லாம், அதாவது எங்களுடைய கன்னங்களை வருடி சமாதானம் சொல்லி ஆறுதலாக செய்யக்கூடிய தன்மை இந்த கொரோனா வந்தவுடனே யாருக்குமே இருக்கவில்லை. சரி, எங்க நீங்க காட்டிலைக்கு வாங்கோ, வந்து உங்களோட பாடல் கேட்கலாம், அது நாளைய தினம் உங்களுக்கு கொடுக்கப்படும். யாருக்குமே இறப்புன்றோன்னு யாருமே துணிஞ்சு வாரவன் யாருன்னு பாப்போம். எங்க துணிஞ்சு வாங்க பாக்கலாம், யாருக்கு இந்த துணிவு இருக்குன்னு பேசலாம் வாங்க, எங்க நாங்கள் சற்று ஆராயலாம் வாங்க. நாங்கள் கண்டபடி எதையும் பேச முடியாது, பேசலாம், பேசுற பேச்சு இப்ப நான் இன்றைக்கு சொல்லலாம், இன்றைக்கு நாளைக்கு அங்க இந்தியாவுக்கு வாரன் அப்படி அப்படி நீங்க பாருங்க. நாங்க முடிவெடுத்திருந்தோம் 25வது வெள்ளி விழா அங்க கொண்டாடுவோம், எத்தனை 2-3 வருடங்களாக நாங்கள் முடிவெடுக்கிறோம், நாங்கள் எடுத்த மாதிரி நடக்க முடியல, என்ற காலம் செயல்பாடு அங்க நடைமுறை எல்லாமே மாறி எங்களை செய்ய முடியாமல் தடுக்கிறது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எங்கே பார்க்கலாம்,
ஓடி வாங்க பாப்போம், யாரும் வரமாட்டீங்களா? சரி, இந்த பாடலை மிகுதிய கேட்கலாம், பயம் இல்லாம வாங்க. சற்று ஆராய்வு தான் இது, என்ன ஏதன்னு நடக்க, என்னத்துக்கு அம்மா இதை கொண்டு வந்த வேண்டு இப்ப உங்களுக்கு சிந்தனை இருக்கும். ஏதோ ஒன்று என் மனதில் புலப்பட்டது. இத பேசி பாப்போம், நான் இருக்கிறது கிடையாது, இதை பேசி இதை ஆராய்ஞ்சு போட்டு போக மட்டும் வந்திருக்கிறேன். வாங்க.

0: ஒரு பாடலும் முடிஞ்சு விட்டது, யாருமே வரையல. ஏண்டா இத பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கு இஷ்டம் இல்லையோன்னு ஏன் பேச பயப்படுறீங்க? எதுக்கு அதை பத்தி ஆராய என்ன? உங்கள்ட்ட இப்ப நான் கேட்ட கேள்வி, உங்களுக்கு அது தெரிந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க என்பதுதான் அந்த கேள்வி. உங்களுக்கு உங்களுடைய இறப்பு தெரியும், இப்பதான் நான் இத்தனை இதுல இறக்க போறேன்னு தெரிஞ்சால் நீங்க என்ன செய்வீங்க அதத்தான் ஆராய சொல்றேன். எங்க பாக்கலாம் என்ன என்ன செய்யறீங்க என்றது உங்களோட மனநிலையில என்ன என்ன தோணும். அப்ப இதுவரையும் யாரும் அதை எண்ணி பார்க்கவும் இல்ல போல இருக்கிறது. இன்றைக்கு நான் எடுத்து வந்த வடிவா இல்லையா? அப்ப இப்பதான் நீங்க எண்ண தொடங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனிதனாக பிறந்தால் இறப்புண்டு ஒன்று இருக்கிறது. செல்வகுமார் ஜியோக்கு வாங்க, செல்வகுமார் ஜியோக்கு வாங்க. ஏன்னா இந்த இலக்கத்தை இப்ப நீங்கள் எல்லாம் வரும்போது அந்த இலக்கத்தை நாங்க பழக்கி எடுக்கலாம். செல்வகுமார் நீங்கள் ஜியோ இலக்கத்துல நீங்க இணைந்து கொள்ளுங்க பாக்கலாம். செல்வகுமார் எங்க ஜியோ இலக்கத்துல நீங்க இணைந்து கொள்ளுங்க. செல்வகுமார் நீங்க ஜியோ இலக்கத்துல இணைந்து கொள்ளுங்க. சரி என்னன்னு பேசுவதுக்கு அவர் துணிவா வராருங்க பாருங்க, அவர் தான் கட்டிக்காரன். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
1: வணக்கம் நலமா.
0: உங்களோட புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன்.
1: இறைவன் அருளால நல்லா இருக்குன்னு சொல்லு. இறைவன் தாமா, இறைவன் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அவருடைய புண்ணியத்துலதான் நம்ம எல்லாருமே வந்து அவர் வந்து ஆட்டி வைக்கிற பொம்மை அவர் கையில இருக்குது. நம்மளுடைய கயிறு
0: கயிறு
1: அவர் ஆட்டத்தை என்னைக்கு நிறுத்துறாரோ அன்னைக்கு வெறும் பொம்மை ஆயிருவோம்.
0: அந்த ஆட்டை நிறுத்துற டேட்டே அவரே சொல்லாம இருக்கிறார். அதுதான் இப்ப இந்த பிரச்சனை.
1: அது என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் நம்மளுக்கு நாளைக்கு தான் இறப்பு, நாளைக்கு தான் இறப்புன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும். அப்ப இனிமேலாவது ஒழுக்கமா நடக்கட்டும். ஒரு பிக்சடா ஒரு 6 மாசம் நல்லா இருப்பான்னா 6 மாசம் அவன் அராஜகம் பண்ணிட்டே செத்தாலும்
0: ஜாவான்.
1: நல்லா சந்தோஷமா செஞ்சாலும் ஜாவான். ஒவ்வொருத்தனுக்கும் இறப்பு தெரியக்கூடாது. அப்ப பயப்படணும், இறப்புங்கிற ஒரு பயம் இருக்கணும். நிச்சயமா நாளைக்கு, அதாவது மாடு கொம்புல வந்து கீரை கட்ட கட்டிட்டு சில பேர் வண்டி ஓட்டிட்டு போவாங்க.
0: அது எதுக்கு?
1: என்னன்னா அந்த மாடுடைய கண்ணுக்கு அந்த கீரை தெரியும், தன்னுடைய வாய்க்கு கவாது. வாய்க்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும் நடந்துகிட்டே போகும், ஆனா வாய்க்கே கிடைக்காது. அது மாதிரி நம்மளுக்கு சாவு வரும் வரும் வரும் நினைச்சுக்கிட்டே போகணும். நாட்கள் தள்ளிக்கிட்டே போய் ஒரு நாள் சாவான். அவன் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கு கீரைய குடுப்பாரு மாட்டுக்காரரு.
0: இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப நாங்க பிறந்து சரி 5 வயதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம், அது மட்டும் எங்களுக்கு தெரியாது. 5 வயதுலயே நாங்க இறப்போம் இறப்போம் நினைச்சா நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கேள்விக்கு
1: அப்படி கிடையாதுண்ணா. 5 வயசுல தெரியவே தெரியாது.
0: தெரியாது.
1: பருவம், அதாவது பருவம் அடைஞ்சு டீனேஜ் முடிஞ்சு அந்த வாழ்க்கையில இருக்கிற அனைத்து இன்பங்களையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் துன்பம் ஆரம்பிக்கும் போதுதான் இதை பத்தி யோசிப்போம். இறப்ப பத்தி ஏன் இவ்வளவு துன்பப்படுறதுல சிட்டாத தொலை வேண்டாம் அப்படின்னு நினப்பு வர்றது அப்பதான் தோணும். நல்ல ஜாலியா என்டர்டைன் பண்ணிக்க கூடியவங்களும் இறப்ப பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நல்ல வயது முறுக்கு இருக்கும், உடம்புல சூடு இருக்கும், ரத்தத்துல சூடு இருக்கும், தான் சொன்னது நடத்துவான், அது மாதிரி செய்வோம் அப்படின்னு நினைப்பாங்க.
0: கண்ணனை இணைங்க.
1: ஆனா
0: கண்ணனை இணைங்க.
1: ஆனா
0: கண்ணனை கண்ணனை இணைச்சிருங்க. இந்த இதுடைய கண்ணன் இணைங்க. வடலூர் ஆனந்தன் இணைங்க. வடலூர் ஆனந்தன் இணைச்சிருங்க. எல்லாத்த இறப்ப பெட்டியும் கேட்கலாம் என்னண்டு இணைச்சிருங்க.
1: எதுக்குன்னு இப்படி இறப்ப பத்தி பேசுறீங்களேம்மா, பயமா இருக்கேம்மா வாழ்க்கையில
0: அப்படி. அதாவது அதாவது இப்ப நான் இந்த இதை எடுத்ததுக்கு காரணம், ஒவ்வொரு மனிதனும் இனி நான் என்னத்த செய்து வச்சுட்டு போகணும் என்ற ஒரு தன்மை வேணும். வேணுமா இல்லையா?
1: நான் வந்து ரொம்ப மன நொந்துதான். அதாவது நம்ம வந்து பிறந்துட்டோம், இனி இறக்கும் போது இறக்குறதுக்குள்ள நம்மளுடைய சுவடுகளையாவது விட்டு விட்டு போகணும்.
0: அப்ப இல்ல சரி, அதுக்கு நீங்க தாமதிச்சு கொண்டு போனா நீங்க அந்த சுவடுகளை செய்து ஒரு சுவடு என்பது நீங்க என்னத்தை செய்து வைக்க போறீங்கன்றத நீங்க செய்யாமல் இருந்து கொண்டு செய்யணும் செய்யணும் என்று நீங்க தாமதிக்க கூடாது.
1: செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரணும்ல. அப்ப ஒண்ணும் இல்லமா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப இந்த இறப்ப பத்தி நம்ம ரெண்டு பேரும் பேசி பேசுறது வந்து இந்த காற்றிலேயே பேசுறதுக்கு இந்த 11 மணி ஆகுது. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு டாபிக் பத்தி பேசினாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல. ஆனா அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த காலம் நேரம் டைமிங் எல்லாம் வந்தாதான் அது அதுக்கு சரியாகும்.
0: கண்ணன்
1: சொல்றீங்கல்ல சாமிக்கு போய்கிட்டே
0: இருக்குன்னு, வணக்கம்.
1: அந்த காலத்தை போய்கிட்டு இருக்கு.
0: கண்ணன் வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். வடலூர் ஆனந்த் நினைச்சிருங்க யாராவது. சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தண்டிக்கிறார் அவரை இணைச்சிருங்க. எங்க வரவே இல்லையா, இணைச்சிருங்க அவரை வர்றதுக்கு தண்டிக்கிறாரு நினைக்கிறேன். சொர்க்கத்துக்கு வர எம்டிஆர் வந்து ஒரு சொர்க்கம் தான், யாரும் அத நீங்க சொல்ல முடியாது. ராஜ்குமார் நினைச்சிருங்க. இந்த இந்த ஜியோலி அழைச்சிருங்க. வர்றவங்க மற்றதுல வருவாங்க, மற்றவங்க நீங்க இதுல ராஜ்குமார், எங்களுடைய வடலூர் ஆனந்தன், நாகப்பன், எல்லாரையும் இணைச்சிருங்க. யார் யார் தூங்குறதுக்கு ஆசைப்படுறீங்களோ எல்லாரையும் இணைங்க. என்ன ஒரு மணிக்கு வந்தான் இருக்கு கண்ணன்
2: எல்லாத்தையும் வரிசையா சொல்ல சொல்ல
0: இணைச்சிருக்க. சொர்க்க வாசலுக்கு
2: நினைச்சிட்டீங்க.
0: ஏகாதசியுடைய அதாவது அந்த வணக்கம் நாகப்பன். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா. வணக்கம் காற்றலைக்கு அழைக்கிறோம்.
0: எங்க சொர்க்க வாசலுக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு ஏகாதசி. ஏகாதசி என்றா அந்த
2: நினைஞ்சிட்டீங்களா
0: ராஜ்குமார். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: கார்த்தியன் வணக்கம்.
2: தத்துவமா இருக்கு.
0: தத்துவம் இன்றைக்கு நாங்க தத்துவத்துல வந்துட்டேன். இன்றைக்கு
1: தத்துவ தத்துவத்தை பேசினா வேணாம் வாழ்க்கை உண்மையான இதே தத்துவம். ஆமா
0: இன்றைக்கு அந்த தத்துவத்துக்கு பயப்படுறேன்.
2: வணக்கம்.
3: வணக்கம். இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்ற பாருங்க.
0: சொல்லிருங்க.
3: ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். எங்க இருக்கு தெரியல ஒளிப்பீடம்.
0: ஒளி பீடத்தில் புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்ற தத்துவம். எல்லாருக்கும் சொல்றேன், இது வானொலி நாங்க காற்றலையில இருக்கிறேன் அதை மட்டும்
1: நாங்க உண்மையிலே உண்மையதான் பேசிட்டு
0: காற்றலையில இருக்கிறேன். சரியா, நாங்க சமாசுக்கு விளையாடுறதால நீங்க நினைக்கலாம் காற்றலை இல்லையன்றது காற்றலையில இருக்கிறீங்க.
2: அதாவது வாழ்ற நாள்ல சாகுற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்ற நாள் நரகமாயிரும்.
0: கேளுங்க பாத்தீங்களா, ஒரு ஆக்கள்கிட்ட மனசுல என்ன இருக்குன்னு பாருங்க.
2: டாபிக்
1: தான் சொர்க்க வாசல் அன்னைக்கு சொல்ற வாசகத்தை பாருங்க.
0: எம்டிஆர் என்றது ஒரு சொர்க்கம். நீங்க அந்த சொர்க்கத்துக்கு இப்ப வந்துட்டீங்க அந்த வாசலுக்கு. இப்ப இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு இது சொல்லி போட்டு இந்த ஒழிப்பு இடம் அங்க இருக்குன்னு கேட்டீங்கல்ல, எங்க இருக்கு? அப்ப அந்த தத்துவம்
3: அது ஒளி சின்னலி. ஆமா சின்னலி, அதான் ஒழிப்பு இடம்னா நீங்க தான் காற்றலையில் இருக்கிற ஒரு ரேடியோ ஸ்டேஷன்.
0: நானும் அப்படி சொன்னாங்க, அந்த ஒழிப்பு இடம் எங்க இருக்கிறதன்ட்டு நீ உங்களுக்கு அந்த கேள்வி வந்துருச்சு இல்ல, அது எல்லாருக்கும் என்ன உங்களோட தத்துவத்தை சொல்லுங்க, உங்களோட தத்துவத்தை சொல்லுங்க.
3: அதாவது ஒளிப்பீடம் சின்னலி, ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன்
0: கொடுப்பேன். அப்ப அந்த ஒளிப்பீடம் அங்க இருக்குன்னு இவர் கேக்குறாருங்க. யாருக்காவது நிக்கிற உங்களுக்கு தெரியுதா எப்படி எங்க இருக்கு?
3: எம்டிஆர் எஃப்எம் தான்,
1: அதான் எம்டிஆர் இருக்கு.
0: என்னங்க நீங்க கேக்குறது எல்லாம் எம்டிஆர் எஃப்எம் கொடுக்குதா இல்லையா?
3: இல்ல புதையல் கொடுக்குது இல்ல, 100 ரூபாய் கொடுக்குது.
2: நூறு ரூபாய்க்கு 2 பேர் தத்துவம்.
0: செல்வகுமார், இப்ப ஒளிப்பு இடம் கொடுத்தத இப்ப நீங்க விஜயராகவனுக்கு மட்டும்தான் என்ன அவர் வாங்கல இல்ல விஜயராகவன்?
1: கூகுள் பே போட்டுருங்க. கூகுள் பேனா என்ன அப்படிங்கிறாரு?
0: சரி, அவர்கிட்ட
1: அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு.
0: சரி சரி, அத இப்ப எனக்கு உண்மையிலேயே கூகுள் பே எனக்கே தெரியாது செல்வம், கூகுள் பே எனக்கே தெரியாது செல்வம், உண்மையா உண்மையா தெரியாது எனக்கு. பேங்க் அக்கௌண்ட்
1: என்ன
3: பேடிஎம் தெரியுமா
0: செல்வம்? பேய் பேய்னா இல்ல, பேய் மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற ஒரு பேய்
2: எனக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண
1: மாட்டேங்குது. அவருக்கு சரியா வந்துருச்சு.
3: ஆமா,
1: வந்து என்ன வச்சிருக்காரு? மலையா
2: என்னது?
1: காசு கலம்னு போட்டு வச்சிருக்காரு. நம்ம கார்த்திகேயன் ஐயா
3: கேட்டிருக்கிறாங்க,
1: இப்ப மனிதன் வந்து பிறக்கிற தேதி தெரியும், இன்னைக்கு நாளைக்கு உழந்து பிறந்துடும், இறப்பு தேதி ஏன் மனிதன் இறைவனுக்கு கொடுக்கல? இறைவன் வந்து மனிதனுக்கு ஏன் சொல்ல?
2: அதுக்கு கண்ணன் சொன்னதுதான், கண்ணன் சொன்னதுதான்
1: இல்லையா? அவருடைய
0: ஒப்பீனியன் வேற. இப்ப நான் அடுத்த கல்லையும் கேட்டுக்கணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க என்ன செய்வீங்க? இப்ப எனக்கு தெரியும், எனக்கு சொல்லிட்டா டாக்டர் நீ சரியா இப்ப என்ன என்ன செய்வீங்கன்றதுதான். இப்ப எனக்கு வார வருஷம் சரியா ஜூன் மாதம் நான் பிறந்த டேட்டுக்கே சேர்த்துருவேன் சொல்றாரு. சரி, அப்ப நான் அதுக்கு நேர நான் என்ன என்னத்தை நினைப்பேன், என்ன என்ன செய்வேன்ன்றது எனக்கு இப்ப எனக்கு புலப்படும். உடனே நான் உடனே அதை செய்ய ஆரம்பிப்பேன். அப்ப உங்களுக்கு அப்படி ஒன்று தெரிஞ்சால் நீங்க என்ன செய்வீங்க? அந்த கேள்விக்கு முதல் பதில்
2: ஒருத்தரா சொல்லுங்க. நான்
3: சொல்றேன், இப்போ என்ன செஞ்சேன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல
2: வச்சுக்கோங்க,

0: தன்னுடைய நோயை பற்றி, ஐயோ உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த டாக்டர் பயமுறுத்துனா, அவனுக்கு அவனுடைய அந்த வாழ்ற தன்மையும் அந்த நம்பிக்கையும் கெட்டுப்போம். நீ நல்லா இருப்பாப்பா அப்படி சொல்ல, நீ இன்னும் நல்லா சாப்பிடு அப்படி அப்படின்னு சொன்னா நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை மனிதனை வாழ வைக்கும். அது சில டாக்டருக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற டாக்டர்ஸ், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் சரியா அப்படி ஒரு கூட்டம் கூடுவார்கள். உண்மையா நான் அனுபவிச்சவள், நான் எத்தனையோ தடவை அனுபவிச்சவள். உண்மையிலேயே உடனே கூட்டம் கூடி இப்படி இப்படி நடக்குது, இதுதான் லாஸ்ட் எண்டு, இனி இன்னொரு ரெண்டு கிழமை தான் இருப்பாங்க, ஒரு மாதம் தான் இருப்பாங்க என்று சொல்லி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு இதெல்லாம் கொடுங்க, கூட்டிகிட்டு போற அளவுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, சந்தோஷமா வச்சிருங்க, வைனை கொடுங்க இப்படியாலும் சொல்லுவார்கள், ரெட் வைன் கொடுங்க அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அந்த நேரம் இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கும் அந்த நம்பிக்கை போயிடும். உடல்ல ஒரு சோர்வு, ஒரு வேதனை, ஒரு துக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதாவது பேஷண்ட்டுக்கு முன்னால வச்சு சொல்லுவார்கள். அப்ப அது இங்க சில, ஆனா எங்கட ஊர்ல அப்படி சொல்றது இல்ல. கடைசி மட்டும் டாக்டர் ஒழிச்சுதான் சொல்லுவார்கள், கவனமா பாருங்க அப்படிதான். அந்த தன்மை இருக்கு பேஷண்ட் முன்னால, நீ ஓல்ட் ரைட், நீ நல்லா இருப்ப அப்படின்லாம் சொல்லி நல்ல தட்டி கொடுப்பார்கள் பேஷண்ட. அப்ப அது வந்து ஒரு மனிதனை வாழ வைக்கும். அதனால நாகப்ப நீங்க சொன்ன புற்றுநோய்க்காரருக்கு டேட் குறைக்கிறதுன்றத அதை மறந்துருங்க. அது டாக்டர் சொல்ற டாக்டர்
1: அம்மா அவரு அந்த வயதியை சொல்லிட்டு வர்றாரு, அதுக்கு
0: என்ன அதான் சொல்றேன் பொருங்க. அதை நாங்க விட்டுடுவோம். என்னண்டா படிச்ச அறிவை கொண்டுதான் டாக்டர் அதை சொல்றாருங்க. தன்னுடைய நிலப்பாட்டுல பார்த்த இந்த டாக்டர் பார்த்த நிலப்பாடு இன்னொரு டாக்டர் கொண்டே காட்டணும்னு, ஓகே இவர் எவ்வளவு காலம் வாழ்வார், இப்படி நடக்கலாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவர் அவரை காப்பாற்றி வச்சிருவார். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் மூளையும் இயங்குறத பொறுத்து தானுங்க அவன் அவை அவை குறிப்பிடறத விடுங்க. டாக்டர்ஸ் இது அவை அவை வந்து கடவுளுக்கு சமானம். இருந்தாலும் அவர்கள் படித்த அறிவை கொண்டுதான் அவங்கள் செயல்படுகிறார்கள். அவர்
1: என்ன சொல்றாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன், இனிமேல் இறைவன் விட்ட வெளியே கடைசி அங்கதான் கணக்கு கட்டார்.
0: இப்ப எல்லாம் டாக்டர் மாதிரி என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி மனிதர்களை சாகடிச்சிடறார்கள். ஏன்னா அவர்கள் புதுசு புதுசா
1: உங்களுக்கு நல்லதை காட்டுவார் அப்படின்றாரு.
0: இல்ல கொஞ்சம் பாருங்க, புதுசு புதுசா வர்ற மருந்துகளை சமுதாயத்துக்குள்ள விற்பனை செய்யறதுக்கு இருக்கிற பேஷண்ட்ல தான் பழகுறது டாக்டர்ஸும் அந்த வைத்தியசாலையும். அதுல வாழ போறவனையும் கொண்டுடுவார்கள் அவர்கள். இதெல்லாம் நான் யார் கோவிச்சாலும் கோவிக்கட்டும், உண்மையான இதைத்தான் நான் சொல்றேன்.
2: அனுபவம்
0: அதாவது எல்லாரையும் சொல்லல. சில டாக்டர்ஸ பாருங்க, சில டாக்டர்ஸ் வந்து சில மருந்துகளை கடைசி மட்டும் கொடுக்க மாட்டார்கள். இது உனக்கு தேவையில்லை, இதுல இப்படி இப்படி உனக்கு ரியாக்சன் வரும், இப்படி ஒரு இது வரும், இது வேண்டாம், நீ இதை கொண்டுச்சு நடந்து பாருண்டு. ஏன்னா வாழ வைக்க ஆசைப்படுற டாக்டர்ஸ் அப்படித்தான் சொல்லுவார்கள். அந்த அந்த இப்ப தான் சம்பளம் வாங்கி நான் நல்லா இருக்கலாம், சரியான புதுசா வர இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் என்று சொல்லி கொடுக்கிறார்கள் பாருங்க. அந்த டாக்டர்ஸ் வந்து தான் வாழ்றது கண்டே அவர் படிச்சுட்டு வந்து செய்யறது தான். அப்ப அது அவர்களையும் பிழை இல்லை. அதை விடுங்க. சரி, நாங்க இப்ப இறப்ப பற்றி பேசலாம். அதனால புற்றுநோய் என்றது எங்கட ஒரு காலத்துல எங்கட அம்மாக்கு குறிக்கப்பட்டது டைம். அதுக்கு பிறகு 12 வருஷம் வாழ்ந்துட்டான் என் அம்மா. புற்றுநோய் இல்லவே இல்ல சாகர காலத்துல, புற்றுநோய் இல்ல அம்மாக்கு. அது அம்மாக்கு பேர்ந்து இருந்தது கிட்னி ஃபெயிலியர் தான். இப்ப புற்றுநோயே இல்ல. அப்ப டாக்டர்ஸ் ஒரு இன்றைக்கு ஐயோ ஒரு கொஞ்ச காலம் தான் எல்லாரையும் சொல்லுங்கட்டாங்க. ஒருக்கா சேர்ந்து பார்த்தா அது நாங்க கொஞ்சம் ஒரு அட்வைஸ் கொடுத்து இந்த இடத்த ஒருக்கா பாருங்க பிளீட் பண்ற இடம் என்னன்னு சொன்ன அப்புறம் சேர்ந்து அதை பேர்ன் பண்ணி விட்டு அதை ஷீஸ் ஓகேன்ற அப்படி அப்படி கண்டுபிடிக்கிற டாக்டர்ஸும் இருக்கிறார். என்ன அவர்களுக்கு என்ன
1: செய்யறேன்னு இடையில பேசுறேன்னு மன்னித்தவா. ஒரு அதாவது ஒரு ஹோமியோபதி டாக்டர் வந்து ஒருத்தர் சொல்றாரு, நோய்கள் எந்த நோயுமே கிடையாது, நோயை வந்து உருவாக்குறது நம்மளுடைய உடம்பு மனசும் தான். உங்களுக்கு இது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா ஆயங்களுக்கு அந்த மாதிரி வியாதியே வந்துருதான்.
0: சொல்லக்கூடாது
1: நம்ம இல்ல இல்லன்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சே வந்தா உடம்புல இருந்தாலும் அது சரி ஆயிருமா.
0: சரி, இப்ப இந்த 3 வருஷ காலத்துல கொரோனா ஆரம்பிச்ச காலத்துல

0: மக்கள் எவ்வளவு தூரம் இந்த வைத்தியசாலைய மறந்திருந்தாங்க பாருங்க. ஒரு தலையடிக்கு ஓடுவார்கள், காய்ச்சலுக்கு ஓடுவார்கள், மருந்து வாங்க ஓடுவார்கள். ஒரு தருமே போயல ஹாஸ்பிட்டல் பக்கம்.
1: அவங்க விட மாட்டேங்கிறாங்க, போனாலே விரட்டி அடிக்கிறாங்க.
0: இல்ல அவங்க விரட்டி அடிக்கிறது வேற ஐயா, அது வந்து கொரோனாக்கு நீங்க வந்து நாங்க போயக்கலாம் அந்திரப்பட்டு இடம் இல்லாம கிடைக்கிறாங்க. நாங்க சாதாரணமா இப்படி இருந்தோம்னா கொஞ்சம் நெஞ்சு வலி, ஐயோ இன்னொரு தலை சுத்து தானே, உடனே எமர்ஜென்சி போய் குந்துறோம். நான் என்ன சொல்றேன்,
1: இந்த முதல் முதல் அலை முதல் முதல்ல வந்தது இல்லீங்களா, அப்ப சொல்ல அப்ப என்னன்னா அதுக்கு முன்னாடி சாதாரண காய்ச்சல் தலைவலின்னா கூட ஆஸ்பத்திரி போவோம். அந்த கொரோனா வந்ததுன்னு யாருமே போறதுக்கே பயந்துட்டாங்க. என்னன்னா நம்ம போனாலும் விட மாட்டேங்கிறாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள, வராதன்னு வீட்டுக்குள்ள இருக்க வைக்கிறாங்க.
2: அட்மிஷன் போட்டுறாங்க, போனா சில நேரம்
0: இல்ல போட்டுட்டு ஆளை முடிச்சிருவாங்க. அந்த பயத்திலேயே போயில
1: ஆளை காலி பண்ணி விடுவாங்க, உள்ள பிடிச்சு போட்டு கட்டா ஒரு ஆள் கம்மியா இருக்கிறாங்க.
0: அது ஆனா அந்த கை மருந்தோடையும் எவ்வளவு சனம் உயிர் வாழ்ந்தது. அந்த வைத்தியசாலை ஓஞ்சு போயிருந்ததாம், இங்கேயும் தான், கனடா நாட்டிலையும் தாங்க ஓஞ்சு. ஓ சன நட மாட்டமே இல்ல, அல்லாட்டி எமர்ஜென்சி நிரம்பி வழியும் அப்படியே.
1: அது அது வரைக்கும் ஹார்லிக்ஸ் என்ன பூஸ்ட் என்ன வந்த விளம்பரம் எல்லாம் இருந்த இடமே தெரியாம காணா போச்சு. அதுக்கு மிளகு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கபசுர குடிநீரையும் கேட்க
0: ஆரம்பிச்சிட்டாங்க.
1: இப்ப ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க, கொரோனா ஓடிடுன்னு சொல்ல வேண்டியது தானே.
0: யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படி இருந்த மனிதனுக்கு ஏன் வாழ்நாள்ல டாக்டரோட இத கடைசி மட்டும் கை மருந்துகள எங்களுடைய இங்கிலீஷ் டாக்டர் மேர் அக்செப்ட் பண்ண மாட்டார்கள். சீச்சி சீச்சி அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா இன்னும் அதனால சரி வராதுன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு படித்த படிப்பை தான் கொண்டு போறாங்க.
1: அம்மா இப்ப நீங்க சொல்றீங்க, இந்த குடும்பம் சொல்றீங்களே வந்தா இத்தனை நாள்ல இறந்துருவாங்கல்ல டாக்டர் சொல்றாங்கல்லாம், அதெல்லாம் வந்து முன்னாடி காலம்மா. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புற்றுநோய்க்குள்ள ரொம்ப உயர்தரமான சிகிச்சை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கீமோ தெரபி எல்லாம் கூட பண்றது இல்ல. இப்ப வந்து டார்கெட்டட் அம்மா கீமோ தெரபி பண்ணுனா அந்த அந்த புற்றுநோய்க்கான செல்லை அழிக்கிறதோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற
0: சாகடிக்கிறது
1: அது வந்து வந்து ரொம்ப அளவமா இருக்குன்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்க. இப்ப வந்து என்ன வருதுன்னா டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கரெக்டா அந்த புற்றுநோய் அந்த அந்த செல்லை மட்டும் டார்கெட் பண்ணி போடுறது. அதுக்கான மருந்தை கொடுத்த உடனேயே அது போய் அந்த செல்லை மட்டுமே அழிக்கும், பக்கத்துல இருக்கிற செல்லாம் விட்டுரும், நல்ல செல்லாம் விட்டுரும்.
0: இந்த ஹீமோவை கண்டுபிடிக்க முதல் லேசர் ட்ரீட்மெண்ட், அதுதான் முந்தி செய்தாங்க அந்த இடத்தை மட்டும்.
1: அது முன்னாடி அது இருந்தது.
0: நீண்ட காலம் வாழ்ந்தாங்க ஐயா, வாழ்ந்தாங்க, சுகப்பட்டாங்க. அந்த புற்றுநோயே இல்லை என்ற தரம் வந்தது. ஏன்னா புற்றுநோய் இருக்கிற அந்த அந்த இடத்தை அவர்கள் அப்படியே ஆபரேஷன் செய்து எடுத்து போட்டு அதை அதே லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அங்கால பரவாம இருக்கிறது அதைத்தான்
1: அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த கீமோ தெரபி இருந்தது. இப்ப அந்த கீமோ தெரபி எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் ஒன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த பர்டிகுலரா அந்த செல்ல மட்டுமே டார்கெட் பண்ணி அழிக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட், அது இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: சரி, இப்ப நான்
1: பேஷண்ட் கூட இன்னும் நல்ல குணமாகி வந்ததெல்லாம் இருக்குது.
0: சரி, இப்ப ராஜ்குமார் தூங்கிடுவாருங்க. ராஜ்குமார் வாங்க, ராஜ்குமார் வாங்க, ராஜ்குமார்
2: வாங்க,
0: வாங்க வாங்க ராஜ்குமார், ராஜ்குமார் ஒரு நிமிஷம்.
2: ராஜ்குமார்
0: அவர் மீட் போட்டு தூங்க தங்கிட்டார். இதுல வந்தா தாங்க தூக்கம்
1: வராதுமா. நான் நாளைய பாடல் அம்மா, நாளைய பாடல் எழுதிக்கங்க எனக்கு, என்னுடைய பாடல்.
0: சரி செல்வகுமார் சொல்லுங்க, எல்லாரும் பாடல் எழுதுவோம் முதல்ல நாளைக்கு.
1: ஆமா, இறந்தவன இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை எண்ணி பார்க்க இருப்பவனும் மறந்துட்டான். அந்த பாடல்
0: இறந்த என்ன இறந்தவன இறந்தவனும்
1: இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை எண்ணி இருப்பவனும் எண்ணி பார்க்க
0: மறந்துட்டான்.
1: இப்பதான் செல்வகுமார் தத்துவ நம்பர் 1801. அப்ப அவர் சொன்னது 801.
2: இல்ல இல்ல கண்ணை 81 நீங்க 82
0: என்ன படம் இது என்ன படம் இது
1: படம் என்னன்னு தெரியலமா பாட்டு அடிக்கடி
3: கேட்டிருக்கேன்
1: படம் அவரே பாடுற பாட்டு இந்த பாட்டு வந்து என்ன படம்னா
0: சரி ராஜ்குமார்
2: ராஜ்குமார்
0: கார்த்தியே உங்களோட பாட்டு சொல்லுங்க
1: ராஜ்குமார்
2: எனக்கு பாட்டு
0: ஈஸ்வரியம்மாட பாட்டு
2: என்ன
0: இன்றைக்கு பொம்மை பொம்மால தொடங்கிட்டீங்க பொம்மை பொம்மை தைய தைய
2: என்ன நல்லா இருக்கு பாட்டு கேட்டு
0: இன்னைக்கு இந்த பொம்மைல தொடங்கிட்டீங்க நீங்க
2: இன்னைக்கு கீதா ஜெயந்தி கீதை உபசேதித்த நாள் அதனால
0: கண்ணன் நாகப்பன் சொல்லுங்க உங்க
1: பாட்டு நாலு பேருக்கு நின்று பேருக்கு
0: விருப்பமான பாட்டு
1: கேட்ட
3: இன்னைக்கு அம்மா இன்னைக்கு அந்த இது வச்சீங்களா மெல்லிசை
0: நேற்று
3: இருக்கா நீங்க வந்து மெல்லிசை
0: பாட்டு சொல்லுங்க ராஜ்குமார் எங்க அன்பு உறவுகள் நீங்க அழைப்புக்கு வாங்கும் உங்களோட அழைப்ப பார்த்தா நாங்க உங்களை நினைச்சு கொள்ளுவோம் தயவு பண்ணி எங்களுடைய யாரு வடலூர் ஆனந்தன் ஆனந்தன் நினைஞ்சு கொள்ளுங்க ஆனந்தன்
1: தூங்கினாங்க
0: நீங்க மஞ்சுளா அம்மாவனைங்க மஞ்சுளா அம்மாவனைங்க ஷியாமலா அம்மாவனைங்க இந்த இந்த தாத்திர நினைக்கக்கூடியவங்களை நினைச்சிட்டு அங்கால நாங்க நினைச்சுக்கலாம் எங்க இணைப்புக்கு ராஜ்குமார்
3: உங்களோட
0: பாட்டு சொல்லுங்க
3: பாடல் நான் பாடல் வரிகள்
0: நாகப்பன் சொல்லுங்க ஐயா என்ன பாட்டு
1: சொல்றேன் அது சந்திரபாபு பாடின பாட்டான்னு தெரியல
0: என்ன
1: பாட்டு சொந்தமும் இல்லை
0: சந்திரபாபு பாடினது சொந்தமும் இல்லை
1: சொன்ன
0: பந்தமும் இல்லை
1: அந்த பாடம்
3: வேணுமா உங்களுக்கு
0: என்ன பாடல அப்படியான பாட்டு இல்ல இல்ல நீங்க கூட காதல் பாட்டு சொல்லுங்க நீங்க
4: உங்களோட
0: தொலைபேசி நல்லா
4: வந்துருந்துச்சு
3: தண்ணியில முக்கி கறி பண்ணிட்டாங்க
1: என்ன
0: பாட்டு மஞ்சுளாமா
3: நாளைக்கு என்ன
0: சொல்லுங்க என்னண்டு
1: சரியாச்சு அதனால உங்களுக்கு
3: சொல்றேன் போயிட்டு சரியாச்சு தண்ணிக்கு
0: அதோட சரியாச்சு
1: காணொலி போட்டிருந்தேன் பாத்தீங்களா
3: பார்த்தேன் தேமையில இருக்குது அவங்க கொண்டு போய் பஸ் விட்டு நிறுத்தி விட்டீங்க பஸ்
1: இருக்குது
0: பாருங்க கண்ணன் உங்களை இடத்துல வாங்க. அதாவது மனிதன், அதாவது மனிதன் நோமல், அதாவது சும்மா தண்ணியில விழுந்தா ஜலதோஷம் வரும், சரியா? இந்த டாஸ்மாக் தண்ணியில விழுந்தா என்ன வரும்?
1: சகலமும் தோஷம் வரும், சகலமும் தோஷம்.
0: மாமா வணக்கம்.
1: சும்மா சொல்லிக்காதீங்க, நிலம் எடுக்கங்க. அது வந்து அல்ட்ராசோனிக் ஏவுகணையை வச்சு சோதனை கலெக்டர் சொல்லியிருக்காங்க.
3: அது இன்னும் கிடையாது,
0: அதாவது இப்ப செல்வகுமார் கூட வாய இல்ல, செல்வகுமார் கூட வாய வாய பொத்தி பிடிச்சா நீங்க பேசுவீங்கல்ல, பின்னுக்கு இருந்து அமுக்கி பிடிச்சா.
1: என்ன
3: மாமா
0: மகாலிங்க ஐயா இதுக்கெல்லாம் வர மாட்டார். அவர் அவர் வந்து ஜாலியான ஒரு ஆள். அவர் இந்த இறப்ப பெட்டி அல்லாடி அந்த கஷ்டங்கள் எல்லாம் பேசுறதுக்கு வரமாட்டார். எங்கேயாவது சுவாமி
2: தரிசனம்,
1: நீங்க முதல்ல டாபிக் கொடுத்திருந்தீங்கன்னா நானும் வந்திருக்க
2: மாட்டோமா.
1: பாருங்க, ஸ்ரீரங்கத்துல மட்டும் இன்னைக்கா மத்த பெருமாள் கோயில் எல்லாம் ஜனவரி 13 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோயிலையும் ஜனவரி 13 தான் சொர்க்கவாசம்.
0: ஏகாதேசி ஜனவரி 13 தாங்க, அது ஒரிஜினல். அதுல அது என்ன
2: கிரீரங்கத்தில் திறந்து விடுறாங்க,
3: டூப்ளி கட்டுங்க. அது
0: கோயில்
2: கூட்டாங்க சொர்க்கவாசல திறந்து பாப்பா, அது இதா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க.
1: இல்ல இல்ல செல்வகுமார், அதுல நம்ம ஒண்ணும் கமெண்ட் பண்ணக்கூடாது. அது அவங்களோட நிலைமுறை, அது என்ன பண்றாங்க அவ்வளவுதான்.
2: இல்ல நம்ம வந்து அவங்க வந்து நம்ம தவறுல சொல்லல, இன்னைக்கு
1: அது ஒரு அது ஒரு ஆகம, அவங்களுக்கு ஏதோ ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா, அதை வச்சு
3: ஆகம விதிப்படி அவங்க பண்ணிருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களோட,
1: அதுதான் அதான் ஸ்ரீரங்கத்துல மட்டும் இன்னைக்கு திறக்க சொல்லிருக்காங்க, அதனால
2: திறந்துட்டாங்க.
0: சரி, இப்ப நான் எம்ஜிஆர் இன்றைக்கு திறந்துருச்சு சொர்க்கவாச.
1: எம்ஜிஆர்
0: ஒவ்வொரு நாளும் சொர்க்கவாசல் தான் உங்களுக்கு. இப்ப பாருங்க எல்லாரும் ட்ரை பண்ணி என்ன மாமா, எல்லாரும் நான் கேட்ட காலையே விட்டு போறீங்க கள்ளத்தனமா அங்காலங்கால.
2: சரி
0: சொல்லுங்க,
2: நான் பாயிண்ட்டுக்கு
0: வரேன்.
2: இப்போ எனக்கு கொரோனா காலகட்டத்துல வாழ்க்கை எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம இருந்தது.
4: கொரோனால நிறைய பேரு அந்த காலகட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னா, வாழ் இருப்போமா இருக்க மாட்டோமா, இதுல ஒரு கேள்வி.
0: நிச்சயம்.
4: அதனால பல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. சில பேர் அன்னதானம் பண்ணாங்க, சில பேர் சொத்துக்களை தானமா கொடுத்தாங்க, கேட்கறத கொடுத்தாங்க, அவங்க இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. சில பேரு இளைஞர்கள் எல்லா தடுப்பையும் தாண்டி வாழ்ந்தாங்க வாழ்க்கை. ஆனா நான் என்ன செஞ்சேன்னா, இந்த உலகிற்கு சிலதை விட்டு செல்வோம்னு மரம், அதாவது செடி மரங்களை வாங்கி அங்கங்க நட்டேன், விதை பந்துகளை போட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம இல்லட்டாலும் நம்ம விடப்பட்ட நம்ம கையில விட்டு போட அந்த மர செடிகள் இருக்கட்டும், அது உதவியா இருக்கட்டும், நம்மளால முடிஞ்ச உதவியே செஞ்சுட்டு போகணும், உபத்திரம் செய்யலனாலும். என்னோட கருத்தை நான் சொன்னேன், அது மாதிரி இறை நம்பிக்கைதான். அதாவது செல்லக்குமார் சொன்ன மாதிரி, நமக்கு எதுவும் வராது, கல் மாதிரி உடம்பு, நமக்கு எந்த நோயும் வராது, அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடே இருக்கணும். நோய் வந்துருச்சு, ஐயோ இது வந்துருமோ அது வந்துருமோ பயத்துல இருந்தோம்னா வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா போயிடும், நல்லா இருக்காது. எதுவும் வராது, பாப்போம்டா எல்லாத்தையும், வந்தா பாத்துக்கலான்ட்டு அப்படி துணிஞ்சு இருக்கணும். எது வந்தாலும் நம்மளால தீர்க்க முடியும், அதாவது பேஸ் பண்ண முடியும்.
1: நீங்க
3: வேற ஊசி போட்டுக்கிட்டு நிறைய பேருக்கு சளி காய்ச்சல் எல்லாம் வந்திருக்கு தெரியுங்களா?
0: சரி, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க. இப்ப இணைஞ்சிருக்கிறாக்கள்ல, புதுசா இணைஞ்சல, மாமாக்கு வணக்கம். ஜார்ஜ், உங்களுக்கு வணக்கம். ஜார்ஜ்
5: வணக்கம்.
0: வாங்க, பயமில்லாம் சொர்க்கம் வந்துட்டேன். ஜார்ஜ் பயமில்லாம் வந்துட்டாரு பாருங்க. ஆனந்தம் பயந்துட்டாரு, ஆனந்தம்
5: வரமாட்டேன்ட்டாரு.
0: சரி, நீங்க அஞ்சு நிமிஷத்துல வாங்க வாங்க. அவர் அங்க வேலை பல இருக்கு, முடிச்சிட்டு வரணும். சாந்தியம்மா, நீங்க அடுத்த இணைப்புகளை இணைச்சிருந்தீங்க, அங்க இடம் இல்ல, அதனால இப்ப உங்களைய இன்னொரு இணைப்புக்கு எடுத்திருக்கேன். வாங்க சாந்தியம்மா, வாங்க வாங்க. அம்மா அம்மா, நான் இல்ல, நாகப்பன் நாகப்பன் உங்களை பத்தி வீடியோ ஓட்டர், நீங்க யாருன்னு கேளுங்க.
6: நீங்க சொன்னீங்க
0: கரூர் சாந்திங்க, கரூர்
6: சாந்தி போட்டுமா ஓபன் பண்ணி பார்த்தேன் உடனே.
0: அது நீங்க இல்ல சாந்தி, நீங்க வந்து தர்மபுரி சாந்தி செல்வகுமார், ஒவ்வொரு தரா பேசினாதான் முழங்கு, ஒவ்வொரு தரா பேசுங்க. நாகப்பன், தயவு செய்து அந்த கரூர் சாந்திய தர்மபுரி சாந்திகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.
1: நியூஸ்ல வந்த ஒரு கிளிப்பு, அதாவது சென்ற ஆட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இந்த நம்ம ஆட்சியில இப்ப இருக்கிற ஆட்சி வந்து டாஸ்மாக் நிறைய திறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வேற
0: ஒண்ணு பெண்கள் அப்ப அந்த அவ்வளவு தரத்துக்கு வந்துட்டாங்க இல்ல பெண்கள்
1: சாதனைங்க பெண்களுக்கு தனி பாடம்ட்டாங்க. அதுதான் எல்லாமே
2: போட்டேன் பாரு. அது எவ்வளவு நாளா முன்னாடி வந்து நீங்க இப்ப சொல்றீங்க
0: செல்வகுமார் உங்களோட இணைப்பு செல்வகுமார் கர கர கரண்டு வருது செல்வகுமார். அது
1: என்னது செல்வகுமார் மது பாரத் பழைய நியூஸ்
0: பத்தொன்பது வருஷத்துக்கு ஒருக்கா இந்த இன்றைய நாள்
7: இந்த மாதிரி வரும். அதாவது கார்த்திகை அது வந்து அனுஷ்டிக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் பார்த்து தானே நல்ல ஸ்ரீரங்கம் வந்து பிரசித்தி பெற்ற கோயில் இல்லையா அவங்க எல்லாத்தையும் பாத்துட்டு தான்.
0: நிச்சயமா நிச்சயமா சரி சரி
1: அதுதான் அதுல நம்ம வந்து ஒன்னும்
0: ஏன்னா போன வருடம் அது முதல் எல்லாம் அப்படி வரல அப்ப அதனால அது நாங்க
7: பத்தொன்பது வருஷத்துக்கு ஒரு
1: முறை
0: இப்ப வந்து உங்க எல்லாருக்கும் சொர்க்க வாசல் இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு அதை பத்தி தான் நான் பேசுறேன்.
1: பத்தொன்பது வயசு ஆச்சா? ஆமா நான் அடுத்து ஆச்சரியமா இருக்கு.
3: அவருக்கு 17-18 தான் நடக்குது.
1: பிறந்த வருஷம் அப்படி வந்துருக்குது இப்ப இந்த இல்ல இல்ல இது என்ன நம்புற மாதிரி இல்ல கண்ணா
0: வந்துட்டுதுங்க கண்ணனுக்கு அதே நல்ல ஸ்வீட் 16 இருக்கு. நீங்க
1: அதனாலதான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். நான் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். பேர பிள்ளைக்கு 19 வயசு ஆச்சு. இவருந்து
3: பார்த்த இனிமையா இளமையா பேசுறாரு அவர் சந்தேகம்.
0: அது அவருக்கு கடவுள் அந்த இனிமையும் இளமையும் இந்த எம்டிஆர் பேச தொடங்கணும்னு எல்லாருக்கும் வருது. அது இனிமே உங்களுக்கு யாரு இல்லையா சொல்ல போறீங்களா நீங்க?
3: இது மட்டும் மறக்க மாட்டாங்க.
0: சரி நானும் ஒரு பாட்டு நேற்று உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். இந்த பாட்டு முதல் ஆரம்பம் என்னன்னு கேட்டிருந்தா யாரும் கண்டுபிடிக்கல. பிள்ளையான பிள்ளையான பாட்டு சொல்றீங்க. உன்னை தேடியே இந்த லாலலானனா வரும் நாளைக்கு ஒரு காதல் கண்மணி. அந்த பாட்டு இல்ல இல்ல அது உங்களோட பாட்டே இல்ல உங்களோட பாட்டே இல்ல உங்களோட பாட்டே இல்ல இல்ல அந்த பாட்டு வராது. அப்படி ஏதோ வரும். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க இப்ப கண்டுபிடிங்க. சரி நேற்று சொன்னது பாட்டு இல்ல அது மட்டும் நல்லா
7: தெரியும். பாருங்க
0: இந்த லாலலானனா வரும் நாளைக்கு ஒரு காதல் கண்மணி.
1: திருப்பதி
0: போடுங்க.
1: திருப்பதிக்கு போறோம், நீராலும் போட்டு திருப்பதிலும்
0: போட்டோம்.
1: போட்டோ
3: சாப்பிடுறதுக்கு போவோம். எல்லாரும்
1: மண்டபத்தை விட்டு வெளியில
3: மண்டபம் காலி பண்றதுக்கு அஞ்சு நாள் ஆகும்.
0: நீங்க நான் வேணும்னா நீங்க போட்ட பாட்ட நான் பிளே பண்றேன். நான்
3: போட்ட பாட்ட பாருங்க
8: மாதிரி இருக்குமா?
0: என்ன பாட்டு
8: வேற மாதிரி இருக்கு?
0: அது வேற
8: சொல்லுங்க. இன்னொரு மாதிரி
0: உன்னை
1: தனிப்பாடல் தனிப்பாடல எடுத்து போட்டீங்க. இல்லையா இது பாட்டுதான், இது பாட்டு இடையில வரும். ஏன் இது ஒரு சரணம் மட்டும் இருக்கு, பல்லை மட்டும் என்ன வரும் இல்ல நீங்க முடிவு போறதுல வரும்.
8: உன்னை தேடியே மனம் சுத்துதேன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: இது எல்லாத்தையும் கொண்டு வர போறாங்க.
1: அது சுத்தமா சில சமயத்துல
0: இந்த பாட்டு நான் நேற்று கேட்டேன், அது திரும்ப திரும்ப எனக்கு வருது. அந்த பாட்டுட முன் வரி அது ஒரு நல்ல ஒரு பாடல். அது இத இடவரிய சொன்னா மீண்டும் டக்குண்டு எடுத்து வர்ற உங்களுக்கு பாருங்க, இதை கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு. எனக்கே எனக்கு கண்டுபிடிக்க இல்ல, அது உண்மையா? நான் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் குறைவு, நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்ல யாரு? அந்த பாட்டு நான் பாருங்க, அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
8: நீங்க சொல்ற பாட்டு எனக்கு வருது, ஆனா தொண்ட வரைக்கும் வருது.
0: வரும் நாளைக்கு இப்படித்தான் அந்த வரி வரும். வரும் நாளைக்கு காதல் கண்மணி
1: அந்த வரி
0: கேள்விப்பட்டிருக்கோமா?
3: உன்னை தேடியே நெஞ்சம் வாடுது.
0: அது சொல்லுங்க. உன்னை தேடியே என் நெஞ்சம் வாடுதே, வரும் நாளை கூறு காதல் கண்மணி. அதுல முதல் தொடக்கம் வேணுமாமா? அது இது வந்து இடையில இது ஒரு நல்ல ஒரு பாடல். இது இந்த பாடலை யார் கண்டு எனக்கே கண்டுபிடிக்க இல்லாம நான் திண்டாடுறேன். உண்மையிலேயே பாப்போம் இவ்வளவு பேர் இவ்வளவு தூரம் நீங்க
8: இந்த பாட்டு பாடல வந்து பேசலாமா?
0: இல்ல இல்ல இல்ல, இது ஒரு ஆண் பாடிய பாடல். இது இது ஒரு ஆண்
3: பாடிய ரவிச்சந்திரன் பாடின பாடல்.
1: பாடுதுன்னு பாட்டு இருக்குது.
0: இல்ல இல்ல, இது முதல் வராது, இது இடையில வருது.
3: செவந்தி பூன்னு பாட்டு வருது.
0: அந்த பாட்டா இருக்கும், அந்த பாட்டா இருக்கும். செவந்தி பூவே நின்னாவே என்ற ஒரு பாட்டு. எங்க அது என்ன பாட்டு என்ன போடுங்க? எங்க அந்த பாட்டா இருக்கலாம்.
3: செவந்தி பூ
0: இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல. செவந்தி பூவே
3: நிலவே சிரிச்சு நிக்க செவந்தி
0: போவே
3: வருவேன் பல கோடி காலம் வருவேன் அந்த மாதிரி.
0: இல்ல இல்ல அது இல்ல. செவந்தி போவே பொன்னின் நிலாவே என்று ஏதோ ஒன்று அப்படி ஒன்று வரும் பாருங்க.
3: அப்படி இந்த பாட்டை வரிய முத வரியா வச்சுக்குவோம்.
0: கண்டுபிடிக்க சொல்றேன். நீங்க என்ன நீங்க எங்க செவந்தி
3: பூவே பாட்டு
0: செவ்வந்தி பூவே என்று வரும். இது ஒரு நல்ல பாட்டு.
3: என்ன
0: பாட்டு?
3: தெரி வெண்ணிலா வாரத்தில் ஊர்வலம் போகுது அந்த பாடல். நீங்க பாடுறபடி அதுதான் வருது. உன்னை தேடி
9: உன்னை தேடி
3: மனோ வந்து என் மனவானில் என் மனவாளில் 2002
9: மனவானில் சிறகை அடிக்கும் நல்ல பறவை
3: சிங்கர் வந்து அரியரன் பண்ணிருக்கிறாரு. லேடி வாய்ஸா இருக்குதான்
10: ஒரு ஒரு ஆண் பாடிய பாடல் அது. செவ்வந்தி செம்பொன்னிலா செவ்வந்தி பூவே செம்பொன்னிலாவே வரும்.
4: என்னென்னு
10: வருது மாமா? என்ன செவ்வந்தி பூ எனக்கு அனுப்புங்க, எனக்கு அனுப்புங்க. திருப்பதி
3: பாருங்க பாருங்க
10: நீங்க சொல்றது இதுவா? எங்க இது இது இதா இருக்காது கண்ணன், இதா இருக்காது. ஒரு நிமிஷம் பாப்போம் பாருங்க.
3: இதான் இருக்கா? இல்லங்க இல்லங்க, நீங்க போட்ட பாட்டை நான் பிளே பண்றேன்.

0: இந்த கேள்வி வந்து 10-15 நாளா என்ன போட்டு என்ன படம் என்ன படம் வந்து மாமாக்கு பரிசு இருக்கு. மாமாக்கு மாமா உங்களுக்கு 25
1: மார்க்
0: இல்ல மாமாவும் முறை சொன்னுங்க மாமாவும் முறை
2: சொன்னாங்க
0: இல்ல மாமா தாங்க முதல் சொன்னாருங்க மாமா முதல்
1: சொன்னாருங்க இந்த பாடு முன்னாடி மாமா சொன்னீங்க
0: ராஜ்குமாருக்கு ஆறுதலும் ஆறுதல் பரிசு
1: ரெண்டுமே அல்ல
3: முத வந்து பாட்ட கண்ணனுக்கு அனுப்பிச்சு விட்டதே நான் தான் அது நான் பேசிட்டு பேசாம
0: இருக்கேன் என்ன சாந்தி அம்மா எடுத்த உடனே என்ன பாட்டையும் சொல்ற சாந்தி அம்மாக்கு சொல்லே நான் போய் பாத்தீங்களா ராஜ்குமார் கூட பாட்டை சொல்லுங்க நானே என் பாட்டு சொல்லுங்க அதை எழுதி வச்சுட்டு
4: சிறுகையடிக்கும் வண்ண பறவைகளே அந்த பாடல் போட்டிருங்க
0: என் மனவாணி
3: சரி நாளைய பாடல் சொன்னவனே அவர்கிட்ட அந்த டாபிக் கேள்வி பண்ணான் என்ன லைஃப் அவங்க உங்களுடைய மனசுல என்ன
0: இப்ப இப்ப வந்து மாமாட்ட கேட்கலாம் போறங்க முதல்ல மாமா சொல்லுங்க மாமா மாமா உங்களுக்கு இறப்பண்டு பாட்டு நாளையான் பாட்டையும் சொல்லிட்டு இறப்பு தெரிஞ்சா நீங்க என்ன என்ன செய்வீங்க
5: நல்ல விஷயங்கள் செய்யணும் நல்ல விஷயங்கள் ஒரு ஆள் ஆனா யார் யாரெல்லாம் கடிக்கணும்னு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஆயிட போகுது அப்படிப்பட்ட சிந்தனையே இருக்குல்ல சமயத்துல மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துலதான்
0: இயற்கையை
5: மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இருக்கலாம் அப்படிங்கறது நாங்க கேட்க போற பாடல்ல வருது அந்த வரி
3: இறப்பு ஒவ்வொரு நாளும் நாளை நாளைன்னு வந்துகிட்டே அவன் ஒழுக்கமா
6: இருப்பான் மனிதனுக்கு மட்டும் இல்ல ஏனைய உயிரினங்களுக்கும் தெரியாது இல்ல இறப்பு வருங்கிறது
5: இல்ல அதுங்க எல்லாம் வந்து கவலைப்படுறது இல்லங்க
0: நம்மள
5: மாதிரி கவலைப்படுறது
0: ஆறாவது புத்தி அவனுக்கு இல்ல
5: நடவடிக்கலாம் வராங்க பாருங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதை பத்தியுமே கவலைப்படுற கிடையாது பத்தியோ அவங்க பத்தியோ கவலைப்படுற கிடையாது அன்னைக்கு சம்பாதிக்கிறமா அன்னைக்கு சாப்பிடுறோமா அதோட முடிஞ்சு போச்சு ஒரு கூடாத மாதிரி ஒரு வண்டி வச்சிருக்காங்க வண்டிக்குள்ளே குடும்பம் நடத்திக்கிறாங்க அதுலயே சமைச்சுக்கிறாங்க அதுல சாப்பிடுறாங்க அதுல படுத்துக்கிறாங்க அப்படியே அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்து போய் ஏதாவது ஒரு பிசினஸ் வியாபாரம் பண்றாங்க அதை பத்தி சம்பாதிக்கிறாங்க அன்னைக்கு செலவு பண்றோமா அதோட போச்சு நம்மதான் வந்து நினைக்கிறோம் நம்ம ஆசைகள் பேராசையா மாறி போயிடுது
0: அதான்டா உண்மை சரி எல்லாருக்கும்
3: எம்பியா வந்து அம்மா சாப்பாட்டுக்கு சிரமமா இருக்கிறவன் வந்து உயிரை பத்தி கவலைப்பட
0: மாட்டேங்கிறான்
3: பல எல்லாருமே கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உயிரை பத்தி
0: யோசிக்கிறாங்க
3: மனிதனோட யோசிச்சுட்டாங்க
0: சரி
3: ஒரு கார்த்திகேயன் சொன்னாரு கொரோனாவில அன்னதானம் பண்ணாங்க அது பண்ணாங்க நிலமெல்லாம் யாரும் எழுதி வச்சாங்க அப்படின்னாரு
5: ஆனந்தமானது
0: அற்புதமானது
5: ஆலமரம் வரும் யாருக்கும் தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் நிறைய வரும்.
1: உலகத்திலே பெரிய மரம் ஆலமரம், ஆனா உலகத்திலே சின்ன விதை
5: அதனுடைய விதை பாருங்க. அந்த இயற்கை படைப்பினுடைய இதெல்லாம் ரொம்ப ஒரு நுணுக்கமானது, அதெல்லாம் நம்ம நினைக்கவே முடியல. இவ்வளவு வியப்புகள் இருக்கு பாத்தீங்களா.
0: நம்ம
5: நினைக்கிற இந்த கொசு நம்மளால ஒழிக்க முடியல.
3: கோடான கோடி வருஷம் ஆச்சு சூரியன் வந்து, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எரிபொருள் எங்க இருந்து வருது எப்படி வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல.
1: தெரியல
0: அது செல்வகுமார் தான்
5: தோன்றதும் பாத்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் நினைக்க போக முடியும்.
0: நிச்சயமா ஜார்ஜ் ஐயா, ஜார்ஜ் ஜார்ஜ் ஐயா வாங்க ஐயா.
2: வணக்கம் அம்மா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்கள்ட்டே ஒரு அந்த கேள்வியை கேட்டேன்.
2: வணக்கம் வணக்கம் அனைவருக்கும், அன்புறவர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
0: எல்லாருக்கும் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்
0: ஜார்ஜ் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு நாளையான் பாடல்
2: என்னன்னு. பாடல் வந்து வறுமை நிறம் சிவப்பு, அந்த படத்துல இருந்து சிப்பி இருக்கு முத்து நேரம்.
0: சாந்தி அம்மாவை ராம் பிரசாத்தோட இந்த பாட்டு தான் அடுத்த முறை பாட சொல்றது. சிப்பி
3: சூப்பர்மா, அருமையா இருக்கும், நல்லா இருக்கும்.
4: இன்னைக்கு வைகுண்ட ஏகதேசி கோசரமா
0: சாந்தியம்மா எடுக்கிறீங்களா? வாங்க சாந்தியம்மா, சாந்தியம்மா சாந்தியம்மா உங்களோட பாட்டு சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த முறை நீங்க ராம் பிரசாத்தோட இந்த
7: பாடி நடந்தால்
0: இருந்தாடி
7: தடுத்த ஆறடி போது
0: மாமா. அவர் வந்து இயற்கையாமே ஒரு ஜாலி டைப், நல்லா இருக்கு. அவருக்கு அந்த ஒரு ஆக்கள் விடுற தமாசெல்லாம் அந்த விளங்குது அவருக்கு. அவர் எங்களோட ஈடு கொடுத்து பேசுறார். அதைத்தான் ராஜ்குமார் நண்டே சொல்லியிருந்தார். அதத்தான் ராஜ்குமார் சொன்னார், எம்பிஆர்ல வந்தா தான் இப்படி பேசுவாங்க. ஆனா பார்த்தா வர முதலே இவர்
5: பேசுறேன்.
0: எல்லாரையும் அது சரி மாமா, எல்லாருக்கும் டாக்டர் சென்ற செல்வகுமாருக்கு மட்டும் அவங்களுடைய
7: எழுதிட்டேன்.
0: நடந்தால் இரண்டடி சொல்லிட்டேன் அதானே.
2: செம்பருத்தி,
7: ஆமா
2: செம்பருத்தி,
0: செம்பருத்தி
7: என்ன
0: செய்வீங்க அங்க சொல்லுங்க.
7: கண்டிப்பா தெரியும், அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரணும் எல்லாருக்கும். அப்பதான் எதையும் எதிர்கொள்ள ரெடியா இருப்போம் இல்லையா, நம்ம தயாரா இருப்போம். நம்ம ஒரு அதாவது அதை பார்த்து வந்து பயப்படக்கூடாது. நம்ம அதையும் வந்து சில பேர் வந்து அதை பத்தி நினைக்கவே கூடாது, அது வந்து ஒரு நெகட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த அளவுல அதை நினைச்சிருக்கோம், நினைச்சாதான் நம்ம வந்து தைரியமா வாழ முடியும். இப்படி இப்படியெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம்னு ஒரு முயற்சி வரும் அப்பதான். ஆனா சில நேரத்துல அவங்ககிட்ட நினைக்கும் போது அதையெல்லாம் மீறி அதெல்லாம் நினைச்சு பாக்கணும்.
5: இல்லமா, அது நல்ல மனிதன் வந்து நல்ல விதமா யோசிப்பாங்க, அதே தீமையா நினைக்கிற மனிதன் வந்து அதை வேற விதமா எடுத்துக்குவான்.
0: இப்ப எந்த இறப்பு எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கொண்டு இப்ப செல்வகுமார் கண்ணன் இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களோட இறப்பு எப்படின்னு கேட்பேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு இன்னொரு 20-30 வருஷம் இருக்கேன். அப்ப எந்த முதல் ஒரு 2 வருஷத்துல நடக்க போகுதுன்னு சொன்னா அவங்க பேர்ல எல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்து எழுதிருவேன், எழுதி போட்டு
4: நாமினியா
0: அந்த பேர் அவங்களுக்கு. இப்ப நான் வந்துட்டேன், அப்ப அவங்க
4: பாலிசி போட்டு
3: முன்னாடியே அதே மாதிரியே போட்டு வைங்கம்மா, எதுக்காக தேவைப்படும் எரிஞ்சிட முன்னாடியே.
4: அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நடக்குது, ரொம்ப நாள் ஆகும். லாட்டி சீட்டு வாங்க சொல்லுங்க.
0: எல்லார்டும் பேர்லயும் நான் ஒரு ஒரு டிக்கெட் எடுக்க போறேன். நான் எடுத்து அந்த மேலுக்கு ஒரு சின்ன குறிப்பு, அதுல ஒன்றும் எழுதலாது, நாங்க சைன் பண்ணிடுவோம், வாங்கணும்னே சைன் பண்ணணும் நாங்க. அத
7: எனக்கு எடுக்கும் போது சொல்லுங்க, நான் டைம் நல்ல நேரம் பார்த்து சொல்றேன்.
0: இப்ப உங்களோட பேர்ல எல்லாம் எடுத்துட்டு அதை இந்த வருஷம் இல்ல வருஷத்துக்கு முதல் இந்த வருஷத்துல நான் எடுத்துருவேன், வார வருஷம் அந்த அதை போட்டு போய் பாப்பேன். அப்படித்தான் எடுக்கணும், எடுத்துட்டு பாப்பேன். பாப்போம் யாருக்கு லக் வருதுன்னு. ஒரு ஆளுக்கு என்ன 4 dollars முடிய போகுது உங்களோட ஒரு டிக்கெட். சரியா? இந்த வருஷத்துல இது முடியுதான், இந்த வருஷம் அடுத்தது ஜனவரி, ஜனவரியில பாக்கக்கூடியதான் எடுக்கணும். இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் தான் அது ரிசல்ட் வரும், அது நாங்க எடுத்தா. அப்ப சனிக்கிழமை இவ்வளவு நாங்க எடுத்தா வார சனிக்கிழமை தான் அந்த ரிசல்ட். சனிக்கிழமையும் புதன்கிழமை ரெண்டு நாள் வரும், ரெண்டு நாள். அது அது ஒரு டிக்கெட் வந்து 4 dollars, அதாவது நார்மல் டிக்கெட் 3 rupees, அதோட அங்கோர் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நம்பர் கீழே ஒரு 6 numbers கொடுப்பான் எக்ஸ்ட்ரா. அது மெஷின் அடிக்கும் அந்த நம்பர், அந்த நம்பர்லயும் பிரைஸ் இருக்கும். மேல் நம்பர்ல உள்ள ஆட்டி கீழ் நம்பர்ல வரும் சில நேரம், அதுலயும் கிடைக்கும். அப்ப அதனால அதை எடுத்து போட்டு பாப்போம். இப்ப ஏன் நான் இதை எடுக்கறேன், இது பெரிய பிரைஸ் உளுந்து அப்படி என்று இல்ல, யார்கிட்ட பேருல லக் இருக்க போதுன்னு பாப்போம். இந்த குரூப்ல
5: இருக்கிற எல்லா பேர்லயும் எல்லாத்துக்குமே ஒரே பேர்.
0: அப்படி குரூப்பும் எடுக்கலாமா? அப்படி குரூப் பண்றது, அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு ஒரு லொட்டோ எடுப்பாங்க, இங்க எல்லாத்து பேரும் அதுல போடுவாங்க. எல்லாருக்கும்
7: அம்மா
3: இல்ல சாண்டியம்மா என்ன சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இறப்புல ஒண்ணு வந்துச்சுன்னா தான் மனசு நினைச்சுக்கவே இல்லாதான் இந்த மாதிரி எதுவுமே ஆசை பாசம் நினைக்க மாட்டாங்க. அடுத்த செகண்ட் இந்த லாட்டரி டிக்கெட்ட பத்தி சொல்லும் போது நல்ல நேரமா பாத்து சொல்றேன், எனக்கு இன்னுமே உங்களுக்கு பாருங்களேன் பணத்து மேல உள்ள பற்றி விட மாட்டேங்க.
5: எல்லா மனிதனுக்கும் உள்ளது
0: எல்லாருக்கும்
3: பட்டினக்காரர் சொல்றாரு இறப்ப பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, குடம் கவி நீர் போல் இருக்கணுமா, நீரை வந்து குடத்துல இருக்கிற தண்ணி மாதிரி சாச்சி விட்டா கட கடன்னு தண்ணி போயிடுற மாதிரி உயிர் போயிரும், எந்த நேரம் சாச்சி விடுவாங்கன்னு தெரியாது, அப்படி இருங்க அப்படின்னு மனநிலைய வச்சுக்கோங்க.
0: எந்த நேரம் எந்த நேரம் எந்த நேரம் யார் சாய்ப்பாங்கன்னு தெரியாது, யார் சாட்சி விடுவாங்க
3: யாரு சாய்ப்பாங்கன்னு தெரியாது. குற்றத்தை அடர்ந்த சந்தை கூட்டத்தில் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கங்க அப்படிங்கிறார். அடர்ந்த சந்தை கூட்டத்துல எப்படி நிக்கிறோமோ அது மாதிரி கூட்டம் தான் நிக்கும், திடீர்னு எல்லாம் போயிருவோம், தனியாலதான் கிடையாது நிக்கணும். அது மாதிரி மனநிலைய வச்சுக்கோங்க, உங்களுக்கு துக்கமோ சிரமமோ எதுவும் வராது அப்படிங்கிறார் அபிநேதா. பாடல்ல வருதுல ஒரு பாடல்
6: அம்மா, என்னோட கற்பனை என்னன்னா, நீங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு சீட் வாங்குறீங்கல்ல,
0: சொல்லுங்க
6: உங்க நேரத்துக்கு எல்லா சீட்லயும் பிரைஸ் விழுந்துருச்சுன்னு வைங்க,
0: என்ன சந்தோஷம்டா உங்க எல்லாருக்கும் குடுக்கலாமே, அந்த சந்தோஷத்தை நான் பாக்குறேன், எல்லாருக்கும் குடுக்கலாம் இல்ல, உங்களோட பேர்ல விழுந்துட்டு
3: பெரிய அம்மா நீங்க வாங்கின டிக்கெட்டுக்கு பெரிய பெரிய பிரைஸ் விழுந்துருச்சுனா என்ன பண்ணுவீங்க,
0: எல்லாத்தையும் உங்களோட பக்கம் அனுப்பி
6: விடுறேன்.
0: அவருக்கு கொடுப்பேன், ஆனா குடுக்கும் போது அனுப்பும் போது சொல்லுவேன், நீங்க யாராவது ஒரு கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு முழுமையா நீங்க உதவி செய்யணும், அவங்கள முன்னேற்றி விடணும், உங்களுக்கு வருது நீங்க
6: பாருங்க. எனக்குலாம் வந்து பெரிய பரிசா உழுகும்மா, என்னோட பேருக்கு
0: எடுத்தீங்கன்னா நிச்சயமா பேரு
3: நீங்க சொல்றீங்களே நாகப்பன் கேக்குற கேள்விக்கு
6: அதுதான் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப செல்வகுமார் பேருக்கு 5000 விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க, 5000 தான் கிடைக்கும் செல்வகுமாருக்கு, அண்ணனுக்கு 1000 ரூபாய் விழுந்ததுன்னா 1000 தான் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், என் பேருக்கு இருக்கிற சீட்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ விழுதும் நான் சொல்லிக்கிட்டு
0: இருக்கிறேன்.
3: என்ன காரணம்
0: அவற்று மன வலிமை, அவற்று நம்பிக்கை,
3: அவர்களே சொல்லட்டுமா என்னதான் காரணம் சொல்லுவாரு.
6: எனக்கு அதிர்ஷ்டமும் இருக்கு கூடவே நம்பிக்கையும் இருக்குங்க உழுதும்.
0: செல்வகுமார் எடுக்க போற இன்னைக்கு
3: எங்களுக்கும் தான் அதிர்ஷ்டம் இருக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படி எங்களுக்கும் அதிர்ஷ்டம் இல்ல நம்பிக்கை இல்லன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க?
6: இல்ல இருக்கு சொல்றீங்க
3: எங்களுக்கு இல்லன்னு கம்மியா வரும்,
0: கம்மியா வரும் சொல்லுங்க உங்களுக்கு இருக்கு, ஆனா எல்லாரையும் கூட எனக்கு ஹையஸ்டா வருமாண்டா அவனுடைய நம்பிக்கை.
6: கொஞ்சம் உயர்த்தி பேசுற வேற ஒண்ணும் இல்ல,
3: நாகப்பன் கேட்டதுக்காண்டி அது நான் ஆப்போசிட்டா கேட்கல, அவருடைய உள்கருத்து என்ன, அந்த மெயினான கான்செப்ட்
6: என்ன தெரியுமா, கான்செப்ட் என்ன தெரியும், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், உள்ளுவதெல்லாம் உயர்

0: என்ன காரணம், அவர் சொன்னதுனால நான் சொல்லல பழைய முடியும், அவர் என்ன காரணத்துக்காண்டி சொல்ல வர்றாருங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் என்ன வச்சு.
1: அவங்க என்ன சொன்னாங்க, அவரவருக்கு உழுகுற பரிசு அவரை விட்டு கொடுத்துருவாங்க, எனக்கு அதிகமா உழுது அப்ப அதிகமா கிடைக்கும் தான் சொன்னேன்.
2: கொடுக்கும் போது அதுக்குள்ள எப்படி செய்யணும் வழிமுறைகளும் அம்மா சொல்லுவாங்க, அவர் நிறைய பேர் செய்வாரு,
3: அவ்வளவுதான்.
1: நான் அதிகமா
4: செய்வேன், நிறைய பேர் செய்வார் நான்
0: நினைச்சேன். அது அவர் வாய் கொண்டு வரணும்ன்றதுக்குதான் நான் இவ்வளவு கேள்வி
3: கேட்டேன். அதேதான், சரி இல்ல அது இல்ல, உண்மையிலேயே உண்மையும் அதுதான். அப்படி விழுந்துடுச்சு, நான் அதை அனுப்புறேன்னு சொன்னா ஒரு கண்டிஷனோட தான் அனுப்புவேன். இப்ப செல்வகுமார் உங்களுக்கு ஒரு இங்கதே காசு அங்கதே காசு ஒரு ஒரு கோடி விழுந்துடுச்சேன்னு சொல்லுங்களேன், ஒரு எத்தனையோ. அப்ப அது தரும்போது சொன்ன ஒரு அரை கோடி ஏண்டாலும் நீங்க இல்லாத மக்களுக்கு முன்னேற்ற தன்மையில நீங்க செய்து காட்டணும், செய்ய வேணும். உங்களுக்கு அரை கோடி
1: முக்கால் கோடிக்கு மேல
3: செஞ்சிருவாங்க, அதுதான் என்னடா உண்மையிலேயே அதுதான் மனித தன்மை. அப்படி என்னதான் நான் செய்வேன் என்று சொன்னாதான் நான் யாருக்கும்
0: நான் எல்லாம் வந்து சொல்ல மாட்டேன், செஞ்சு போட்டுதான் சொல்லுவேன்.
4: அதாவது அதிர்ஷ்டம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு, அதனால வந்து அதிகமாக எனக்கு வந்து அதிர்ஷ்டங்கள்
3: உங்களுக்கு
4: என்ன பேசுறேன் கேக்கலையா, எனக்கு வந்து அதிர்ஷ்டத்து மேல நம்பிக்கை இல்ல, அதனால நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவுதான் நமக்கு கிடைக்கும்.
3: உழைப்பு தான்
1: அந்த பக்கம், அந்த பக்கம் வரலங்கம்மா, இணைப்பு கிடைக்கலங்கம்மா.
0: அதிர்ஷ்டமும் நம்பிக்கையும் அவருக்கு இருக்குங்கிறாரு, யாருக்கு நாகப்பனுக்கு. இவர் வந்து அதிர்ஷ்டத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லங்கிறாரு இவர்.
4: ஆமா ஆமா,
1: அது அவர ஒரு நம்பிக்கை, அதை நம்ம குலைக்க கூடாது.
4: அப்புறம் இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப இந்த மாதிரி உண்மை நடந்துருச்சு எல்லாத்துக்குமே, அந்த இது தெரிஞ்சிருச்சு, அவங்க இறக்க போறனால தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்க அப்படி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்ப எப்படி இருக்கு எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கற்பனம் எப்படி
3: பேசிக்காங்க,
4: அதாவது நான் கண்ணா உனக்கு என்னைக்கு தெரியுது, எனக்கு தான் எட்டு வருஷம்
1: இப்ப சூப்பரா
4: கேக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏதாவது டயலாக் எப்படி இருக்கும், அண்ணா உனக்கு எட்டாவது டைம், எனக்கு எட்டு வருஷம் 34 நாள் இருக்குது, அப்படியா உனக்கு, எனக்கு எல்லாம் 10 வருஷம் இருக்குதுப்பா, அப்படியா, அப்ப பரவாயில்ல பரவாயில்ல. ராமசாமி உனக்கு எனக்கு 4 நாள் தான்ப்பா இருக்குது, 4 நாளா, அப்ப இனி எனக்கு அப்புறம் எனக்கு முன்னே வா வா வா.
3: என்ன விஷயம், அந்த விஷயம் தெரிஞ்சா, இது இந்த விடயம் தெரிஞ்சா, எப்ப யாரு சந்திச்சாலும் முதல் கேள்வி இதுதான் எல்லாருக்கும் இருக்கு, எப்பப்பா நல்லா இருக்கீங்களான்னு
4: கேக்குறதுக்கு. அப்ப நீ ஜனவரிப்பா, எனக்கு எல்லாம் அடுத்த மார்ச்
1: லியோனி பட்டிமன்ற பேசுறாங்க தெரியுமா கண்ணா,
2: நிறைய சிக்கல் இருக்கும்
1: பண்ணும்போது
3: பதினஞ்சு
0: வருஷத்துக்கு நிறைய எச்சு வரும் காருக்கெல்லாம்.

0: கடை எப்சியோட பழகு ரீஎப்சி பண்ணணும்.
1: மாயமா மறைய வைப்பாங்கல்ல அந்த மாதிரி பொண்டாட்டி விட்டு போய் மறைய வச்சிருவான் ரூம்ல ஒரு இதுல வச்சு கதை விட்டு வச்சு ரூம்ல மறைய வச்சிருவான் இவன் உடனே குடிப்பான் பரவாயில்ல ஓடிட்டாங்க ஓடிட்டாரு திருப்பி தடுப்பான் ரெண்டாயிரம் வரும்
2: ஒரு படத்துல புருஷன் செத்து போயிருந்தான் கொண்டாட்டு அறுபது ஐயோன்ட்டு அப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் காரங்களா வந்து உங்க வீட்டுக்காரரு இன்சூரன்ஸ் போட்டு வேலை இல்லாம உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் சரி பணம் எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அந்த இடத்துல கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து கடன் காலங்கள் எல்லாம் வந்து கடன் வேணாம்ன்றாங்க அப்புறம் அவங்க பணத்தை அனுப்பிச்சு இந்த புருஷன் குழந்தைக்கு சும்மா நெஞ்சு எழுதி வந்து முடிச்சுவான் அதுக்காக என்ன புரிச்சுட்டா கட்ட எடுத்து ஒவ்வொரு மண்டல வந்து
3: சொல்லுவார் நீ இறந்தா உன்னுடைய பொஞ்சாதி அம்மா எல்லாம் என்ன என்ன மாதிரி இருக்கிறாங்கன்றத பாருண்டு பொய்க்கு படுக்க வச்சுட்டு அதுல செய்யும் போது பிழைக்க வச்சு தரலாம் நீ நீ சாகுறியா நீ சாகுறியான்னு தாயே மாட்டேன்றவா அப்ப அப்பதான் இதத்தான் இந்த உறவுகளை பார் என்றதை அவரு உணர்த்துவார் அவருக்கு
2: எனக்கு பெத்த பொய்யமான கட்டின கொண்டாட்டு ஊருக்கு அப்புறம் வேற வேறதான் எதையுமே கிடையாது
3: எங்க மஞ்சுளா அம்மா இருக்கிறீங்களா மஞ்சுளா
2: நீங்க
1: ஒரு படத்துல குழந்தை பிறக்கும் போது அந்த குடு அதாவது அந்த மனைவிகளுக்கு அந்த இடுப்பு வழி வராது புருஷனுக்கு வர
2: மந்திரம்
1: போட்டுருவாங்க
2: படத்தம்
3: அதுக்கு என்ன
1: இவனுக்கு வலி இருக்கும் அந்த அம்மா சட்டம் இல்லாம குழந்தை பெத்துக்கும் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் கத்திக்கிட்டே ஐயோ ஐயோ கத்துவான் அவரு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வலி
4: இருந்தான் தூட்டுக்காரன் கத்திட்டு இருப்பான்
2: வெளியே வரல
4: சிம்பிள் ஜோக்கு.
3: ஜோஜ் ஐயா வாங்க ஐயா, நீங்க என்ன மீன் போட்டு சிரிக்கிறீங்களா? இவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு
2: இருக்கு.
3: நீங்க யோசிச்சுட்டீங்க, இந்த என்னடா இந்த லூசு பையன்லாம் கூட வந்து நான் சேர்ந்துட்டேன், இந்த லூசு பசங்களோட வந்து
2: சேர்ந்துட்டேனே.
4: வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம்
2: ஐயா,
4: வணக்கம்
2: சொல்லட்டும்.
3: பேசுன அத்தனை பேருக்கு ஆயுசு நூறுங்க, நீங்க ஆயுசு 200.
0: நினைச்சுக்கிட்டீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்களா? நீங்க எப்ப சாவ போறீங்க? சாவ போறீங்க உங்க வயல பயமா
3: இல்லை
0: நல்லா சொல்லிட்டீங்க.
4: நெருப்புன்னு சொன்னா
0: நீங்க இல்ல, அது எல்லாரும் நெருப்பு சொன்னா இல்லையா? ஒரு சிலர் சொன்னா இல்ல இல்ல, அதாவது சொல்றது கேளுங்க, மதுரையை எரிச்ச கண்ணைக்கு வந்து கையில நெருப்போ குறிப்பெல்லாம் பண்ணல, வயலால சொன்னதும் அப்படி நெருப்பு
3: பத்திக்கிட்டு
4: சொல்றேன். பூம்புகார்
0: அம்மா வாயிலு சொல்ல கூடியதுன்றதா என்னுடைய இது,
3: அவ்வளவுதான்.
4: அம்மா இப்ப என்ன சொல்ற?
0: எல்லாரும் 100 வயசு அத நல்லா இருக்கும்.
3: 200 வயசு மட்டும் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க எல்லாரும்.
4: அம்மா அம்மா 200 வயசுல
2: வேண்டாமா?
3: அந்த கடவுளுடைய
2: தாக்கத்தை 100 வயசு
3: என்ன செய்வீங்க? 100 வருஷம் இருந்தா
0: வாழ்க்கையே ஏற்றுறேன். 100 வயசு
3: அப்படி சில பேர் அப்படி நினைப்பீங்க, சில பேர் இருந்தா நல்ல நினைப்பீங்க. அது இருக்கட்டும். மஞ்சுளாம உங்களோட பாட்டு சொல்லுங்க. என்ன அந்த மௌனம் பேசியதோட இருக்கு
2: ஆடாத ஆட்டம் போட்டாங்க நம்மக்குள்ள போன கதை உனக்கு தெரியும்.
3: ஆடாத ஆட்டம் என்ன?
5: ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுமா. சரி, இது மாதிரி பாட்டு வேணா வேணாம் நானும் தள்ளி
2: போட்டுனே
0: வந்தேன்.
3: சரி, எங்க இடவெளி கொடுங்க, அப்பதான் சாந்தி அம்மா எல்லாரும் பேசுவாங்க. இடவெளி கொடுங்க, கண்ணன் குடுத்துருங்க.
2: இடவெளி கொடுத்துருவா?
3: இப்ப இன்றைக்கு நீங்க வந்தவங்க வந்து செல்வகுமார், கண்ணன், கார்த்திகேயன், நாகப்பன், ராஜ்குமார், மஞ்சுளா அம்மா, மாமா, சாந்தி அம்மா, ஜார்ஜ், இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்க.
5: அம்மா, நான் 4 வாரமா பாட்டு சவாரிக்கு போனன்னு நினைச்சா போகவே முடியல. ராத்திரி பாரு 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன், எப்படி தூங்கினே தெரியல. இன்னைக்கு பாட்டு சவாரி இன்னைக்காவது போனோம்னு நினைச்சேன், நினை தெரியல, ராத்திரி அவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டேன்.
4: அந்த குதிரையில சவாரி வேணும் கொடுத்து வைக்கல.
5: இல்ல நடுவுல 8 கூட செல்ல தொடரம்பா, தூக்கம் கொஞ்சம் இது பண்ணியே என்னால கண்ணு திறந்தே பாக்க முடியல செல்ல, அதான வச்சுட்டு கம்மன் படுத்துட்டேன்.
3: நேற்று நாகப்பன்னு சவாரி பண்ணல. சரி, எங்க இடவரிய கொடுங்க கண்ணன்.
2: அவர் சவாரி பண்ணாருங்க, அவர் பண்ண சவாரி வேற சவாரி.
3: கண்ணன், நீங்க கண்ணன் நீங்க
4: பாட்டு சவாரிக்கு வரவே இல்லையா?
3: வரல, அவர் வேற சவாரி சொல்றாருங்க. சரியா,
2: சவாரி
3: சொல்றேன். இடவரிய கொடுத்துருக்கா, கொடுங்க இடவரி. எல்லாரும் ஆயத்தமாங்க. ராஜ்குமார் பாவமுங்க, கொஞ்சம் தூங்கி எழும்பி வேற வேற ஆறுதல, அவர் தூங்கட்டும்.
2: கனவுகள் ராஜ்குமார் தூங்கிட்டு கனவுல இருந்து
3: ஆரம்பிக்கிறேன்.
2: கனவுகள் வருவது விழுந்தலின் இருக்குமோ, கனவுகள் வருவது விழுந்தலின் விருப்பமோ, கவிதைகள் வருவது தலைகளின் விருப்பமோ, கவிதைகள் வருவது தலைகளின் விருப்பமோ.
4: மாதிரி இருக்கு,
3: இவர் இப்படித்தான்
6: உலகத்தான் மாத்துறாரு.
3: இல்ல இவர் இப்படித்தான் நேற்று கவிதையை சொன்னாரு.
2: இசையால் அறியலாம் மலர்ந்திடும் மலர்களை வாசனை சொல்லலாம். நீங்கள் மலர்கள் அதிசயம், கனவுகள் கவிதைகள் ரகசியம்.
6: மஞ்சள் அம்மாக்கெல்லாம் தெரியாது.
0: எதுவுமே தெரியாதுப்பா.
6: அண்ணா
7: ராகவம் சொல்லுங்க, ராகவம் சொல்லுங்க, கேட்ட மாதிரி இருக்கு.
6: அதாவது அதாவது இது வந்து இதுதானே விஜய் பாட்டு தானே?
2: விஜய் விஜய் பாட்டா? இது வந்து ஹரிவரன் பாண்ட பாட்டு. பழனி பாரதியோட ஹரிவரன் இளையராஜா இசை.
6: சாலினி சாலினி விஜய் சாலினி. நிலவு பாட்டு
2: ஞாபகம் கொஞ்சம் கொடுத்துருங்க.
6: நிலவு பாட்டு நிலவு பாட்டு விஜய் விஜய் பாட்டு
0: சொல்ல முடியும் இந்த நிகழ்ச்சியில.
3: இல்ல இல்ல சாந்தியம்மா சொல்லுவா. யார போயிட்டாங்களா? யாரோ போயிட்டாங்களா?
0: நான் சொல்றேம்மா.
3: நீங்க சொல்லுங்க. அது சொன்ன மாதிரிதான் என்னடா பழையசா இருக்கு.
6: அது நமக்கு அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அதெல்லாம் எனக்கு சொல்ல
3: சொல்லுங்க.
0: பான்மணி மேகமாய் அன்பை பொழிவேனே, வாழ்விலே தீபமாய் ஒளியை தருவேனே. வாழ்விலே தீபமாய்
3: இன்னொரு தடவை இன்னொரு
0: வான்மணி மேகமாய் அன்பை பொழிவேனே, வாழ்விலே தீபமாய் ஒளியை தருவேனே.
6: அது கண்ணதாசன் பாட்டா தான் இருக்கு. ராகமா
2: சொல்லுங்கம்மா. ராகமா
0: எனக்குதான் அப்படி வராது.
3: வான்மலை மேகமாய்
0: அன்பை
2: பொழிவேனே.
0: நல்ல தாயாய் நானாக ஒரு சேயாய் நீயாக.
3: இது புதிய பாட்டா பழைய பாட்டா?
6: பழைய பாட்டா தான் இருக்கும். பழைய பாட்டா தான் அதர பழசா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா தூய்மையான தமிழ் வார்த்தை வருது. இங்கிலீஷ் கலக்காத தமிழ் வார்த்தை வருது.
3: இல்ல அவ சொல்லட்டு எங்க பழசா புதுசா?
0: பழசு புதுசு தெரியல. எந்த வருஷம் வந்த படமோ
3: வருஷம் அது எந்த நிறத்துல இருந்தேன்னு சொல்லுங்க. பாட்டு கருப்பா வெள்ள சரி
2: சரி.
3: அந்த அந்த படத்துக்கு ஒரு தரவு கொடுங்க. அந்த படத்தை அந்த பட பாடல் வந்த படத்துக்கு
2: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 வந்துச்சு.
3: இல்ல இல்ல
0: முதல் முதலெழுத்து சொல்லுங்க.
3: கடைசி
0: எழுத்து
2: சொல்லுங்க. எழுத்து
0: சொல்லுங்க.
1: வான்மலை மேகமாய் ஒரு மாமா வரான் வாசல் உயிர் வந்து.
3: என்ன பாட்டு மாமா?
1: வான்மலை அதாவது மலை மேகமாய் உருமாறவ உன் வாசல் வந்து உயிர் அப்படியே வருது பாட்டு.
3: மஞ்சுளாமா இருக்கிறீங்களா?
0: வான்மழை மேகமாய் அன்பை பொழிவேனே, வாழ்விலே தீபமாய் ஒளியை தருவேன்.
3: யாரு நடிச்சான்னு சொல்லுங்க.
0: நல்ல தாயாய் நானாக ஒரு சேயாய் நீயாக.
3: யார் நடிச்சது?
0: தினம் புனிவேன் தாலாட்டு அது பிள்ளை விளையாட்டு.
2: வெரி குட். நடிகர் யாரு? நடிகர்
0: நீ முடிஞ்சா கண்டுபிடிங்க.
3: சொல்ல
0: நடிகர் சொன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்குதான் சொல்லக்கூடாது.
3: நடிகர்
2: சொல்லுங்க. நடிகருக்கு தரவு கொடுங்க.
3: தரவு கொடுங்க. என்ன மாதிரி இருப்ப?
0: நடிகர்
3: கண்ணன் மாயிருப்பாரா? மாமா
2: செல்வகுமார் மாயிருப்பாரு? சத்யராஜா சிவகுமார். சிவகுமார் சிவகுமார்
3: சிவகுமார்
5: இல்ல இல்ல இல்ல
2: நினைக்கிறேன்
5: அவருடைய இயற்பெயர் பழனி
3: பழனி
2: பழனி
3: பழனி
1: படத்துல என்ன பேருன்னு
2: அவருக்கு
1: தெரியாது
5: ஐயோ அம்மாவுக்கே தெரியும் நினைச்சுதான் நான் கேக்குறது அம்மா
3: அம்மாவுக்கு எப்படி தெரியும் அம்மாவும் இப்ப பிறந்த பிள்ளை காட்டு வேலையடை கண்ணம்மா முந்தன் காலை அந்த பாட்டு அந்த பாட்டா
5: இல்லம்மா இல்லம்மா
3: இல்ல
1: அப்ப நீங்களே
5: சொல்லிடுறேன் நானு
3: நடிகனை சொல்லுங்க நடிகன் சரி படத்தை நீங்க படத்தை சொல்லுங்க
5: பாக்யராஜ்
3: பாக்யராஜிட படம்
6: முந்தானம் ஒவ்வொரு வரியும் அத்துவடி இந்த மாதிரி ஒரு இது
3: இது இல்ல அதுல முந்தானம் முடிச்சல எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு புரிஞ்சிச்சு அதாவது உள்ள மனோ உள்ள மச்சான்
2: அந்த பாட்டு
6: அதுல வராது அதுல பாட்டு இல்ல அந்த பாட்டுல இல்ல
3: அப்ப அப்ப
6: சரி இந்த பாட்டு பாடினவங்க யாரு பாடினவங்க யாரு
3: சரி படத்தை சொல்லுங்க சரி சொல்லுங்க படத்தை
5: வாணி ஜெயராம்
3: வாணி ஜெயராம் பாடின பாட்டு
2: வாணி ஜெயராம் இந்த படம்
3: பாரதி ராஜா என்ன பாக்கிய ராஜா அவர் நடிச்ச படம் வாணி ஜெயராம் பாடின பாட்டு
6: இப்பதான்
5: ஆரம்ப பாடலே அதுதான்
6: கோகுல
3: கண்ணன் நீ என்று இந்த கோதைக்கு கோதைக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே அது
5: போடும்போது இந்த பாட்டு நல்ல சவுண்ட் கேக்கிறதுக்கு அருமையா இருந்துச்சு நான் யூடியூப்ல போட்ட அந்த சவுண்ட் வரல
3: அது இது எங்கள்ட்ட இருக்கிற பாட்டம்மா இந்த எங்கட
5: நல்லா இருந்துச்சு அது யூடியூப்ல முதல்ல வரலம்மா அப்புறம் அந்த இது கூகுள்ல தான் எடுத்தேன்
3: இன்னைக்கு சாந்தியம்மா தூங்கிட்டா பாருங்க ஒவ்வொரு தடவை நாங்க தூங்க வைக்கிறோம் சூப்பர் சூப்பர் தூங்குங்க சாந்தியம்மா
5: இன்னொன்னு சொல்றோமா பெருமைக்கு உரியவன் தலைவன் ஒரு பெண்ணுக்கு உரியவன் இறைவன்
6: இது கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கு
3: அடுத்து அடுத்து என்ன இது நீங்க என்ன நீங்க திருக்குறள் சொல்றீங்களா ரெண்டு அடியோட
5: பெருமைக்கு உரியவன் தலைவன் ஒரு பெண்ணுக்கு உரியவன் இறைவன்
3: இறைவன்
5: கணவனுக்கு உரியவன் அவன் துணைவன்
3: இது சொன்னவன் செல்வகுமார்
5: நான் சொல்ல பாட்டே இருக்குமா நான் சொல்றேன் புதுசா சொல்றதுதான் இல்ல
3: என்ன என்ன என்ன கண்ணன் அவதி ஆயிட்டார் என்ன கண்ணன் யாருக்கும் சரி ராமா ராமா பாடுங்க ராமா பாடுங்க இந்த
2: பாட்டுக்கு அவனே
3: தலைவன். என் பாட்டுக்கு அவன் தான்
6: தலைவன்.
3: நான் சொல்றேன், இது ஜெயலலிதா அம்மா நடிச்சது.
6: என்னை
3: வைத்தவன் ஒருவன் சாந்தியம்மா புன்னகை மன்னன் பூவலி கண்ணன் அதுல அந்த வரியே இல்ல.
2: பாமா ருக்மணி பாமா விஜயத்துக்கு போயிட்டீங்க
3: எங்க செல்வகுமார் பாடுங்க செல்வம் பாடுங்க
6: செல்வகுமார்
2: தலைவன்
3: ஐயோ ராகத்தை பாடுங்க
2: அதுலயும் தலைவன் ஒரு பெண்ணு கூறியவன் கணவன் உரிமை கூறியவன் துணைவன்
3: அப்படி
2: போன
3: பிளாக் அண்ட் ஒயிட் படமா
2: பிளாக்
3: அண்ட் ஒயிட் படமா கேளிக்கு பதில் சொல்லுங்க.
2: பிளாக் அண்ட் ஒயிட் தான். பிளாக் அண்ட் ஒயிட் தான்.
3: யார் நடிச்சது? எம்ஜி ராமச்சந்திரன்.
2: பாட்டு ஜெயலலிதா. ஜெயலலிதா பாட்டு.
3: ஜெயலலிதா பாட்டு.
2: எம்ஜிஆர் படம் தான். இப்போ
3: தலைவன் பெண்ணு ராஜ்குமார் தான் அந்த இடையில கொடுத்தா டக்குன்னு பிடிப்பாரு எங்களுக்கு அது தெரியாது. பெண்ணுக்குரியவன் இறைவனா? என்னென்ன முதல் தேவை சொல்றீங்க நீங்க?
6: என்னென்ன
2: பாருங்க
3: குடும்ப
2: தலைவன்
5: நினைக்கிறேன் ஒருவன்.
3: அது இல்ல.
6: அதுதான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப மாதிரி இருந்தது.
2: அவன் குடும்ப தலைவன் சொல்லுவோம்.
5: இல்ல இல்ல.
2: முகராசியா? முகராசியா
5: இல்ல.
2: சந்திரோதயம்
5: கிடையாது.
3: இறைவன் முதல்
6: ஜவஹர் சாதிக்கையா இருந்தா சொல்லிருப்பார்.
3: அவரும் சொல்ல மாட்டார். அவரும் சொல்ல மாட்டார்.
2: பேரை
3: சொல்லலாமா? கணவன் பேரை சொல்லலாமா? அந்த
2: பாட்டை
3: நீங்க கட்டிக்கான எங்க பாக்குறீங்க? நான் பண்ணீங்க போகுதே.
2: அதனாலதான் அவர் வந்து சொல்லும் போதே அந்த தவறுதல ஒரு லிஸ்ட் போட்டாங்க. என்ன செய்யறதுன்னு ஒரு டவுட்டை கொடுத்தாருல. அப்ப இவர் தவறுதல மட்டும் கொடுத்துருக்காரு.
3: சரி, இப்ப மஞ்சுளா அடுத்த வரைக்கும் சொல்ல போறா. சொல்லுங்க மஞ்சுமா.
5: அது போயிடுச்சு.
3: ஐயோ போச்சு, அது போச்சு. சாந்தியம்மா சொல்லுங்க ஒரு இடவரி. சாந்தியம்மா இடவரி ஒன்று கொடுங்க.
6: இப்ப எல்லாரும் குடுக்கறதுக்காக நானும் ஒன்று கொடுக்கணும்.
3: ஒன்று கொடுங்க. கொடுங்க கொடுங்க. எங்க சாந்தியம்மா? சாந்தியம்மா
2: சாந்தியம்மா
3: எல்லாம் வீட்டு போட்டு போட்டு தூங்குறாங்க. அது ஒரு பழக்கமா போச்சு எல்லாருக்கும். எங்க
5: எடுக்கிறேன் எடுக்கிறேன் சொல்லிடுவாரு இந்த பாட்டு.
3: எங்க சொல்லுங்க.
6: அழகான திருமணத்தில் விளையாடும் மைதானம்
3: என்னந்தன்
6: மார்பல்
3: என்னண்டு
6: அழகான அழகான திருமேனி.
3: ஓ இது கேட்டதா இருக்கு.
6: விளையாடும் மைதானம்
3: திருமேனி.
6: விளையாடும் மைதானம் இனி எந்த
3: மார்பல்லவா
6: இனி எந்த மார்பல்லவா
1: கிடையாது.
3: அதுதான் அதுதான் கண்ண நடுங்க கண்ண நடுங்க அந்த வரி விளையாடும் இனி எந்த
6: அதேதான் அதேதான்
1: இவ்வளவு போட்டி போயிருந்தாரு எடுக்கிறீங்க.
3: ஐயோ வந்துட்டாருங்க.
6: யாருக்கு
3: எலும்புனவர் இருக்கா பாட்சி பாட கண்டுபிடிப்பாரா இது?
6: ஆமா சொல்லுங்க
3: கண்டுபிடிங்க. அழகான திருமேனி
6: விளையாடும் மைதானம்
3: மைதானம் அது எந்த இனி
6: எந்த மார்பல்லம்
3: மாமா எங்களுக்கும் கேட்ட ஞாபகம் இருக்கு ஆனா வராது. ஆனா மாமா எடுத்துட்டாங்க
1: கரண்ட் கரண்ட் ஞானம் சொல்லதான் இருந்தேன். சரி அவருக்கு ஒரு பாயிண்ட்
3: விசாலமான
1: மனசு இல்ல.
6: உன் சிறு இடை மிருதங்கமோ
3: என்ன உன் சிறு இடை மிருதங்கமோ
1: உன் சக்கரை வெட்டி மிருதங்க சக்கரை வெட்டி
3: இல்ல இல்ல உன் சிறு இடை என்ன மிருதங்கமோ
1: மிருதங்க ஜகவர்த்தி தான்
6: மிருதங்கம் படம் பாட்டு சொல்லுங்க எடுத்துருங்க.
3: ஓ மிருதங்க சக்கரவர்த்தி
1: மிருதங்களை எடுக்க வச்சு பாக்குறதுதான் எனக்கு சந்தோஷம். அதுதான் அதுக்காண்டிதான் புரிய கொடுத்து விட்டுருப்பேன். உங்களுக்காக கொடுத்தாச்சு நீங்க சொல்லுங்க
3: மிருதங்க சக்கரவர்த்தி
1: என்பது
2: தங்கம்ங்கிறம்
3: அபிநய சுந்தரி அபிநய சுந்தரி ஆடுகிறாள் பிட்டிக்கு வந்து
2: வானரத்தி
3: மீனா குட்டிக்கு வந்து
2: நீங்க ஒண்ணு போட்டுருங்க அவருக்கு ஒண்ணு போட்டுருங்க.
6: மாலை சூடும் மனக்கோலம் நாளை வரக்கூடும் மாலை சூடும் மனக்கோலம் நாளை வரக்கூடும் பூப்பந்தல் தான் பொன்னுஞ்சல் தான்
3: மாலை
6: சந்தனராஜையா சொல்லலாம்.
1: திருப்பி இன்னொரு முறை சொல்லுங்க.
6: மாலை சூடும் மனக்கோலம் நாளை வரக்கூடும்
2: மனக்கோலம்
3: அது இல்ல அது இல்ல
1: மாலை சூடும் மனக்கோலம்
3: நாளை வரக்கூடும்.
8: மாலை சூடும் மனக்கோலமா?
3: நாளை வரக்கூடும். மாலை சூடும் மனக்கோலம் நாளை வரக்கூடும்.
9: சேலை சூடும் செருப்பும் தோளில் விலை ஆடும்.
3: என்ன பாட்டு? என்ன பாட்டு?
1: என்ன
3: பாடம் அது? வழியில போயிட்டு வாங்க. ஓகே, வழியில ஸ்டெப் பண்ணிட்டு உள்ள வாங்க. சரி, இப்ப சரி. எங்க அடுத்து?
9: அது பெண்மணி, அவள் கண்மணிமா?
1: பெண்கள் வீட்டின் கண்கள்.
9: பெண்கள் பெண்கள் வீட்டின் கண்கள்.
3: அடுத்து செல்வகுமார் தர போற. கொடுங்க செல்வகுமார்.
0: காதல், காதல் நாடக மேடை, இனி காட்டும் ஆயிரம் ஜாடை.
9: இது
0: கேள்விப்பட்ட
9: சீக்கிரம் சொல்லிடுவாங்க.
1: அம்மா எல்லாம் மஞ்சள்
3: சொல்லுவாங்க.
9: காதல் ராஜ்யம் உனது, காதல் ராஜ்யம்
0: இந்த ஆடும் பாடல்கள்.
3: அதான் காதல் ராஜ்யம் உனது. நான் அப்ப
9: சொல்லிட்டேன்
3: பாடுங்க பாப்பா அந்த பாட்டை.
0: இது காதல் நாடக மேடை, இனி காட்டும் ஆயிரம் ஜாடை.
3: பாடுங்க.
0: இது காதல் நாடக மேடை, இனி காட்டும் ஆயிரம் ஜாடை.
3: அது யாருக்கு? தொண்டையார இருக்கிற மாதிரி கிடக்க.
0: ஆடும் இன்பம் பாடம்.
3: யார் நடிச்ச படம்? யார் நடிச்ச படம்?
0: இது எம்ஜிஆர் ஜெயலலிதா
3: பாடினது.
9: அதெல்லாம்
0: இல்ல, முக்காலாட்சி கண்டுபிடிச்சிட்டாரு, வந்துட்டாரு. இல்ல இல்ல, அந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டுல எம்ஜிஆர் ஜெயலலிதா.
1: அப்ப வந்து இது காதல் நாடக மேடை, வெளி காட்டுறது ஆயிரம் ஜாடை. இங்க ஆடல் உண்டு, என்ன பாடல் உண்டு, இன்ப பாடல் உண்டு தானே?
0: இல்ல இல்ல
3: மாமா, இல்ல
0: இன்ப ஆடல் அது பாட்டுதான்.
1: சித்தாட கட்டிக்கிட்டு சித்து கண்ணன் சித்து சின்ன சித்து அதான் வருது.
0: நல்லா பாரு, நல்லா பாருங்க.
3: சித்தாடை கட்டிக்கிட்டு
0: பாடுனதே வரி எடுத்தது எல்லாம் சரிதான். ஆனா பாட்டு பாடினதான் இல்ல. சித்தாடை சித்தாடை
3: கட்டி செட்டு, அது மாமாவுக்கு. ஆனா மாமாவுக்கு தான்
9: அவர் அவர் கூகுள்ல எடுத்து சொல்றாரு.
0: ஆமா, சித்தாடை எல்லாம் வருது, அதெல்லாம் இல்லையா? ஆனா பாட்டு வேற வருது.
3: ஆனா பாட்டு அவருக்கு சொன்ன தெரியல. நான் சரியா சொல்லிட்டேன் தானே? சிட்டாடை கட்டி
1: என்ன சித்து உன்
0: பார்வை
3: வரி எடுத்துட்டாரு மாமா. புள்ள மஞ்சுளாமா வரி கொண்டு வந்துட்டான். இனி எல்லாரும் நித்திர கொள்ற டைம் வந்துருச்சாங்க. சொல்லுங்கம்மா.
10: பெண்களுக்கு மின்னலென நெளிந்த மேனகையும்.
3: என்னண்டு
9: மின்னலும்?
5: மேனகையோ
3: என்ன பாட்டு மாமா அது
5: ஆடை ஒன்றை எடுத்து செந்தலுக்கு உடுத்து
1: படித்த அதை ஒன்றை எடுத்து பெண்களுக்கு கொடுத்து மின்னலு மேலும் புது புது வாத்தை தொடர்ந்துட அவள்
6: வடித்தே
1: அந்த பாடலான முதல் அவளை பாருங்கப்பா
5: இவளிடத்தில்
1: அடிக்கடி பாடுற பாட்டு ஆனால் டக்குன்னு வர முடியும்
3: என்ன வரையல
5: வரல செங்கரும்புதையில்ண்டது
6: ஆடை ஒன்று எடுத்து தென்றலுக்கு அந்த அவர் பாடுற பாட்டு தான் முதல் வரி தான் சரியா வரமாட்டேங்க.
5: ஆமா அவர் பாடுற பாட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க எதுக்கு உங்களை ஆஸ்தான புலவரா வச்சிருக்கு அடிங்க தூங்குறீங்களே எனக்கு மேல ஆயிட்டாரே இவரு
1: எடுத்து பாரு நேரத்துல கண்ணன் தூங்கிட்ட
3: கண்ணன்
5: ஐயோ
1: கேட்க
5: வச்சுக்கிட்டே இருந்தாங்க முடிப்பாரு
1: பின்னாடி தூங்கிருப்பாரு
3: நல்ல ஒரு பாட்டு மாமா நெடுங்க நாங்க
1: கேட்டு பாட்டு நல்ல வரி
5: எல்லா வரியுமே நல்ல வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கூட இது இன்னொரு பாட்டு கூட ரொம்ப பிடிக்கும் யாரும் பார்த்ததும் இல்லை இன்னொரு பாட்டு அதுல அந்த படத்துல
3: என்ன
5: நான் அழுததும் இல்லை யாரும் பார்த்ததும் இல்லை இன்னொரு
3: பாட்டு நான் அழுததும் இல்லை யாரும்
1: யாரும் குறித்ததும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு அது நல்ல பாட்டு
3: படம் படத்தை சொல்லுங்க நல்ல சின்ன பிள்ளை மாதிரி
5: ராஜேந்தர் டி ராஜேந்தர்மா
3: ஓ டி ராஜேந்தர் படம்
5: எனக்கு
2: தெரியல எனக்கு தெரியல
3: ராகம்
5: தேடும் பல்லை
3: பாட்டு
1: வரும் முதல் வர முடியும் ராகம் தேடும் பல்லவி
3: பாத்தீங்களா
1: நாகப்பன்
3: மாமா நாலு புள்ளி
1: எடுத்துட்டார்
3: ஒரு புள்ளி
2: இல்ல எனக்கு பாட்டு தெரியல மாமா நான் முடிச்சு
3: செல்வகுமார் ஒரு புள்ளி
1: இல்ல கேக்கும்போது
3: குட்டி பத்து புள்ளி
2: குட்டி
1: பத்து புள்ளியா
2: சரி
3: எங்க அடுத்த வரி செல்வகுமார் சொல்லுங்க. செல்வகுமார் நீங்க மினிட் போடாங்க, நீங்க தூங்கிருங்க செல்வகுமார். செல்வம் செல்வகுமார்
5: கண்டுபிடிப்பாரா? நெய்யிலே மனம் இருக்கும், என்னாக பிறந்து விட்டால் சொல்லாத நினைவிருக்கும்.
3: ஓ இது நல்ல
9: பாட்டு. அந்த தூங்கு
3: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் ஏதும் இல்ல.
9: அதுதான் சொன்ன தூக்கு சித்தி சித்தி
3: கண்ணுறங்க. இது மீரா குட்டிக்கு, மீரா குட்டிக்கு இல்ல மீரா
5: குட்டி அது இல்ல,
3: அது இல்லையா?
5: தேனூரும் நெல்லிலே மணிஷ் இருக்கும், நெய்யிலே மனம் இருக்கும், பெண்ணாக பிறந்து விட்டால் சொல்லாத
3: நினைவிருக்கும். நல்ல பாட்டு, நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு,
2: அருமையான பாட்டு. சொல்ல
3: தெரிஞ்ச பாட்டு.
5: மனது இல்லையோ ஓர் நினைவு,
3: ஓர் நினைவு
5: நாளை முகம் இருந்தும் கண்ணாடி கேட்பதில்லை,
3: கண்ணாடி கேட்பதில்லை.
0: காலமாடி
3: இல்ல
5: சொந்தமோ புரியவில்லை, சொல்லவோ முடியும் இல்லை, எல்லாமும் நீ இருந்தால் இந்நேரம் கேள்வி இல்லை.
3: வந்து பிறந்து இல்ல செல்வகுமார், நீங்க என்ன அந்த வரியில சொல்லுங்க. முதல் நேரம் சொல்லுங்க அந்த வரிய, என்னோடக்கா அந்த சொன்ன வரிய.
5: நெஞ்சிலே ஆசை வந்தால் தேனூரும் நெல்லிலே மனிதாக பிறந்துவிட்டால் சொல்லாத நினைவிருக்கும். பிள்ளையோ உன்மனது இல்லையோ ஓர் நினைவு, உன்னாலே முகம் இருந்த
3: அன்பு என்று தொடங்க. இது அன்பு என்று தொடங்குங்க. அன்பு கண்ணிலே அன்பிருந்தால் கண்ணிலே ஈரம் வரும். என்னவோ வரும். சரி மீரா குட்டிக்கு 15 புள்ளி.
0: பாதிக்கு 5 புள்ளி. யாரும் கண்டுபிடிக்கல, முயற்சிக்கல.
3: அடுத்து வரி.
0: சரி நான் ஒரு வரி குடுக்கறேமா.
3: குடுங்க.
2: கண்ணன் கண்டுபிடிங்க சிங்க பௌத்தர் பாஜி பழத்துல
3: சொல்லுங்க.
0: எல்லாருக்கும் வாய்ப்பதம்மா நல்ல பொண்ணு, நல்ல வம்சத்துக்கு அம்சம் உள்ள வாழைக்கண்ணு, சுட்டாலும் சொக்க வைக்கும் சொக்க பொண்ணு, இது அம்மனாக காக்கும் இந்த ஊரே நின்னு.
2: சொக்க பொண்ணு சொக்க
3: பொண்ணு தெய்வ வாக்கு படம். ஊரெல்லாம் சாமியாக
9: இது இந்த சோபனா, சோபனா நடிச்ச படம்.
2: சொக்கத்தங்க சொக்கத்தங்க ஜோலரியா
9: சந்தனராஜையா பாட்டுக்கு ஒரு தலைவனா?
0: இல்ல இல்ல
9: இல்ல
2: சோபனா நடிச்சவன. வேலை பாருங்க
3: எங்க பாப்பா
0: பொன்னுமணி
9: இல்லீங்க. பொன்னுமணி இல்லீங்க.
2: ஊமணி
1: பரந்தரும் ஒரு இது அதை வச்சு அப்படி வரும் இப்ப வந்துடும் பாட்டு
3: சாமி புத்தம் பரம் அப்படியா
11: இல்ல இல்ல அன்பு கொள்ளவே உனக்கு
1: என்னென்ன முக்காவசி சொல்லிட்டீங்கம்மா நல்லா படி
3: சாமி எனக்கு வரி தனியாட்டியும் போறங்க
11: போறேன் பண்ணிட்டோம்
3: கண்ணனு கொண்டு எனக்கு மீரா குட்டி கொண்டு என்ன நான் தான் அது சொன்னேன்
11: போட்டுங்க
1: அப்புறம் போட்டுங்க நீங்க கண்டுபிடிச்சு

0: சாமின்னு போட்டுருக்காங்க, அடுத்து என்ன லைன் தெரியல, அதனால சாமி சாமி போட்டுருக்காங்க.
1: இல்லங்க,
2: அதாவது சாமி கொடுத்தவரத குத்துனவர் நம்ம செல்லுமாறு பார்த்துக்கொள்ள கண்டுபிடிச்சு அப்படிதான்.

0: மாமா இந்த பாட்டெல்லாம் நான் கேட்டதே இல்ல மாமா. உண்மையா
1: நேர நேரத்துல
0: போட்டா இது பூமணி படம் என்ன? பூமணி உங்களோட விருப்பமா?
2: என் பாட்டு என் பாட்டு
0: அன்னைக்கு
2: ஒரு படத்துல இதுவரைக்கும் பாடலை கேட்காத பாடல ஒரு பாட
0: சொன்னேன். சரி அடுத்த யார் சொல்றது? யார் சொல்ல போறீங்க? டக்குங்க
1: நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி.
0: மாமாக்கு நாலு புள்ளிகள் மாமா, உங்களுக்கு நாலு புள்ளி. ஓகே போய
1: சரிங்கம்மா.
3: அம்மா நீங்க எனக்கு தப்பா சொல்லிட்டீங்க, மூணு புள்ளி வந்திருக்கு எனக்கு.
0: அப்ப எத்தனை புள்ளி? எங்க ரெண்டு புள்ளி உங்களுக்கு.
3: மூணு மூணு
0: மூணு. இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைவான ஒரு பாடலோட கண்ணனோட நிறைவா கொடுங்க.
2: மங்கக்கடல் மங்கக்கடல் ஆழம் என்ன
3: வல்லவர்கள் கண்டது
2: இங்கு கடல் ஆழம் யாரும் கண்டது இல்லையோ இல்லையோ நல்ல உடைய அன்புக்கு அந்த வானம் எல்லை ஏ உனக்கு வந்த அன்புக்கு அந்த வானம் எல்லையே எனக்கு என வந்த
0: தேவையே
2: சரி பாதி நீ அல்லவா
0: நடக்கையில் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தாமயங்கினேன்
3: மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி
2: மறுமலர்ச்சி நன்றி சொல்ல உனக்கு பார்த்து செய்துவோம் அதை சொல்லியாச்சு
0: அதே சொல்லியாச்சு. சரி மீரா குட்டிக்கு
4: நான் சொல்றேம்மா
0: சொல்லுங்க.
4: இதை கண்டு இதை இதை கண்டுபிடிக்கலனா இன்னைக்கு புல்லா ஏகாதாசிதா
0: சொல்லுங்க. எங்க பாப்போம்
4: என்னை என்னை அண்ணாளில் பார்த்தாலும் அமராவதி மேனி யமுனா நதி நானே மதனாரதி என்னை
3: கேள்விப்பட்டிருக்கிற அந்த பாட்டு
4: என்னை அண்ணாளில் பார்த்தாலும் அமராவதி மேனி யமுனா நதி நானே மதனாரதி என்னை கவியாக பார்த்தாலும் இளமாங்கனி எயில் கலை மாமணி உந்தன் மனமோகினி. இன்னைக்கு சிவராத்திரி
0: அவரே சொல்லி சிவராத்திரி சொல்றா. அன்னாலில் பார்த்தாலே
2: அவன் வந்து திரை கடந்த ஒருத்தி திரை கடந்த ஒருத்தி படம்
0: என்ன படம்?
2: திரை கடந்த ஒருத்தி மாணிக்க பாட்டு தங்கை நாலு மாதங்கள் உலகிலே வசந்த காலங்கள் நாலு ராகங்கள் சரியா?
0: சரியா என்ன முதல் முதல் என்ன வரி?
2: நாலு மாதங்கள் உலகின் வசந்த காலங்கள் நாலு ராகங்கள்
0: இல்ல
2: சிவராத்திரி கோவிலுக்கு நான் எடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாருமே எடுக்க
0: என்னென்ன எடுத்தீங்க? என்னென்ன எடுத்தீங்க?
2: எடுத்துட்டேன். அவனை சொல்ல சொல்ல எடுத்தாச்சு.
0: ஜானகியம்மா பாடலதா?
4: நல்லா இருக்குமா கேக்கிறதுக்கு பாட்டு? நாலு மாதங்கள் உலகினில் வசந்த காலங்கள் நல்லா இருக்கும்.
5: ஆமா அது ஏற்கனவே வந்திருக்கு நிறைய தடவை ஒளிபரப்பாயிருக்கு.
0: அதுல ஆரம்பமே நாலு மாதங்கள்
2: வருதா?
0: இந்த பாட்டா? இந்த பாட்டா? இந்த
2: பாட்டா?
0: இந்த பாட்டா?
5: நாலு
0: மாதங்கள் நடிச்சா அது வருது இல்ல
2: பாருங்க.
5: உலகினில் வசந்த காலங்கள்
0: இந்த பாட்டு பிளே பண்ணது இல்லையே நான் பாப்போம்.
2: நன்றி அம்மா வயசு.

0: எங்கெல்லாம் இந்த பாட்டு புக்கே இருக்குமா.
1: இன்றைக்கு தூங்குறவங்க தூங்கட்டும். முதல்ல கண்ணன் உங்களோட விருப்ப பாட சொல்லுங்க. இப்ப ஒளிபரப்ப, இப்ப உடனே
0: குட்டியமாச்சாரு
1: உங்களுக்கு எரிச்சல், எல்லாருக்கும் பொறாமை எரிச்சல் தோட்டத்தை.
0: நீங்க சொன்ன மாதிரி அந்த டேட்டை வந்து தள்ளி வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: அந்த பாட்ட கேப்போம். அவரோட பாட்டு சின்ன கண்ணன் தோட்டத்தை. இது செந்தூர பூ படமா? ஓகே. ஓ, நான் தான் மாத்தி போட்டேன். ஒரு நிமிஷம், செந்தூர பூவையில அத சின்ன

0: சரிங்க. அடுத்தது எங்க மஞ்சுளாமா, உங்களோட பாடம் சொல்லுங்க. மஞ்சு அம்மா,
1: படம் அழைத்தால் வருவேன்மா.
0: அழைத்தால் வருவேன், எங்கயோ பிடிச்சுக்கொண்டு வாரீங்க வா.
1: மன்மதனின் நீல நீலே.
0: அழைத்தால் வருவேனா?
1: அழைத்தால் வருவேன்.
0: என்ன மன்மதனின் லீலையிலே?
1: மயக்கம் என்னும் ராகம்.
2: இதெல்லாம் நீங்க சொன்னா கூட எங்களுக்கெல்லாம் தெரியாதுமா.
1: கேக்கறதுக்கு நல்லா இருக்கும்பா பாட்டு. நானு அப்படிப்பட்ட பாட்டுதான் கேப்பாது. எந்த காலத்து பாட்டு?
2: உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும்.
1: நீங்க கூட கேட்டு பாருங்க, நல்லாதான் இருக்கும்.
0: எங்களுக்கு கேட்க நல்லா இருக்கு. மன்மதலீலை
1: அது அது அது படம் வேற,
0: அது வேற, அது வேற. இல்ல நான் எடுக்கல, நான் என்ன எடுக்கல. படத்தும் சொல்லுங்க. மன்மத லீலையில் என்ன வருதுல்ல? என்ன படம்?
1: அழைத்தால் வருவேன்.
0: அழைத்தால்
2: மன்மத லீலை நடிச்சுன்னா டி ஆர் மகாலிங்கம்
0: படம் வருது.
3: அழைத்தால் வருவேன்.
1: எனக்கு இங்க ஒழிச்சது
0: அழைத்தால் வருவேன் மூவி சாங். பாப்போம். மன்மதலி இது யாரு? எங்கட இவர் நடிச்ச படம் யாரு?
2: சுதாகர்
0: சுதாகர் நடிச்ச படம். சரி, அம்மா எங்க போய் எடுக்கிறான்னே தெரியல இதெல்லாம்.
2: அதான் பாருங்க, அவங்க காலத்து போடமா சொல்லிட்டு இருக்கிறாங்க.
0: சரி கேப்போம்.

0: அடுத்து எங்க எங்களுடைய நாகப்பன், நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க. நாகப்பன் பாட்டு இப்ப திருப்பியும் சொல்லிட்டேன், தூங்குறவங்களுக்கு பாட்டு இல்ல, விடுபட்டவங்களுக்கு பாட்டு இல்ல, இப்ப முழிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாட்டு. மற்ற தூங்குனவங்க
1: திடீர்னு
0: இல்ல, திடீர்னு எழும்பி கேட்டாலும் இல்ல, இப்ப தூங்குறவங்க திடீர்னு சொல்லுங்க.
2: சரி, அந்த வகையில எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கம்மா. அது கண்ணன் வந்து சின்ன கண்ணன் கேட்டாருல்ல, அது மாதிரி எனக்கு சின்ன பூவே மெல்ல பேசுல இருந்து ஒரு பாட்டு கொடுங்க.
0: என்ன பாட்டு அது?
2: சின்ன பூவே மெல்ல பேசு.
0: நீங்களே சின்னல போயிட்டீங்க.
2: ஜெயச்சந்திர, ஜெயச்சந்திர போடுங்க பாக்கலாம், நல்லா இருக்கும்.
0: இப்ப நானும் ஒரு சின்ன பூவே தான். சரி, உங்களோட
2: மஞ்சளம்மாவும் தேடி இருக்கணும்.
0: நாங்க என்ன மெல்ல பேச, அவன் மன்மதன் லீலையில போயிட்டா நீங்க ஒரு பக்கம்.

0: ஆஹா, அப்ப நானும் ஒரு சின்ன சின்ன ஒன்றும் ஏதாவது கொண்டு வர போறேன். எந்த சின்ன சின்ன கேப்போம் கேப்போமா? தூங்கிட்டீங்களா?
1: கேக்கலாம்.
0: ஒரட்ட சத்தம் கேக்குது. யார்கிட்ட?
1: கேக்காது கேக்காது
0: கேக்காது. சரி பாப்பா, எங்க
1: கேக்குதா? கேக்குதா?
0: கேக்கல கேக்கல. எங்க?

0: ரெண்டு கல்யாணத்துக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்?
1: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறது.

0: வேணுமா எடுத்துக்க.
1: மாமா அப்படியே கழுவி கொடுத்துறேன்.
0: இதுக்கு தாண்டி பொண்டாடிகளுக்கு வேலை செஞ்சு தரக்கூடாதுன்ற
1: இதுக்குதான் பொண்டாட்டி எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு.
2: Hey Priyanka.
3: Oh. Come on in.
4: சரியான பாட்டு வரையறேன் வசனத்தோட
3: வந்தபடி படமா?
4: இல்ல இல்ல, இது வந்து சூர்யாட யாரு என்ன பேர் அவரோட அண்ணாவோ தம்பி தம்பி கார்த்தி கார்த்தி நடிச்ச படம் அது. இது
5: என்ன
4: படம்
5: கடைக்குட்டி சிங்கம்?
4: கடைக்குட்டி சிங்கம் இல்ல
3: இல்ல
4: இல்ல இல்ல அது இல்ல. நடிக்கிறார் போல இருக்குது. என்னோ படத்தோட பேரு காணல. நல்ல ஒரு பாட்டா இருக்குது. சரி இப்ப நாங்க விடை வெட்டு கொள்ளலாம். எல்லாருக்கும் பாட்டு கொடுத்துட்டேன் இல்ல நானு.
3: அம்மா அம்மா வந்து ஒரு சின்ன சின்ன வேணும்னாங்க. இல்ல அவங்க சின்ன சின்ன கேட்டாங்கன்னா நாங்க பெரிய பெரிய
4: பெரிய அப்படியே தொடர்ந்து போவோம். உங்களோட விருப்ப
5: பாட்டெல்லாம்
4: வயது ஏகாதசியா தான் இருக்கு. எல்லாம் எனக்கு சாப்பாடு இருக்காது பேந்த எனக்கு எனக்கு இல்ல. என்ன பாட்டு பாப்போம்? ஒரு புது பாட்டா சொல்லுங்க பாப்போம். என்ன பாட்டு?
6: சின்ன சின்ன மீகம் உன்னை தொட்டு போகும் நினைவுகள் பூவாகும். மகன் பாட்டுமா?
4: சரி
5: இந்த
4: ஆசை எதுக்கு கெடுப்பான் பாவம். அப்படியா ஒரு நாள் ஏமாத்தி அனுப்ப கூடாது அப்படித்தான்
5: நாகப்பன்.
3: அப்ப அப்ப எங்களையும் ஏமாத்த கூடாதுமா. சும்மா சொன்ன சும்மா சொன்ன மஞ்சுளம்மா
5: சின்ன
4: சின்ன மேகம்
3: இல்ல இல்ல அது இல்ல. அவங்க எல்லாம் கேக்குறதே பெருசு அதனால கேக்க.
4: என்ன என்ன என்ன மாதிரி வருது அது? சின்ன சின்ன
6: மேகம் காட்டுக்கு என்ன வேலி படம் பேரு. சின்ன சின்ன மேல
4: காட்டுக்கு என்ன வேலி புதுப்படம் புதுப்படமா
6: நினைவுகள் போனவாட மோகன்
3: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 80ல வந்திருக்கோம்.
5: ஆமா காட்டுக்கு
4: என்ன வேலி புதுப்படம்
3: மோகன் படம். மோகன் படம் தான் எந்த காலத்து படமா இருக்க 80-82 இருக்கும்.
5: ஒரு வருஷத்துல சின்ன
4: மேகம் சொன்னீங்க.
3: ஆமாங்கம்மா அந்த பாட்டு நல்ல பாட்டாச்சு.
5: மேகம்
4: சின்ன சின்ன மேகம்
6: நல்லா இருக்கும் கேட்க
4: பாப்போம். இந்த பாட்டா பாருங்க. இதை நான் சொல்ல பாட்ட பாருங்க. இதாண்டு
3: இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கும் பிடிக்குமா.
4: இது என்ன பாட்டு? இதான பாட்டு? ஐயா இது இல்ல சின்ன சின்னமே அது அந்த பாட்டு அது பாப்போம். இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு

0: அரண்மனையில எல்லாருடைய பாடலும் கொடுத்தாச்சு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்க விட பாருங்க பாக்கலாம் இந்த நன்றியோடைய.
1: எனக்கு இரண்டு பாடல்கள் அளித்த அம்மாவுக்கு மிகவும் நன்றி.
0: நன்றி நன்றி. பேங்க் அக்கவுண்ட் நம்பர் போட்டிருக்கேன் ரெண்டு பாட்டுக்கு. சரி எங்க அடுத்தது யாரு? கண்ணன்
2: குரட்டை கேக்குது.
1: தூங்கிட்டாங்களோ ரெண்டு பேரும். பெரிய பாட்டு கேக்குறேன்.
0: சூப்பர் தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும். ஹையா நானப்பன்
3: அம்மா. நான் தூங்க மாட்டேன்.
1: பெரிய பெரிய கவலைப்படாதீங்க.
3: இல்ல இல்ல
0: பெரிய பெரிய பெரிய பெரிய பெரிய பாட்டே இல்லங்க. இங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு பாட்டு பெரிய பெரிய. பெரிய பெரிய பெரிய பெரியன்னு வரானே தொடங்கிக்க பெரியன்னு
1: தொடங்கனே
0: பெரிய மனிதனுக்கு வரும் அந்த பெரியன்னு தொடங்குற பாட்டு இருக்கா? பெரிய பெரிய என்ன என்ன கனவு கண்டாயோ அன்பே. இல்ல அப்படி வராது. பெரிய பெரிய கனவு கண்டாயோ.
1: கேட்ட வரைக்கும் பெரிய பெரிய பாட்டு
0: பாட்டே. நான்
3: கேட்ட பெரிய பெரியங்கிறது வேற அர்த்தத்துல. பெரிய பெரிய பாட்டா கேப்போம்
0: சொன்னேன்.
3: பெரிய வார்த்தையா சொல்லுவீங்க.
4: ஒரு பாட்டை போடுற பதினஞ்சு நிமிஷம் போடுறோம்.
1: என்ன படத்துல என்ன படத்துல
0: சந்திரலேகா படமா?
1: சந்திரலேகா
0: எங்க பெரிய பெரிய
3: அதான். இதுல என்ன இதுதான் உள்ளதெல்லாம் உயர் உள்ளதுங்கிறது. கேக்குறதும் பெரிய பெரிய பாட்டா கேட்க வேண்டியது தானே.
0: பெரிய பெரிய
3: கண்ணன் எடுத்து விடுங்க.
0: கண்ணன் நிமிஷங்கள் ஓடுது. எங்க ஒரு நிமிஷம்
1: ஓடுது.
3: ஸ்டார்ட்
1: பெரிய நாயகி பட்டிசன் பெரிய நாயகி.
3: இவர்கள் இந்தியர்கள. இவர்கள்
1: இந்தியர்கள்.
3: பெரிய நாயகி பட்டிசன் பெரிய நாயகி.
1: பெரிய நாயகி பட்டிசன் பெரிய நாயகின்னு பாக்கறது
3: அது அந்த படம் சூப்பரா இருக்கும். லட்சுமி லட்சுமி லட்சுமி
1: கேட்டதே இல்ல. இது உங்களுக்கு நாங்க எடுத்தோம்னா கண்ணன் தூங்கிட்டு இருந்தா நிம்மதியா இருந்திருக்கலாமா? இப்ப
0: அதான் பெரிய நாயகி பாப்போம். பெரிய நாயகி
3: நாலு உரிவனா
1: போடுங்க. பெரிய நாயகி
0: பெரிய நாயகிய காண இல்லையா? பக்தி பாட்டா வருது.
3: இவர்கள் இந்தியர்கள்.
0: இவர்கள் இந்திய
3: ராமராஜன் படம். அது ராமராஜன் படம்.
0: இவர்கள் இந்தியர்கள் பாப்போம். அதுல அங்க எங்கட பெரிய நாயகி ஓடியாங்க ஓடியாங்க.
3: லட்சுமி அம்மா வந்துட போறாங்க.
0: அவ வந்துட்டா ஆனா பாட்ட காணே இல்லையே.
3: ஆமா அது எதுக்கு எடுத்தாலும் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்க அந்த
1: அம்மா
3: அந்த படத்துல.
0: அடையப்பா இவர்கள் இந்தியர்கள்.
1: அந்த பாட்டு ஃபுல்ல இருக்கான்னு தெரியல.
3: சும்மா நாலு வருஷம்
1: இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு.
0: அனுப்புங்க இதுல அந்த மீரால அனுப்புங்க. மீரால அனுப்புங்க எனக்கு. மீரா இது என்ன கலையக நம்பருக்கு அனுப்புங்க. எங்க பெரிய நாயகிய பாப்போம்.
1: பெரிய நாயகி பெட்டிஷன் வந்துருக்குது.
3: ஆமா ஆமா நாங்கள ஏற்கனவே பாத்துட்டோம். பெரிய நாயகிய நீங்க பாருங்க.
1: பெருமாளுக்காமா?
0: இல்ல இல்ல பெருமாளுக்கா இல்ல இல்ல மாட்டேன்.
1: அப்பா நம்ம அப்பா நிகழ்ச்சி
0: பணியாச்சு நடத்துறதுங்க. எங்க போனுங்க வர இல்ல.
1: தேவை இருக்கு சிந்தனை செல்வன் இருக்குது, அதான் நம்ம
0: கிருஷ்ணன்.
1: ஐயோ சொல்லிட்டுனே.
0: ஆ சரி, அது போட்டா பரவாயில்ல. அப்பா நினைக்க போறாரு, அதான் விருப்பன பாட்டு போட போற போங்க.
1: இல்லம்மா, ஐயோ ஆண்மையில் இருக்குதுமா, அதான் கிருஷ்ணர் போட்டோ இருக்குது.
4: போடுங்க
0: போடுங்க
4: அப்பா போட்டோ இருக்கிறதுல போடாது.
1: அப்பா போட்டோ இருக்கிறதுல போட மாட்டேன், அது தெரியும் எனக்கு.
0: வரவே
3: அது அவர் பர்சனல் நம்பர்.
0: வரவே இல்லையே, வரவே இல்லையே.
1: இன்னும் போல அதையே நான் அப்படி நிறுத்திட்டு
0: நாயகி.
1: நல்லாதான் இது கேக்கிறதுக்கு ஆரம்பமே, சவுண்ட் நல்லா
4: வேணும்.
1: கேட்டதே இல்ல நான் இந்த பாட்டு.
5: பெரியநாயகி பெட்டி பெரியநாயகி, பெரியநாயகி பெட்டி பெரியநாயகி. ஊருக்காக உழைத்தா ஒண்ணு

0: மனுஷன் பெரிய
1: அருமை அருமை அருமை சூப்பர்
2: நல்ல பாட்டு கேட்டது.
1: நான் தான் கேட்டேன் நல்ல பாட்டு
2: தெரிஞ்சிருந்தா நான் நேரத்துக்கு வந்து தந்திருப்பேன்.
1: நல்ல பாட்டு
2: இப்படி ஒரு பாட்டு தெரிஞ்சிருந்தா நேரத்துக்கு நான் கேட்டு தந்திருப்பேன்.
1: கேளுங்க இன்றைக்கு ஆ பாட்ட நல்ல பாட்டு பெரிய நாயகி இவர்கள் இந்தியர்கள். இன்றைக்கு தான் இந்த படமே நான் பாத்துக்கிறேன். மாதுரி ராமராஜன் அவர்கள் நடிச்ச லட்சுமி ராமராஜன் மாதுரி
2: எல்லாம் பாத்துருக்கோம். அப்பெல்லாம் தெரியாது இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு இப்பதான் தெரியுது.
1: சரியது நல்லது
2: நல்லா இருக்கு.
1: சரி விட பாருங்க பாக்கலாம். இந்த சில பிள்ளைகள் மாதிரி ஒவ்வொருத்தரா
3: சிறிது அனைத்து பாடங்களும்
1: கேக்கல கேக்கல உள்ளுக போயிருச்சு
0: சத்தமா
1: சத்தமா
3: பெரிய சிறிது என அனைத்து பாடல்களையும் கேட்டு ரசித்த தவணம் நிகழ்ச்சியிலிருந்து நினைவூட்டு கொள்கிறது என்று சொன்னார்
1: கண்ணன் என்ற மண்புடா. இங்க அடுத்து மஞ்சம்மா
2: கதம்ப நிகழ்ச்சியில் மீரா அம்மாவுடன் இதுவரை மன மகிழ்ச்சியுடன் அனைத்து பாடல்களும் மகிழ்ச்சியாக கேட்டு நிறைவுக்கு கொண்டு வந்தது மகிழ்ச்சியை தந்தது. அம்மாவுக்கு நன்றி அப்பாவுக்கும் நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. எங்கே நாகப்பன்
4: இந்த தினம் கதம்ப நிகழ்ச்சியில் நாங்க சின்ன சின்ன பாட்டா கேட்டால் எங்களுக்கு பெரிய பாட்டா கொடுத்து முடிச்சு வச்சேன். மீரா அம்மா அவர்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஏஆர் நாகப்பன்.
1: நல்லது அன்பு உறவுகளே இன்றைய இளம் பூங்காவை இணைந்து
3: மூன்று பேர் சேர்ந்து ஒரு பூங்காவை
1: சிறுவர் பூங்கா அது அந்த சரியா 7 மணி 8 மணிக்குள்ள முடிஞ்சாங்க.
4: அது வேற அதை நம்ம அதை நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து இளம் பூங்கா
1: இளம் பூங்கா இளம் பூங்காவில் இனிமையாக கடைசி வரை என்னோடு கைகோத்து பூங்காவில் ஓடி திரிந்த என் அன்பு உறவுக்கு அன்பை இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு
4: பரவாயில்ல மஞ்சுளா அம்மாவும் காவல் தெய்வத்துக்கு கூட வந்துட்டாங்க.
1: பாட்டு நல்ல பாட்டு சூப்பர் மஞ்சுளா அம்மா மெல்லவா எங்க இளத்து இளம் பூங்காக்குல நுழைஞ்சிட்டான். சாரி பரவாயில்ல நின்று பிடிக்கிறான் நிக்கலையே மத்த
2: யாரும்
1: துள்ளி குதிர இளம் நெஞ்சங்களுக்கு எல்லாருக்கும் இனிய இன்ப வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
4: நாங்க அம்மா ஆரம்பிச்சு 2:52:53 ஆச்சு இன்னும் விக்கெட் ஆகும் போகாம இருக்கு பாருங்க.
1: இப்ப இளம் பூங்கால பாருங்க இளம் பூங்கால இப்படி மீட்டு போட்டு தூக்குற கிளம் பூங்காங்களே என்ன செய்யறது தள்ளி விடவும் முடியாம
4: அறிவிச்சு
1: கேக்கணும் இப்படி ஒரு ஆக்களை பிடிக்காட்டி எப்படி கட் உதஞ்சு உதஞ்சு தள்ளவும் முடியாம இருக்குது அங்கே தள்ளி
4: விழுக்காது. நம்மளுக்குள்ள தனியா பேசுற போது எப்படி இருந்தாலும் சரி காற்றலையில இருக்கும் போது கரெக்டா
1: இனிமையாக இன்றைய நாளை சிறப்பித்த நண்பர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா அன்பு உறவுகளும் நலமாக வாழ வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மீரா. நன்றி நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி அம்மா நன்றி.
1: அடுத்த நிகழ்வாக நீங்கள் மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். என் அன்பு உறவுகளே, நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.
0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
5: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: ஏப்ரல் 2022 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15 நாள் செவ்வாய்க்கிழமை கனடாவில். உங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:00 PM புதன்கிழமை 2022 ஆண்டு. அங்கும் இங்கும் நல்ல வேளையிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். நேயர் நேரத்திலே, நேயர் விருப்பத்திலே, நேயர் நேரத்திலே வந்து தங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்வதற்காக வந்திருக்கும் முதலாவது உறவை அழைக்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம் ஐயா. ராஜ்குமார், தர்மபுரி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: தர்மபுரி ராஜ்குமார் வந்தால் நாங்கள் நலமாகத்தானே இருப்போம். நலமா இருக்கின்றீர்களா?
1: நன்றி, நன்றி. நலமா இருக்கிறாங்க ஐயா. கொஞ்சம் குளிர்,
0: அங்க கொஞ்சம் குளிர், அங்க கொஞ்சம் குளிர். இங்கே 16 பாகையில் இருக்கும்.
1: 16 வந்துருச்சுங்களா?
0: ஆமா, இன்னும் இருக்கின்றது செல்வதற்கு. 25 வரைக்கும் மாசி மாதம்
1: வந்தாதான் இங்க நம்ம இதுல போகும். ஆமா ஐயா, சிவராத்திரி வந்தாதான் சிவசிவான் போகும்னு ஒரு
0: அப்படியா
1: இதே இருக்கு. ஆமா ஆமா, சொல்லுவாங்க.
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: நலம், நலம்.
0: நல்ல செய்தி, நல்ல செய்தியை முதலில் வந்து தந்தீர்கள். முதல் முதலில் காற்றலையில் வந்து இணைந்து விருப்ப பாடலை கேட்க மகிழ்ந்து முண்டி அடித்துக் கொண்டு ஓடி வந்து காத்துக் கொண்டிருப்பீர்கள். என்ன பாடலை நீங்கள் எங்களோட கேட்டு மகர போகின்றீர்கள்?
1: படம் வண்ண வண்ண பூக்கள்.
0: வண்ண வண்ண பூக்கள், அதுல என்ன பாடல்?
1: ஆமா, இளையராஜா ஐயாவோட குரல். இல்ல அண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி. காலையில நல்ல
0: கண்ணம்மாவிடம் சென்று காதல் என்னும் கவிதையை கேட்டு வருகின்றோம். நீங்கள் கேட்டு மகிழலாம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த உறவிடம் செல்லட்டுமா? ஆம்,
1: நன்றிங்க.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே.
2: வணக்கம்யா, வணக்கம்யா.
0: எப்படி குருபாஸ்கர், நலமாக இருக்கின்றீர்களா? மோகன் எப்படி இருக்கின்றார்?
2: நல்லா இருக்கிறயா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமாக, வளமாக, மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கிறயா? நல்லா இருக்கிறயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மோகன் எப்படி இருக்கிறார்?
2: மோகன் நல்லா இருக்கிறாரியா.
0: உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருப்பாரா?
2: இல்ல இல்ல, அவரு கொஞ்சம் தூரத்துல இருக்காரு. அவர் சிதம்பரத்துல இருக்காரு, நாங்க மணலூர்ல இருக்கேன்.
0: 5 கிலோமீட்டர். அப்பப்போ சந்தித்துக் கொள்வீர்கள், அப்படித்தானே?
2: சந்தித்துக் கொள்ளுமா?
0: நல்லது, நல்ல நண்பர். சின்ன வயதுல இருந்து, இள வயதுல இருந்து பாலிய நண்பர் இல்லையா? இந்த வேளையிலே எல்லோரும் அங்கு நலமாக இருக்கும் வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு என்ன பாடலை உங்களுக்கு தருவோம்?
2: எனக்கு வந்து ஐயா, நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து ஆனந்த தாண்டவமோ, ஆனந்த தாண்டவமோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, எல்லாரீஸ்வரி பாட்டு. அந்த பாட்டு போடுங்க.
0: ஆனந்த தாண்டவம் ஆட போகின்றீர்களா?
2: இங்க நடராஜிட்ட தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறாரியா? அவரு ஆடக்கூடாது.
0: என்ன திரைப்படம் என்று கூறினீர்கள்?
2: நினைத்தாலே
0: இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும். நல்ல நல்ல நல்ல நல்ல. அந்த பாடல் உங்களுக்கு இரண்டாவது பாடலாக கிடைக்கும். இணைந்து
2: என் பொண்ணு பேசுது ஐயா. ஹரிணி பேசுதான்.
0: ஹரிணி பேச போறா, கொடுங்க. வணக்கம் ஹரிணி. ஹரிணி, வணக்கம். மகளே, நலமா இருக்கின்றீர்களா? வணக்கம், வணக்கம். கேட்கிறதா? நல்லா இருக்க வேண்டும். எப்படி இருக்கின்றது உங்களோட அறிவிப்பு அனுபவம்?
3: அருமையா இருந்துச்சு.
0: அருமையா இருக்கின்றது, சிறப்பா இருக்க வேண்டும். நல்லா இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி,
0: நன்றி. அப்ப என்ன பாடலை கேட்போம்?
3: வைகுண்ட பிரபு, வைகுண்டபுரம் படத்துல இருந்து முட்டகோமா பாட்டு.
0: வைகுண்டபுரமா? என்ன பாடல்?
3: குட்டபொம்மான்னு.
0: குட்டபொம்மாவா?
3: குட்டபொம்மா.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு ஆற்றலை கிடைக்கும். வாழ்த்துக்கள் அணிந்து சிறப்பித்தமைக்கு. இளைய தலைமுறைகள் நிறைய வர வேண்டும் எங்களுக்கு. உங்களால் பல இளைய தலைமுறைகளை எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வாருங்கள், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் உங்கள் நிகழ்ச்சி, நான் விரும்பி கேட்கும் நிகழ்ச்சி. நன்றி மகளே, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி,
0: நன்றி குருபாஸ்கர். நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: அடுத்த முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். தர்மகுரு ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்ல.

0: திறமையான அந்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. அன்பு உறவு முதலில் வந்து அவளோடு கேட்ட பாடல் ஒலிபரப்பாகியதற்கு மகிழ்ச்சியோடு அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். அன்பு உறவு வணக்கம். வணக்கம் தமிழ் பாணன் அவர்களே. வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன், பலமாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? சிறப்புகள் சிறப்புகள். அங்கே எப்படி இருக்கின்ற காலநிலை சிதம்பரத்திலே?
1: காலநிலை இப்ப ஓரளவு பரவாயில்லையா? பனி முட்டாள் லேசா இருக்குது,
0: அதிக உஷ்ணம் இல்லை, அதிக குளிரும் இல்லை, மந்தமாக இருக்கின்றீர்கள். நல்லது நல்லது. நாளைக்கு மாசி மகம். ஆமாம், உங்களுக்கு நல்லது. சரி, இப்ப என்ன பாடலை எடுத்து வந்தீர்கள் காத்தலையில தருவதற்கு?
1: பள்ளிக்கூடம்ங்கிற படத்திலிருந்து ரோஸ்மேரிங்கிற பாடல்.
0: ரோஸ்மேரி என்ற பாடல் பள்ளிக்கூடம் என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக நான்காவது பாடலாக கிடைக்கும். இப்பொழுது ஒரு பாடல் சென்று விட்டதுதானே, விரைவில் உங்கள் பாடல் கிடைக்கும். சிறப்பு தலைக்கு நன்றி. நன்றி தமிழ் வாணன், மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: அடுத்த உறவாக காற்றலையில் கலந்து விட்டு செல்கின்றார் எங்கள் அன்பு உறவு சந்தனராஜ் அவர்கள். இப்பொழுது முகமது ராபிக் அவர்கள் முந்திவிட்டார் அவரை. வணக்கம். வணக்கம் ராபிக் அவர்களே. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் முகமது ராபிக்.
0: ராபிக், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக
0: மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்களும் மகிழ்வாக?
2: மீரம்மா. மீரம்மா இருக்கீங்களா?
0: மீரம்மா நலமாக இருக்கின்றார். மீரம்மா நலமாக இருக்கின்றார். உங்களை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டுதான் இருப்போம். நன்றி.
2: உங்க
0: நேயர் விருப்பத்தில் என்ன பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள்?
2: எனக்கு வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் விஜயகன் நடிச்ச படம்.
0: அப்படியா? ஆஹா, என் புருஷன் தான் மட்டும்தான். நல்லது. ஒரே ஒன்று கொடுக்க கூடாதுதான். நல்ல நல்ல
2: நல்லதான்
0: பாடல்.
2: அதுல வந்து புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல் அந்த பாடல், ராஜேந்திரன் பாட்டு.
0: புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல். ஓ,
2: புல்லாங்குழல் நல்ல பாடல், நல்ல கருத்தான பாடல்.
0: ஆமாம், அந்த பாடல் உங்களுக்கு காற்றலையில் இரண்டாவது பாடலாக கிடைக்கும். இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. எங்கே அடுத்த உறவு வேறு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் அழைப்பும் அன்பு மகன் ஞானசேகரன் அழைத்திருக்கின்றார். வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம் அப்பா. இனிய இரவு. வணக்கம் அப்பா.
0: இனிய இரவு வணக்கத்தை தந்த உங்களுக்கும் உங்களுடைய பகல் வணக்கத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக வளமாக மயில்வாகவும் கழிப்பாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: சிறப்பு சிறப்பு. கேட்பதற்கு மகிழ்வாக இருக்கின்றது. அங்கே பணியில் இருக்கின்றீர்களா?
3: பணியில் தானே.

நன்றி மகனே, நன்றி மீண்டும் அனைவரும் நன்றி நன்றி நன்றி. இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அன்பு உறவு ஒருவர் அழைத்து விட்டு சென்று விட்டார். அவரை எடுப்பதற்கு முன்பு பாடல் ஒன்று காற்றலைக்கு வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அந்த பாடல் யார் கேட்ட பாடல்? அந்த பாடல் வருகின்றது எங்களுடைய குரு பாஸ்கர் அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடலை காற்றலைக்கு தரலாம் என்று எண்ணினேன். அந்த பாடல் வருகின்றது காற்றலையில் கேட்டு மகிழ்ந்திடுவோம். குருபாஸ்டர் உங்கள் பாடல் நினைத்தால் இன்னைக்கும் திரைப்படுத்த பாடல் அல்லவா வருகின்றது. பாடல் கேட்போமா? இங்கே வந்த பாடலோடு வருவதில்லை. குருபாஸ்கருடைய பாடல் காற்றலையில் கலந்து வருகின்றது கேட்டு மகிழ்ந்தெல்லாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் காட்டலையில் வணக்கம் சந்தனராஜ்.
1: இனிய காலை நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு இரவு நேரம் வணக்கத்தோடு சிலுவை சந்தனராஜ்யா.
0: இரண்டு நேரம் வணக்கத்தோடு ஐக்கியமாக இருக்கும் இந்த வேளையில் நானும் வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். நலமாக வளமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா, மகிழ்வும் இருக்கும் ஐயா.
0: இந்த நேரம் உங்களுக்கு ஒவ்வாறுதா இருக்கிறதா அல்லது பொருத்தப்பாடா இருக்கின்றதா?
1: நாங்க பணியோடு பணியா அதப்ப நம்ம நேரம் பணியோடு பணியாடி
0: நேரத்தில் என்ன பாடலை கேட்டு மகள போகின்றீர்கள்?
1: இன்னைக்கு வந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்பேன்.
0: கொஞ்சம் கஷ்டம் ஐயா, சங்கர் கணேஷ் உள்ளத்தில் முடியல. குமரி பெண்ணின் உள்ளத்திலே கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பாடல்?
1: ஏற்கனவே இடம் பிடிச்சாச்சு,
0: அதனால பிரச்சனை இல்லை. என்ன என்ன பாடல்?
1: பொன்னோவியம். ஆமா, பொன்னோவியம் ஒன்று.
0: பொன்னோவியம் ஒன்று அந்த பாடல் உங்களுக்கு.
1: ரதியின் வடிவிலே.
0: அடே, ரதியின் வடிவிலே வந்து பொன்னோவியம் ரதியின் வடிவில சும்மாவா இருப்பாங்களே ஐயா? அப்ப இடம் பிடிக்கத்தான் வேண்டும். அந்த பாடலை காட்டுறதை தருகிறேன். யார் யார் இடம் பிடிக்கிறார்கள் கேட்டு பார்ப்போம் இல்லையா?
1: நிச்சயமா.
0: நன்றி
1: சந்தனா. நிச்சயமா, நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு அன்பு உறவர் இருந்தார் கேரளா நாட்டிலிருந்து. வணக்கம் வணக்கம் பிரபு.
2: வணக்கம் ஐயா, இனிய காலை இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா.
0: உங்களுக்கு நான் இந்த இரண்டு வணக்கத்தையும் தந்து கொள்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா, மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக உங்கள் ஆசியுடனும் இறைவன் கருணையுடனும் மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: அதே போன்று உங்கள் அன்பும் எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த நல்ல வேளையில நாங்கள் என்ன பாடலை கேட்போம் என்று நினைக்கின்றீர்கள்
2: ஐயா? உதய கீதம் என்ற மோகன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து தேனே தென் பாண்டி மீனே அழைத்தேனே அந்த பாடலை ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: தேனே தென் பாண்டி மீன் பாடல.
2: தென் பாண்டி மீன்
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் காற்றில் கிடைக்கும், கேட்டு மகிழ்ந்துருவோம். பிரபு தினமும் இணைந்து சிறப்பிக்கிறவங்க நன்றி நன்றி நன்றி மகனே. வாழ்த்துக்கள்.
2: மகிழ்ச்சி ஐயா,
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது அது எங்களோட குளப்படி சிங்கம் தான் வந்திருக்கிறார். சவுதி அரேபியா அன்பு மகன் ஃபாரூக் வந்திருக்க. வணக்கம் ஃபாரூக்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம்.
0: நலம் அறிந்து கொண்டோம். நாங்களும் நலமாக இருக்கின்றோம். பணியில் இருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. அங்கே ஓசை எழும்புகின்றது. இருப்பினும் என்ன பாடலை இந்த நேரம் கேட்க விரும்புகிறீர்கள்?
3: படம் வந்து வசந்த கால பறவைகள் படம். பாடல் வந்து தை மாசி பங்குனி போய் சித்திரமா.
0: ஓ, தை மாசி பங்குனியும் போகணுமா? இப்ப மாசு தானு, தை மாசி பங்குனியும் போனால் தான் சித்திரை தரும் இல்லையா? அது உண்மைதான். அது பங்குனி போனால் சித்திரை மாதம். நல்ல பாடல் உங்களுக்கு. 9வது பாடலா கிடைக்கும்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவு அன்பு கண்ணன் வந்துவிட்டார். கண்ணா வந்து விட்டீர்கள். கண்ணனும் பாடலும் வந்து என் மகள் சேமலாவை தள்ளி விட்டீர்கள் அங்காலே. அங்கே என்ன பாடல்? எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கின்றீங்களா கண்ணா?
4: நலமா இருக்கப்பா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் மகனே. நீங்கள் வந்தவாள் மேலும் நலமா இருக்கின்றானே. பிள்ளைகள் எல்லாரும் வரும்பொழுது சரி என்ன பாடலை கேட்போம் நீங்கள்?
4: அப்பா இது சுமை தாங்கி படத்துல இருந்துங்கப்பா. மயக்கமா கலக்கமா மனதிலே
0: தூரம் வந்து விட்டுதா உங்களுக்கு இந்த வயதிலே சுமை தாங்கி படம் பாட்டு கேட்கறதுக்கு? சரி,
4: அதாவது நம்ம நண்பர் நண்பர் சிங்கக்குட்டி 2க்காக கேக்குறப்பா.
0: அவர் போல அப்படித்தான் கேட்கிறார் எல்லாம் தனிப்பட்ட முறையில். அவர் கூண்டுக்குள்ள அடைபட்டு விட்டார். மயக்கமா கலக்கமா.
4: அவரை மயக்கப்படாதீங்க கலக்கப்படாதீங்க, ஒரு தீர்வு உண்டு.
0: அதுதான் இந்த பாடல கேட்டா அவர் கூட்ட பிளந்து கொண்டு வெளியே வந்து விடுவார். நன்றி மகனே. அந்த பாடல் உங்களுக்கு 10வது பாடலா கொடுக்கலாம். இப்பொழுது அடுத்த உறவிடம்
4: சொல்றேன். என்னோட நண்பர் பூவலிங்க இருக்காருங்கப்பா. அவர்கிட்ட
0: பூவலிங்கம் வந்திருக்காரா? இங்க கொடுங்கள் பூவலிங்க. வணக்கம் வணக்கம் பூவலிங்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம் பூவலிங்கம்.
5: நல்லா இருக்குமா?
0: நலமாக இருக்கின்றீர்களா பூவலிங்கம்?
5: நலம் நலம் நலம் நலம் நலம் அறிய ஆவல்.
0: நலம் அறிய ஆவலா இருக்கின்ற நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் நலம் கேட்டு மகிழ்ந்தோம்.
5: நலம் அறிய ஆவல்.
0: இதற்கு முன்பு என்னோட பேசி இருக்கிறீர்களா?
5: இல்லை
0: இல்லை. என்றுதான் பேசுகிறது. வாழ்த்துக்கள். வருக வருக உங்களை வரவேற்கும் பூவலிங்கம்.
5: என்னுடைய உங்களுடைய பேர்
0: அதான் நம்ம ஆரம்பத்திலேயே கூறுவேன். சிந்தனை சொல்வேன் சொல்லி. நன்றி
5: சிந்தனை.
0: நன்றி நன்றி மகனே. என்ன பாடலை என்று கேட்டது விரும்புகிறீர்கள் காட்டலையே?
5: அதான் அண்ணன் கேட்டார் இல்லைங்க, மயக்கமா கலக்கம்.
0: அதே பாடல் உங்களுக்கு தேவையா?
5: ஏன் தேவை, எனக்கு அதே தேவைதானுங்க.
0: சரி நல்லது, இருவருக்கு நான் அந்த பாடல் காற்றலை தருகின்றேன். முதல் முதல் அந்த இணைந்தீர்கள், தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பாக வாழுங்கள். நன்றி,
5: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி போலிங்கம், நன்றி,
5: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி கண்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு விலகியை துண்டித்துக் கொள்ள போகிறீர்களா, என்ன நடந்தது? வணக்கம் சார், நல்லது. அடுத்த உரமாக யார் வரப்போகிறீர்கள்? யாரோ ஒருவர் அழைக்கின்றார், அவர் வரவில்லை. ஜெயா அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம் ஜெயா, வணக்கம் பேர்த்தி ஜெயா, ஜெயா, வணக்கம் ஜெயா பேர்த்தி ஜெயா, வணக்கம். அட்டா, இணைப்பு கிடைத்து விட்டதா?
6: கிடைத்து விட்டது.
0: பிடியுங்கள், பிடித்துக் கொண்டு உங்கள் பாடலை கேளுங்கள், எழுதி மகிழ்வோம், கேட்டு மகிழ்வோம். நல்லா இருக்கும் இல்லாமா?
6: எனக்கு நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும். என்னுடைய பேச்சு நல்லா இருப்பாள். இந்த நேரம் வெட்டி காரு கெட்டி காரு. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? தாத்தா
6: எனக்கு பூமகள் உருவத்துல இருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அந்த பாட்டு வந்து தாத்தா.
0: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்களா? சரி, அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் உங்களுக்கு காற்றலையில் கிடைக்கும், தருகின்றேன், கேட்டு மகிழ்ந்துடுவோம். மீண்டும் சந்திப்போம் தேவதி. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? என்பது மகள் சியாமலாவாக இருக்கும், இல்லவே இல்லை. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
7: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மனுஷா, மகளே நலமா இருக்கின்றீர்களாம்மா? நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்க மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
7: மகிழ்வா இருக்கேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
7: இன்னைக்கு வந்து ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்துல இருந்துப்பா, சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படின்ற இந்த பார்பர் ஷாப்ல வந்த அந்த சாங்.
0: ஆஹா, சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, அப்படியா? நல்ல பாடல் உங்களுக்கு. அந்த பாடல் 13வது பாடலா கிடைக்கும். நன்றி, நன்றி மேலே நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த உறவு யாராயிருக்கோ அதற்கிடையில ஒரு பாடல் செல்ல இருக்கின்றது. ஹரிணி மன லால்புரத்திலிருந்து கேட்டிருந்தார். ஹரிணி குருபாஸ்கர், உங்களுடைய பாடல் வருகின்றது. வைகுண்டபுரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது அந்த பாடல். காற்றில் இப்பொழுது கலக்கின்றது. வைகுண்டபுரத்து பாடல், புட்ட பொம்மா அந்த பாடல் வருகின்றது. பாடல்
8: கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சி கொஞ்சி கொல்லும் பொம்மை நீ தரமும்.
0: இந்த பாடல் வந்து கொஞ்ச பாடல் தான் இருக்கின்றது. இதுல என்ன நடந்தது? ஒரு சாம்பிள் பாடலாகத்தான் இருக்கிறது. முழு பாடலையும் காணவில்லை. இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இந்த பாடல் இப்பொழுது வருகின்றது. இது அந்த பாடல் வருகின்றது. பாடல் உங்கள் பாடல் கேட்போம். வலைத்தளம் முழுவதும்

0: அடுத்த வழிக்கு இருக்கும் பாடலுக்கு முன்பு அந்த உறவுகளை அழைக்கலாம் என்றால் வந்தவர்கள் மீண்டும் சென்று விட்டார்கள். வருகின்றது பாடல் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வழியில் தமிழ் வாணன் நீங்கள் கேட்ட பாடலை தரலாம் என்று எண்ணுகின்றேன். பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்து ரோஸ்மேரி என்று ஆரம்பிக்கும் பாடல்.
1: யாரா நீ? வணக்கம்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றில் கலந்து சென்றது. பள்ளிக்கூடம் என்ற திரைப்படத்து பாடல் தமிழ் வாணன் உங்களுடைய பாடல் நகைச்சுவோடு சென்றது கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையில் இன்னும் ஒரு உறவு காற்றலைக்கு வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஐயா. குவைத்திலிருந்து ஜார்ஜ் பேசுறேன் ஐயா.
0: குவைத் மன்னர் ஜார்ஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் மகனே, நலமாக இருக்கின்றீர்கள் ஐயா?
1: நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதத்தில்
0: இருக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் அன்பு நிறைவாக எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம் மகனே. பணி முடிந்து விட்டதா இல்லை பணியிலே தான் இருக்கின்றீர்களா?
1: இல்ல பணியிலே தான் ஐயா இருக்கிறேன்.
0: பணியிலே தான் இருக்கின்ற, வெளியே பணி உள்ளே பணி. சரி, என்ன பாடலை தரப்ப வேண்டியது உங்களுக்கு?
1: ஆடுகளம் படத்திலிருந்து ஒத்த கண்ணால அந்த பாடலை.
0: ஆடுகளத்திலே ஒத்த கண்ணால பார்க்க போங்க. நல்லது அந்த பாடல் உங்களுக்கு காற்ற கிடைக்கும் தருகின்றேன். நன்றி, இணைந்து சிறப்பு வாழ்த்துங்கள். நன்றி மகனே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே. சியாமலா, எத்தனை தடவை அழைத்து அப்பாவை பிடிக்க முடியாமல் இருக்கிறது சியாமலா? நீங்கள் அழைக்கும் போது ஒவ்வொருவரும் வந்து குறுக்கு எடுத்துகிறார்கள் பாத்தீங்கன்னா. இந்த மகளுக்கு இப்படியெல்லாம் இடையூறு இருக்கின்றது. இருப்பினும் விடாமுயற்சியோடு வந்து விட்டீர்கள். பாருங்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாயிருக்க வேண்டும். என்ன பாடலை மகளுக்கு தரலாம்?
2: அப்பா, இன்னைக்கு மகன் சிவசங்கரனுக்கு பிறந்த நாள்ப்பா.
0: ஓ, அவருடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தருகின்றோம். ஏன் நீங்கள் முன்பு அறிவிக்கவில்லை? வாழ்த்துக்கள். அவர் பிறந்த பல்லாண்டு காலம் சிறப்பாக வாழட்டும், உங்கள் ஆசீர்வாதம் வாழ்த்துக்களும் என்றும் அவருக்கு. என்ன பாடலை இன்று கேட்க போறீர்கள் சிவசங்கருக்காக?
2: தம்பி படத்திலிருந்து பூவனத்தில் மனம் உண்டு அந்த பாடல்.
0: ஓ, நல்ல பாடல். பூவனத்தில் மனம் உண்டு. பூவனத்தில் மனம் உண்டு. மனம் உண்டு என்னம்மா?
2: மரம் மரம் பா.
0: ஓ, பூவனம் மரம் ஒன்றோ. நல்ல பாடல்.

0: நல்லது போவோம், எல்லோரும் போவோம். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நன்றி மகளே, பூவரைக்கு போவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி. அடுத்த அன்பு உறவாக ஜெகபர ஷாதிக் அவர்கள், நேற்றைய தினம் திரும்ப திரும்ப அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, இங்கு வந்துவிட்டார். வணக்கம் ஜெகபர ஷாதிக் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர ஷாதிக், நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: இங்கே அனைவரும் மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நலமாகவும் இருக்க வேண்டும். என்ன பாடலோடு வந்தீர்கள்?
1: எனக்கு நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படிங்கிற படத்துல இருந்து, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படிங்கிற படம். ஐயா
0: உண்மைதான் ஐயா இல்லையா? நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நினைப்பதெல்லாம் அவர் எது நீக்கிறாரோ அதான் நடக்கும். நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு காத்தலையில் கிடைக்கும். ஏனென்றா நேற்று தினம் நீங்கள் அழைக்கும் போது எனக்கு நிறைய பாடல்கள் உண்டு, நேரத்தை அழைக்க முடியாது, அதனால் உங்களை நான் நினைக்க முடியவில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இணைந்து கொண்டிருக்கும். பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார் சாந்தி. 2-3 தடவைகள் அடைத்தீர்கள், வர வேண்டும் மீண்டும். முன்னாள் தமிழ் வானொலியில் கேட்டுக் கொண்டிருக்கும் பாடல்களோடு அடுத்த பாடலை மகாலிங்கம் வருகிறார் தருவதற்கு. வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாக உள்ளோம். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன். அம்மா நலமா இருக்காங்களா?
0: நலமாக உள்ளார்கள். வீட்டில் அனைவரும் நலமா இருக்கிறீர்கள் என்று எண்ணுகின்றேன். நல்ல. என்ன பாடலோடு வந்தீர்கள்?
2: அபூர்வ சகோதரர்ல இருந்து உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன்.
0: அப்படியா? அடை உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞானத்தன்மை. நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காட்டளையில் கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றிகள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அடுத்த பாட்டை தர இருக்கின்றேன். அந்த பாட்டை தருகின்றார் வேறு யாருமல்ல, எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ராஃபிக் அவர்கள். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல். புல்லை

0: பாடல் முடிவடைந்து விட்டது, எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்பவர்களை இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இன்னும் இருக்குது என்று எண்ணினேன். அத்தோடு அந்த பாடல் முடிவடைந்து விட்டது. ராபிக், உங்களுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கும் வேளையில் அன்பு உறவு ஒருவர் அழைத்தார், அவர் நின்று விட்டார், மீண்டும் வர வேண்டும். ஒருவர் அல்ல, இருவர் அழைத்திருக்கின்றார்கள், அவர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். பாடல் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைத்தால் உங்களை இணைப்பது கடினம் என்று நான் முன்பு கூறியிருந்தேன். அது புதிதாக வருபவர்களுக்கு புரிவதில்லைத்தான். பாடலை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருந்து வேளையிலே இறுதி, அதாவது பாடலின் இறுதி சரணத்தின் இறுதி வரை வருகிறதென்றால் நீங்கள் அழைப்பீர்களா இருந்தால் என்னிடம் வந்து இணைந்து விடலாம். அன்பு உறவுகளே, இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை நேரொலியில் நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நேரம் சரியாக 12:14 இந்த உறவுதான் இப்பொழுது அழைத்திருந்தார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் மகனே, யார் பேசுகிறீர்கள்?
1: கண்ணன் நம்பர் கொடுத்தாருங்கப்பா.
0: ஆமா, என்ன பேர் உங்களுக்கு?
1: என் பேர் சிவாங்கப்பா.
0: சிவா, சிவா, எந்த இடத்துல இருந்து பேசுகிறீர்கள்?
1: நாங்க கரூர்ல இருந்துப்பா.
0: கரூர்ல இருந்து சிவா பேசுகிறீர்கள். நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்றேன் மகனே. மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாகவே இருக்கிறேன் அப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த வானொலியை கேட்கின்றீர்கள்?
1: 3 வருஷம்ப்பா.
0: 3 வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கீங்க. வேளையிலே கண்ணன் சொல்லித்தான் கேட்கணும். நீங்களாக வந்திருக்கலாம். நம்பர் தெரியாதா? இலக்கம் புரியாதா?
1: நம்பர் தெரியாதா? கண்ணன் தான் இப்ப நான் கேட்டேங்கப்பா.
0: ஒலிபரப்பும் வேளையிலே இலக்கங்கள் கூறுவதுண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் பதிந்து வைத்தால் வசதியாக இருக்கும். இப்பொழுது பதிந்து கவனமாக வைத்திருங்கள். நீங்கள் வந்து நேரடியில் வரலாம், கண்ணனோடும் வரலாம், தனிப்பட்ட முறையிலும் வரலாம். இருப்பதும் கண்ணனுக்கு நன்றி கூறி, இந்த என்ன பாடலை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்? அநேகமா என்ன நிகழ்வுகளை நீங்கள் கேட்பீர்கள்? 2 வருடமாக கேட்டுக் கொண்டிருக்கீங்கள் முன்னியல் தமிழ் வானொலியில். என்ன நிகழ்வை அதிகமாக கேட்பீர்கள்?
1: நேயர் நேரம்.
0: நேயர் நேரம் கேட்பது வழக்கம். வாழ்த்துக்கள். சரி, இந்த நேயர் நேரத்தில் என்ன பாடலை உங்கள் பெயரில் தர வேண்டும்?
1: அலையோசை அந்த படத்துல இருந்துப்பா, போராடடா அந்த பாட்டு வேணும்.
0: அலையோசையில் போராடடா என்ற பாடல் உங்களுக்கு தேவை. என்ன விருப்பம், எதற்காக அந்த பாடலை விரும்புகிறீர்கள்? போராடடா என்ற பாடலை போராடி கொண்டிருக்கீங்களா? போராட்டம் உங்களுக்கு விருப்பமானது ஒன்று, நல்லது. கண்ணனின் நண்பனாக வந்து எங்களுடைய உறவினராக இணைந்து விட்டீர்கள். வருக உங்களை வரவேற்று இணைத்துக் கொண்டும் தொடர்ந்து நீங்கள் நேரத்தில் கலம்பும் ஒலிபரப்பில் கலந்து கொண்டு உங்கள் உரைகளை கேட்டுக் கொள்ளலாம். நன்றியும் வாழ்த்துக்களும் இணைந்து சிறப்பித்தமைக்கு. வேற ஏதாவது கூற வேண்டுமா? நன்றி, நன்றி, நன்றி மகனே சிவா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிவா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நன்றி. அடுத்து வரும் பாடலை ஆயத்தமாக இருக்கின்றது. யார் கேட்ட பாடல்? எங்கள் ஞானசேகரன் அவர்கள் கேட்ட பாடல். நாச்சியார் கோவிலிருந்து கற்பூர பொம்மை ஒன்று என்று ஆரம்பிக்கும் பாடல். கேளடி கண்மணி திரைப்படுத்த பாடல் இப்பொழுது காற்றலையில்.

வலைத்தளம் குழப்பிக் கொண்டிருக்கின்றது என்பது என்ன செய்வது. வலைத்தளத்தில் சற்று குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. பாடல் தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் சரியான பாடலை உங்களுக்கு தந்திருந்தும் எங்களுடைய வலைத்தளத்தின் தாமதம். நள்ளிரவு தானே, நள்ளிரவில் எல்லோரும் உபயோகித்துக் கொண்டிருப்பார்கள் வலைத்தளங்களை. அதனால் சில குழப்பங்கள் ஏற்படுவது வழக்கம். இந்த சிரமத்துக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த பாடல் மீண்டும் ஒலிக்கின்ற

அற்புதமான ஒரு பாடல். இடையிலே தடை ஏற்பட்டாலும் மீண்டும் அது சரியாக வந்துவிட்டது என்ற உறவுகளை சிரமத்துக்கு மன்னிக்க வேண்டும். அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற ஒரு திரைப்படத்து பாடல். அந்த பாடலை அன்போடு இங்கு கலந்து விடுகின்றார் எங்கள் வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். பொன்னோவியம் ஒன்று ரதியும் என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல் இப்பொழுது காற்றலை அலங்கரிக்க இருக்கும் வேளையிலே அன்பு உறவு ஒருவர் இரு தடவை அழைத்துவிட்டு சென்றுவிட்டார். முடிந்தால் மீண்டும் பாடல் முடிவில் வர வேண்டும், எடுத்துக் கொள்ளலாம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு உறவு ராஜேந்திரன், வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக
0: நலமாக
1: சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் எங்க விவசாயத்தில் இருக்கின்றீர்களா, பணியில் இருக்கின்றீர்களா?
1: இப்பதான் ஆடு ஆடு மேய்க்கிறதுக்கு கிளம்பிட்டப்பா.
0: ஆடு மேய்க்கிறதுக்கு எத்தனை ஆடுகள் இருக்கின்றது மேடம்?
1: ஒரு 15 செம்மறி ஆடு.
0: செம்மறி ஆடு நல்லதுதானே, செம்மறி ஆடு வளர்த்து அதனால உங்களுக்கு நன்மை உண்டா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிரமதான சிரமத்தோட இருந்து நீங்கள் விவசாயத்தை கவனிப்பதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கின்றது.
1: மாடு ரெண்டு இருக்கு,
0: ஆடு மாடு எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் சிறப்புகள். சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் மகனே ராஜேந்திரன்?
1: அப்ப வந்து முதல்வன் படத்துல இருந்து உளுந்து விதைக்கையிலே அந்த பாடத்தான்.
0: ஓ, நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கீங்களா ஐயா. வாழ்த்துக்கள், உளுந்து விதைக்கையிலே வாழ்த்துக்கள். அப்படி நீங்க உளுந்து விதைக்கலா?
1: பின்ன விதைக்கல, இப்ப எனக்கு ஒரு 10 நாள் ஆயிருமா.
0: சரி, உளுந்து விதைக்கும் போது இந்த பாடலை பாடுவீர்களா? உங்கள் பாடலை நான் காற்றலகி தருகின்றேன், நகைச்சுவையாக பேசுகிறேன். நன்றி, வந்து இணைந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உளுந்து விதைக்கையிலே என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது அடுத்த பாடல் வர இருக்கின்றது, தேனி தென்பாண்டி மீனே. இனிமையான அந்த பாடல் உதய கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து. கேரளா மாநிலத்தின் பாலக்காடு பிரபு கேட்டிருக்கார். அன்பு மகனை பிரபு, உங்கள் பாடல் காற்றலையை அலங்கரிக்கின்றது இப்பொழுது.

புதிய கீதம் திரைப்படுத்த பாடலை கேட்ட நேரம் இப்பொழுது உங்களுக்கு சரியாக 11:04. இந்த பொழுதில் எங்களுக்கு 12:34 நள்ளிரவு நேரமாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, அடுத்த பாடலை தருகின்றார் சவுதி அரேபியாவிலிருந்து எங்கள் அன்பு உறவு அன்பு மகன் பாரூக் வந்து கேட்டிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் அவருக்காக ஒலிக்க இருக்கின்றது. வசந்த கால பறவை என்ற திரைப்படத்தில் தை மாசி பங்குனி என்று ஆரம்பிக்கும் பாடல் இதுவோ வருகின்றது. அந்த பாடல்

இனிமையான இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் நேரத்திற்காக நேயர் விருப்பமாக வந்து ஒலிக்கும் பாடல்களை கேட்கும் வேளையிலே இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. மிக முக்கியமான பாடல், சுமை தாங்கி என்ற திரைப்படத்திலிருந்து மயக்கமா கலக்கமா. இந்த பாடலை தத்துவ பாடலாக கேட்கின்றார் எங்கள் கரூர் மாவட்டம் கண்ணன் அவர்கள். கண்ணன் அவர்கள் கேட்கும் பொழுது தன் ஜோடி குயிலையும் இணைத்து விட்டார். தன் ஜோடியாக வரும் செல்வகுமாரையும் இணைத்து அவரும் காக இந்த பாடலை கேட்கின்றேன் என்று கேட்ட வேளையிலே அவருடைய நண்பர் பூவலிங்கம் இன்று முதல் முதலாக காற்றாலையில் இணைந்து விட்டு என்ன பாடல் வேண்டும் என்று கேட்ட வேளையிலே கண்ணன் கேட்ட பாடலையே தாருங்கள் என்றால் அது மூவருக்குமாக அந்த பாடல் ஒலிக்கின்றது. மிக முக்கியமான பாடலாக வருகின்றது அந்த பாடல். சுமை தாங்கி திரைப்படத்தின் மயக்கமா கலக்கமா காற்றலையில் கலக்குகின்றது கேட்போமா.

0: நலமாக இருக்கின்றாரா? மகள் நலமாக இருக்கின்றாவா?
1: நலமாக இருக்காங்க.
0: சிறப்புகள் எல்லோரும் நலமாக.
1: எங்க வீட்டுல கணவர் பேசுவாருங்க ஐயா.
0: ஓ, அதுவும் அப்படியா? உங்கள் பாடலை கூறுங்கள் முதலில்.
1: மௌனம் சம்மதம், கல்யாண தேனிலா.
0: கல்யாண தேனிலா ஒரு பாடல் இவருக்குமா கொடுக்கப்படும். நிறைவாக இருக்கின்றார்கள். எங்கே கணவரோடு ஒருத்தர் பேசுவோம். ஐயா வணக்கம். நலமாக இருக்கணும் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக இருக்கின்றார். நலமாக இருக்கின்றார். பூரண சுகம் கிடைக்கவில்லை. வருவார், விரைவில் காற்றலைக்கு வருவார். லேசாக மனிதர் என்றால் வருத்தம் மருந்தானே ஐயா. நோய்கள் வருவதற்கு சான்று இருக்கின்றது தானே. நீங்கள் வைத்தியர், உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை இல்லையா? நல்லது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். உங்கள் மனைவி வந்து இணைந்து ஒரு பாடல் தந்திருந்தார். நிறைவான நேயர்கள் இருக்கின்றார்கள். இருவருக்குமாக அந்த கல்யாண தேனிலா என்ற பாடலை நான் ஒளிபரப்புகிறேன். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நலம் கேட்டமைக்கு நன்றி. நீங்களும் நலமாக வளமாக மகிழ்வாக இருங்கள். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. இந்த வேளையிலே அற்புதமான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மயக்கமா கலக்கமா என்ற பாடல். ஒரு சிலருக்கு மயக்கமும் கலக்கமும் வரும்பொழுது இந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும். ஒரு சிலருக்கு இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று மயக்கமும் கலக்கமும் வந்துவிடும். ஆனால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு அந்த பாடல் ஒன்று கேட்டாலும் அற்புதமான தத்துவ பாடல். இந்த பாடலை கேட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தவர் பலர். பாடலை நாங்கள் கேட்கலாம், ஆனால் அதை கேட்டு எங்களை திருத்திக் கொள்கின்றோமா என்பதுதான் கேள்வி அடையாளம். மயக்கமா கலக்கமா, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடி என்ற அந்த பதத்தை கேட்டாலே நாங்கள் நிம்மதி அடையலாம். அதை எத்தனை பேர் பாடலை கேட்கின்றார்கள், பாடலை புரிந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற உறவுகளை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீண்ட நேரம் பேச முடியாது, நிறைய உறவுகள் இருக்கின்றபடியால் காலம் சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அடுத்த பாடலை எங்கள் ஜே ஜெயா அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடல் அவருக்காக வருகின்றது காற்றலையில். கேட்டு மகிழ்ந்துவோம். அந்த வானுக்கு இரண்டு தீபங்கள் என்ற பாடல் கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் அம்மா அப்பா திரைப்படத்து பாடலாக ஒலித்த போதில் அடுத்து ஒரு பாடல் வருகிறது. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்து பாடலை அன்பு மகள் மோனிஷா நீங்கள் கேட்டிருக்கீங்கள். அந்த பாடல் வருகிறது, சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை.

0: இனிமையான அந்த பாடல், தத்துவம் நிறைந்த ஒரு நகைச்சுவை பாடல், இரட்டை கருத்துக்களோடு வந்த பாடலாக இருந்தது. ஹலோ மிஸ்டர் கிமிந்தார். 1965 ஆண்டு வந்த திரைப்படத்தில் சிகை அலங்கரிப்பு நிலையத்துக்குள்ளிருந்து ஒரு இடத்திலே வைத்து எடுத்த பாடலாக இருக்கின்றது என்பவர்களுடைய அடுத்த பாடல். அடுத்த பாடலை எங்கள் குவைத்திலிருந்து வந்த ஜோர்ஜ் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆடுகளம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒத்த கண்ணாலே என்று ஆரம்பிக்கும் பாடல் எங்கே, அது ஒத்த கண்ணால் எப்படி இருக்கின்றது கேட்போமா?
1: I am love you.
2: கருமா தங்கச்சி, நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பிள்ளை லவ் பண்றியாமா?

தொடர்ந்து நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் நிகழும் கனடாவின் நள்ளிரவு நேரத்தில் தந்து கொண்டிருக்கும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே எங்களுக்கு இன்னும் 1:02 இருக்கின்றது. நள்ளிரவு உங்களுக்கு 11:30 இரண்டு நிமிடங்கள் முற்பகலில் இருக்கின்றது. விரைவில் நீங்களும் நண்பகலை காண இருக்கும் வேளையிலே விரைவாக சென்று கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்த பாடலை திறகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. நீங்கள் தந்த பாடல் தம்பி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. வருகின்றது பாடல்.

0: அம்மா.
1: என்னப்பா?
0: சின்ன வயசுல நீங்க பாடின இந்த பாட்டை கேட்டுதான் நான் தூங்கினேன்.
1: ஆமாப்பா. அம்மா, அப்ப எனக்கு பாடின தாலாட்டு?

சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்த இந்த வேளையில் இன்னும் பாடலை தர விரும்புகின்றார். நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால்.

வாழ்க்கை பயணத்தின் நிதர்சனத்தை எடுத்து கூறும் அற்புதமான தத்துவ பாடல் அன்றும் இன்றும் கேட்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. அபூர்வ சகோதரர்கள் திரைப்படுத்த பாடல், அந்த பாடலை தருகின்றார் மகிழ்ச்சியோடு எங்கள் மலிய மகாலிங்கம் அவர்கள். உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன், கேட்போமா அந்த பாடலையும்?

இனிமையான அந்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படுத்த பாடல் அன்புறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சபையில் தினமும் மலரும் நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்தை நீண்ட காலமாக 2 வருடங்களாக கேட்டு மகிழ்ந்து நேயர் நேரத்தை கேட்டு ரசித்த அன்பு உறவு ஒருவர் என்று தொலைபேசி இலக்கத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார் கண்ணனிடமிருந்து சிவா அவர்கள். சிவா அவர்கள் இன்று காற்றலைக்கு வந்து நிறையதாக தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார். தான் 2 வருடமாக பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கேன், தனக்கு விருப்பமான வானொலி இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன், தாருங்களுடைய அமைதியாக அன்பாக கேட்டு மகிழ்ந்துவிட்டு. அவர் தந்திருந்தார் ஒரு பாடல், அலை யோசை என்ற திரைப்படத்திலிருந்து போராடடா என்ற ஒரு பாடல். அவருக்கு போராட்டம் விருப்பம் என்றும் கூறியிருந்தார். அவர் பாடல் காற்றலையில் வருகின்றது. வரவேற்ற சிவா, உங்கள் பாடல் காற்றலையில்.

சுதந்திர தாகத்தோட வீர பெழுப்பமான அந்த எண்ணெய் கலவையை கலந்து அற்புதமான பல்லவியோடு வந்த பாடலை என்று சிவா நீங்கள் முதல் தடவையிலே வந்து இதமான இசையை கேட்டு மகளக்கூடிய நீண்ட நாள் காற்றலைக்கு வராத ஒரு பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் நீங்கள் காற்றலையில் இணைய வேண்டும், சிறக்க வேண்டும் என்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். எங்கள் அன்பு மகன் ராஜேந்திரன் கரூரில் இருந்து கேட்டிருக்கின்றார். அவரும் கரூரில் இருந்தான் கேட்டிருக்கின்றார். முதல்வன் திரைப்படத்து பாடல் உளுந்து விதைக்கையிலே. எங்கே அந்த பாடல்?

இனிமையான அந்த பாடல் சிறப்பான சரணங்களை வரிகளோடு வார்த்தைகளாக்கி அதை எங்கள் காதோரம் தந்து சென்றது. கொல்ல வந்த மரணம் கூட குழம்பி போகிற அளவுக்கு அன்பும் காதலும் உள்ள ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் ராஜேந்திரன். உங்கள் பாடலை தொடர்ந்து இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கும் மகிழ்வாக கொண்டு வருகின்றது. அன்பு உறவுகளே, அந்த பாடலை கணவனும் மனைவியுமாக வந்து இணைந்து கேட்ட பாடல் தர்மபுரி சாந்தி அவர் கணவர். சாந்தி அவர்கள் பல தடவை அழைத்து இறுதியிலே இணைப்பு கிடைத்து ஓடி வந்து வெற்றிகரமான அந்த பாடலை தந்து எங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து வருகின்றது கல்யாணத்தின் மிலா. இனிமையான அந்த பாடலோடு இனிது நிறைவேறுகின்றது என்னுடைய நேயர் விருப்பம்.

காவிக்கு நீய கீதங்கள் இதமாக வந்து நேயர் விருப்பத்தை அலங்கரித்து சென்றது. அன்பு உறவுகளை, நீங்கள் கேட்ட தெரிவுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரசனையோடு வந்து தெரிவு செய்து தரும் பொழுது பஞ்சாமிர்தம் போல் குழைத்து கையிலே கடைத்து வாயிலே ஓட்டு நாவிலே ருசித்தது போன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திய நேயர் விருப்பம் இத்தோடு நிறைவேறுகின்றது. அன்பு உறவுகளே, அந்த வேளையிலே இரண்டு மூன்று உறவுகள் வந்து அழைத்தார்கள். அவர்கள் அழைப்பை என்னால் இணைக்க முடியவில்லை. காரணம், எனக்கு இங்கே கணக்காக பாடல்களுக்கு நிறைவாக வந்த மொத்தம் 20 உறவுகள் பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். 20 உறவுகள் என்ற பாடலையும் நான் தந்து முடிக்க வேண்டும் அல்லவா? நான் எடுக்கலாம், எத்தனை உறவுகளையும் இங்கே நான் எடுக்க முடியும். எனக்கு தந்த நேரத்திற்குள் நான் முடிக்க வேண்டும். அடுத்த உறவுகளின் நிகழ்ச்சியை நான் களங்கப்படுத்தாமல் அவர்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் அவர்களையும் செலவிட வேண்டும் தானே. அதனால் மீண்டும் கேட்டு சென்ற அன்பு உறவுகளுக்கும் கேட்டுவிட்டு கேளாமல் கிடைக்காமல் சென்ற அன்பு உறவுகளுக்கும் அன்பு வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். அற்புதமான தெரிவுகளான பாடல்களை தந்தீர்கள். அதிலும் புது உறவுகள் வந்து புதிய உறவுகளும் எங்களோடு கலந்து மகிழ்ச்சி படுத்தினார்கள். மேலும் இரண்டு புதிய உறவுகள் வந்து அவர்களால் இணைய முடியாமல் சென்றிருக்கின்றார்கள். வளமையான உறவுகள் கூட இணைய முடியாமல் சென்றிருக்கால் காரணம் அவர்களுக்கு புரியும் என்று எண்ணுகின்றேன். அதனால் தான் நான் ஆரம்பத்திலே கூறுவது, விரைவில் ஓடி வாருங்கள் என்று வந்தீர்கள், இணைந்தீர்கள், தந்தீர்கள், பாடலை கேட்டோம், மகிழ்ந்தோம். இனிமையான இந்த நேரத்தை எங்களுக்கு இந்த வேளையை இனிமையாக அமைத்து தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே உங்களுக்கும் எங்களுக்கு நல்ல வேளையாக இனிமேலும் இருக்க வேண்டும். உலகளாக இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற அந்த செல்வத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இறைவா நிறைவர தர வேண்டும். நோயற்ற வாழ்வான குறைவற்ற செல்வத்தை என்ற இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களின் அன்போடு காற்றலையில் விட்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் நாளை நேயர் நேரத்தில் சந்திப்போம். உறவுகளை அன்பும் நண்பும் சிறந்து வழங்கட்டும். நிறைவு பெற்றது நேயர் நேரம், நேயர் விருப்பம், மூன்று எழுத்து தமிழ் வானொலியில்.

வணக்கம் என் அன்பு உங்களுக்கு நலம்தானே எல்லோரும் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நேர்ந்து கொண்டு கட்டளையில் உங்களோடு மீறா இப்பொழுது நேரம் சரியாக 9:43 இன்றைக்கு சரியான லேட் அது இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 11:13 ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம். இன்று கதம்பம் நிகழ்ச்சியில் தேடுதல், அதாவது நாங்கள் ஒரு சொல், ஒரு இப்ப அக்கா என்றால் அதுக்கு எத்தனை எழுத்து என்று சொல்லுவோம், அல்லாட்டி இரண்டு எழுத்து சொல்கள், இப்ப அந்த சொல்லில் என்ன எண்ணத்தை குறிக்கிறது, இது இரண்டு சொல்லை குறிக்கிறது என்று நாங்கள் அந்த தரவுகள் கொடுப்போம். நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். சரிதான், தேடுவோம், தேடுதல் என்ற நிகழ்ச்சி பார்ப்போம். அதில் சில நேரம் படங்களையும் கொண்டு வரலாம். படத்தின் பெயர் முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்க கண்ணன் அவனை இணைந்து கொண்டு ஒரு கண்ணன் பாடல் காற்றலுக்கு எடுத்து வரலாம்.

0: காற்றலை எழுந்து கொண்டு முதல் அன்பு உறவு வணக்கம் லெனின், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: என்ன வருகிறதும் மறைகிறதும் எல்லாம் அந்த என்ன மாயாஜால மாட்டு வண்டில் சத்தம் கேக்குது,
1: மாட்டு மழை பெய்யுமா?
0: அங்க மழையா?
1: மழை பெஞ்சிட்டு இருக்குமா?
0: ஒரு நாளும் மழையாங்க?
1: நேற்றுல இருந்து பெஞ்சிட்டு இருக்குமா?
0: நேற்றில இருந்து பெய்ந்து கொண்டு இருக்கிறது.
1: நேற்று இரவுல இருந்து பெஞ்சிட்டு இருக்குமா?
0: சரி, நான் உங்களுடைய பாடலை சொல்லுங்க முதல்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு நேற்று நீங்க வரையில இன்னைக்கு அந்த சொல்ல வேற ஒரு சொல்லு கொடுத்து கண்டுபிடிக்கணும். இது புதிய ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். என்ன பாட்டு?
1: திரைப்படம் பேர் வந்து எட்டு திக்கும் பற. அந்த திரைப்படமா?
0: எட்டு திக்கும் திக்கும் என்ன எட்டுறவா?
1: எட்டு திக்கும் பற
0: பற. பறந்து இருக்கீங்களா நீங்களா? அப்படி எட்டுத்திக்கும் பறந்திருக்கீங்களா? ஆமா, உண்மையா நான் அதிர்ந்துவானே. எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, எப்படி பறந்தீங்க நீங்க? என்ன சரி, அதுல என்ன பாட்டு? எட்டுத்திக்கும் பற.
1: உசுருக்குள் உன் பேரை எழுதி வச்சேன் அப்படிங்க பாட்டு.
0: உசுருக்குள் உன் பேரை எழுதி வச்சேன், அதை நான் கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. உசுருக்குள் உன் பெயரை இப்ப சும்மா எழுதி வச்சாலே பிரச்சனை, அது வேற. நீங்க உசுருக்குல உன் பெயரை எழுதி வச்சேனே என்ற பாடல். சரி, அந்த பாடல எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியா? இந்த சொல், இந்த சொல் ஒரு சொல். சரியா? இந்த சொல் ஐந்தெழுத்து சொல். சரியா? நான் தரவு கொடுக்க போறேன், எப்படி என்ன பார்ப்போம். இந்த சொல் முதல் எழுத்து, முதல் எழுத்து, முதல் எழுத்து. நீங்கள் உண்ணும் ஒரு பொருளை குறைக்கும். இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், அது சொன்னா நீங்க கண்டுபிடிச்சீங்க. அதில் வரும் இரண்டாவது எழுத்து, அது அந்த எழுத்தை எதிலும் சேர்க்கப்படவில்லை. சரியா? ஐந்து எழுத்துல முதல் எழுத்து நீங்கள் உண்ணும் ஒரு பொருளை குறிக்கும், ஒரு எழுத்து. இரண்டாவது எழுத்து அதை நாங்கள் எங்கும் சேர்க்கவில்லை. மற்ற கடைசியா இருக்கும் மூன்று எழுத்தும், மூன்று எழுத்தும் ஒரு உறவை குறைக்கும். ஒரு உறவு, அதாவது பாக்கா, அண்ணா, இல்லாட்டி அப்பா, அம்மா, அத்தை, அப்படி ஒரு உறவை குறிக்கும். மூன்று அந்த முதல் ஒரு எழுத்து நீங்கள் உண்ணும் ஒரு உணவை குறிக்கும். இத நீங்க கண்டுபிடிக்கணும். சரி என்று கேட்டா சரி இல்ல. சரியா? அது உசுருக்குள் பேர் என்ன? உசுருக்குள் எழுதி வச்சிருக்கீங்க, கண்டுபிடிக்கணும். முதல்ல இணைஞ்சு கொண்டா தெரியாம இணைஞ்சிட்டனே திண்டாடுறேன்னு யோசிக்கிறேன், பேருந்து இணைகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். பாக்கலாம்.

இரண்டாவது சொல்லையும் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். இது ஒரு பெண்ணின் பெயர். இது ஒரு பெண்ணின் பெயர். நான்கு எழுத்து சொல். முதல் இரண்டு எழுத்து மயக்கத்தை தரும் ஒரு திரவம். கடைசி இரண்டு எழுத்து, இது மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஒரு வகையில் பார்த்தால், இன்னொரு வகையில் பார்த்தால் இரவில் தெரியும். எங்கே அழைப்புக்கு வாங்கோ, இன்னொரு கை சொல்றேன். நான் முதல் சொன்ன சொல் ஐந்து எழுத்து சொல். முதல் எழுத்து, ஒரு எழுத்து நீங்கள் உண்ணும் ஒரு உணவை குறிக்கும். உணவென்றால் அது உணவு.

0: விஜய ராகவன். நான் சரியா உங்கள்கிட்ட சொல்லு, உங்களோட பேரை
1: வணக்கம்மா.
0: நான் சென்னை புள்ளியாச்சோடன் போல இருக்கேன்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். சென்னை உங்களோட
1: பேர் வணக்கம்.
0: உங்களோட பேரை புள்ளியாச்சோடன் போல இருக்கேன். விஜய ராகவன். சரியா
1: வாழைக்காய் மேடம்.
0: எது வாழைக்காய்?
1: அக்கா முறை வரும் கடைசியில
0: முதலாவது சொல்ல நீங்க கண்டுபிடிக்க வந்திருக்கீங்க. திருப்பி நான் சொல்றேன் கேளுங்க. சரியா முதல்ல கூட பாட்டு சொல்லுங்க. விஜய ராகவன்.
1: நல்ல தம்பிதான் அம்மா. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி. என்எஸ் கிருஷ்ணா பாடல். விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி பாடல்.
0: முதல்ல நீங்க நல்லா
1: இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்கம்மா?
0: உங்களை நேற்று காணே இல்லையே.
1: நேற்று நான் தூங்கிட்டம்மா. நேற்று வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நேற்று ரொம்ப கேஸ் அதிகம். 8 கேஸ் நேத்தி.
0: சரி
1: நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு.
0: கவனமா இருக்கணும். உடனே பார்த்து கொள்ளணும். டைமுக்கு சாப்பிடணும். நீங்க கவனமா உங்களை பார்த்தா டைமுக்கு சாப்பிடுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
1: எடுக்கலையா? சரி போய் பார்த்து ஒன்னு
0: ரெண்டு
1: முதல்
0: இருக்கிற ஒரு எழுத்து ஒரு உணவு பதார்த்தத்தை சாப்பிடக்கூடிய ஒரு உணவு சாப்பாடு செய்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு பதார்த்தத்தை குறிக்கிறது. முதல் எழுத்து. இரண்டாவது எழுத்து எதையுமே குறிக்கவில்லை. அந்த எழுத்தை சேர்க்க வேண்டாம். பின்னுக்கு வர மூன்று எழுத்து ஒரு உறவு முறையை குறிக்கிறது. மொத்தத்திலேயே இது மங்களகரமான ஒரு உறவை குறிக்கிறது. சரி காற்றில என்ன இன்னொரு அன்பு உறவு நினைக்கிற பாப்பா வட்ட குரல் வருதாண்டு. வணக்கம் கண்ணன். வணக்கம். கொஞ்சம் போறங்க. எங்க இன்னொருக்கா பேசுங்க கண்ணன். கண்ணன் வணக்கம். விஜய ராகவன் அதை விடுபட்டுட்டீங்க. திரும்பியும் வாங்கோ கண்ணன். வணக்கம். இல்ல உங்களுடைய சத்தம் வரையில என்னிடம் தான் பிள்ளை நினைங்க. இப்ப பேசுங்க கண்ணன்.
2: வணக்கம் மேடம். எப்படி இருக்கிறீங்க?
0: நான் ஒரு நாளும் இருக்கிற மாதிரி சேனல் இருந்து காலை கீழே போட்டுக்கொண்டு கீழே வச்சிருக்கிறேன்.
2: நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இணைப்பு வருகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா நலமா இருக்கீங்களா? உங்க நலத்தை விரும்புறோம்.
0: இன்னைக்கு
2: கொஞ்சம் உள்ள வந்துட்டு வெளியே ஓடிடலான் வந்தேங்க மேடம்.
0: உயிரிழப்புள்ள அவங்க எல்லாம் தப்பினேன் பிடிச்சினு ஓடிட்டாங்க போல இருக்கு.
2: இல்ல இல்ல ரெண்டு பேர் தான் போயிருக்காங்க. இன்னும் ஆட்கள் இருக்காங்க. இன்னும் வர நாட்கள் தான் சொல்லுவாங்க. இன்னும் ஆட்கள் இருக்கு.
0: நாளைக்கு
2: பாட்டா? சரிங்க. கண்ணும் பெண்ணும் கொள்ளை அடித்தால் திருடாத்துடா பத்தில இருந்து போடுங்க.
0: ஏதோ
2: காதல் என்று அர்த்தம்.
0: ஏதோ உப்ப போட போற மாதிரி போடுங்கன்றீங்க.
2: கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால்
0: விஜயராகவன் ஓடிட்டார். என்ன நடந்தது?
2: தெரியலையே. கண்ணன் வந்தாருன்னு விஜயராகவன் ஓடிட்டார்.
0: விஜயராகவன் ஓடிட்டார். இது என்ன நடந்தது? அதான் கேக்குறேன்.
2: நான் ஒண்ணும் பண்ணலையே. வந்துருவார். வருவார்.

0: கண்டுபிடிக்கிறது. இது வந்து தேடுதல், அதாவது நீங்க இத தேடுங்க, அதாவது என்ன சொல்லுன்றத பாப்போம். அதாவது இப்ப நான் சொல்லி இருக்கிற இரண்டாவது சொல்ல தாரம் சில இத நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். நான்கு எழுத்து சொல்லிட்டு சரியா,
1: நான்கு எழுத்து சொல்லு.
0: ஒரு பெண்ணின் பெயர், ஒரு பெண்ணின் பெயர்.
1: ஓகே,
0: முதல் ரெண்டு எழுத்து மயக்கம் தரும் திரவம் ஒன்று. மற்ற ரெண்டு எழுத்து மனிதர்களுக்கு இது இருக்க வேண்டும், இரவிலும் தெரியும்.
1: இரவிலும் தெரியும், கணானு முடியுது வருது.
0: இரவிலும் தெரியும், மனிதருக்கு இது இருக்க வேண்டும் ஒரு வகையில பார்த்தா, ஆனால் இரவிலும் தெரியும். முதல் ரெண்டு எழுத்து மயக்கம் தரும் ஒரு திரவம்.
1: கடைசி ரெண்டு எழுத்து நிலாவா கனாவா?
0: அது ரெண்டுமே இல்ல,
1: ரெண்டுமே இல்ல. ஓகே, முதல் இரண்டு எழுத்து போதை தரும், மயக்கம் தரும்.
0: மயக்கம் தரும் ஒரு திரவம். சரி, முதல் முதல் அதையும் திங்க் பண்ண.
1: முதல் எழுத்து எதை குறிக்கும்? முதல் எழுத்து,
0: முதல் எழுத்து கூட ரெண்டு எழுத்து, முதல் ரெண்டு எழுத்தும் மயக்கம் தரும் திரவம்.
1: முதல் இரண்டு எழுத்தும் மயக்கம் தரும் திரவம். மயக்கம் தரும் திரவம் என்ன திரவம்? எனக்கு மயக்கம் தரும் வேற இருக்கு.
0: சரி, மட்டும் முதல் சின்ன சொல்ல சொல்றேன். முதல் சின்ன சொல்லு,
1: முதல் சின்ன சொல்லுங்க.
0: அஞ்செழுத்து சொல், அஞ்செழுத்து சொல். முதல் எழுத்து, முதல் எழுத்து அது வந்து நீங்கள் உண்ணும் ஒரு உணவு பதார்த்தம். அதுல செய்து சாப்பிடலாம். முதல் எழுத்து உண்ணும் ஒரு உணவு பதார்த்தம், அதை நீங்க செய்து சாப்பிடலாம் அதுல. ரெண்டாவது எழுத்து அது சும்மா நாங்க ரெஸ்டா இருக்க விட்டுருக்கிறோம் சரியா. மற்ற கடைசியா இருக்கும் மூன்று எழுத்து ஒரு உறவு முறைய குறிக்கிறது, ஒரு உறவு முறையை குறிக்கிறது. மொத்தத்தில் அஞ்செழுத்தும் முழுமையாக அதுவும் ஒரு மங்களகரமான ஒரு உறவை குறிக்கிறது.
1: மங்களகரமான உறவு,
0: ஒரு உறவை குறிக்கிறது.
1: திருமணம் மாதிரி ஒரு உறவு.
0: அது மாதிரி இல்ல, ஒரு மங்களகரமான உறவை குறிக்கிறது.
1: முதல் முதல் எழுத்து செஞ்சு சாப்பிடலாம்,
0: செய்து சாப்பிடுற ஒரு உணவு பதார்த்தம் அது.
1: அடுத்த எழுத்து சும்மா இருக்குது. கடைசி மூன்று எழுத்து வந்து
0: ஒரு உறவு முறையை குறிக்கிறது,
1: அதுவும் ஒரு உறவு முறையை குறிக்கிறது.
0: மொத்தத்திலேயே மங்களகரமான ஒரு உறவு முறையை குறிக்கிறது.
1: எனக்கு தெரியும்,
0: சொல்லிட்டே
1: பின்னாடி பின்னாடி
0: என்ன சொல்லிருக்காங்க.
1: சொல்லிட்டு போயிடல அப்படின்ட்டு வந்துட்டேன்.
0: ஸ்கூலுக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு பாப்போம். நேற்று எல்லாம் லேட்டா தான் எல்லாரும், லேட்டா தான், லேட்டா தான் வராங்க நேற்று எல்லாம் எல்லாரும். நாகப்பன் வந்திருக்கீங்க, வணக்கம் நாகப்பன். காட்டிலைக்கு வர வேண்டும் நீங்க. மற்ற ஜார்ஜ் வணக்கம், சந்தன்ராஜ் மாமா வணக்கம், எங்களுடைய வீரமணி வணக்கம், மற்றது செல்வகுமார் புதுக்கோட்டை வணக்கம். அத கேள்விக்கு பயந்து யாரும் வரையில, அதுதான்
1: நான் தைரியமா வந்து பாருங்க, என்னை பாராட்டுங்க. நீங்க
0: நீங்க தைரியமா வந்துட்டீங்க. மகாலிங்கம் வணக்கம், மகாலிங்கம் அன்பின் அன்னை, அன்னையே வருக வருகன்னு மகாலிங்கம் போட்டிருக்க. இதுல வந்தா சண்டை பிடிப்ப. அன்னைக்கு ஒரு வணக்கம் போட்டிருக்காங்க. வாங்க அன்னைகிட்ட பேசலாம், வாங்க ஓடி வாங்க பாக்கலாம். எங்க
1: மேடம், நான் ஒரு கதை சொல்றேன், ஒரு கதை பாதி சொல்றேன், மீதி கதையே நீங்க சொல்லணும்.
0: மீதி எப்படி முடியும்னு மட்டும் நீங்க சொல்ல, நாங்க சொல்லணும்.
1: முடியணும் நீங்க சொல்லணும்.
0: சரி, எப்படி முடிக்கலாம், எங்க கொண்டு வாங்க.
1: அப்படி எப்படி முடிக்கலாம்னு சொல்லட்டுங்களா? அந்த கதையா?
0: நல்ல கதையா சொல்லுங்க.
1: நல்ல கதையா சொல்றேன். அதாவது ஒரு இரண்டு பேர், ரெண்டு பேர், நானும் செல்வகுமார் மாதிரி ரெண்டு நண்பர்கள்,
0: அவரை விட்டுறாங்க.
1: ரெண்டு நண்பர்கள், ஆமா அதை விட்டக்கூடாது. ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க.
0: எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கேன், கதையை சொல்லுங்க, நான் தீய குடிக்கிறேன். கதை சொல்லுங்க.
1: ஆ சரி, ரெண்டு நண்பர்கள் வந்து பரம ஏழை, ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. அங்க ஒரு
0: நினைச்சிருங்க, வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம்.
0: சரி நாகப்பன், நீங்க உங்களோட பாட்டை சொல்லிருங்க. நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கம்மா. நீங்க நல்லா நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். நான் கொண்டு வந்த சொல்லல, நீங்க யோசிக்கலாம். எனக்கு நல்ல
2: குறைவன்
0: பாட்டு சொல்லுங்க. முதல்ல
2: என்னுடைய பாட்டு நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேங்கம்மா.
0: சரி யோசனை. அடுத்து யாரும் இணைஞ்சிருக்கிறாங்க? அடுத்து ஒரு தெரியுமே, கண்ணுக்கு தெரியல. வணக்கம்.
1: சின்ன வளையத்து ரிங்கு போகுது மேடம், இன்னும் எடுக்கல.
0: சரி, சின்ன அது வளையம் வேண்டாம், ரிங்க தந்து ரிங் மட்டும்தான் வளையத்துக்கு. நீங்க உங்களுக்கு தெரியாது. சரியா சொன்னீங்க, சரியா அவருக்கு பேர் வச்சிருக்கு சின்ன வளையம் மட்டும்.
1: ஆமா
2: அம்மா, அந்த நான்கெழுத்து சொல் மது மதி தானே?
0: அது கட்டிக்காரன். கட்டிக்காரன், கட்டிக்காரன்.
1: சூப்பர்
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் கட்டிக்காரன்.
1: எனக்கு தெரியும்,
0: கண்டுபிடிக்கிறது. எனக்கு கரப்பா தான் தெரியுது. இப்ப இவர அதான் இவரை இணைக்க சொல்லி இருக்கிறேன். எனக்கு கரப்பா தான்
1: தெரியும்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம்.
1: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்.
0: நீங்க இந்த வாக்கிங் ஸ்டிக், அதாவது தடி உண்டி நடக்கிறீங்க?
1: கண்ணனா நீங்களா?
0: உங்களை
1: சொல்றேன் பாத்தீங்களா?
0: உங்களைத்தான், உங்களைத்தான்.
1: யாரு யார் சொன்னா?
0: இப்படித்தான் இந்த ஊர்ல உன்னைய பெட்டி
1: என்னென்னவோ சொல்லுறாங்களே, அவினதமா
0: நெஞ்சமா கண்ணன்,
1: நீயதான் சொல்லணும். மகாலிங்க
3: வணக்கம்.
0: வணக்கம் பௌனம்மா. வணக்கம். வணக்கம் பௌனம்மா.
3: வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல கண்ணன், நீங்க சொன்ன விடை, நீங்க சொன்ன இதை நான் சொல்லிடுறேம்மா.
3: ஹலோ
1: விடை. ஒரு பதார்த்தம் செஞ்சு அஞ்சு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அது சுமங்கலி. சுமங்கலி எப்படி சாப்பிடுவீங்க? சும்மாவா எப்படி சாப்பிடுவீங்க? சுமங்கலி சாப்பிடுவீங்க? சொல்லுங்க. முதல் எழுத்து செஞ்சு சாப்பிடுறதுங்கிறாங்க. இல்ல அதான் செஞ்சு சாப்பிடலாம்.
0: என்ன
1: சுண்டல்பா? சுண்டல் சூப்பர் சுண்டல் எப்படி சொல்றது? சூனா அது
0: என்ன?
1: சொல்லுங்க. சுமங்கலி. சுமங்கலி. அஞ்சு எழுத்து ஒரு எழுத்து சாப்பிடுற எழுத்து. இப்ப வந்து பையினா பைய தூக்குறோம், கையினா கைய, ஒரு எழுத்து தானே அது
0: மாதிரி
1: சொல்லுங்க. சும்மா சூல் அப்படி சாப்பிடு
0: ஒரு நிமிஷம் மகாலிங்க பாம அவரை வெறிட்டாங்க தெரியாம சுண்டலுக்கு. தாத்தா தாத்தா தாத்தா இப்ப நீங்க போய் ஒரு கடையில சுண்டல்
1: வாங்கிட்டு சுண்டல் குடுத்துருவாங்களா? கடையில போய் சுண்டல்
4: முதல் எழுத்து ஒரு பண்டத்தை குறிக்கணும்னு தான் சொன்னாங்க, அதான் சுண்டல்னு
0: நினைச்சேன்.
1: முதல்
0: எழுத்து
1: புல்லாவே
0: சாப்பிடுறது பெண்ணின் பெயர் சொன்ன மது மதி. அப்ப அது ஒரு மயக்கம் தரும் திரவ மண்டைக்கு மது. அப்ப இவர் மா சொல்லி இருக்கலாமே, அம்மா இது மா அப்படி சொல்லி இருக்கலாமே. மது நம்ம அதுவத்தான் சொல்றோம் மாண்ட அப்படி வராது. நீங்க அத வடிவா சரியா சவர் பாவம் அவர் சின்ன புள்ள சரி யோசிங்க. இந்த பாட்டு சொல்லுங்க மாளிக, இந்த பாட்டு
4: உண்மேல ஆசை கொண்ட உத்தமிய நிதம் உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே தள முடியாத கண்ணிய பொண்ணு ரத்தினமே தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம் தங்க ரத்தினம் பொண்ணு ரத்தினம் உண்மேல ஆசை கொண்ட உத்தமிய நித்தம் உண்டு சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே தள முடியாத கண்ணிய பொண்ணு ரத்தினமே.
0: காதல் ஜோதிமா, காதல் ஜோதி
1: பாத்தீங்களா? வணக்கம்
0: காதல் ஜோதி.
3: வணக்கம் வணக்கம் கண்ணன் மலையம சார் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் பவுனம்மா.
0: நாகப்பன் வணக்கம். எங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க பவுனம்மா.
3: எனக்கு வந்து மனிதரில் மாணிக்கம் படத்துல இருந்து கண்ணா நீ வாழ்க.
1: நன்றிமா. அம்மா நன்றி நன்றிங்கம்மா நன்றி.
3: உங்க
0: பேருக்காகவா
1: பாட்டு சொன்னீங்களா? வாழ்க்கன்னு சொல்றீங்க நினைச்சேன். கண்ணா நீ வாழ்க்கன்னு
3: இருக்கட்டுமே, உங்களை வாழ்க்கன்னு சொன்னால இருக்கட்டுமே.
1: அதான் நன்றி, அதுக்குதான் நன்றி.
0: நாகப்பன் உங்களுக்கு பாட்டு ஞாபகம் வந்துட்டுதான் இல்லையா? இல்ல தானே
1: அவருக்கு மாங்குல பூங்குவில
5: சொல்லு
1: மாங்குல பூங்குவிலங்க.
0: இல்ல அது நல்லவனுக்கு
1: நல்லவன் உண்மைத்தானே
5: போட்டு உண்மைத்தானே
1: போட்டு தஞ்சன் போடு ரெண்டு நல்ல பாட்டு
0: தான்
1: உண்மைத்தானே
5: உண்மைத்தானே.
0: இதுல டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது நாங்க பாடல.
1: ஆமா
0: அமைதியா இருக்கணும் அம்மா சொல்லாட்டி.
4: டீச்சர் டீச்சர் டீச்சர்
1: எதுக்கு டீச்சர் முன்னாடி சொல்லாதவங்க டீச்சர் பதில்
0: சொல்றாங்க ஒரு ஆர்வம் போறாரு பாவம் என்ன
4: டீ சாப்பிடறோம்ல டீ போட்டு சாப்பிடறோம்ல டீ
1: பழைய கேள்விக்கு இப்பதான் சொல்றாரு.
0: டீச்சர்
1: எப்படி அஞ்சு அஞ்சு எழுத்து வருது டீச்சருக்கு சொல்லுங்க.
3: நாலு
0: எழுத்து பின்னுக்கு வர மூன்று எழுத்து ஒரு உறவு முறை என்று சொல்லி இருக்கு. அதுல என்ன
1: அப்ப அப்ப காபி சேர் போடுங்க மேடம் காபி சேர் அஞ்சு எழுத்து வந்துடும்.
4: ஒரு
0: அம்மா உங்களுக்கு, அம்மா உங்களுக்கு தார இந்த முதல் சொல்லு
3: காட்டுங்க.
0: முதல் சொல்லு முதல் ஒரு எழுத்து, முதல் ஒரு எழுத்து. இது ஒரு சாப்பிடும் பதார்த்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உணவு வகை, உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். ஒரு பதார்த்தம் என்ன, ஒரு உணவு, ஒரு பொருள், ஒரு இதுல உணவு
1: தயாரிப்பாங்க.
0: உணவு
1: தயாரிப்பாங்க.
0: இரண்டாவது எழுத்து நாங்கள் அதை எதிலும் சேர்த்துக் கொள்ளவில்லை. இரண்டாவது எழுத்து ஒன்று இருக்கிறது. மற்ற கடைசி மூன்று எழுத்து ஒரு உறவு முறையை குறிக்கிறது. மொத்தத்திலேயே இது மங்களகரமான ஒரு உறவை குறிக்கிறது.
6: உணவு பொருள் அல்ல, உணவு பொருளை தயாரிக்கிறதுக்குரிய
1: உணவு பொருள் தயாரிக்கிறது, அதை வச்சு தயாரிப்பாங்க.
0: தயாரிக்கலாம். சரியா, மற்ற இன்னொரு சொல்லு கொடுக்கறேன். சொல்லிட்டு நம்ம கண்ணன் கதைய கேட்கலாம். சரியா, இன்னொரு சொல்லு. இது ஒரு பெண்ணின் பெயர். மனித முதல் ரெண்டு எழுத்து மனிதர்களுடைய ஒரு உறுப்பை குறிக்கும். மற்ற இரண்டு எழுத்து கோயில்களில் இருக்கிறது.
1: கோயில் இருக்கா?
0: கோயில்களில் இருக்கும் ஒரு பொருள்.
3: முதல் ரெண்டு எழுத்து மனித உறுப்புகளை குறிக்குமாமா?
1: அதான் கண், மணி. கண், உறுப்பு, மணி, பெல்லு. கோயில் இருக்கிறது.
0: நாகப்பன் சொல்லிட்டேன். கட்டிக்காரன்
1: நாகப்பனுக்கு ரெண்டு போடுங்க. நாகப்பனுக்கு ரெண்டு போடுங்க.
0: கேட்டுக்கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அம்மா இந்த கதையை கேட்டுட்டு இணைங்க. மற்ற அன்பு உறவுகள் இதுல வரும்போது எடுக்கலாம். எங்கே கண்ணன் நீங்க சொல்லுங்க
1: கதையை சொல்றேன் நானு. அதாவது ரெண்டு நண்பர்கள், என்னையும் செல்வகுமார் மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த நண்பர்கள் வந்து சொல்லுங்க,
6: நீங்க சொல்ற பாதி கதைக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அதோட முடிவு எப்படி இருக்கும் சொல்லணும்.
1: ஒவ்வொருத்தரும் சொல்லணும். பாக்கலாம். அது ரெண்டு நண்பர்கள் வந்து கொஞ்சம் பரம ஏழைகள், சாப்பிடறதுக்கே வழி இல்லாம இருக்காங்க. சாப்பிடவே வழி இல்லைன்னு
6: வச்சீங்களேன்,
1: வழி இல்ல ரெண்டு பேருமே.
6: சரி,
1: வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க.
0: அப்ப
1: அந்த வழிய
0: பாருங்க, அவர் கதை சொல்லும் வரையும்
1: கேளுங்க.
0: மகாலிங்கம் மூச்சு கட்ட கூட, மூச்சு எல்லாரும் வாயில விரல் வைங்க, ஒரு விரல வைங்க.
1: அப்ப அந்த வழியில ஒரு ஞானி வராருங்க, ஒரு முதியவர். அவர் வந்துட்டு கையில வந்து எட்டு தங்க காசு கொண்டு வர்றாரு. எட்டு தங்க காசு கொண்டு வர்றாரு.
0: எனக்கு முதல்ல சொன்னது, நான் பேசினதுல விட்டுட்டேன். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் இல்ல?
1: ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள். ஆமா,
0: அதனால
1: ரெண்டு பேர் பரம ஏழைகள். ரெண்டு பேரும் ஏழைகள். சாப்பிட கூட வழி இல்லாம இருக்காங்க வச்சுங்களேன். அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு ஞானி வர்றாரு. அவர் வந்து என்கிட்ட எட்டு தங்க காசு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரெண்டு ஞானி கேக்குறாரு. அதுக்கு அந்த ரெண்டு நண்பர்களும் வந்துட்டு, ஐயா எங்களுக்கு பாவனெல்லாம் வேணாம், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு நாங்க சாப்பிடறதுக்கு ரொட்டி வச்சிருக்கிறோம். ஏன்னா அவர் ரொட்டி வியாபாரி, அதனால ரொட்டி வச்சிருக்காரு நண்பர்கள் ரெண்டு பேரும். அதனால செல்வகுமார் வந்து ஒரு நண்பர், செல்வகுமார்ங்கிற ஒரு நண்பர் வந்து அஞ்சு பிஸ்கட் வச்சிருக்காரு, அஞ்சு ரொட்டி துண்டு வச்சிருக்கிறாரு. அஞ்சு பிஸ்கட் வச்சிருக்கிறாரு. இன்னொரு நண்பர் வந்து ஒரு பிஸ்கட் வச்சிருக்கிறாரு.
0: இன்னொரு நண்பர் கண்ணன் ஒன்று வச்சிருக்க,
1: கண்ணன் ஒன்னு வச்சிருக்காரு. நான் செல்வகுமார் அஞ்சு வச்சிருக்காரு. இப்ப இந்த அந்த பிஸ்கட்டை வந்து அவங்க வந்து மூணா பகிர்ந்துக்கிறாங்க. அந்த அஞ்சு ஒன்னு ஆறு பிஸ்கட்டும் மூணா பகிர்ந்துக்கு சாப்பிடுறாங்க. மூணா ஆளுக்கு. ஆனா பசியில தான் இருக்காங்க எல்லாரும். பசியில உங்களுக்கு வச்சிருந்ததா அவரு குடுக்கறாங்க. சரிங்க, எங்க இருக்கிற பிஸ்கட்ல நீங்களும் பங்கேற்றுங்கன்னு அத மூணு பங்கா போடுறாங்க. அந்த பிஸ்கட் ரெண்டு பேர்த்துட்டு இருந்தது மொத்தமா வச்சு மூணு பங்கா போடுறாங்க.
7: மூணு பங்கா போட்டுட்டு மூணு பேர் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு சரி நைட்டு தூங்கலான்ட்டு எல்லாம் படுத்துவாங்க. ஐயா இருட்டாயிருச்சு, நீங்க நைட்டு இங்கே நைட்டு தங்கிருங்க காலைல போலான்னு சொல்லி வீட்டுல படுத்து தூங்குறாங்க. காலையில தூங்கி ஃபர்ஸ்ட் கண்ணா எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்னு பார்த்தா அந்த பெரியவரை காணா, ஞானி போயிட்டாரு. ஆனா அந்த டேபிள் மேல எட்டு தங்க நாணயத்தை வச்சுட்டு
0: போயிட்டாரு.
7: அதுல ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டாரு, நீங்க எனக்கு பசியார நீங்க உணவு கொடுத்தீங்க, ரொட்டி துண்டு கொடுத்தீங்க, அதனால இத வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இவரு கண்ணா எந்திரிச்சு செல்வகுமார் வேகமா எங்க எந்திரிங்க எந்திரிங்க இப்ப பாருங்க அவர் இத இப்படி வச்சுட்டு போயிட்டாரு, லெட்டர் இப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா சரி இத நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப ஏன்னா இப்ப ரொட்டி துண்டு கொடுக்கறப்ப உங்களுக்கு பணம் கொடுப்பாரு வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா திருப்பி அவர் கொடுப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ இவங்க எப்படி பிரிச்சுக்குவாங்க அந்த எட்டு தங்க நாணயத்தை இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சுக்கிட்டா நியாயம், சரியான நியாயம் இது? ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பாடு வந்துருச்சு, எனக்கு இது உனக்கு அது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இதை எப்படி பிரிச்சுக்கிட்டா நியாயம்னு சொல்லுங்க. இப்ப மீறா மாட்டோம் வராங்க நியாயத்துக்கு. அம்மா நான் ஒரு பிஸ்கட் தான் கொடுத்தேன், அம்மா நான் அஞ்சு பிஸ்கட் கொடுத்தேன், எனக்கு தான் நிறைய வேணுங்கிறாரு அவரு, அம்மா நான் ஒண்ணுதான் கொடுத்தேன் அப்படின்னு. இப்ப இதுல எப்படி பகிர்ந்தால் இது நியாயம், சரியான நியாயம் எப்படின்னு சொல்லுங்க. ஆளுக்கு பாதி வச்சுக்கலாமா அல்லது பங்கு எடுத்துக்கலாமா, இது எப்படி பிரிச்சா சரியா வருங்கிறத நீங்க சொல்லுங்க. மீறா மாட்டோம் நியாயத்தை கொண்டு விட்டுட்டோம்.
0: எப்படி இப்ப நீங்க எப்படி அதை எதிர்பார்க்கறீங்க? ரெண்டு பேரும் சந்தோஷமா பிரிக்கலாம்.
7: நாங்க ரெண்டு பேரும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வந்து கேக்குறோம் இது எப்படின்னா, நாங்க ரெண்டு ஆளுக்கு பாதியே கேக்குறோம். நீங்க வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க, அதெல்லாம் பாதி தர முடியாதுங்க, நான் அஞ்சு கொடுத்துருக்கேங்க, நீங்க ஒண்ணுதான் கொடுத்தீங்க, நான் எப்படி நீங்க தருவேன் அப்படிங்கிறாரு.
8: பாதிக்கு ஒத்துக்கல,
7: பாதிக்கு ஒத்துக்கல. ஆமா அவர் அஞ்சு பிஸ்கட் நான் ஒரு பிஸ்கட் தானே கொடுத்துருக்கேன்
8: சொல்லணும். பாதி ஒத்துக்க, ஏன்னா பாதி பாதி பிச்சுக்க வேண்டியதானு சொல்லிடுவாங்க, அது பாதிக்கு ஒத்துக்கலன்னு சொல்லணும்.
7: ஒத்துக்கல எப்படி பிரிப்பாங்க? அப்ப அதுக்கு ஒரு மத்தியஸ்தர் ஒருத்தர் அமைச்சு அது மீறா மாட்ட போறான் இவங்க. அப்ப அந்த மீறாம என்ன நியாயம் சொல்லிருப்பாங்க? அவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை ஒரு முடிவு சொல்லலாம். நீங்க நாகப்பன் ஒரு முடிவு சொல்லலாம், மகாலிங்க ஒரு முடிவு சொல்லலாம், அம்மா ஒரு முடிவு சொல்லலாம். இத முடிவு மட்டும் சொல்லுங்க எப்படி பிரிப்பாங்க
8: அப்படின்னு. கண்ணனுக்கு மூணு, கண்ணனுக்கு மூணு, செல்வகுமாருக்கு அஞ்சு, அஞ்சு கொடுத்ததுக்கு அஞ்சு.
7: அப்படி வந்து உங்க நியாயம். சரி சரி, அது ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுங்க.
0: மகாலிங்க
6: சொல்றேன், கொடுக்க முடியும். செல்வகுமாருக்கு அஞ்சு கொடுத்தா கண்ணனுக்கு ஒண்ணு தானே கொடுக்க முடியும்.
7: செல்வகுமார் எட்டு எட்டு இருக்கு, எட்டு தங்க இருக்கு, எட்டு பிஸ்கு, எட்டு காய் இருக்கு,
6: அவருக்கு மூணு இருந்து கொடுக்க முடியும்.
0: நான் சொல்றேன், நான் சொல்றேன் சரியா,
6: நான் சொல்றேன் கண்ணன்
7: சொல்லுங்க.
6: செல்வகுமார் அஞ்சு கொடுத்தாரு, அஞ்சு பிஸ்கட்டு.
7: சரி
6: நீங்க ஒன்னு கொடுத்தீங்க, ஒன்னு ஒரு பிஸ்கட்டு,
7: ரெண்டு இருக்கு. ஆமா
6: எட்டுல.
7: ஆமா
6: ரெண்டு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு,
7: ரெண்டுல ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு.
6: ஆமா
7: ஆறு, இது உங்க முடிவு. சரி
0: நீங்க சொன்னீங்க கண்ணன் செல்வகுமாருக்கு ஆறு, அவருக்கு ரெண்டு. இப்ப நானும் அதைதான் சொல்ல வந்தேன். அதாவது அஞ்சுக்கு அஞ்சும், அஞ்சு அஞ்சு பிஸ்கட் கொடுத்ததுக்கு அஞ்சும், ஒரு பிஸ்கட் கொடுத்ததுக்கு ஒன்றும், மற்ற ரெண்டுல அந்த ரெண்டா பிரிச்சு அவங்க உனக்கு உண்டு எனக்கு உண்டு எக்ஸ்ட்ராவா உண்டு உண்டு, என்ன ஒன்று கொடுத்தாலும்
8: நீங்க சொல்றது.
7: சரி சரி,
0: இல்ல இல்ல நாகப்பன் சொன்னதான் நான் சொன்னேன், நான் பார்த்த விதத்தை சொன்ன, நான் கணிச்ச விதத்தை சொல்றேன். அதாவது அஞ்சு பிஸ்கட்டுக்கும் அஞ்சு காசு கொடுத்துட்டேன், மற்ற ஒரு பிஸ்கட்டுக்கு ஒரு காசு கொடுத்துட்டார், ரெண்டு இருக்கிறது. அப்ப ஒருவருக்கு ஒரு பங்கு கூட அது தந்ததுக்கு, இவருக்கு ஒன்றும் ஒரு பங்கு கூட கண்டு கொடுக்கப்பட்டது.
6: இதுல இருங்க, இதுல இன்னொரு லாஜிக் அடிபடும். அஞ்சுக்கு அஞ்சு கொடுத்துறீங்க, ஒன்னுக்கு ஒண்ணு கொடுத்துரு, பாக்கி ரெண்டு இருக்குல்ல, அந்த ரெண்ட ஆறு பாகமா போட்டு அஞ்சு பாகம் செல்வகுமார் கொடுக்கணும். ஒரு பாகம் தான் கண்ணனு கொடுக்கணும் அந்த ரெண்டுல.
0: அவருக்கு ஒன்றே கால், இவருக்கு அஞ்சே
6: ஒன்னு கால் கூட வராது,
0: அஞ்சே
6: ஒன்னு
0: ஒன்றே கால் கொடுக்காது அது கூட.
1: ஒரு பிஸ்கட்டு ஒரு துண்டு அப்படி சொல்றீங்க. ஒரு காயின் ஒரு துண்டு, அதுல ஒரு துண்டு. சரி,
0: இல்ல இவருக்கு ஆறே ஆறு அரை ஹால், அவருக்கு ஒன்றை ஹால், அப்படியா?
6: இவருக்கு 1/6, அவருக்கு 5/6.
0: நாலு நாள் வெட்டு வருது அதுல. பாருங்க அப்படியாண்டு அந்த துண்டுகளா காலாக பிரித்தாலும் அறையாக பிரித்தாலும் நாளா வருகிறது. இல்ல எனக்கும் அது சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்னண்டு
6: ஏனண்டா 1/6,
0: 1/6
6: ஒரு பாகம்,
0: ஆறில் ஒரு பாகம், ஆறாக பிரிச்சு அவருக்கு ஒரு பாகம், இவருக்கு ஐந்து பாகம். அந்த ரெண்டு
6: ஒன்று அவருக்கு 5/6,
0: அந்த ரெண்டு. சரி, என்ன என்ன பொறுத்த மட்டும் அவருக்கு ரெண்டு இவருக்கு ஆறு அப்படி கொடுக்கலாம்.
6: ஒரு லாஜிக் சரியான லாஜிக் வந்து இதுதான்.
0: விடயத்தை நான் சொல்றேன், சரியா? இன்னொரு விடயத்தை, இவர்கிட்ட இருந்தது ஒரு பிஸ்கட் இருந்தது, இது இவருடைய பிஸ்கட். 5 பிஸ்கட்ல 2 பிஸ்கட் அவருக்கு கொடுத்துட்டார் இவர்.
6: இவரு ஒன்னையும் கொடுத்துட்டு
0: இல்ல, இவர் கொடுக்கல, இவர் கொடுக்கல. 5 பிஸ்கட் தானே சாப்பிட்டார் இவர், தந்த பிஸ்கட் தானே சாப்பிட்டுட்டார் இவர். 2 பிஸ்கட்ட அவருக்கு கொடுத்துட்டார் இவர், 2 பிஸ்கட்ட தான் சாப்பிட்டார், 1 பிஸ்கட்ட இவருக்கு கொடுத்துட்டார். அப்ப அவரோட 2 பிஸ்கட்டுக்கு அவர் 2 காயின் இவருக்கு கொடுக்கணும். அவர் சாப்பிட்டவர், அந்த காசு கொடுத்தவர், சரியா? பிஸ்கட் காசு.
1: சரி, ஒவ்வொரு முடிவு வரும், அனுப்புறேன். கடைசியா சொல்லுங்க.
0: சரி, இப்ப யாரும் அழைச்சு போனீங்கன்னா
8: செல்வகுமாருக்கு 5, கண்ணனுக்கு 1, மீதி 2 இருக்குல்ல, அத நான் போன மீராமாவுக்கு 2.
1: சூப்பர். அதாவது பஞ்சாயத்து பேச வந்தவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாமா? அவரு இந்த காலத்துல ஆனா அப்படித்தான் நடக்குது, யார் பஞ்சாயத்துக்கு போறாங்களோ அவங்க ஒரு பங்கு எடுத்துவாங்க. அது மாதிரி சொல்லிட்டாரு அவரோட லாஜிக்.
8: அதாவது சிவகுமாருக்கு 5, 5 கண்ணனுக்கு 1, பாக்கி 2 இருக்கா, 2 அந்த பஞ்சாயத்து பேசுனா மீராமாவுக்கு.
6: மீராமாவுக்கு 1, அத கேட்க போன மகாலிங்கையாவுக்கு 1 சொல்லாம்.
8: அப்படி இல்லன்னா அந்த குடுத்துட்டு போனார்ல அவருக்கு 2 கொடுத்தா அவருக்குன்னு ஒரு பங்கு ஒதுக்கிடுறது.
0: யாரும் அழைக்கிறாங்க யாருன்னு தெரியல எனக்கு.
1: செல்வகுமாரா
0: யாரோ ஒருவர் அழைக்கிறார்
1: உங்களோட பக்கத்துல தான்.
0: அன்புறவுகள் நீங்கள் அழைக்கலாம், ஏதாவது இவர்கள் இருப்பது இன்னொரு இலக்கத்தில் நீங்கள், அதாவது வளமை போல 6 4 7 8 7 4 6 4. வணக்கம் செல்வகுமார், வணக்கம்.
9: வணக்கம், வணக்கம். நீங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.
0: நீங்களா அழைச்சது? நீங்களா?
9: நான் தான் அழைச்சேன்.
0: நீங்க தான் அழைச்சேன். நீங்க முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க. ஒருக்கா
9: அம்மா, என்னுடைய பாடல் ரகசிய போலீஸ் 1/5 கண்ணே மணியே முத்தே, அந்த பாடல்.
0: ஒன்று 1/5 ரகசிய போலீஸ்.
9: ஆமாங்கம்மா.
0: எப்ப
9: சத்தத்தே காணா ஒரு பக்கமும்
0: உங்களை கூப்பிடுற
9: சவுண்டும் காணா. என்னம்மா
0: உங்களை கூப்பிடுறதுக்கான எல்லாரும் விடுபட்டுட்டாங்க.
9: ஐயா இணைச்சு விடுங்க.
0: இணைக்கிறேன் இங்க அடுத்த பக்கத்துல இணைக்கிறேன். அப்ப நீங்க
9: இப்ப அம்மா எனக்கு இந்த தங்க காயின்ஸ்ல
0: நீங்க அடுத்த பக்கத்துக்கு வாங்க, அடுத்த பக்கத்துக்கு வாங்க. அந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா உடனே எல்லாரையும் அதுல இணைச்சிடலாம். வணக்கம் செல்வகுமார், இணைங்க. கண்ணன் இணைங்க, நாகப்பன் இணைங்க, எங்களுடைய மகாலிங்கத்தை இணைங்க. இணைங்க இணைங்க இணைங்க எல்லாரையும். அடுத்த அதாவது 6-4-7 நீங்கள் ராஜ்குமார், ராஜ்குமாரையும் முதல்ல இணைச்சிடலாம். ஒரு நான் பேசின அப்புறமா அங்கே இணைங்க. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
10: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்? நீங்க
10: அருமையா இருக்கிறமா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நல்லமா இருக்கிறேன். நான் ராஜ்குமார் உங்களோட
10: பாட்டு நல்ல பணி வருத்தப்படாத வாலிப சங்கம் படம் என்னடா என்னடான பாடல்
0: வாலிபன். நீங்க ஒரு வருத்தப்படாத வாலிபன். நான் பேசுறது வருது. இப்ப
9: ரேடியா ரேடியா
10: பண்ணிட்டாங்க.
0: இப்ப நீங்க ராஜ்குமார் அங்கால நினைச்சிருங்க. என்னடா என்னடா
9: யாருமா?
0: ராஜ்குமார்.
9: ராஜ்குமாரியா?
0: இப்பயும் வருது, இப்பயும் வருது. யார்கிட்ட இருந்து வருது?
10: வேற வேலையை போட்டுருவாங்க. வேற வேலை.
0: மகாலிங்கம்.
10: இல்ல
0: மகாலிங்கம்
10: சரிமா.
0: ரேடியோ போடுறீங்களா? ரேடியோ
9: அவங்கவுங்க கண்டுபிடிச்சாங்களா? விட
0: இல்ல, அவங்க அவங்க என்ன கண்டுபிடிக்கிற போறவங்க. நாங்க இப்பதான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். சரி, இப்ப இப்ப மகாலிங்கம்
10: வருதாமா?
0: இப்ப சத்தம் வரையல. இப்ப சரி எங்க? சரி செல்வகுமார், நீங்க என்ன சொல்ல போறீங்க? விட
9: எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாமா, நாலு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. பிரச்சனையே வேண்டாம், நாலு அவரே வச்சுக்கட்டும். எனக்கு நாலு மட்டும் கொடுத்தாவே போதும்.
10: எனக்கு சொத்துக்கிட்டு பிரிச்சு கொடுக்கறாங்களா? சொல்லவே இல்ல.
9: இல்ல எட்டு காயின் சாமி கொடுத்துட்டு போயிருக்காரு, கதை நீங்க முழுசா கேட்கல. எனக்கு நாலு மட்டும் வேணாம், கூட தான் கொடுத்திருக்கேன். வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. இல்ல அதுலயுமா அம்மா, இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 3 கொடுத்தா போதும். மிச்சத்தை வச்சு சொல்லுங்க, எனக்கு கொடுக்க சொல்லி. பிரச்சனையே வேண்டாம், கூட கொடுத்த மாதிரியே இருக்கட்டும். கொடுக்க வேண்டிய 3 மட்டும் தங்க காயினு கொடுக்க சொல்லி நீங்க எல்லாருமே சாட்சி.
0: 3 மட்டும் கொடுத்துங்க.
10: அதுல என்னன்னா, இவர் கொடுத்ததோ ஒரு 8.5 பிஸ்கட், அதுக்கு 3 தங்க பிஸ்கட் வந்தா அது வந்து எப்படியும் 1,00,000 போடுவோம். 3
0: வந்தாலும் அதாவது இப்ப எப்படி பிரிக்கணும்டா? சரி நீங்க யாரும் சொல்லுங்க. நான் ஒரு கண்ணு, எனக்கு ஒரு இது வேறு என்னண்டா, இவர் 2 சாப்பிட்டார், அவர் 1 சாப்பிட்டார், அதாவது 6 பிஸ்கட்ல தங்கட தங்கட பிஸ்கட். அப்ப 6 3 போனா 3 அவர் 2 சாப்பிட்டார். இந்த 1 தான் மேனதைய மகை இருக்குது, சரிங்க? அந்த 1 அந்த 3 விலைக்கு தான் நீங்க பிரிக்கணும்.
9: கண்ணன் 1 மொத்தம் 6, ஆளுக்கு 2 பிஸ்கட். ஆகுடி கண்ணன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாரு என்கிட்ட இருந்து. அது போக அந்த சாமியார 2 சாப்பிட்டாரு, நான் 2 சாப்பிட்டேன், என்னது 2 சாப்பிட்டேன். அப்படி சாமியார் 2 கொடுத்திருக்கிறது 8. அப்ப குடி கண்ணனுக்கு ஒண்ணுமே தரக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்திருந்தேன். அவருத்ததையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு, நான் கொடுத்ததையும் மேற்கொண்டு எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு அவருக்கு பங்கு
0: அவருக்கு பிரிக்கவே தேவையில்லை.
1: அதுதாங்க சண்டை, இதுதான் சண்டை. இப்ப சண்டை வந்ததே அதுதான், நான் எச்சா குடுத்திருக்கேன், கம்மியா குடுத்திருக்கேன், எப்படி அவர் குடுக்கறாரு சண்டை வந்துருச்சு. இப்ப நீங்க நியாயத்தை சொல்லுங்க, நியாயம் என்ன சொல்லணும்? இது நியாயம்
8: அவர் நியாயம் சொல்லிட்டு அவர் ரெண்டு கொடுத்தது, நியாயம் சொல்றதுக்கு ரெண்டு
1: அவங்களுக்கு ரெண்டு மிச்சம் ஆறு இருக்கு. ஆறு என்ன பண்றது?
8: நீங்க ஒண்ணு செல்வகுமார் அஞ்சு.
0: எனக்கும்
10: கணக்குக்கும் 5 கிலோமீட்டர்.
8: இப்ப எத்தனை கிலோமீட்டர் இல்ல நிக்கிறீங்க?
10: இப்ப 8 கிலோமீட்டர்.
1: இப்ப 60 கிலோமீட்டர்.
10: இப்ப கேட்டதுல 3 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டேன்.
8: அந்த மூணைதான், அந்த மூணைதான் கண்ணனுக்கு கொடுக்க சொல்றது, மீதி 5 அவர் எடுத்துக்க சொல்லுது.
10: வாங்க, ஆளுக்கு 1.5 கிலோமீட்டர் கொடுத்துறேன், உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர், அவருக்கு 1.5 கிலோமீட்டர். சொல்லுங்க, என்ன கணக்கா? கணக்கு ஓடிட்டு இருக்கா?
1: கதை ஓடிட்டு இருக்கு. இது கதைக்கு முடிவு சொல்லணுங்க.
8: சரி,
1: கணக்கு இல்ல,
8: இது
1: கதை. ஒரு கதைக்கு வந்து முடிவு இருக்கலாம், அப்படி இருக்கலாம். யார் வேணாலும் அவங்க கற்பனை சொல்லலாம், முடிவு வேணாலும் வரலாம், மாறி மாறி வரலாம். உங்க கற்பனையில ஒரு முடிவு வரலாம், என் கற்பனையில ஒரு முடிவு வரலாம்.
10: அதான்
1: முடிவு வரலாம். உங்க முடிவு சொல்லிட்டீங்க, அவங்க முடிவு சொல்லிட்டாங்க. ராஜ்குமார் முடிவு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்.
10: சொல்லுங்க.
1: அதாவது ரெண்டு நண்பர்கள், நானும் செல்வகுமாருங்க. செல்வகுமார் 5 பிஸ்கட் வச்சிருக்காரு, நான் 1 பிஸ்கட் வச்சிருக்கேங்க. நான் ரொம்ப ஏழைங்க, அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கேன். அந்த பிஸ்கட் எங்க ரெண்டு சாப்பாடா வச்சிருக்கிறோம். இந்த கட்டத்துல ஒரு ஞானி ஒருத்தர், பெரிய ஒருத்தர் வர்றாரு. அந்த ரொம்ப பசிக்குது. ஆமா, ரொம்ப பசிக்குது ஐயா, ஏதாவது சாப்பிடறதுதான் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இருந்துகிட்டு நாங்க ரெண்டு வந்துகிட்டு, அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப காயின், தங்க காயின் கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வச்சுட்டு என்ன குடுமையா இருக்காங்க. அதுக்கு நாங்க ரெண்டு வந்துட்டு, அதே எங்களுக்கு பணம் எல்லாம் வேணாம், நாங்க சாப்பிட வச்சிருக்கோம் 3 ரொட்டி துண்டு, 6 ரொட்டி துண்டு இருக்குது, அதை வேணா நம்ம 3 பங்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அவருக்கும் இந்த மொத்த 6 பங்கு போட்டு ஆளுக்கு ரெண்டு சாப்பிடுறோம்.
10: சரிங்க,
1: சாப்பிடுறோம். சாப்பிட்டு சரி, இருட்டாயிடுச்சுங்க, நைட்டு இங்க எங்க வீட்டுல தங்கிட்டு காலில் போய்க்கலாங்கன்னு சொல்லி படுத்த வச்சிடறோம். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா, நான் எழுந்து பாக்குறேன், ஞானி போயிட்டாரு. இந்த 8 தங்க காயின டேபிள் மேல வச்சு ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டாரு. இது நீங்க எனக்கு பசியார உணவு கொடுத்ததுனால நீங்க ரெண்டு பேரும் பக்கம் போட்டுருக்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு.
10: சரிங்க,
1: அந்த 8 காயின் எடுத்து நாங்க ரெண்டு பேரும் பங்கு போறதுக்கு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு. இப்ப வந்து செல்வகுமார் அச்சு கொடுத்தேன், எனக்கு தான் அதிகாரம் பண்றாரு. அப்ப நானும் தான் கூட வந்தேன், எனக்கு வேணா நானும் சம்பளுக்குறேன். ரெண்டு பேரும் சண்டை வச்சுட்டு முடிவு தெரியணும். அதுக்கு மீனாமட்டம் போறாங்க, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லலாம்.
10: பஞ்சாயத்து நிதிக்கு வாங்கிக்குவாங்க. எங்க ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்து
1: இப்படிதான், அதிகம் வரும். எந்த பிரச்சனைகளுக்கு அதிகம் வராது. அது மாதிரி காலகட்டம் ஓடுது.
9: அவரு தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள காயினை வச்சுட்டு போயிட்டாரு சாமியாரு.
10: ஆமா,
9: நீங்க இந்த காயினை மட்டும் தான் இப்ப பாத்து பேசிக்கிட்டு இருக்கோம். வேற எதுவும் வீட்டுல இருக்க ஜாமான் தூக்கிட்டு போனாரா? அதை பாக்கலாம். காயினை பாத்துக்கிட்டு வந்து ஊழல்ல இருந்து வேற எதுவும் தூக்கிட்டு போனாரா? அதை பாக்கலையே.
10: அதாவது உயிர் எழுதி வச்சிருக்காங்க.
9: அவர் ஞானி.
1: இந்த கதைய நல்ல உத்து கேட்டீங்கன்னா அதோட முடிவு நீங்களே சொல்லிடலாம். நல்லா உத்து கேட்கணும். முழுமையா சொல்றேன். அதாவது
9: ரெண்டு
1: நண்பர்கள்,
10: ரெண்டு நண்பர்கள் அஞ்சு அஞ்சு ரொட்டி ஒருத்தர் ஒரு ரொட்டி ஆறு
1: இல்ல சொல்றது வந்து கட்டளை சொன்னா உங்களுக்கு அது புரியும்
10: புரியும்
1: ரெண்டு பேரும் அஞ்சு ரொட்டி ஒருத்தர் ஒரு ரொட்டி ஒருத்தர் வச்சிருக்காங்க அதாவது செல்வகுமார் அஞ்சு நான் ஒண்ணு எப்படி இருக்கிற சூழ்நிலை ரெண்டு பேரும் பரம ஏழைகள் பசிக்கு கூட வழி இல்லாம சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கோம் இந்த ரொட்டி வச்சுதான் சாப்பாடு நாங்க சாப்பிடணும் அன்னைக்கு நைட்டு சாப்பிடணும்னு நாங்க இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒரு ஞானி ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து இது மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு காயினை கொடுத்துதான் கேக்குறாரு எனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமே கேக்குறாரு அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் மட்டும் ஐயா எங்களுக்கு நகையெல்லாம் வேணாங்க ஐயா நாங்க வச்சிருக்க சாப்பாடு இருக்குது ரொட்டி திரும்பி வச்சிருக்கோம் அத வேணா பிரிச்சு சாப்பிடுறாங்க ஏன்னா மூணு பேரும் ஆளுக்கு வேண்டாம் பிரிச்சு சாப்பிட்டோம் சரி பங்கா போட்டோம் அந்த நான் வச்சிருந்த ஒண்ணு அவர் வச்சிருந்த அஞ்சு சேர்த்து ஆறா பிரிச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டா சாப்பிட்டோம் சாப்பிட்டு நைட்டு இருட்டாயிருச்சு நீங்க இங்கே தங்கினாலும் தங்கிட்டாரு தங்கணும்னா காலையில தூங்கி எல்லாம் தூங்கிட்டான் அவர் என்ன பண்ணிட்டாரு எட்டு இனியும் வச்சுட்டு எட்டு அந்த தங்கக்காயை வச்சு ஒரு லட்டை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு நான் ஒண்ணு நான் எந்த நான் தான் முதல்ல எழுந்திருக்கிறேன் எந்திரிச்சோன்னா பார்த்தா கடிதம் இருக்குது அதை எடுத்து பார்த்து படிச்சுட்டு அப்படின்ட்டு செல்வகுமார் தடா பண்ணு எழுப்பிடுறேன் எங்க எங்க எந்திரிங்க எந்திரிங்க என்ன இப்படி எழுந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றேன் அவர் எந்திரிச்சு பாக்குறாரு பாத்துட்டு சரிங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு நம்ம ரெண்டு புரிச்சுக்குவோம் நான் அஞ்சு கொடுத்தேன் நீங்க ஒண்ணு கொடுத்தீங்க எனக்கு அஞ்சு கொடுத்துருங்க நான் ஏன் ரொட்டி துண்டு நீங்க ஒண்ணு எச்சா சாப்பிட்டதுனால எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கேக்குறாரு நான் வந்து அதை ஏத்துக்கல நான் வந்து என்ன பண்றது சரி மீராம்மா தான் இருக்காங்களே நல்ல நீதிபதி இருக்காங்களே நம்மளுக்கு அவங்க நீதி நிலைநாட்டுறவங்க அவங்க கிட்ட போவோம் அப்படின்ட்டு போறான் இப்போ அந்த நீதிபதி வந்து என்ன தீர்ப்பு வாங்கினா சரியான தீர்ப்பு சொன்ன விதத்துல கண்டுபிடிச்சு சொல்லணும்
9: தீர்ப்பு நாளைக்கு தள்ளி வச்சாலும் தள்ளி வச்சிருவாங்க
10: நினைக்கிறேன் தள்ளி வச்சிருவாங்க
9: நீதிபதிக்குன்னு ஒரு டயம் இருக்குது
10: ஆமா மதியம் லஞ்ச் முடிச்சு கூட திருப்பி கோர்ட்டு கூடுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க
1: நீதிபதிக்கு வாங்கிட்டாம அந்த பக்கம் செலவுக்கு இன்னொரு லைன் போட்டு அம்மா உங்களுக்கு ஒரு காயின் எச்சா தரேன் என் பக்கம் நீங்க சொல்லுங்க தீர்ப்பு சொல்லுங்க
0: ஆமா
1: நீங்க சரியான தீர்ப்பு குடுக்குறீங்க குடுக்கறதுனால சரியா போறாங்க எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அந்த காரணத்தை சொல்லவும் சரியா ஏத்துக்கிறாங்க சரி நீங்க
0: முதல்லே சொல்லிட்டீங்கள எங்களுக்கு கோயில் வேண்டாம் நாங்க பசியில இருக்கிறோம் பணம் வேண்டாம் கொண்டே சாமி எல்லாம் போட்டுருவீங்க நீங்க ரெண்டு பேரும்
10: கவுண்டமணி வந்து உண்டியில் வச்சு எடுக்கிற மாதிரி உண்டியில் வச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா
1: ஒரு இது கற்பனை தாங்க ஒவ்வொரு
9: ஒரே கதைக்கு எத்தனை
0: முடிவு
9: இப்பயே ஒரு ஆறு ஏழு முடி வந்துருச்சு
0: வணக்கம் தேவா
1: தேவா நன்றி
0: நன்றி நன்றி ஐயா உங்களோட பாட்டை சொல்லுங்க முதல்ல நலமா இருக்கிறீங்களா தூங்கிட்டீங்களோ முதல்ல வாழ நீங்க
1: இல்லமா இல்லமா நான் இல்ல வெளியில வெளியில போயிட்டு பதுமா வந்தேன்
0: இப்பதான் வந்தீங்க சரி எங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க ஐயா முதல்ல
1: கொஞ்ச நாள் சொல்லி சொல்றோமா
0: கொஞ்சம் நாளைய சென்று சரி விட கண்டுபிடிச்சீங்களா
1: சும்மா கையெழுத்து போட்டுக்கிறேன் அவ்வளவுதான்
0: எங்க தேவாவ தோவாண்டு ஒழுகிட்டேன் உங்களை தோவா
9: இவர்கிட்ட ரெண்டு கொடுத்துருங்க இவர்கிட்ட ரெண்டு கொடுத்துருங்க
1: தங்கக்காயினை பிரிக்கிறதுக்காக மன குழப்பத்துல அவங்க தேவாவ தோவான்னு போடுறாங்க
0: பாருங்க என்ன தேவா பாட்டு சொல்லுங்க தேவான்னு சொல்லுங்கிற ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம் கண்ணன் இல்ல யாராவது இந்த பக்கத்துல இருக்கிற நீங்க
1: தேவா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடு
0: முதல் தேவான்னு முதல் தேங்க
11: தேவி தேவாந்த வேணுமா
0: தேவதேவா தேவதேவா தேவதேவா தேவா ஆண்டு வர்ற பாட்டு
11: தேவ தேவ
12: பக்த மார்க்கண்டே மார்க்கண்டேயா பக்த மார்க்கண்டேயா உன்னை நீ எண்ணிப்பார் உன்னை நீ எண்ணிப்பார்
11: தேவாய்யா சொல்ற பாடல நாங்க இதுவரைக்கும் கேட்காத பாடலாத்தான் சொல்றாரு
0: என்ன பாட்டு சொன்னீங்க
12: பாட்டு தேவான் பாட்டு கட்டிங்கல்ல ஒட்டி பாரடி பொண்ணு தேவர் காலடி அது வேணாமா இது போடுங்க இது எனக்கு பொண்ணு
0: தேவர் காலடி
12: பக்த மார்க்கண்டேயா உன்னை நீ எண்ணிப்பார்
0: தேவான்னு பாட்டு இருக்குல்ல தேவா
12: இருக்குமா
0: இன்னொரு பாட்டு இருக்குது
12: ஆமா ஆமா நான் நிறைய பண்ணிருக்கோம்ங்கிற படத்துல அம்மா பாடுற பாட்டு எல்லாம் எல்லா பாட்டுமே அருமையா இருக்கு
13: நான் சொல்றேன் நான் சொல்றேன் மேடம் தேவாங்க தேவாங்கிற பேர்ல ஒரு பாட்டு இருக்கு சூப்பரா
0: தேவன்
13: மலையோ சிச்சு
0: என்ன பாட்டு கண்ணன் சொல்றாரு பாட்டு என்ன பாட்டு தேவன்
13: நான் பேச நினைப்பு எல்லாம் படத்துல தேவன் கோயில் மணிவோசு கேக்குது குயில் பாட்டு பாடுது என் மனம் இங்கு வானில் ஊந்தலாடுது தேவன் ஒரு பாட்டு வரும்
0: மற்றது என்ன
12: வேளாங்கண்ணி
0: அதுல ஒரு பாட்டு வரும் அதுதான் நான் சொன்னேன் எடுத்தேன் வேளாங்கண்ணி மாதா சங்கமம் அந்த பாட்டு அது என்னதான் பாட்டு தேடி பிடிக்கிறான் தேவா நன்றி நன்றி தேவா நன்றி
12: நன்றி வேற ஒண்ணும் இது எல்லாம் கிடையாதுலமா
0: இல்ல நாங்க கேள்வி கேட்டு இருக்கிறோம் நீங்க அதை கண்டுபிடிச்சோண்டு வாங்க அந்த ஒரு கதை ஒன்று சொல்லி இருந்தோம் ஒரு கதை
12: சொல்லுங்கம்மா நான் இப்பதான் வந்தேன் இது இல்ல பேருன்னு
0: கண்ணன் அந்த கதையை சொல்லுங்க கண்ணன் இன்றைக்கு நீங்க நீங்க கதை ஒன்று சொல்லி இருந்தோம் ஒரு கதை
12: சொல்லுங்கம்மா நான் இப்பதான் வந்தேன்னு சொன்னா இது இல்ல பேருன்னு சொல்லுங்கம்மா என்ன
13: நீங்க புரிய ஓ மறுபடியும் கொடுத்தீங்க நீங்க சொல்லுங்க கதையை
11: கதையை நான் சொல்றேன் தேவாய்யா கேக்குதுங்களா
12: சொல்லுங்க
11: அதாவது ரெண்டு நண்பர்கள் வந்து ரொட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ரொட்டி வச்சிருக்காங்க ஒரு பெரியவர் வயசான ஒரு முதியவர் வந்து சாமியார் வர்றாரு அவர் ரொம்ப பசியா இருக்கேன் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அப்ப வந்து எங்களுக்கு தாங்க ரொட்டி வச்சிருப்போம் அப்படின்னு
9: இவர் வந்து அஞ்சு ரொட்டி ஒருத்தர் வச்சிருக்காரு, ஒருத்தர் ஒரு ரொட்டி வச்சிருக்காரு, மொத்தம் ஆறு ரொட்டி இருக்கு. அவரு இந்த சாமியார் வந்து எட்டு காயின் கொடுத்தாரு, எட்டு காயினை வச்சுக்கிட்டு எனக்கு ரொட்டி கொடுங்க. இல்லங்க காயின் எல்லாம் வேண்டாம், நீங்க வச்சுங்க, ரொட்டிய சாப்பிடுவோம், இருக்கிற ஆளுக்கு பிரிச்சு சாப்பிட்டு போன்னு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில வெள்ள நெஞ்சிச்சு போயிட்டாரு சாமியார், டேபிள்ல எட்டு காயின் வச்சு எழுதி கொடுத்துட்டு ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு பார்த்தா ரெண்டு நண்பர்களும் இப்ப எட்டு காயின் இருக்கு, எப்படி பிரிச்சுக்குவாங்க? ஒருத்தர் ஒண்ணுதான் கொடுத்தாரு பிஸ்கட்டு, ஒருத்தர் அஞ்சு கொடுத்துருக்காரு, இப்ப எட்டு காயின் இருக்கு, ஆளுக்கு பாதியா எப்படி பிரிச்சுக்கிறது? அதுதான் கேள்வி.
14: ஆளுக்கு பாதியா இல்ல,
9: அதான் ஆளுக்கு சரிசமமா, சரிசமமா எப்படி பிரிக்கிறது? சரியா, அதாவது சரியான விடை அது,
14: ஆளுக்கு பாதியா பிரிக்கும்.